0: கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். நம் விசுவாச குறைவின் மீதும் அல்லது ஏதோ அறியப்படாத ஒரு பாவத்தின் மீதும் பழியை போடுவது நம் வழக்கமாகிவிட்டது. ஆனால் ஜபத்தை குறித்து வேதாகமம் போதிப்பது என்ன என்பதை அறியாமல் இருப்பதே மெய்யான பிரச்சனையாகும். நாம் தேவைகளோடு தேவனிடத்தில் வரும்போது ஜபத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டியது அவசியம். அதாவது நம் ஜபத்தால் ஏதாவது நடப்பதாக காணப்படாவிட்டாலும் கூட அதை விட்டுவிடாமல் உறுதியாய் ஜபத்தில் தரித்திருப்பது அவசியம். நாம் ஜபத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நடைபெறுவது என்ன என்பதை இன்றைய செய்தியின் மூலம் அறிந்து கொள்வோம்.
1: நம் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போதகருக்கான படிப்பை படித்துக் கொண்டிருந்த மூன்று வாலிபர்களை ஒருமுறை சந்தித்தேன். அவர்கள் போதகருக்கு படித்து ஊழியம் செய்ய இருக்கும் மாணவர்களாக எங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். ஆம், இளம் போதகர்கள் வழக்கமாக கேட்கும் கேள்வி இதுதான். பொதுவாக அவர்கள் பெரிய நீளமான வேத இறையியல் சார்ந்த தத்துவ இயல் சார்ந்த பதிலை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் தரும் பதிலோ மிக எளிய, மிக தெளிவான பதிலாக இருக்கும். அதே பதிலைத்தான் இன்று நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஏனெனில் இதைத்தான் எந்த ஒரு பிரசங்கியும் அறிந்திருக்க வேண்டிய முக்கிய பாடமாகும். ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதகராயிருந்தாலும், பல ஆண்டுகள் ஊழிய அனுபவம் கொண்ட போதகராயிருந்தாலும், அவருக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்றேதான். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு அவருடைய வாழ்வில் காணப்பட வேண்டிய மிக முக்கிய செயல் முழங்காலில் நின்று ஜெபிப்பதும் வேத வார்த்தைகளோடு தேவனுடன் தனித்திருப்பதுமே ஆகும். இது உங்கள் வாழ்க்கையின் மற்ற செயல்களை காட்டிலும் முதன்மைத்துவம் பெற்றதாக இருக்க வேண்டும். ஒரு போதகரின் வாழ்க்கையில் எது உண்மையாய் இருக்கிறதோ அதுவே அவருடைய திருச்சபையாரின் வாழ்க்கையிலும் உண்மையாய் இருக்கிறது. நீங்கள் தனிமையில் வேத வசனத்தோடு நேரம் செலவழிப்பதும், தேவனோடு தனித்திருப்பதும், தேவனோடு ஐக்கியம் கொள்வதும், தேவனுடன் பேசுவதும் மிகவும் முக்கியத்துவம் நிறைந்த செயலாகும். இவற்றிற்கு ஈடாக வேறு எதுவும் கிடையாது. பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பல காரியங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரப்பட்டோம், நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட ஒப்புரவாகும்படிக்கு நாம் அவருடனே சிலுவையில் அறையப்பட்டோம், அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு எழுந்தோம், அவரோடு நாம் வீற்றிருக்கிறோம், அவருக்குள் மறைக்கப்பட்டோம், அவரோடு கூட திரும்பவும் வருவோம். இயேசு கிறிஸ்து நம் ஜீவனாக மாறினார். இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டிருக்கும் போது இவை எல்லாம் சாத்தியமாயிற்று. நாம் அவருக்குள் பரிபூர்ணம் அடைகிறோம். பழைய மனிதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்மில் புதிய மனிதனை தரித்துக் கொள்ளும் போது நாம் மற்றவர்களைப் போல் இல்லாமல் விசேஷித்தவர்களாக மாறுகிறோம். நாம் இந்த உயர்ந்த நிலையை அடைவோம் என்று ஒருபோதும் எண்ணியதில்லை. இவ்வாறு இருப்போம் என்று கனவு கூட கண்டதில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் புத்தம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். ஆகவே பழைய வாழ்க்கை முறை இனி நமக்கு ஒத்து வராது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் சில புதிய காரியங்கள் இப்போது நமக்கு ஏற்றதாய் காணப்படுகிறது என்று பவுல் இங்கே கூறியுள்ளார். பவுல் கூறும் உண்மை இதுதான். அதாவது நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் மாறும்போது நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவில் மாற்றம் ஏற்படுகிறது. குடும்பத்தின் உறவுகளில், வேலை ஸ்தலங்களில் உள்ள உறவுகளில் மாற்றம் ஏற்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விசுவாசியின் வாழ்வில் அடிப்படையான மற்றும் அத்தியாவசியமான செயலாகிய ஜெப வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது என பவுல் கூறுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக கொலோசியர் 4:2 கூறுகிறார். அதாவது ஜெப வாழ்க்கைக்கு என்று உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள் அல்லது அர்ப்பணித்து விடுங்கள் என்று கூறுகிறார். என்னோடு கூட கொலோசியர் 4:3 உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த பவுல் இதை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார் என்பதை நினைவுபடுத்துகிறேன். 2-4 என்ன கூறுகிறார் என்று வாசிக்கிறேன், கேளுங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வாசித்த இந்த பகுதியில் பரிசுத்த பவுல் சாராம்சமாக இரண்டு காரியங்களை கூறுகிறார். முதலாவது, நம் ஜெபத்தின் சரியான நோக்கம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றும், அடுத்ததாக ஜெபிக்கும்படியாகவும் ஒரு பலமான வேண்டுகோள் விடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை இரண்டாம் வசனத்தில் மீண்டும் ஒருமுறை பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே பரிசுத்த பவுல் நம் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இடைவிடாமல் என்ற பதத்தின் மூலம் விளக்குகிறார். அந்த வார்த்தையானது ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்துவிட வேண்டும் என்று கூறுகிறது. இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க சொல், தடைகள் இருப்பினும் விடாமுயற்சியுடன் செய், தாக்குப்பிடி என்ற பொருளை தருகிறது. அதாவது அதை தொடர்ந்து செய், அதே நிலையில் தொடர்ந்து இரு, அதை விட்டுவிடாதே, துரிதமாக விட்டுவிடாதே, ஆனால் தொடர்ந்து ஜெபித்து வா என்ற பொருளை அந்த வார்த்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:7-8 கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்றைய நாட்களில் விசுவாசிகளிடம் காணப்படும் பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்றால், நாம் கேட்கிறோம், எதிர்பார்க்கிறோம், அதுவும் உடனடி பதில் எதிர்பார்க்கிறோம். பதில் கிடைக்காவிட்டால் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக கேட்பதை மட்டுமல்ல ஜெபிப்பதையே நிறுத்திவிடுகிறோம். தேவன் என் மீது கோபமாயிருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க மறுத்து விடுகிறோம். இரண்டாவது, ஒருவேளை என் வாழ்வில் பாவம் இருக்க வேண்டும். மூன்றாவது, இதை நான் பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்காது என்று சொல்லி நம் ஜெபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் அதை தேவன் உடனடியாக கேட்டு நமக்கு உடனடி பதில் அளிப்பார் என்பதாக வேதத்தில் எங்குமே கூறப்படவில்லை. பவுல் கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தடுத்து நிகழும் தொடர்ச்சியான செயலை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து விழித்திருங்கள், ஸ்தோத்தரிக்கும் மனப்பான்மையுடனே இவைகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்பதாக கூறுகிறது. இதுவே ஜெபத்தை குறித்த சரியான மனப்பான்மை ஆகும் என பவுல் கூறுகிறார். பரிசுத்த பவுல் கொலேசு மக்களுக்கு ஜெபிக்குமாறு ஊக்கம் கொடுக்கிறார். அதே செயலூக்கம் என் உள்ளத்திலும் இருக்கிறது, அந்த செயலூக்கத்தை நான் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன். கிரமமாய் கடைபிடிக்கும் ஜெப வாழ்க்கையானது உங்களுக்கு கொண்டு வரும் ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு பாருங்கள். ஜெபமானது என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருமானால், ஜெபம் ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் முதன்மைத்துவம் பெற்ற ஒரு செயலாக இருக்கக்கூடாது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபிப்பதை தொடர்ந்து செய்யுங்கள், ஜெபிப்பதில் நிலைத்திருங்கள். ஜெபத்திற்கு வரக்கூடிய எல்லாவிதமான தடைகளையும் சோதனைகளையும் சாத்தானின் தாக்குதல்களையும் சமாளித்து தாக்குப்பிடித்து தொடர்ந்து ஜெபியுங்கள். இவ்வாறாக பரிசுத்த பவுல் கூற காரணம்தான் என்ன? தேவனோடு நாம் ஜெபத்தில் நேரம் செலவிடும்போது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தனிப்பட்ட நெருங்கிய உறவு மேலும் நெருக்கமடைகிறது, மேலும் ஆழமானதாக ஆகிறது. இரண்டாவதாக, தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவரது மகத்துவம் என்ன போன்ற காரியங்களை குறித்த நமது எண்ணம் மிகவும் பறந்து விரிகிறது. மூன்றாவதாக, விசுவாசத்தில் நாம் நேர்மையான மனப்பான்மை கொண்டிருப்போம். வெறுமனே மனதளவிலான நேர்மையான மனப்பான்மை அல்ல, தேவனுடைய கண்ணோட்டத்தில் காரியங்களை பார்க்கிறோம். இதுவரை ஒருபோதும் நம்பியிராத அளவில் அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம். நான்காவதாக, ஜெபத்தை வாழ்வில் முதலாவது இடத்தில் வைக்க ஆரம்பிக்கும் போது நமது இருதயத்தில் சுத்திகரிக்கும் செயலானது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஐந்தாவதாக, கீழ்ப்படிதலின் மேல் விருப்பம் உண்டாகிறது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்கள் உள்ளத்தில் கீழ்ப்படிதலின் மேல் வாஞ்சை உண்டாகும் விதத்தில் கிரியை செய்கிறார். ஆறாவதாக, நம் வாழ்வில் அழுத்தங்கள் பதற்றங்கள் மறைய ஆரம்பிக்கிறது. இதுவரை நமக்கு கிடைக்காத அமைதி சமாதானத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஏழாவதாக, நம் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன. நம் தேவைகளை நமக்கு அருளுகிறவராக தேவனை காண்கிறோம். தேவனை நம்பி அவரை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறோம். எட்டாவதாக, தேவனோடு ஐக்கியம் கொள்வதும் ஜெபிப்பதுமே நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரே வழியாகும். நீங்களும் நானும் தேவனுடன் நேரம் செலவிட ஆரம்பிக்கும் போது நாம் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்கிறோம், நம் வாழ்வில் மாற்றம் நிகழ்கிறது. ஒன்பதாவதாக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் அன்றாட தியான வாழ்விலும் உங்கள் சாட்சியின் வாழ்விலும் முன்பு எப்போதும் இராத வகையில் மிகுந்த வல்லமை காணப்படுகிறது. பத்தாவதாக, உங்கள் முழு வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் மட்டுமல்ல, தேவனுடன் ஆவிக்குரிய முறையிலும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜபம் முதல் இடத்தை பெறுகிறது. நம் வாழ்வில் மிக சிறந்த ஆசீர்வாதங்களை கொண்டுவரும் ஜபமே முதலிடம் பெறுகிறது. ஜபத்திலே நீங்கள் தேவனோடு பேசும்போது அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவரிடம் பேசுகிறீர்கள். அவரால் எதையும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் செயலாற்ற முடியும். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உண்மையை நாம் அறிந்திருப்போமானால் நிச்சயமாக ஜபத்திற்கு முதலிடம் கொடுப்போம். இங்கே பவுல், தேவனே என்னை ஆசீர்வதியும், நீ செய்த நன்மைக்கு நன்றி, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று ஏறெடுக்கும் பெயரளவு ஜெபத்தை குறித்து பேசவில்லை. சில குடும்பங்களில் நடக்கும் அரை தூக்க ஜெபத்தை குறித்தும் இங்கே அவர் பேசவில்லை. நாம் சற்று நிதானமாக கொலோசியர் 4:2 கவனிப்போமானால் அங்கே பவுல் ஜெபத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று இந்த வசனத்தில் கூறுகிறாரே, அதன் பொருள்தான் என்ன? நடு இரவு வரை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலும், நண்பர்களோடு சேர்ந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வதிலும் நேரத்தை செலவழித்துவிட்டு மிகுந்த களைப்போடு படுக்கைக்கு செல்லும்போது, தேவனே நான் மிகவும் களைப்போடு இருக்கிறேன், நேற்று இரவு நான் கூறின ஜபக்குறிப்புகள் உமக்கு தெரியும், அதை சற்று ஞாபகப்படுத்தி பாரும், இந்த இரவு எனக்கு நல்ல நித்திரையை தாரும் என்று சொல்லும் ஜபம் விழித்திருக்கும் ஜபமாக மாற முடியாது. நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தேவன் யார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்த காட்சிகளின் எண்ணங்களோடும் உலக களியாட்டுகளின் சிந்தையோடும் சர்வ வல்லவரின் பிரசன்னத்திற்கு வரக்கூடாது. அன்பானவர்களே, பரிசுத்தமான தேவனிடம் அணுகி நம் இருதயத்தை ஊற்றும் போது நம் ஜெபத்திலே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நிலைத்திருக்க வேண்டும். லூக்கா 11:18 கூறப்படும் உவமைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 11:10 ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் வந்திருக்கிறான், அவன் சாப்பிடுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கூறினான். இங்கே அந்த நபர் தனது நண்பன் கேட்டதற்காக அவனுக்கு உதவி செய்யாமல் அவன் தொடர்ந்து வருந்தி கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் உதவி செய்தான் என்று வாசிக்கிறோம். 18:10 நாம் எதை பார்க்கிறோம்? ஒரு விதவையானவள் அநீதியான நியாயாதிபதியிடம் சென்று தனக்கு நீதி செய்யும்படி விடாமல் தொந்தரவு செய்தாள். அதற்கு அந்த நியாயாதிபதி என்ன சொன்னான் தெரியுமா? இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த இரண்டு உவமைகள் மூலமாக தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புவது எது என்றால், நாம் அவரை தொடர்ந்து தேடும்போது, அவரிடத்தில் தொடர்ந்து வேண்டுதல் செய்யும்போது நமக்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அரை தூக்கத்தில் நீங்கள் தேவனிடம் மந்தாடுவீர்கள் என்றால் உங்கள் ஜப வாழ்விலே நீங்கள் விழிப்புடன் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளின் சிறந்த நேரங்களும் ஆண்டவருக்கானது. அது காலையோ சாயங்காலமோ எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்குரிய நேரம். அந்த நேரங்களில் நாம் ஜபிக்கும்படி தேவனால் ஊக்குவிக்கப்படுகிறோம். ஆகவேதான் பவுல் ஜபத்திலே விழிப்போடு இருங்கள் என்று கூறுகிறார். நாம் விலகி ஓடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அறிந்த பவுல் இடைவிடாமல் விழித்திருங்கள் என்று வலியுறுத்துகிறார். நம்மில் எத்தனை பேர் ஜபிக்க துவங்கின சிறிது நேரத்திற்குள்ளாகவே எண்ணங்களை சிதறவிடுகிறோம், அல்லது சோம்பலோடு காணப்படுகிறோம், அல்லது ஜபம் முழுவதும் விழிப்புடன் இருந்து சாத்தானை எதிர்த்து நிற்கிறோம்? நாம் ஜெபிக்கும் காரியத்திலிருந்து நம் மனதை திருப்பும் போது நாம் எண்ணக்கூடாத காரியங்களை சாத்தான் எண்ணும்படி செய்கிறான். நம்மை திசை திருப்புகிறான். நம்மை ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிறான். உண்மை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் முழங்கால்கள் முடக்காத வரை உங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே வல்லமையும் இருக்காது, எந்த ஒரு நல்விளைவும் இருக்காது. இங்கே பவுல் சிக்கலான அவசர ஜெபத்தை குறித்து பேசாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை குறித்தே பேசுகிறார். காரணம், விசுவாசிகள் ஜெபிக்க துவங்கும் போது அதனால் ஏற்படும் விளைவுகளை நன்கு பவுல் அறிந்திருந்தார். ஆனபடியால் முதலாவது நம்மிடம் இருக்க வேண்டிய தன்மை என்னவென்றால், சாத்தானின் சூழ்ச்சிகளையும் சகித்துக் கொள்ள தொடர்ச்சியாக ஜெபிப்பதில் நிலைத்திருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும். அது மட்டுமா, நம் ஜெப வாழ்வில் இருக்க வேண்டிய இரண்டாவது தன்மையை எட்ட முடியும். அது என்னவென்றால், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். அதாவது எல்லா காரியத்திற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் அறிந்தபடி பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதினார். நீங்களும் நானும் நம் வாழ்வில் சில கஷ்டமான சூழ்நிலைக்காக ஜெபிக்கும்போது அபய குரல்களுடனும் முனங்கல்களுடனும் தேவனிடம் வந்து, தேவனே, என் நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது, எல்லாம் கோணலாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறோம். இங்கே நாம் செய்வது என்ன, தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க தவறிவிடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படும் போது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் சில உண்மைகளை கற்றுக்கொள்ளவும் விசுவாசத்தில் வளரவும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தேவனை பார்க்கவும் தேவனுடைய புதிய வழிகளை கற்றுக்கொள்ளவும் அவரது சமயத்திற்காக காத்திருக்கவும் அவரையே அறிந்து கொள்ளவும் ஆயத்தமாக இருப்போம். இது எதை காட்டுகிறது என்றால், நம் பொறுமையை காட்டுகிறது. இங்கே பவுல் நமக்கு ஜெபத்தை குறித்த தெளிவான மனப்பான்மையை கொடுக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஜெபத்தை குறித்து நம் மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்ட நாம் ஜெபத்தை குறித்து நாம் வகுக்க வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஜெபத்தை குறித்த திட்டம் உங்களுக்கு இருக்கிறதா? என்ன சகோதரனே, நான் வேலைக்கு சென்றாலும் வீட்டில் இருந்தாலும் ஜெபிப்பேன், அதில் தவறுவது இல்லை. ஆனால் ஜெபத்தை குறித்து திட்டமிடுவது என்றால் என்ன என்பது எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். இதை குறித்து நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம். காரணம், ஜெபமே நம் வாழ்வில் முதன்மையானது. நான் இப்பொழுது சொல்லப்போகும் ஆலோசனைகள் உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். உங்கள் ஜெப வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை காண்பீர்கள். மேலும் நீங்கள் தேவனுடன் கொண்ட உறவிலும் உங்கள் ஜெபத்தை குறித்த எண்ணத்திலும் நிச்சயம் வித்தியாசம் ஏற்படும். முதலாவதாக, நாம் ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்கள் ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்காவிட்டால் அதற்கான நேரத்தை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகவே ஜெபத்திற்கு என்று நேரத்தை ஒதுக்குங்கள். உங்கள் ஜெப நேரத்தை எழுதி உங்கள் பார்வைக்கு படும்படியான இடத்தில் தொங்கவிடுங்கள். அப்படி செய்யாவிட்டால் உங்கள் ஜெப நேரத்தை தவறவிடலாம். நாளடைவில் அந்த நேரம் உங்கள் எண்ணத்தை விட்டு மறைந்தே போய்விடும். நீங்கள் ஜெபிக்கும் நேரம் காலையோ மாலையோ நடுஇரவோ எதுவாயினும் பரவாயில்லை. ஆனால் தூக்க கலக்கத்துடன் ஜெபிப்பது ஜெபமாக இருக்காது. பவுல் விழிப்புடன் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நம் மனதில் புத்துணர்வுடன் இருக்கும் நேரத்தை ஜெபத்திற்கு என்று தெரிந்தெடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் சற்று முன்னதாகவே எழுந்திருக்கலாம், அல்லது சற்று பின்பதாக தூங்க செல்லலாம். ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது மிக அவசியம். உலகத்தின் சத்தம் உறங்கின பின்பு நீங்கள் உன்னத தேவனுடன் உரையாடும் நேரத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? உலக சத்தம் முக்கியமா? உன்னதரின் சத்தம் முக்கியமா? அநேக சமயங்களில் நம்மை உருவாக்கிய ஆண்டவருக்கு உகந்த நேரத்தை கொடுக்க தவறிவிடுகிறோம். தேவன் என்னிடம் பேசுவதை கேட்க நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆம், உங்கள் விருப்பம் அவருக்கு தெரியாதா என்ன? தினமும் உங்களுடன் பேச விரும்புகிறார். ஆனால் நீங்களோ தொலைக்காட்சியின் களியாட்டுகளில் உழன்று போய் காணப்படுகிறீர்கள். அப்படியானால் ஜெபிக்க விருப்பம் இருக்கிறது, ஆனால் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம். ஆகவே ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வையுங்கள். இரண்டாவதாக, ஜெபிப்பதற்கான இடத்தை தெரிவு செய்யுங்கள். நான் எங்கு வேண்டுமானாலும் ஜெபிக்க முடியும் என்று சொல்கிறீர்களோ அது உண்மைதான். ஆனால் ஜெபம் செய்வதற்கான ஒரு குறிப்பிட்ட இடம் மிகவும் அவசியம். உங்கள் வீட்டில் கூடுதலாக ஒரு அறை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அல்லது அடிக்கடி உபயோகிக்கப்படாத ஒரு இடம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்தை நீங்கள் ஜெபத்திற்கு தெரிவு செய்யலாம். அங்கே நீங்கள் போய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபமாகவே இருக்கும். அந்த இடத்திற்கு சென்றவுடன் நீங்கள் ஜெப நிலையில்தான் இருப்பீர்கள். அந்த இடம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு இடமாக மாறும். அன்பானவர்களே, இதுவரை ஜெபத்திற்கான நேரத்தை குறித்தும் இடத்தை குறித்தும் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாம் ஜெபத்திற்கான திட்டத்தை குறித்து பார்ப்போம். அநேக மக்கள் தங்கள் மனதில் எது முதலாவதாக வருகிறதோ அதற்காகவும் தினந்தோறும் ஜெபித்த காரியங்களுக்காகவும் விண்ணப்பம் செய்கிறார்களே தவிர திட்டமிட்ட ஜபம் செய்ய தவறிவிடுகின்றனர். அவர்கள் செய்யும் ஜபமெல்லாம் என் குடும்பம், என் தேவைகள், என் தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு பாதுகாப்பு போன்றவற்றையே சார்ந்து.

குற்றம் செய்ததால் கூனி குறி சோர்ந்து படுத்திருக்கும் மகனே, இதோ கர்த்தர் மன்னிக்க காத்திருக்கிறார், ஓடிவா.

தேவனே, உமது கிருபையின்படியே எனக்கு இறங்கும் அப்பா. உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஐயா.

மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எங்கள் குற்றங்களை அகற்றுகிற எங்கள் தெய்வமே, நன்றி அப்பா, நன்றி.

தகப்பன் மகனை மன்னிப்பது போல மன்னிக்கும் எங்கள் தெய்வமே. தூரத்தில் வந்த இளைய குமாரனை ஓடி சென்று மன்னித்தவரே, என்னையும் மன்னித்தீரே.

ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்துகிறேன். எப்பொழுதும் என்றென்றைக்கும் நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை துதிப்பேன். சங்கீதம் 145.

உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆரம்பங்களின் ஆரம்பமே, எங்க முகவரையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முகவரியை தருகிறவரே.

தரிசனத்தை பரிசா தந்தவர் ஒரு நாள் எங்களை தரிசா விட மாட்டேன்னு சொன்னீங்க. அதை நினைச்சு ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆரம்பங்களுக்குள், ஆரம்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. அற்புதமாய் தொடர்ந்து ஓடுங்கள், விட்டுறாதீங்க, பணி செய்வதை நிறுத்தி விடாதீங்க என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்க திடப்படுத்தி பலப்படுத்தி, அப்பா நான் கூட இருக்கிறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூல நான் சந்தோஷமா பார்க்கறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூல நான் சந்தோஷமா பார்க்கறேன், நான் உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிட்டேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லுகிறீர், நன்றி. ஆரம்பம் சின்ன ஆரம்பம் தானே, அற்பம்னு நினைக்காதீங்க. அந்த அற்பந்தான் கற்பம் தரிச்சு அற்புதமாக மாறும். அற்பம் இன்னைக்கு அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். எந்த பகுதியிலும் உம்முடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாய் மாறப்போகிற நாளுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அற்புதரை துதித்து கொண்டே, அற்புதர் பாதத்தில் ஜெபித்து கொண்டே. பவுல் சொன்னாரே அப்பா, பவுலுக்கு நீங்க சொன்னீங்களே, ராஜா ராஜா இந்த முள்ளி என்னை விட்டு நீங்காதா. மூன்று நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களே, ஏன் கிருபை உனக்கு போதும்பா. My grace is sufficient for you. In your race, my grace is sufficient for you. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. பலம் அவரே பலம் தருகிறார், அவரே பலன் தருகிறார். மகா பெரிய கேடகமும் பெரிய பலன் அவர்தான். பலமும் தருகிறார், பலனும் தருகிறார், பலனும் தருகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவரை துதிக்க கூடி இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டே, நதியாய் பொங்கி பாய்ந்து கொண்டே, இதக்கில் அம்பு பாய்வது போல் பாய்ந்து கொண்டே இருக்க, ஐபிராத்தாய், பைசோனாய், கீகோனாய், அப்பா ஏதேனில் ஓடின நாலாறு நாலாறு நாலாறு சீதாலரபா, நாலாறு நாலாறாக பிலிப்பியர் நாலாறு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும், கொள்ளும், காத்து கொள்ளும். தீவிரமாய் நீர் செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர், உங்க கையில் இருக்கிற தூக்கு நூல்ல கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. ஊழியம் செய்கிற

ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடா போகக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஓடு பாதையை வைத்திருக்கிறார். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பீட் பண்றதுக்காக இல்லை. We are not here to compete with each other, but complete with each other. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா, என் சர்ச்சில் 1000 பேர் வந்துட்டாங்க, உன் சர்ச்சில் 10 பேர் தானா, இதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஓடுபாதை, உங்களுக்குன்னு ஒரு ஓடுபாதை. அந்த பாதையில் நீங்கள் மட்டும்தான் ஓட முடியும். அப்படி ஓடினாதான் உங்களுக்கு எனக்கும் பரிசு. அதை பார்த்து இதை பார்த்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னா சொல்லவே பயமா இருக்கு. வார்த்தை வர்றதுனால தரிசு, வேற வழியே இல்லை. அதனால ஆண்டவரே, நாங்க தரிசு நலன், தரிசனம் பெற்ற நான், பரிசாய் தரிசனத்தை பெற்ற நான் ஒவ்வொரு நாளும் வளருவேன், மனம் பரப்புவேன், தேசத்தை பல நாள் நிரப்புவேன். ஓசியா 14:6 இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய அவரே பணியாக வருகிறார். அதனால் அங்கே இங்கேயும் பார்த்து அக்கம் பக்கத்தினரை பார்த்து அடுத்தவன் என்ன சொன்னான் அதன்றதை பார்த்துல, அவர் என்ன சொன்னார் அதுதான் ஃபைனல். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களுக்குன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே அந்த தீ இருக்குல்ல, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த 6வது வசனத்தையும் போட்டுருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுவரைக்கும் படர்ந்தீர்கள், இனி ஓங்கி படருவீர்கள். ஓங்கி அடிச்சிட்டான்ப்பா, ஓங்கி அடிச்சிட்டான், ஓங்கி பேசிட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இனி நீங்கள் ஓங்கி படருவீர்கள். யாக்கோபே, நீ வேர் ஓன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அதுக்கு அவர் கிருபை நமக்கு போதும்.

மறைக்கப்பட்ட பொக்கிஷமா மறைவு கட்டப்பட்ட நீரோச்சாய் அவரே வேலையடை பாதுகாக்கிறார், நடத்துகிறார். எல்லாவற்றிற்காக நன்றி. நான் உங்களுக்கு சொந்தம், நீங்க எனக்கு சொந்தம்.

போராடுகிறார், மேற்கொள்ள முடியலை, உறவாடுகிறார். ஹூ ஆர் யூ? அப்பா கேட்டார், யாக்கோபு யாரு? நான் ஏசாப்பா, ஏசாப்பா. இப்ப தூதன் கேட்கிறார், ஹூ ஆர் யூ?

யூஆர் இஸ்ரேல் அப்படியே ஒத்துக்கிட்டு, அப்பா நான் இதுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். Here I am. Your servant is listening. அப்பா இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உறவாடுறேன் அப்படின்னு உறவாடினார். பாருங்களேன், இந்த நாள் வரைக்கும் யாக்கோபு இஸ்ரவேல் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட யாக்கோபுக்கு ஆண்டவர்

ஒரு அவயவத்துக்குள்ள, மைண்டுக்குள்ள, அப்பா கண்ணுக்குள்ள, காதுக்குள்ள, வாய்க்குள்ள, இருதயத்துக்குள்ள, ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள அப்பா நீர் வேறு, நான் வேற அல்ல, நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு உயர்ந்த நிலைமைக்குள்ள எங்க

அபிஷேகம் பொங்கட்டும். வார்த்தைகள் மடை திரண்ட வெள்ளம் தடையில்லாமல் புறப்பட்டு வரட்டும். இங்கே இருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கிறான். அவனுக்குள் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சுடர்களாய் பிரகாசிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, வித்தியாசமாய் வாழ்வார்களாக, விசேஷங்களை கொண்டு வருவார்களாக.

குறித்து கவலையை உண்டாக்குகிற எல்லா ஆண்டவரே மன அழுத்தத்தை கொடுக்கிற எல்லா பல்லாத கிரியைகள் அவுட் இன் ஜீசஸ், அவுட் இன் ஜீசஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரணத்தோடு வாழ்கிற ஆண்டவர்

இருக்கிறது இல்லையோ இல்லை, இருக்கிறது இருக்கிறது. எல்லா ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ராஜா, தளக்கர்த்தர் முன்னே போகிறீர். மலைகளை வழிகளாக்குவார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார். கோணலானதை எவன் திருப்ப முடியும்? அவர்

0: விலகுவதான், ஆண்டவரே கடின இருதயம் உடைவதான், ரண ஆண்டவரே ரணத்தால் பாதிக்கப்பட்ட மனது ஃப்ரீ ஆவதாக இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ.
1: தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சீசனை குறித்தோம். அந்த சீசனில் ஆண்டவர் நம்ம கருளி செய்கிற புதிய தொடக்கத்தை குறித்தோம், ஆரம்பத்தை குறித்தோம். ஆண்டவர் டிசம்பர்லேருந்தே நம்மோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: அவர் எதை விரும்பினாரோ, அவர் விரும்பின காரியம் நம்ம வீட்டில் குளிர்க்கும், முளைவிடும், ஜெர்மினேட் ஆகும். இதுதான் நவம்பர்லேருந்து ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிற ஒரு மைய கரு. ஸோ நேற்று தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம், ஆண்டவர் தருகிற ஆரம்பத்து மேலே தான் நம்முடைய முழு கவனம் இருக்கணுமே ஒழிய ஆசீர்வாதத்து மேலே கண்ணு என்ன செய்யக்கூடாது,
0: போகக்கூடாது.
1: ஸோ ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாரித்து சொத்துக்களை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆடா உழைச்சி ஓடாதுன்னே
0: செய்கிறாங்கண்ணா.
1: அது செக்குலர், செக்குலர் திங்கிங். ஸோ அவங்க அப்படி தான், தே வில் பி திங் லைக் தட். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குறப்ப, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆரம்பத்தை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போக விரும்புகிறோம்.
0: எஸ்.
1: அதே மாதிரி பிள்ளைகளும் எதில் கவனமாக இருக்கணும்னா, டேடிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இல்லை, பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில். ஆசீர்வாதத்தை பிடிச்சா அவுட்டு, ஆரம்பத்தை பிடிச்சா
0: நாட் அவுட்டு,
1: எதிரி
0: நாக் அவுட்டு.
1: நாக் அவுட்டு அருமையான மனதில் பதியக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போ நேற்று ஒரு கேள்வியில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் செய்தி இந்த ஆங்கிளில் போனதுனால நம்ம அந்த ஃப்ளோவில் போயாச்சு. என்ன கேள்வி? ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு செய்யலை? இப்போ வந்து செய்கிற இதே காரியத்தை, அபிரகாமுக்கு 99 வயதில் செய்கிற காரியத்தை அவங்க திருமணமான புதுசுலேயே என்ன செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே. செஞ்சிருந்தா அது நேச்சுரலா இருந்திருக்கும், சூப்பர் நேச்சுரலா
0: இருந்திருக்காது.
1: எல்லா கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் குழந்தை வந்து நியூலி மேரீட்ல சில ஆண்டுகள்ல என்ன செய்யுதுன்னா குழந்தை பிறக்கிறது. அது வந்து ஒரு, அதை யாராவது ஆச்சரியமா பார்ப்பாங்களா?
0: இல்லை.
1: கல்யாணம் முடிச்ச உடனே எதிர்பார்க்கிறோம்ல, புழுவோ பூச்சி என்னன்னா
0: இருக்கா
1: இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கறை என்னன்னா விசாரிக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கா?
0: இருக்கு.
1: அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்கே போனால் கேள்வி கேட்குறாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அப்படி இப்படின்னு சொல்லி படாதபடி படுத்துறான்னா சொசைட்டி.
0: எஸ்.
1: அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே பழகி பெறுகிறதுங்கிறது அது ஆண்டவர் எல்லாருக்கும் நியமித்த ஒரு பாதை. அது சம்திங் வெரி நேச்சுரல், நேச்சுரல். ஆனால் 99 ஒய்ஃபுக்கு 86 அப்படிதானையா? 89. இதில் வந்து ஒரு காரியம், கர்ப்பம் செத்த பிறகு, சரீரம் செத்து போன பிறகு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வந்து சம்திங்
0: சூப்பர்
1: நேச்சுரல்.
0: எஸ்.
1: இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கல. பிசிக்கலை பார்த்தா அது ஒரு பிளெஸ்ஸிங், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா அது ஒரு பிகினிங்.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: இந்த ஆரம்பத்தை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் ஆரம்பத்துல என்ன செய்யல?
0: கொடுக்கல.
1: ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை, இன்று வரைக்கும் முடிவில்லாத ஒரு ஆரம்பத்தை ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளி செய்ய விரும்பினார். ஆபிரகாமுடைய காரியம் அடைஞ்சு போச்சு. அவருடைய சரீரம் செத்துருச்சு. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர் என்ன செய்கிறார்? எழுந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுபோல அவருடைய மனைவி சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. அவங்களும் ஒரு குழந்தை பேருக்கான தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த காரியம் மடிஞ்சு போனாலும் ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு அருளி செய்தார்.
0: ஆமென்.
1: கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்திருந்தா அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்த ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் முடிவே
0: இல்லை.
1: யூதர்களை கொன்று குவிச்சாலும், தலைமுறை தலைமுறையா ஆண்டாண்டு காலமா கொன்று குவிச்சாலும், அந்த சந்ததியை இன்னும் அழிக்கவே
0: என்னன்னா,
1: அந்த சந்ததி எப்பவும் உச்சத்திலேயே இருக்கு.
0: ஆமென்.
1: சுத்தி சுத்தி வளைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அடிச்சாலும் இந்த பிரஷரை வந்து ரெண்டு நாள் கூட மற்ற ஆட்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இத்தனை அடியையும் எதிர்த்து நின்று ஒரு தேசம் நிக்குதுன்னா அவங்க ராணுவ பலமா
0: இல்லையே?
1: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர். அதுக்கு மனுஷனால முடிவு கட்ட
0: முடியாது.
1: ஆண்டவர் சொல்லற பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர்.
0: எஸ்.
1: உங்க ஊழியத்துக்கு முடிவு கட்ட முடியாது.
0: யாராலே முடியாது. அல்லேலூயா.
1: தேவன் ஆரம்பிச்ச காரியத்தை மனுஷனால் என்ன செய்ய முடியாது?
0: முடிவுக்கு கொண்டு வர முடியாது.
1: தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை மனுஷனால் ஆரம்பிக்கவும்
0: முடியாது. எஸ்.
1: மாறாத பிரமாணங்கள். ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காலம் கனிந்து வந்தது.
0: எஸ்.
1: 99 வயதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்பினதுனாலதான் ஆரம்பத்திலே எதை கொடுக்கல ஆண்டவர்? ஒரு குழந்தைய
0: கொடுக்கல.
1: கொடுத்திருந்த ஐசக் யாரா இருந்திருப்பான்? கற்பத்தின் கனியா இருந்திருப்பான். ஒரு பிள்ளை செல்வமாக இருந்து செல்வமாக இருந்திருப்பார். பிள்ளை செல்வம். மழலை செல்வம். செல்வமா இருந்திருப்பாரு. செல்வ மகனா இருந்திருப்பாரு. செல்வ மகனுக்கு ஏராளமான செல்வமும் இருந்திருக்கும். அபிரகாம் கேட்டதே தானே, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வம் செல்லத்தை கொடுக்கலையே. செல்வத்தை கொடுத்துட்டு
0: செல்வ மகனை செல்லத்தை கொடுக்கலையே.
1: செல்லத்தை கொடுக்கலையே. இது வந்து நானும் நீங்களும் இருந்தா கூட இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம அப்படிதான் ஜோம் பண்ணிருப்போம். நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் காண்பிச்ச பிரம்மாண்டத்தினுடைய முழு வீச்சையும் ஆபிரகாமால் என்ன செய்ய முடியல? துவக்கத்துல கிராஸ் பண்ண
0: உள்வாங்க முடியல.
1: ஜெயிக்க முடியாத காரியங்களை ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனை பிடிச்சி ஒரு மனுஷியை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை கத்தர் பேசுறப்ப எவ்வளவுதான் அவன் தாங்குவான்? எதையுமே பார்க்காம பெருசா உன்னை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதை விசுவாசி இதை நம் இதை பாடுற இது உனக்குன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும்? நம்ப
0: முடியும்.
1: ஆனா இப்படிலாம் உனக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கும்னே சொல்லார். உன் சந்ததி இவனமாய்
0: இருக்கும்
1: இருக்கும் இருக்கும் இருக்கும். இதை விசுவாசிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு என்னன்னா,
0: பார்த்து
1: தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பல, ஒரு செல்லத்தை கொடுக்க விரும்பல. செல்வத்துக்கு ஒரு செல்லம் இல்லை. அவருடைய அழைப்பை நிறைவேற்ற அந்த அழைப்பின் பாதையில ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆரம்பமாக ஐசக் இருந்தார்.
0: ஆமென்.
1: ஐசக் was given to Abraham as a beginning.
0: Yes.
1: Hallelujah. அடுத்து என்ன நீங்க கேட்கலாம், ஏன் 99 வயசுல அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது 22 அதிகாரத்துல வருகிற பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா 21 அதிகாரம் வரைக்கும் வந்தாகணும்.
0: எஸ்.
1: 21 அதிகாரத்துல அவருக்கு நடந்த அற்புதத்தை கண்ட ஆபிரகாம் எதை விசுவாசிச்சிருப்பாரு? கற்பம் செத்து போச்சு,
0: சரீரம்
1: செத்து போச்சு, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிச்சு ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்து பவர்ஃபுல்லா ஆபிரகாமுக்குள்ள போயிடுச்சு. இப்பதான் 21 வந்த பின்னாடி 22 ஆண்டவர் டெஸ்ட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யார் என்ன ஆபிரகாம், எப்பா நீ என்னை நம்பின, அதனால உனக்கு ஒரு மகனை உனக்கு நான் தந்துட்டேன், இப்ப உன்னை நான் நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு.
0: உன்னை
1: நானு
0: நம்ப முடியுமா
1: நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. என்னைய உன்னைய நம்ப வைக்கிறதுக்கே நான் படாதபடப்பட்டேன். நான் சொல்ற காரியத்தை நீ நம்ப வைக்கிறதுக்கு நானு எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி
0: தீர்க்க தரிசன அடுக்குகளை கொடுத்து
1: 12 அதிகாரத்துல பேசி, 13 அதிகாரத்துல பேசி, 15 பேசி, 17 பேசி, 18 பேசி,
0: அப்புறம் அவர் வந்து
1: இவ்வளவு செஞ்சுதான் நீ என்னை நம்பின. கடைசி அவர் வழியா நம்பிட்டானே ஐசக் யாரு, என்னை நம்பினதுனால நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பிளஸிங் மட்டும் இல்லை, உனக்கு நான் தந்திருக்கிற ஒரு
0: பிகினிங். ஹல்லேலூயா.
1: ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை நான் நம்பலாமான்னு செக் பண்ணணும்.
0: எஸ்
1: அதுக்குதான் மோரியாவுக்கு தூக்கிட்டு போறாரு. 21 அதிகாரத்துல நாம பார்க்கிறது, அதிகம் 21 பார்க்கிறது, கத்தர் சாராள் பேரில்
0: கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
1: வாசிங்களா,
0: ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: தேவன் குறித்திருந்த காலத்திலே
0: அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: At the very time God had set.
0: Hallelujah. Hallelujah.
1: At the very time God has set.
0: Hallelujah.
1: When God said, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when God said his promises to you and me, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, not only he is just giving his promises to you and me, வெறுமனே உங்களுக்கு எனக்கும் வாக்குறுதிகள் ஆண்டவர் அள்ளி அள்ளி அருளி செய்கிறவர் மட்டுமல்ல, he also set his time.
0: Amen.
1: When God said, he will also set.
0: Yes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தேவன் சொல்வாரே ஆனால் ஒரு காலத்தையும் என்ன செய்கிறார், செட் பண்றார். S-E-T, செட் பண்றது வேற, S-A-I-D, செட் வேற.
0: Yes.
1: செட்னா சொல்றது, செட்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றது.
0: Amen.
1: At the very time God had set.
0: Hallelujah.
1: இன்னும் பாருங்க, Sarah became pregnant and bore Abraham a son in his old age at the set time God had told him. At the set time. It means at the appointed time. Anointed words உண்டன, appointed time உண்டு.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Rhema word உண்டன, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுன்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய
0: வசனத்தினால்.
1: Anointed ones spoke.
0: Yes.
1: அபிஷேகிக்கப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு பேசி இருக்கிறார். He has spoken.
0: Yes.
1: ஆண்டவர் பேசி இருக்கிறார். Anointed words உண்டுன்னா appointed time உண்டு.
0: Amen.
1: அந்த செட்டயத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றார்.
0: ஆமென்.
1: எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றார்.
0: எஸ்.
1: இந்த சூழ்நிலையில தாத்தாவும் பாட்டியும் அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்திருப்பாங்க. நாடா சாத்தியமே இல்லாத காரியம் என்ன செஞ்சிருச்சுன்னா,
0: சாத்தியமாயிருச்சுங்கிறப்ப
1: ஆண்டவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தவே என்னன்னா,
0: இல்லையே
1: இல்லையே இவர்ல இனிமே அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்பிடிஞ்சிட வேண்டியதான்.
0: எஸ்.
1: கேள்வி என்ன செய்யக்கூடாது,
0: கேட்கவே கூடாது,
1: ஏக்கவே கூடாதுல அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த வயசான காலத்துல நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. 21 அது டெஸ்டிமனி. அதே 21 ஐசக் பிறந்தது ஒரு டெஸ்டிமனி. ஆனா ஆதியாம 22 ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது பரீட்சை.
0: எஸ்,
1: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்?
0: சோதித்தார்.
1: எப்படியும் ஐசக்கு 17 இருக்கணும்ன்றாங்க, 16 இருக்கணும்ன்றாங்க. இந்த காரியம்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்துக்கு வர்றப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டார்னா, தேவன் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா
0: கீழ்ப்படிவேன்.
1: பரிச்சை என்ன பரிச்சை? அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் வச்ச பரிச்சை. விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
0: எஸ்,
1: ஆபிரகாமினுடைய
0: விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
1: விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? சோதிக்கப்பட்டது. இங்கதான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்புறாரு.
0: எஸ்,
1: அந்த பரீட்சையில ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்றாரு? செத்து போன சரீரத்துல இருந்தும், செத்து போன கற்பத்துல இருந்து வந்தவன், செத்து போனாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்ப.
0: ஆமென்.
1: செத்து போன பாடிய, செத்து போன உங்க அம்மாவோட கற்பத்தை உயிர்ப்பிச்சதுனால வந்தவன்டா நீ. நீ செத்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பாரா? உங்க அப்பன் சொல்றேன், படுறா மேல
0: படுறா, படுத்துறப்பா, கட்டுங்கப்பா கைய.
1: அவனும் சொல்றான், படுத்துறேன்ப்பான்ட்டா.
0: எஸ்,
1: கட்டுங்கப்பா கைய.
0: எஸ்,
1: எவ்வளவு பெரிய அற்புதம் வீட்டுல நடந்திருக்கு. இனிமேலும் அவரை நம்பலன்னா அசிங்கம்ப்பா இது. முதல்ல குத்துங்கப்பா, நீ கத்தி எடுத்து வைத்து பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி.
0: ஆமென்.
1: அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமே, ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல கைய என்ன செய்ய?
0: ஓடாத,
1: நான் உன்னை நம்புறேன்,
0: நம்புறேன்,
1: நான் உன்னை நம்புறேன். ஐசக் வந்து ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவரை நம்பினதின் விளைவு அந்த மோரிய மலையில ஆண்டவர் கொடுத்த பிகினிங் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாத பிகினிங்.
0: எஸ்,
1: அது ஆபிரகாம கத்த நம்பினதின் விளைவு.
0: ஆமென்.
1: நான் ஆரம்பத்துல சொல்லுவேன், நம்ம அவரை நம்பினா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டார்னா மகிமை.
0: மகிமை.
1: இந்த டெஸ்டுக்காக தான் அந்த டெஸ்டிமனி.
0: எஸ்,
1: இந்த டெஸ்டிமனி இல்லாம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது.
0: எஸ்,
1: திஸ் ஆர் வெரி ப்ரொஃபவுண்ட். என்னன்னா, திரும்ப நீங்க ஒரு நேரம் அமைதி உட்காந்து இதை ரீமைண்ட் பண்ணி உட்காந்து கேளுங்க. நிறைய கண்ணை திறப்பற ஆண்டவர். 21 அதிகாரம் இல்லைன்னா 22 அதிகாரத்துல ஆபிரகாம் ஃபெயில் ஆயிருப்பார். அதனாலதான் டெஸ்ட் மணியை கொடுத்து ஆண்டவர் டெஸ்ட் குத்திக்கிட்டு போறாரு.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நம்ம பவர்ஃபுல் டெஸ்ட் மணி வருதுன்னா டெஸ்ட் வருதுன்னு அர்த்தம்.
0: டெஸ்ட் வருது.
1: தீர்க்க தரிசனம் உங்களுக்கு.
0: ஆமென்.
1: ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு.
0: அல்லேலூயா.
1: அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப எல்லாம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கே போகணும்.
0: ஆமென்.
1: எங்களுக்கு வழங்கிருச்சு.
0: 21 கத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு.
1: 21 கத்திக்கிட்டு கிடக்குறோம் இந்த தீவுல, குட்டி தீவுல. என்ன கத்துறோம், எதுக்காக கத்துறோம், எதை மனசுல வச்சு கத்துறோம், யாருக்கு என்ன செய்யல
0: புரியல.
1: ஆனா புரியும்.
0: ஆமென்.
1: புரியுற சீசனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: உட்கார்ந்து கேட்பாங்க எல்லாத்தையும் அப்படி.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: அப்ப 21 அதிகாரத்துல ஒரு டெஸ்டிமனியை ஏன் கொடுத்தாருனா, 22 ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட குறிச்சு பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து குவெஸ்டினே வராது.
0: எஸ்,
1: உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து ஈஸியா எழுதி முடிப்பீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: சோ மோரியா மலையில 21 பாத்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுறாரு. ஆதியாகமம் 21. ஆனால் ஆதியாகமம் 22 ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட அதே ஐசக் யாராயிடுறாருன்னா ஆரம்பமாயிடுறாரு.
0: ஆமென்.
1: 22 தாங்க ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 22 தான்
0: ஆரம்பிக்குது.
1: ஆரம்பிக்குது.
0: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: அதே மாதிரி எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. 25 தான் எங்களுக்கு ஆரம்பிக்குது.
0: எஸ், ஆமென்.
1: இந்த தரிசனத்துல ஆசீர்வாதமும் 25 தான் வருது, ஆரம்பமும் 25 தான் வருது.
0: ஆமென்.
1: புரியாது, கேட்டு வச்சுக்கோங்க.
0: அப்புறம் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டுறோம்.
1: எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோங்கிறத இப்போ வேணால் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டேட்டு போட்டு
0: January 4, 2025, 6:34
1: மேனிஃபெஸ்ட் ஆகிறப்போ உங்களோட நான் பேசுகிறேன். ஸோ ஐசக் வந்து வெறுமன ஒரு குழந்தை இல்லை, அழைக்கப்பட்ட அப்ரஹாமுக்கு தேவன் தந்த ஒரு ஆரம்பம். அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் வந்தப்ப சொன்னாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருந்த நாட்கள்ல கத்தர் அவங்களிடத்துல சொன்னாராம், இது குழந்தை இல்லைங்கிறத தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையா உலகம் சொல்லுது, ஆனா இது தண்டனை இல்லை டேவிட், இது வந்து ஒரு தரிசனம் அப்படின்னாராம்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. ஒரு குழந்தைக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு 3 குழந்தைங்க கத்தர் கொடுத்தாருன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை காலத்தில் நடக்கலை அப்படின்னா அதை நம்ம கால தாமதம் நினச்சிக்கிறோம். காலத்தில் நடந்திருக்க வேண்டிய காரியம் காலத்தில் நடக்கலைன்னா
0: கால தாமதம்
1: காலத்தில் நடக்கணுங்கிறதுக்காகவே அது காலத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை.
0: எஸ்.
1: அவருடைய காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம்ல. ஏன் அப்படி சிந்திக்கல? நம்ம காலத்துல நடந்தா பாசிபிள், அவர் காலத்துல நடந்தா இம்பாசிபிள்.
0: எஸ்.
1: நதிங் இஸ் இம்பாசிபிள்.
0: எஸ்.
1: ஃபார் காட்.
0: ஆமென்.
1: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
0: ஒன்றுமில்லை.
1: அப்ப காலத்துல நடக்கலன்னா அதை ஏன் நான் கால தாமதமா நினைக்கணும்? ஏன் காலம் இன்னும் வரலன்னு நினைக்கலாம்ல. தேவன் எனக்கு குறிச்சிருக்கிற காலத்துல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரும்புற காலத்துல தேவன் செய்யல. என்ன ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமா சிந்திங்க ப்ரோ. உங்க ஜெனரேஷன்ல நானும் நின்று பேசுறேன் ப்ரோ. அப்படித்தானே சொல்றாங்க ப்ரோ?
0: என்ன
1: சிசி, என்ன சிசி, சிசி தானே, கரெக்ட் தானே? என்ன சிசி, நீங்க இப்படி போய் அழுறீங்களே சிசி. என்ன ப்ரோ, கண்ணை தொடச்சுக்கங்க ப்ரோ.
0: ஹல்லேலூயா.
1: தரிசனம். ஐசக் ஒரு தரிசனம், சாமுவேல் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சாம்சன் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் மோசே ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் ஜான் தி பேப்டிஸ்ட் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் அருளி செய்த ஜான் வந்து ஒரு குழந்தை இல்லை, அவன் ஒரு தரிசனம். அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஐசையா 40 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு வந்த தீர்க்க தரிசி. ஆதியாமோ மன்னிக்கணும், ஏசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினப்ப பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஆண்டவர் இன்னும் சொல்றார், உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிறவன் தீர்க்க தரிசி. உங்களுக்கு பிறக்க போறவன் தீர்க்க தரிசி,
0: தீர்க்க தரிசி.
1: அன்னாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஐசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிற நபர் தீர்க்க தரிசி,
0: தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா.
1: ஏன்னா அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா கொடுக்காம பிகினிங்கா கொடுக்கிறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: மேசியாவினுடைய வருகையை, முதல் வருகையை முன்னறிவித்த தீர்க்க தரிசி, பாதைகளை செவ்வை பண்ணும்படி தேவன் அனுப்பின தீர்க்க தரிசி, மரியாளுக்கு நிகழப்போகிற அற்புதத்தை ஊர்ஜிதப்படுத்தின அடையாளம் யோவான் தி பேப்டிஸ்ட்.
0: எஸ்.
1: அப்ப நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர். குறித்த காலம், நான் என்னோட இந்த காலம் காத்திருந்தேன், இன்னைக்கு நடக்கும்னு நினைச்சேன், நாளைக்கு நடக்கும்னு நினைச்சேன், இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன், அடுத்த வருஷம் நடந்துரும்னு நினைச்சேன், இப்படியே நினைச்சு 15 போச்சு, 20 போச்சு, 25 போச்சு, என்ன மாதிரி 27 போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சு உங்களுக்குள்ள சஞ்சலப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு நான் கொடுக்க போற ஆரம்பத்துக்காக நான் உங்களை காத்திருக்க வச்சேன்.
0: ஆமென்.
1: நீங்க ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் அல்ல, உங்களுக்கு நான் அருளி செய்ய விரும்புகிற ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற நபர்.
0: எஸ்.
1: ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவன் வேணா சோர்ந்து போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ண ஆரம்பத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் எத்தனை வயசானாலும் சோர்ந்து போறதே இல்லை.
0: எஸ். அல்லேலூயா.
1: லூக்கா 5வது அதிகாரத்துல பேதுரோட படகுல ஏறி நின்று போதகம் பண்ணின ஆண்டவர் போதகத்தை முடிச்ச பின்னாடி அவங்களிடத்துல கேட்டுக்கொண்டது என்னன்னா, நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்துல தள்ளி கொண்டு போய்
0: உங்கள் வலைகளை போடுங்கள்,
1: உங்கள் வலைகளை
0: போடுங்கள் என்ற
1: 5:4. அந்த மாதிரி வலைகளை போட்ட பொழுது உடனே அற்புதம் நடந்துச்சா?
0: உடனே நடந்துச்சு.
1: நினைச்சது நடக்கலையே, நான் என்ன செய்வேன்னு புலம்புறப்ப நீங்க விசுவாசிச்சதை விட அதிகமா உங்களுக்கு நடக்க போகுது.
0: ஆமென்.
1: எதிரு ராத்திரி மீன் பிடிக்கிறப்ப பெருமையான போட்டை கொண்டாந்து கட்டுறப்ப என்ன மனநிலையில் கட்டியிருப்பாரு? என்னையா கொஞ்சம் மீனை பிடிக்கலான்னு நினைச்சேன், நினைச்சது எதுவுமே என்ன செய்யலன்னா
0: நடக்கல,
1: நடக்கல. நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்னன்னா
0: நடக்கல,
1: நடக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படி வலையை போடுகிறேன்னு விசுவாசிச்சப்ப விசுவாசிச்சதோடு அதிகமாக நடந்துச்சு.
0: ஆமென்.
1: நீங்க நினைச்சது நடக்கல அப்படிங்கிற நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா நடக்க போகுது.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒருவேளை காலையில அந்த அங்கலாய் போட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நினைச்சேன் பாஸ்டர் எங்க நம்ம நினைக்கிறெல்லாம் எங்க நடக்குது, அதான் நடக்கலன்னு தெரியுதுல்ல, ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்ன செய்யறது இல்ல,
0: நடக்கிறதே இல்ல.
1: ஏன் சாமி நினைக்கிறீங்க அப்பனா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல, அப்பனா நினைக்காதீங்க. வேற என்ன பாஸ்டர் நீங்க செய்ய சொல்றீங்க? காலையில வந்து நீங்க வேற என்ன, நானே நொந்து போய் உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிறப்ப புரியாம பேசாதீங்க பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய ஆலோசனை கவனிங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, அதனால நினைக்காதீங்க.
0: Yes.
1: உங்களுக்கு தேவன் தந்த வாக்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தேவன்
0: செய்வார். ஆமென்.
1: இவ்வளவு செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணும் செய்ய முட்டாங்க. கடைசியில ஏமாற்றம் தான் எனக்கு, ஏமாற்றம் இருக்குல்ல,
0: இருக்கு.
1: இந்த சமயத்துல தேவன் வந்து விசுவாசிக்க சொல்றாரா? அவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்ப நினைச்சதோட தேவன் அதிகமா.
0: ஆமென்.
1: ரெண்டு படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக.
0: எஸ்.
1: அந்த ஆண்டவர் டிசம்பர்ல தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகிற, ஆனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது ரெண்டே.
0: ஆமென். ரெண்டு.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அண்ணால் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணா தானே ஜெபம் பண்ணது.
0: எஸ்.
1: கத்த நினைந்தருளி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரா?
0: கொடுத்தார்.
1: விசுவாசிச்சாளா?
0: விசுவாசி.
1: விசுவாசிச்சபடி மட்டுமா நடந்துச்சு?
0: இல்லையே,
1: கூட போனஸ் 5 கிடைச்சிச்சே.
0: எஸ்.
1: ஐயோ, நான் ஒண்ணுக்கு தானே விசுவாசிச்சேன், ஆனா அதோட
0: அதிகமா
1: இவ்வளவு அதிகத்தை கத்தர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு.
0: இவ்வளவு அதிகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார்,
1: கொடுத்திருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்க தொடங்குறப்ப நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தான் செய்வார். இது பிரமாணம், மாறாத பிரமாணம்.
0: ஆமென்.
1: நீங்க ஃபெய்த்ல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வேர்டை கெட்டியா பிடிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் உண்டு, உங்களுக்கு சர்ப்ளஸும் உண்டு.
0: ஆமென்.
1: பாஸ்டர் டேவிட் சாமி தான் சொன்னாங்க, முதல் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரிதான் ஜொகானன்கிற நேம் கொடுத்தாராம். அதனால அவங்க
0: ஆண்டவரே
1: ஜொகானன் ஜொகானன் எய்ம் பண்றப்ப முதல் குழந்தை பிறந்ததே பையன்.
0: அம்மா சொன்னாங்களாம் இல்லடா ஐசக் அப்படின்னாங்க.
1: அம்மா சொன்னாங்களா இல்லடா ஐசக் அப்படின்னாங்களாம். அன்னைக்கு போறப்ப அண்ணனுடைய செய்தி, அவங்க அண்ணன் ஜாய்சாம், அவங்களுடைய ஜான்சாமோட செய்தியும் வந்துட்டு
0: ஐசக்
1: ஐசக்னு இருந்துச்சான். உடனே முதல் குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க,
0: ஐசக்.
1: ஆண்டவரே நாங்க ஒண்ணுக்கே வழி இல்லை, சரி கிடைச்சது ஆண்டோட லீடிங் இருக்கு, அம்மாவுடைய வேர்டும் அண்ணனுடைய வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேபி, அது என்னன்னா பெண் குழந்தை.
0: ரேமா.
1: பெண் குழந்தைக்கு என்ன பேரு?
0: ரேமா.
1: ரேமான்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இதோட நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க முத முதல்ல அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்தப்ப எழுதி வச்ச ஒரு குறிப்பு அதானே, ஜொஹான்னு எழுதி வச்ச டைரியில் எழுதி வச்ச ஒரு குறிப்பு பார்த்துருக்குறான். ஆனால் நம்ம ஜொஹான்னு நினைச்சிருக்கிறோம் எழுதி வச்சது உள்ள என்னன்னா
0: இருக்கே
1: இருக்கேன்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக மூணாவது ஆளும் கன்சீவ் ஆகிறான். கடைசியில் அவனுக்கு பேர் என்னன்னா
0: ஜொஹான்னு.
1: இந்த மாதிரி நம்ம போயிருந்தப்ப அவ்வளோ கொள்ள அழகா இருந்தார் ஐயா.
0: எஸ்.
1: போயாம ஒத்திக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் நான். கடைசியில் அவனை வச்சு போட்டோலாம் எடுத்துட்டு ஜொஹான்னு வச்சு
0: அவர் ஜொஹான்னு வந்து ஜொஹான்னுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
1: அவர் ஜொஹான்னு வந்து ஜொஹான்னு கிஃப்ட் கொடுத்தாரு.
0: எஸ்.
1: எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படி. இப்போ நாம தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற பொழுது நாம விசுவாசிச்சதை விட அதிகமா தேவன் செஞ்சிடறார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அண்ணா என் வாழ்க்கையில நான் என்ன புலம்புறேன், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே என்னன்னா நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. உண்மைதான். ஏன் நினைச்ச மாதிரி தேவன் ஒண்ணுமே நடக்க அனுமதிக்கலன்னா நீங்க அவரை விசுவாசிக்கிறங்கிறதுக்காக.
0: ஆமென். அல்லேலூயா.
1: சில நேரம் நாம நினைச்ச மாதிரி தேவன் ஏன் காரியங்களை செய்யாம நம்மளை வந்து தவிக்க விடுறாருன்னா, டேய் நான் ஒன்னு பெருசா வச்சிருக்கிறேன், நான் லட்டு வச்சிருக்கிறப்ப ஏண்டா பூந்திக்கு அலையிறேன்ற.
0: எஸ்.
1: நான் லட்டு வச்சிருக்கிறேன்,
0: ஏண்டா பூந்திக்கு அலையிற,
1: ஒத்த பூந்திக்கு அலையறியாடா, ஒத்த சீனிக்கு அலையறியாடா நீ முதல்ல.
0: எஸ்.
1: புரியாப்ப இல்ல.
0: ஆமென்.
1: உன்னை ஏமாத்தினா தாண்டா நீ என்னை நம்புவன்ற. ஏமாத்தினான் இல்ல, உனக்கு நான் வந்து ஒரு காரியத்துல நீ நினைச்சதை நான் உனக்கு நினைச்சே மாட்டேன், நீ ஏங்கிறது உனக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிசயத்தை செஞ்சு அற்புதத்தை செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றப்ப நாம அவர் விசுவாசிக்க தேவையான வேர்ட் அங்கதான் தர்றாரு.
0: ஆமென்.
1: ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம் வர்றப்ப தேவன் தர்ற வேர்ட ஒருத்தன் கெட்டியா புடிச்சுக்கிட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான்.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அப்படி விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவன் விசுவாசிச்சதோட அதிகத்தை கத்தர் செஞ்சிடறாரு.
0: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு ஏராளம் இருக்குன்றாரு ஆண்டவர்.
0: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு
0: ஏராளம் இருக்கு.
1: ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்களா, வத வதன்னு இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வீடு என்ன செய்யும்
0: இருக்கும்.
1: ஆமா, உமன்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உங்க வீடு இருக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாருன்னா நிரப்புவாராக.
0: நிரப்புவாரு.

0: அப்போ நீங்க நினைச்சபடி நடக்கலங்கிற விரக்தியில பேதுரு இருந்தப்ப பேதுரு மீனை பிடிக்கிறாரு. அவரே சொல்லியிருப்பாரு, இவ்வளவுக்கு நான் விசுவாசிக்கல. அந்த வேடிக்கை அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க, வலைகளை போடுன்னு சொன்னாரு. இவர் வலையத்தான் போட்டிருக்கிறார். அஞ்சு வலை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு வலையும் மொத்தமா போடுறான்னு இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்னத்த வரப்போகுது, சரி சொல்றாரேன்னு போடுவோன்னு ஒரு வலையை போட்டிருந்திருப்பாரு. ஆனா ஒரு வலையிலே பாருங்க, ரெண்டு போட்டுக்கான மீன். ஒரு வலையிலேயே
1: ரெண்டு போட்டுக்கான மீன்.
0: விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்யறாரா?
1: செய்கிறார்.
0: அப்ப நினைச்சதோட உங்களுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அலோ பண்றாருன்னா, இப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்வான்
1: கேப்பான்.
0: கேப்பான் உடஞ்ச நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில ஆண்டோடைய வேர்டு கடந்து வந்து இதை நான் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றப்ப அந்த உடஞ்சு போன மனசு என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் தந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுது. உடஞ்சு போன மனசு மாதிரி தேவன் தர்ற வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ள மத்த மனசால முடியாது. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேர்டை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசு உடஞ்ச மனசு. உடஞ்ச மனசோட வர்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப அப்படி உழுது போட்ட நிலை மாதிரி, என்ன போட்டாலும் ரிசீவ் பண்ணுவாங்க,
1: ரிசீவ் பண்ணுவாங்க. அல்லேலூயா.
0: நீங்க வசனத்தை இந்த அளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டதுக்கு காரணமே உடஞ்ச மனசு. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
1: கட்டளை இடுவாராக.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே உடஞ்சு நொறுங்கின மனசு. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு.
1: அல்லேலூயா.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்தான்.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே மீனை உடனே பிடிச்சாங்களா?
1: உடனே பிடிச்சாங்க.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்க வலைகள்,
1: கிழியத்தக்க
0: கூட்டாளிக்கு
1: கொடுக்கத்தக்க,
0: மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு மீதமாகுது.
1: எஸ்,
0: உங்க தேவை சந்திக்கப்பட்டு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய அபரிமிதம், அபரிமிதமான ஆசீர்வாதம் இது. என்னது அபரிமிதமான
1: ஆசீர்வாதம்?
0: ஆசீர்வாதம் தானே ஒழிய இது ஆரம்பம் இல்ல.
1: ஆரம்பம் இல்ல.
0: வாசிக்கலாமா? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: லூக்கா 5:6.
0: அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
1: அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எதுக்கு ஹெல்ப் பாருங்க, ஐயோ ஆபத்துல மூழ்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கான உதவி இல்ல. ஆசீர்வாதம் அமோகமா இருக்கு, வாங்க உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை எண்ணுங்கயா, கொஞ்சம்
1: நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க,
0: நீங்க கொஞ்சம் என்ன
1: செய்யுங்க,
0: வச்சுக்கோங்க. எங்க பாத்திரம் வழிஞ்சு என்ன செய்யுதுன்னா
1: ஓடுது,
0: ஓடுது,
1: நிரம்பி வழிஞ்சு ஓடுது.
0: சீமான் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து,
1: ஆண்டவரே
0: நான் பாவியான மனுஷன்,
1: நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான்.
0: அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
1: அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இது வந்து ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த
1: ஆசீர்வாதம்.
0: ஆசீர்வாதம் அபரிமிதமான ஆசீர்வாதமே ஒழிய அது ஆரம்பம் அல்ல.
1: Yes. Hallelujah.
0: எப்பவுமே ஒரு blessing வந்து purpose-ஓட connect ஆகறப்பதான் அது ஆரம்பமா மாறுது.
1: Amen.
0: நோக்கத்தோட connect ஆகாத blessing அது வந்து வெறுமனே ஆகாரம்தான்.
1: Yes.
0: ஆனா நோக்கத்தோட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க connect பண்றப்ப அது seed-ஆ மாறிடுது.
1: Amen.
0: Hallelujah.
1: திட்டத்தின்படி பிறந்தார்
0: ஆதியாகமம் 22 திட்டத்தின்படி பிறந்த அந்த ஆசீர்வாதம் அந்த கற்பத்தின் கனி ஆதியாகமம் 22ல பர்பஸோட கனெக்ட் ஆகுது. அங்கதான் அந்த ஃப்ரூட் பிள்ளை செல்வம் என்னவா மாறுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென்.
0: எத்தனை பேரு தங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை தேவனுடைய தரிசனத்தோட கனெக்ட் பண்ணாததுனால, தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ணாததுனால அது வெறுமனு என்னவா தான் இருக்குன்னா அவங்கள்ட்ட பிளஸ்ஸிங்கா இருக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நோக்கத்துல நாம இணைக்கும் பொழுதுதான் அது நம்ம ராஜ்யத்துக்காக விதைக்கிற விதையா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அபரிமிதமான ஆசீர்வாதம் இது, வெறுமன ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அந்த ரெண்டு போட்டு மீனை பிடிச்சி எத்தனை ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டுருப்பாங்களா, இல்ல கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்களா?
1: எஸ்
0: அவ்வளவுதான். ஆசீர்வாதத்தோட லட்சணமே அவ்வளவுதான். குந்தி தின்றால்
1: குன்றும் மாளும்,
0: குன்றும் மாளும் அப்படின்வாங்க.
1: உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் குன்றும் கரைஞ்சிரும்.
0: நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் சாமி, உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா. நாலு தலைமுறை இல்லப்பா, என் தலைமுறையிலே பாரு, 5 வருஷத்துல அழிச்சு காட்டுறா இல்லையான்னு பாருன்னு
1: நானே சாப்பிட்டு அழிச்சிடறேன்.
0: ஒரு அடங்காதம் எழுப்புனா நாலு தலைமுறை

0: ஹல்லேலூயா.
1: ஒன்னும் ஒரு செய்தி எடுக்கலாம் அதெல்லாம். நிறைய பேரு இதை செய்யாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கத்தர் கொடுக்கறத கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்காக தான் கொடுத்துருக்கிறாரு.
0: ஆமென்.
1: கொடுக்கறதுக்காக கொடுத்தத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை.
0: எஸ்
1: அப்படின்னு எதை சாப்பிட்றோம்? ஆசீர்வாதத்தை சாப்பிட்றோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்றப்ப தானே அது சீடா மாறுது.
0: எஸ்
1: அது இன்னொரு டாபிக் விட்டுலாம். அப்ப இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் வெறுமன பிளஸிங் தான். இவ்வளவு காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
0: அந்தபடியே பிரமித்தார்கள்.
1: அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
0: பயப்படாதே,
1: ஏது முதல் நீ
0: மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: இது ஆசீர்வாதமா ஆரம்பமா?
0: ஆரம்பம்.
1: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்த பிகினிங். அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: மீனை பிடிக்கிற பேதுரு, மீனை பிடிச்சது ஆசீர்வாதம், ஆனா நீ மனுஷங்களை பிடிப்ப, அதுவும் வாழ்க்கையில நான் உனக்கு அருளி செய்கிற ஆரம்பம்.
0: எஸ்
1: பெந்தகோஸ்தேல அது நடந்துச்சா?
0: நடந்துச்சு.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீக்கு தரிசனம் உடனே நடந்துச்சாயா?
0: உடனே நடந்துச்சு.
1: வலைய போட்டவன்னு அள்ளிட்டாங்க
0: மீன்.
1: ஆனா ஆரம்பத்துக்கு அடுத்த தீக்கு தரிசனம் உடனே நடந்துச்சா
0: இல்லையே?
1: ஆண்டவர் மறிச்சு உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் 50 நாட்கள் கழிச்சு பெண்டிகாஸ்டல் பண்டிகை வர்றப்பதான் பேதர் எழுந்து நின்று முதல் பிரசங்கத்திலேயே
0: 3000
1: அடுத்து ஒரு அற்புதம் பண்ணி பேதரும் யோவானும் சேர்ந்து பண்ண ஊழியத்துல
0: 5000 விசுவாசித்தார்கள்.
1: 5000 ஆரம்பிச்சு வச்சதே பீட்டர் வச்சுதான்.
0: ஆமென்.
1: ஆரம்பமே 12 அப்போஸ்தலர்கள் வச்சுதான்.
0: எஸ்.
1: அப்போ ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே நடக்கலன்னா, ஒரு ஆரம்பத்தை கொடுக்கறதுக்காக ஆரம்பத்திலே கத்தர் செய்யல.
0: எஸ்
1: இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் அந்த வருஷமே நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் தேவன் பேசினது அப்பப்ப நடந்து முடிஞ்சிருதா?
0: முடிஞ்சிருது.
1: ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு, அதை குறிச்ச தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா உங்களுக்கு? அப்பாயிண்டட் டைத்துக்காக காத்திருக்கிறோம்ல நம்ம.
0: எஸ்
1: நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
0: ஆமென்.
1: You are not waiting for a blessing, you are waiting to see a beginning from God.
0: Yes.
1: ஆண்டவருடைய ஆரம்பத்தை உங்க வாழ்க்கையில காண்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you will see it in 2025.
0: Yes.
1: 25ல நீங்க அதை என்ன செய்வீர்கள்?
0: காண்பீர்கள், காண்பீர்கள்.
1: உங்களுக்கு காண்பிச்சது சரியே,
0: சரியே.
1: என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்.
0: ஆமென்.
1: இந்த வருஷம் எல்லாமே சட்டுப்பட்டு தாங்க.
0: ஆமென்.
1: சட்டுப்பட்டு தான். ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
0: ஆமென்.
1: உங்க கிளைமேட்ல நீங்க இருக்கீங்க.
0: அல்லேலூயா.
1: பேதுருவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்த வாக்கு திட்டத்தை கொடுத்தாரா? இது முதல் நீ மனுஷரை
0: பிடிக்கிறவனாய் இருப்பாய்,
1: இருப்பாய். இது எப்படி ஆண்டவரே நம்புறது? மீனை பிடிக்கிறவன் மனுஷனை பிடிக்கிறதா அப்படிங்கிற டவுட் பேதருக்கு வந்திருக்கும்
0: இருக்காது?
1: ஏன் வந்திருக்காது?
0: ஏற்கனவே அதான்
1: பிடிச்சிருக்கானே மீன. ஆனா ராத்திரி ஃபுல்லா நான் தட்டு தடுமாறி முட்டி மோதி கொண்டு வந்து போட்டை கரையில கட்டினான். எந்த இடத்துல நான் திணறனோ அந்த இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு மறுபடியும் வலைய போட்டுன்னு சொல்லி எத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கேன். இப்படி நான் மீன் என்ன செஞ்சது இல்ல
0: நடக்கும்.
1: அல்லேலூயா. இது அடுத்த ஆழம். ஆழத்துல கொண்டு

0: போய் சில ஆழத்தை கத்துக் கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: பேதுரு ஆழத்துக்கு கூட்டிட்டு போய்
1: ஆழங்களை கற்று
0: சில ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்னாலும் நேற்று வறுமையா நின்ன இதே கடல்ல இங்கேயும் ஓடனே அங்க ஓடனே ஒரு மீன் என்னென்ன
1: அகப்படல.
0: எங்க ஊர் பாஷையில் ஒரு சுவாப்பாறு கூட என்னென்ன
1: அகப்படல்
0: அகப்படலன்னு கடக்கிற ஸ்லாங்ல சொல்ல போன. என்ன ஆச்சரியம் பாரு, சொன்னாரேன்னு சொல்லி திரும்ப வந்து போட்டா இவ்வளவு மீனா, ரெண்டு படகு நிரம்ப.
1: அல நம்ப
0: அலை கிளியத்தக்க
1: படவு அமிழத்தக்க
0: என்னால நம்பவே என்னன்னா
1: ஒரு டெஸ்டிமனியை கொடுத்ததாங்க.
0: ஆண்டவர் அவர் தருகிற ஆரம்பத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: இன்னும் சொல்ல போனா ஒரு பிளஸிங் கொடுக்கிறது எதுக்குன்னா தேவன் உங்களுக்கு தருகிற பிகினிங் நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக.
1: எஸ்.
0: ஐசக்க கொடுத்தது எதுக்குன்னா 21 ஐசக்க பிளஸிங் கொடுத்தார். 22 தேவன் தரப்போகிற ஆரம்பத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான் 21 ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 21 ஐசக் ஒரு பிளஸிங், 22 ஐசக் ஒரு ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ரெண்டு படகுகள் நிறைய பிடிச்சது ஒரு பிளஸிங், ஆனா மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பேங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை விசுவாசிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தா தான்.
1: எஸ்.
0: தேவன் உரைத்த வாக்கின்படியே இதை செஞ்சிட்டாரே.
1: எஸ்.
0: தேவன் சொன்னபடி என்னன்னா
1: செஞ்சிட்டாரே,
0: மீனை பிடிச்சிட்டனே. தேவன் சொன்னபடியே எனக்கு வயசான காலத்துல குழந்தை என்ன செஞ்சிருச்சே,
1: பிறந்துருச்சே.
0: அப்ப இது நிஜம்னா என்ன குறிச்சு தேவன் சொல்ற இந்த நோக்கத்தோட ஊழியத்தோட அழைப்போட தொடர்புடைய தீர்க்க தரிசனமும் நிஜம்.
1: நிஜம்.
0: ஒரு நிஜத்தை தந்து இன்னொரு நிஜத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு அவர் தரப்போகிற பிளஸிங் அதை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. எதுக்கு அந்த பிரமிப்பு ஆண்டவர் தர்றாருனா ஆச்சரியப்பட்டு ஏன் அதை பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்கன்னா உங்க ஊழியத்தை குறிச்சு நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிற காரியத்தை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்துக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களிடத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம 100% அதை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றினார்.
1: ஆமென்.
0: புரியுது, ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுது எல்லாமே வந்துட்டு வேர்டு.
1: அல்லேலூயா. Hallelujah.
0: நீங்க கிரகிக்க கஷ்டமா இருந்தா நீங்க திரும்பவும் இந்த பகுதியை நீங்க போட்டு கேளுங்க. அப்படி
1: மீனை
0: பார்த்தாரு, பார்த்தோன்னா அது ஒரு திரளான ஆசீர்வாதம். என்னையா இவ்வளவு ஆசீர்வாதமா, இது எப்படியா வந்துச்சு? அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்துச்சு. இந்த வயசான காலத்துல எப்படி ஐசக் வந்தான், அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்தான். இது பிளஸிங், இது டெஸ்டிமனி. ஐசக்க பார்த்தோன்னு ஆபிரகாம் எதை பிலீவ் பண்ணிருப்பாரு, டேய் வானத்து நட்சத்திரங்களை என்ன குடும்பனால் என்னன்னு சொன்னார் பாரு, நிஜம்டா
1: நிஜம்.
0: பூமியின் தூளை என்ன குடும்பனால் என்னன்னு சொன்னார் பாரு, நிஜம்டா
1: நிஜம்.
0: தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும்னு சொன்னார் பாரு, நிஜம்டா. உன்னுடைய சந்ததியார் 400 எகிப்தில் அடிமைப்பட்டு கிடப்பாருன்னு சொன்னார் பாரு, நிஜம்டா. என்னோட உடன்படிக்கை பண்ணார் பாரு, நிஜம்டா. எப்படி சொல்ற நீ வந்தல, நீ நிஜம்டா.
1: ஆமென்.
0: நீ நிஜம்னா அதுவும் நிஜம்டா.
1: ஆமென்.
0: மீனை பிடிச்சது நிஜம்னா மனுஷனை பிடிக்கிறது நிஜம்.
1: நிஜம்.
0: கிரகிக்க முடியாத காரியங்களை நம்ம திணறுவோங்கிறதுனாலதான் ஆண்டவர் ஒரு பிளஸிங்கை தந்து பிகினிங்கை தர்றாரு வாக்கின்படியே.
1: அல்லேலூயா.
0: அண்ணல் சாமுவேலை பெற்றெடுத்துட்டு திரும்ப ஏலியிட்டு போய் சந்திக்கிறப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் எல்கானாக்கு வருது. அவளாலே உனக்கு நான் சந்தானம் உண்டாகும்படி செய்வேன்னு சொன்னாரா? வாசிக்கலாம். அத முதல்ல வந்து அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம், அதன்படி யாரு பிறந்தாச்சு? சாமுவேல் பிறந்தாச்சு. திரும்ப அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வர்றப்ப எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப திடீர்னு ஏழு எல்கானா பார்த்து பேசுறாரு, ரெண்டாவது அதிகாரத்துல வசனம் 20. ஏழு எல்கானாவையும் அவள் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக
1: கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார்.
0: அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப
1: போய்விட்டார்கள்.
0: எப்ப ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அது தூக்கி ஆண்டு ஊழியக்காரன் நினைச்சிட்ட
1: கொடுத்துட்ட.
0: இனிமே அவளால உனக்கு ஒரு சந்தானம் இருக்குன்ற.
1: ஆமே.
0: இத பிலீவ் பண்றதுக்கு தயங்கி இருப்பாங்க. நீங்க வேற ஒன்ன பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு? இதுவே என்னத்தையும் நல்லவேளை நாங்க ஒரு குழந்தைய பெத்துட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஏதேது நீங்க வாட்டில என்னன்னு என்ன
1: செய்யாதீங்க
0: சொல்லாதீங்க அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா
1: சாமுவேல் நெஜம். எஸ் நெஜம்.
0: ஆண்டு தீர்க்க தரிசனம் சொல்றார், இந்த 25வது ஆண்டுல அவர் உங்களுக்கு உரைத்தபடியே ஒரு பிளஸிங்க நீங்க பாப்பீங்க. உங்க கண் என்ன செய்யும்
1: பார்க்கும்.
0: எதுக்கு அந்த பிளஸிங் உங்க கையில தர்றாருன்னா, உங்களை குறிச்ச பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன், அந்த திட்டத்தை நீங்க அப்படியே 100% விசுவாசிச்சு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும்படியான ஃபெய்த்த அந்த பிளஸிங் தான் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: ஆமென்.
0: நான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: விசுவாசிச்சதுனால ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் விசுவாசிச்சதுனால
1: ஒரு ஆசீர்வாதம் வருது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சதுனால ஐசக் வந்தான். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் தந்த வேர்டை விசுவாசிச்சதுனால இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா நடந்தது. இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுனா, ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச பிரம்மாண்டமான காரியத்தை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணுது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால ஐசக் பிறந்தான். ஐசக் பிறந்ததனால ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: என்ன சார் குழப்பறீங்க அப்படின்றீங்களா? இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல, ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
1: எஸ்.
0: ஏன் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியை கொடுக்கிறார்னா, அவருடைய வாக்கின்படியான ஒரு பிளஸிங்க ஏன் கொடுக்கிறார்னா, உங்களுக்கு அவர் தரப்போற பிகினிங்க நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. மீனை பிடிச்சத பாத்துக்கிட்டு இருக்கிறப்பே சொல்றாரு, நீ மனுஷனை பிடிப்பேங்கிறாரு. எனக்கு டவுட்டே வரலையா நீங்க சொல்றதுல? நம்புறியா பேதரு? நம்புறையா? அப்படியே நம்புறையா? எப்படா நம்புற? இந்தா இந்தா இந்தா இந்தா நீங்க சொன்ன மாதிரி எதை பிடிச்சேன் பாருங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றத நம்பல. என்ன மனுஷனே இல்லையா?
1: இல்லப்பா.
0: உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு இம்பாசிபிளான காரியத்தை நீங்க பிலீவ் பண்றதுக்காகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளஸிங்க தர்றாரு.
1: ஆமென்.
0: எங்களுக்குள்ள இருந்து வர வாய்ப்பு இல்லாத ஒரு குழந்தை வந்திருக்கு. வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: பூமியின் தூளுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நிலத்தோட ஒரு ஜன உண்டு நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: தேசத்தின் எழுப்புதல் உண்டு நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: தீவில ஒரு தீ பறக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: ஏன்னா தீர்க்க தரிசி பிறந்தா தீ பறந்ததா?
1: ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.
0: அல்ல, நம்ம ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜ் இது.
1: ஆமென்.
0: நானே எதிர்பார்க்கல. அல்லேலூயா.
1: ஆண்டவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். அல்லேலூயா.
0: அதனால என்னுடைய ரஷ்ஷா வர்றதுனால நான் காம்ப்ரிகண்ட் பண்றேன், அதோட நான் நிறுத்திக்கிறேன். நாளைக்கு நம்ம போலாம். வாக்கின்படியே உங்களுக்கு ஒரு பிளஸிங்க தர்றாரு. அந்த பிளஸிங் நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சதுனால நீங்க ரிசீவ் பண்ண போற பிளஸிங். அந்த பிளஸிங் வந்து உங்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதை நீங்க விசுவாசிக்க தேவையான ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும். அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபெய்த் ட்ரிகர் ஆச்சு. பேதுருக்குள்ள அந்த ஃபெய்த் என்னன்னா ட்ரிகர் ஆச்சு. அப்ப சும்மா செய்யறதை விட ஒரு பிளஸ்ஸிங் இது விசுவாசிச்சல நடந்துச்சுல. அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் பாரு, இது உனக்கு என்ன செய்ய போகுது?
1: நடக்க போகுது,
0: நடக்க போகுது. உங்களுக்கு நிகழ போகிற, உங்களை கொண்டு தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அடையாளமாவே இருக்க போகுது. ஒரு பக்கம் அது பிளஸ்ஸிங்காக இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்கு ஏதுவான ஒரு அடையாளமாவும் அது இருக்கும். ஐசக் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய காரியத்தை ஆபிரகாம் அப்படியே நம்புவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிச்சது ஒரு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீ மனுஷனை பிடிக்கிறவர்களா இருப்பாய் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே நம்புவதற்கு பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம்.
1: அடையாளம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அடையாளமும் வருது, அற்புதமும் வருது.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பிளஸிங் அடையாளமா வருது.
1: ஆமென்.
0: பிளஸிங் என்னவா வருது?
1: அடையாளமாக.
0: நீங்க இந்த வார்த்தைக்கே இந்த துள்ளு துள்றீங்களே,
1: ரியல்
0: ஐசக்க பெத்ததுக்கே இந்த துள்ளுனா ஐசக் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்த ட்ரிகர் பண்ணுவானே, நீங்க என்ன துள்ளு துள்ளுவீங்க?
1: ஆமென்.
0: 22 ஆபிரகாம் துள்ளுன மாதிரி நீங்களும் துள்ளுவீங்க.
1: ஆமென். எஸ்.
0: அங்க ஐயோ என் புள்ளைய கொல்றாரேன்னு சொல்லல, துள்ளுதியா உள்ளம்?
1: துள்ளுது.
0: என் உள்ள என்ன செய்யுது?
1: துள்ளுது.
0: என் புள்ளைய நான் கொல்ல வரலையா, நானும் என் பிள்ளையாண்டான இங்க வந்து உங்களுக்கு தொழுது கொள்ள வந்திருக்கிறேன்யான்னு சொல்லி பாடி பாரு பாருங்க ஒரு பாட்டு.
1: ஆமென்.
0: இதையா

0: என் பிள்ளைய நான் கொல்றதுக்கு வரல, என் மனசு அப்படி துள்ளுதியா
1: துள்ளுதியா.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அற்புதம் யா எனக்கு நீங்க தந்த அற்புதம், எனக்கு நீங்க செஞ்ச அற்புதம் தான். என் மகன் பீடத்தில் படுத்திருக்கேன், செத்து போன பாடியில், செத்து போன கற்பத்துல இருந்து வந்த மகன். இது எப்படியா சாமா? விதையா? விதை மடியுதியா? கோதுமை மணியா? இது மடிஞ்ச தாயா வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்ததி வெளியில என்னன்னா
1: வரும்.
0: பீடத்துல வச்சு மடியிற விதையை நீங்க திரும்ப முளைச்சு வெளியே வர வைப்பீங்கய்யா. நான் என்ன குழிக்குழியா போடுறேன்? பயிர்குழியா? விதைய நடுறேன்யா, நட்டா திரும்ப முளைக்கும்யா.
1: அல்லேலூயா.
0: ஃபைத்து ஃபைத்து ட்ரிகர் பண்ணும். இரும்பு இரும்ப
1: கருக்கா
0: கருக்காக்குவது போல விசுவாசம் விசுவாசத்தை
1: கருக்காக்கும்.
0: ஆமென். ஃபைத் ஷார்பன்ஸ் தி ஃபைத்.
1: எஸ்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஃபைத்துல இன்னொரு லெவல். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியமா பார்ப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து என்னடா ஒரு மஞ்சேவன் வாங்க. ஆனா நீங்க கிரகிச்சது, நீங்க புரிஞ்சது தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: ஆழத்தை புரிஞ்சதுனாலதான் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு அழ முடியல. ஆழத்தை விளங்கினவனுக்கு அழுக வராது.
1: ஆமென்.
0: தொழுகதான் வரும்.
1: ஆமென்.
0: செய்தி வளர்ந்து கொண்டே போகிறது.
1: எஸ்.
0: நானே நிறுத்திக்கிறேன், இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே. தேங்க்யூ அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அழுக வரல, தொழுகதான் வருது.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆழங்கள் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. ஆவியானவரை எங்களுக்குள்ள உலாவி நுணுக்கமான நுட்பமான இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற அனுகிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசம் விசுவாசத்தை கூர்மையாக்குது. நாங்க விசுவாசிச்ச வாக்கின்படி எங்களுக்கு தந்த பிளஸ்ஸிங் அது எங்க கையில வந்த உடனே நீங்க எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்து மேல எங்களுக்கு எந்த டவுட்டும் எல்லாம் போயிருந்தாண்டவரே. எவ்வளவு பவர்ஃபுல்லா, எவ்வளவு அற்புதமா வேதத்துல இந்த காரியங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சிருக்கு. இந்த காரியங்களை நாங்க விளங்கிக் கொள்ள இதனால எங்களுக்கு போதிச்ச இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இதை திரும்பவும் கேட்டு இதுல சொல்லப்பட்ட காரியங்களை உள்வாங்க அன்றே. ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கும் எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்க பேசுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஆரம்பமும் உண்டு அப்படிங்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்தை நாங்கள் விசுவாசிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்னு சொல்லி தெளிவாக எங்களுக்கு எல்லாத்தையும் அன்றுவரை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களே, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
4: இந்த உலகத்தில் அவதரித்த பொழுது ஒரு விசேஷித்த நட்சத்திரம் வானில் தோன்றியது, சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது. ஆண்டவர் இயேசு பிறந்த இடத்தில் அது நின்றது. பிரகாசித்து கொண்டிருந்த அந்த நட்சத்திரத்தை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நாம் தான் அந்த நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் அந்த நட்சத்திரம் பிரகாசித்தது போல நாமும் இந்த உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பிரகாசிப்போம். அவருடைய நாமத்தை அறிவிப்போம். ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாவோம். ஆமேன்.

பரிசுத்த ஆவியில் நிறைந்து இதயத்திலே நம்மை படைத்த தெய்வத்தை பாடி துதித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்த வாருங்கள்.

0: இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென்.
1: வாசிக்கிறேன், கவனிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். 4, 5, 6 வசனங்களை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இதற்கு முன்பு கவனித்ததை 1-2 நிமிஷங்களில் சொல்லுகிறேன். முதலாவது, த சீக்ரெட் பிளேஸ், மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த மறைவிடம் என்றால் என்ன என்று சொன்னேன். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்முடைய மறைவிடம் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகிறது, நம்மை அந்த மறைவிடத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை ஏற்கனவே போதித்தேன். நாம் எப்படி அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே செய்த காரியத்தை விசுவாசித்து அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம். நாம் அவரோடு கூட தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மறைவிடம் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னேன். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொன்னேன். நிழல் என்பதற்கு அர்த்தத்தை பார்த்தோம். கொடை பிடித்தால் ஊரெல்லாம் மழை பெய்யுது, ஆனால் உங்க மேல மழை பெய்யுறது இல்லை. ஊரெல்லாம் வெயில் அடிக்குது, உங்க பேரில் அடிக்கிறது இல்லை. அதுபோல தேவனுடைய அந்த நிழல் நம்மை பாதுகாக்கிற நிழலாக அது இருக்கிறது என்று சொன்னோம். பிறகு நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாயினாலே பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பலிக்காது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தரை குறித்து சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுவாராம்? 1, அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். என் அடைக்கலம் என்று சொன்னால் என்ன என்பதை பார்த்தோம். மனுஷனுக்கு வருகிற, சாதாரண மனுஷனுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுமே நமக்கும் வருகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சாதாரண மனுஷனுக்கு நேரிடுகிற அல்லது வருகிற சகல பிரச்சனைகளும் நம்மையும் தாக்கும்படியாக வருகிறது. ஆனால் இவைகளிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று நாம் போதித்தோம். பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய திராணிக்கு மேலே அது நம்மை சோதிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். அப்படி வரும்போது அதிலிருந்து தப்பிக்க வழியை உண்டு பண்ணுகிறார். அதுதான் ரெஃப்யூஜ், அதுதான் அடைக்கலம். அந்த தப்பிக்கிற வழி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகையால் தான் கஷ்டம் வருகிற போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிடக்கூடாது. இது என்ன வேலை செய்யலையே, இதை நான் நம்பினேன், எனக்கு சரி வரலையேன்னு சொல்லி அப்போ இதை தள்ளக்கூடாது. ஏனென்றால் கஷ்டம் நேரிடுகிற வேலையிலே தான் இது என்ன பண்ணுகிறது, தப்பிக்கும் வழியை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. தப்பிக்கும் வழி இங்கே தான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. ஆக கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அடைக்கலம், அதுதான் நாம் தப்பிக்கும் வழி. அடைக்கலம் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கோட்டை என்றால் ஒரு பலத்த அரணான இடம், அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை தாக்கக்கூடிய இடம். அந்த கோட்டை என்ன? இதுவும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் சொல்ல வேணும். அந்த காலத்தில் எல்லாம் சரீர பிரகாரமான அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. கோட்டைனா உண்மையாலுமே கோட்டை. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாடு விசுவாசிகள் கோட்டை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறது தான் நம்முடைய பலம். அந்த பலமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு விரோதியை நாம் தாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோட்டை என்று போதித்தோம். பிறகு வேடனுடைய கண்ணி என்ன என்று பார்த்தோம். வேடன் என்று சொன்னால் சாத்தான், அவனுடைய கண்ணி எப்படி பொறி வைக்கிறான் என்று பார்த்தோம். சாத்தான் ஒன்றும் செய்து விட முடியாது. அவன் செய்து விடுறதுனா நேரம் வந்து நம்மளை செய்திடலாம். ஆனால் கர்ச்சிக்க சிங்கிறம் போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏன் திரிந்து கொண்டிருக்கிறான்? யாரையும் அவன் விழுங்க முடியாது. விழுங்குறதுக்காக தங்களை ஒப்படைக்கிறவர்களை மட்டும்தான் அவன் விழுங்க முடியும் என்று பார்த்தோம். வேடனுடைய கண்ணி என்று சொல்வதே அவனுடைய வேலை என்னன்னு காமிக்குது. அவனுடைய வேலை என்ன? விழுங்குற வேலை இல்ல, அவன் பொறி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். யார் வந்து மாட்டுவார்கள் என்று பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. எலி பொறி வைக்கிறான், பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறதில்ல, பொறி வைக்கிற ஆளும் ஓடி போய் தேடி போய் பிடிக்கிறதில்ல. அதுல வந்து ஒருத்தன் மாட்டுறான், அவனே தான் போய் மாட்டிக்கிறான். இது போலதான் சாத்தானுடைய கையில நாம் மாட்டுகிறோம். இன்றைக்கு சாத்தானை குறித்து நாம் போதிக்கும் போதெல்லாம் என்ன போதிக்கிறோம், அவன் வந்து இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான் அப்படி போதிக்கல நாம். சில சாட்சி அப்படி இருக்குது, அப்படி போதிக்கல நாம். சாத்தான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சாத்தான் எவ்வளவு தந்திரவாதி, அவனுடைய வஞ்சனையான சூழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை தான் போதிக்கிறோம். ஏன், அதுதான் அவனுடைய பொறி. பொறி வைத்து விசுவாசி இடர வைக்கிறவன் பிடிக்கிறவன் அவன். அவனுடைய பொறியில நாம் மாட்டாதபடிக்கு நம்மை விலக்கி காப்பேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். அதை குறித்து பார்த்தோம். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் என்று சொல்லுகிறது. இதை மட்டும் பார்க்கல, அதை மட்டும் பார்த்துட்டு ஐந்தாவது ஆறாம் வசனத்தை பார்ப்போம். பாலாக்கும் கொள்ளை நோய். பாலாக்கும் கொள்ளை நோய் என்றால் வியாதிகளை, நம்முடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வியாதிகள், உயிரை போக்கக்கூடிய வியாதிகள், தீராத வியாதிகள். கொள்ளை நோய் வந்து நம்மை கொள்ளை கொண்டு போகிறது, நம்முடைய உயிரையே பறித்து கொண்டு போகிறதே அப்படிப்பட்ட

மல் நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்தார். நோய்களுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது. நோய்கள் நம்மை பாழாக்காமல் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் என்னும் வாக்கு தத்தம், வியாதியிலிருந்து விடுதலை என்கிற வாக்கு தத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை கல்வாரி சிலுவையில் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் அதிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை அவர் தப்புவிக்கிறார் என்பது திட்டவட்டமாக சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 4 வசனத்தை கவனிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மூடுவார் என்று சொன்ன உடனே ஆங்கிலத்தில் சொல்லி இருக்குது, ஹி ஷல் கவர் யூ. கவர் அல்லது மூடுவார் என்று சொன்ன உடனே எப்படி நினைக்கிறோம், நாம் அப்படியே மறைக்கப்படும்படியாக, காணப்பட முடியாத அளவுக்கு, பிசாசு நம்மை கண்டுகொள்ளாத அளவுக்கு, நம்மை பார்க்காத அளவுக்கு நம்மை மூடுவார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. மூடுவார் என்பது வேறொரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூடுவார் என்பது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறான், நம்மை சுற்றி அவர் வேலி அடைப்பார் என்கிற அர்த்தத்திலே தான் மூடுவார். இந்த மூடுவார் என்கிற வார்த்தை ஏதோ ஒரு மூடிய போட்டு மூடுற மாதிரி இல்ல, ஒரு வேலியை போட்டு அடைப்பதை போல என்று எபிரேய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நாம் திருப்போம் ஒரு வசனத்துக்கு, நாம் திருப்பி அதனுடைய உதாரணத்தை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 40:21 ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த திரைச்சிலையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதே வார்த்தை கவரிங் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கவர் அல்லது மூடுகிற அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். இந்த மறைத்து வைத்தான் என்கிறதுக்கு என்ன அர்த்தம், அதற்குள்ளாக யாரும் செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக. இதற்குள்ளாக பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம், இந்த தேவனுடைய வாசஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யாரும் செல்லக்கூடாது. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம் என்று அறிவிப்பதற்காக, மற்றவர்களை தடுத்து நிறுத்தும்படியாக, இனி போகக்கூடாது, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக தான் மூடினான். திரைச்சிலையை வைத்து மூடினார்கள். இதே விதமான வார்த்தை தான் சங்கீதம் 91 உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூடினான் என்று சொன்னால் கண் காணாதபடிக்கு மூடினான் என்பது அல்ல, யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்று சொல்லுகிற அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதி கொடுக்காமல் மூடினான். அப்படிதான் கர்த்தர் நம்மை மூடுகிறார் என்று சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி ஒரு வேலியை போட்டு அடைக்கிறார் என்று. அதை குறித்து பேச போறோம் இன்னைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சுற்றி வேலியிட்டு அடைக்கிறார். எதற்கு வேலியிட்டு அடைக்கிறார், சத்துருனுடைய வல்லமை நம்மை தாக்காதபடிக்கு, அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நம்மை வேலியிட்டு அவர் அடைக்கிறார். சாத்தான் நம்ம பார்க்க முடியாதுன்னு இல்ல, பார்க்கிறான், ஆனால் அவன் உள்ளே வர முடியாது, அவன் தொட முடியாது, அவனுக்கு அந்த வேலியை தாண்டி வர அதிகாரம் இல்லை. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது, வெறும் சிறகுகளாலே ஏதோ மூடுறதல்ல, ஒரு வேலியை போல, அப்படி ஒரு ஹெட்ஜ், ஒரு வேலி போட்டது போல நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அவர் பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார் என்ற அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு தெரியும் உங்களை சுற்றி ஒரு வேலி இருக்குதுன்னு. எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு நாள் அதுக்கு ஒரு தனி பிரசங்கம் பண்ண போறேன். சாத்தான் என்னென்ன சொல்றான் நம்மளை பற்றி, அவிசுவாசி நம்மளை பற்றி என்னென்ன சொல்றான், அவ்வளவு அளவு கூட விசுவாசிக்கு தெரிய மாட்டேன். சாத்தானுக்கு தெரிஞ்சதும், அவிசுவாசிக்கு தெரிஞ்சதுலையும், சாத்தானுக்கு தெரிஞ்சதுலையும் பாதி விசுவாசிக்கு தெரிஞ்சதுன்னா விசுவாசிக்கு பெரிய வெற்றிகரமான விசுவாசிகளா இருப்பார்கள். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதும் நம்மை பற்றி அவன் சொல்லுகிறதையும் நாம் கவனித்தோம் என்றால் அதுல எவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்குது என்பதை பார்ப்போம். பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவனுடைய மக்களை பற்றி என்ன சொல்லுகிறான் எண்ணி பாருங்கள். மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் எண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீர்கள் என்றால் சாத்தானுக்கும் மற்ற நம்முடைய விரோதிகளுக்கும் நம்மை சுற்றியிருக்கிறவர்களுக்கும் நம்மை குறித்து என்ன எண்ணம் என்பதை நாம் உணர்வோம். நம்மை நாமே சில நேரத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, நாம் விசேஷமானவர்கள்.
சாத்தானுக்கு தெரிகிறது நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு அடை

0: இருக்கிறார் என்பதை சாத்தான் காண்கிறான். யோபுவின் புஸ்தகத்திலே அதை நாம் காண முடிகிறது. 1 அதிகாரத்துக்கு திருப்புவோம், 6-7 வசனங்கள். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இவன் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கான், இவன் சர்வ வியாபி அல்ல. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சில நேரத்தில் விசுவாசியுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, சாத்தானையும் தேவனையும் ரொம்ப ஈக்குவலா நினைக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வல்லவர், சாத்தானும் சர்வ வல்லவர் நினைச்சுக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வியாபி, சாத்தானும் சர்வ வியாபி. அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், எந்த நேரம் வேணா எதையும் செய்ய முடியும். கிடையாது, அவன் சர்வ வல்லவனும் கிடையாது, சர்வ வியாபியும் கிடையாது. அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நேரத்துல ஒரு இடத்துலதான் அவனால் இருக்க முடியும். கர்த்தர் அப்படி இல்ல, அவர் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலும் எப்போதும் ஒரே நேரத்துல இருக்க முடியும். அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எங்கே இருந்து வருகிறான் என்றார் கர்த்தர். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாக்கின எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கவனிச்சிங்களா, சாத்தான் சொல்றான். யோபுவுக்கு இது தெரியுதா என்னன்னு தெரியல, சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் உலகம் எங்கும் சுற்றி திரிகிறான், கர்த்தருடைய மக்களை பார்க்கிறான், யோபுவை பார்க்கிறான். இது என்ன விசேஷமான ஒரு மனிதன், இவனை பார்த்தா சாத்தானுக்கே பொறாமையா இருக்குது. ஆனா யோபுவை பார்க்கும் போது அவனை சுற்றி ஒரு வேலி இருக்கிறத பார்க்கிறான் சாத்தான். சும்மாவா ஆண்டவரே உண்மை அவன் நேசிக்கிறான், சும்மாவா உண்மை பற்றி அவ்வளவா அருமையா அவன் போற்றி புகழ்கிறான், சும்மாவா உமக்காக வாழ்கிறான், அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீ வேலி அடைத்திருக்கிறீரே என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான் ஆண்டவர்கிட்ட வந்து. இது என்னயா வேலி வச்சிருக்கிறீன், அவன் ஒண்ணு தொடவே முடியல, அவன் பக்கத்துல நெருங்கவே முடியவில்லையே, அவனுக்குரியதை யாரும் எடுத்து போட முடியவில்லையே, அவனை பாதுகாக்கிறவர் நீரா இருக்கிறது, உம்முடைய வேலி அவனை சுற்றி இருக்கிறது என்று சாத்தான் சொல்லுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு உங்களை சுற்றி வேலி இருக்குதுன்னு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை விசுவாசிட்டு போங்க, உங்களை சுற்றி வேலி போடப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்றான், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சொல்றான், ஐயோ தாளுடைய வாழ்க்கையில வேலி போட்டிருக்கேன், நான் நுழைய முடியாது, நான் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு நுழையறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிறான். சாத்தான் வெளியே வந்து பாக்குறான், பார்க்க முடியாம இல்ல. பார்த்தா உள்ள யோபு நல்லா செழிப்பாகிட்டே இருக்கிறான். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவனுக்கு எல்லாம் நன்மையா நடக்குது, அவனுடைய ஆடு மாடுகள் பெருகுறது, அவனுடைய குடும்பம் பெருகுது, அவனுடைய ஆசீர்வாதம் பெருகுது, அவன் சந்தோஷமா ரொம்ப அருமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். வெளியே இருந்து சாத்தான் பாக்குறான், உள்ள நுழைய முடியவில்லை. சாத்தானுக்கு தெரியுது வேலி ஒன்று போட்டிருக்கிறான். ஆனா சாத்தான் பாருங்க, வேலி போட்டிருக்கிறான்னு போறதில்லை, அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த வேலையை லேசா திறப்பாங்களா, இதுல ஏதாவது ஒரு பொத்தல் விழுமா, இதுல எப்படியாவது நாம நுழைய முடியுமா என்று சுற்றி சுற்றி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனால் நுழைய முடியல. அந்த வேலி ஒரு பெருஞ்சுவரை போல இருக்குது, அவனுக்கு மதில் சுவரை போல இருக்குது, அவனுக்கு நுழைய முடியாது என்கிற நிலையிலே அவன் இருக்கிறான். சாத்தான் யோபுவை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். இந்த வேலி நம்மை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிறது, அதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது இப்படியே எழுதி கொள்ளலாம் நீங்கள், அவர் நம்மை சுற்றி வேலி அடைத்து நம்மை காக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். தம்முடைய சிறகுகளால் மூடுவார் என்று சொன்னால், வேலியை போட்டு சாத்தானுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் பார்க்கிறான், ஆனால் உள்ளே வர முடியாது, அவன் வெளியே நிற்கிறான், சுற்றி திரிகிறான், ஆனால் நம்மை தொட முடியாது என்ற அளவுக்கு ஒரு வேலியை எழுப்பி நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். எப்படி இந்த வேலி வேலை செய்யுது, இந்த வேலியினுடைய ரகசியம் என்ன, எப்படி இந்த வேலி நிக்குது? சங்கீதம் 91 மறுபடியும் திருப்போம், யோபு அப்படியே வைத்துக் கொள்வோம், பிரதர் யோபு கிட்ட அப்புறம் வருவோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவமாகும். செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லி இருக்கிறது, And under his wings shall thou trust. அவருடைய செட்டைகள் கீழே நம்பி நீ புகுந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலி எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்பிக்கையின் பேர்ல வேலை செய்யுது, விசுவாசத்தின் பேர்ல. ட்ரஸ்ட், எத்தனை நாளுக்கு நம்ம ட்ரஸ்ட் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்புகிறோமோ, நம்பி அந்த சட்டையின் கீழே புகுந்து கொள்கிறோமோ, எவ்வளவு நாட்கள் நாம் அந்த பாதுகாப்பில் விசுவாசம் வைக்கிறோமோ அவ்வளவு நாட்கள் அந்த வேலி நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் சில வீடுகளில் வேலி போட்டிருப்பாங்க, பெரிய 2-3 ஏக்கர் இருக்கும், நடுவில் வீடு இருக்கும், வேலி போட்டு அதில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் வேற ஓடும், யாரும் உள்ள தொட்டு கட்ட முடியாது, அந்த வேலியை தொட முடியாது, தொட்டா ஷாக்கு தான் அடிக்க ஆள் மாட்டிக்குவான், அதை எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணியிருக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த வேலி எவனும் தாண்டவே முடியாது, பக்கத்தில் வரவே முடியாது, எந்த ஆடு மாடும் வர முடியாது, எந்த மனுஷனும் உள்ள நெருங்க முடியாது, அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டு அது எல்லா வேலையை போல தான் சாதாரணமாக எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டுலாம், கொஞ்சம் உடைச்சிட்டு இங்கே கொஞ்சம் விளக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேலை எப்படி வேலை செய்யுது? இங்கே எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஷாக் அடிக்குது, எவனும் தொடர்றது இல்லாத. நம்முடைய வேலை எப்படி? நம்முடைய வேலை எப்படி தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசத்துல தான் கிரியை செய்கிறது. அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் அவருடைய வார்த்தைகளை நம்பி, அவர் காப்பார் என்கிற வார்த்தைகளை நம்பி நாம் அடைக்கலம் போகிறோமே, அந்த வேலி தான் நம்ம பாதுகாக்கிறது. விசுவாசத்தை எடுத்துருங்க, அந்த வேலி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எல்லா வேலையை போல ஆடு மாடெல்லாம் அந்த வேலி மேல ஏறி மிதிச்சு அது பாட்டுக்குள்ள வந்துகிட்டு போயிட்டு இருக்கும், வந்து போய் போய் போய் பெரிய கேட்டே உண்டாயிடும். எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனையோ இடத்துல வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க, ஆனா ஆட்கள் அப்படியே நுழைஞ்சி அப்படி இங்க பூந்து அந்த பக்கம் போறது, அங்கிருந்து பூந்து இந்த பக்கம் வர்றதுன்னு வந்து கடைசியில் ஒரு பெரிய கேட்டே உண்டாக்கிடுவாங்க. இந்த பக்கம் பூந்து இப்படி போவோம், அங்கிருந்து இப்படி வருவான், எல்லாம் பொது வழியா ஆயிடும். சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, பொது வழியை போல இருக்குது. சாத்தானும் சாத்தானுடைய சகல அசுத்த சக்திகளும் எப்ப வேணா வந்துட்டு எப்ப வேணா போலான்ற போல வழியே உண்டாக்கி வச்சிருக்காங்க. வந்து போய் வந்து போய் வந்து போய் அப்படியே அந்த வேலையில பிளவு ஏற்பட்டு ஒரு பெரிய கேட்டு மாதிரியே உண்டாயிருக்குது, என்க்ரோச்மெண்ட் நிறைய இருக்குது. உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு சாத்தான். ஏன் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான்? விசுவாசம். கர்த்தர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார், நம்மை தீங்கு ஒன்று அணுகாது, நம்மை அது தொடாது, பிசாசின் சக்திகள் நம்மை அணுக முடியாது, அணுக கூடாது. தேவனுடைய பிள்ளை நான் என்கிற விசுவாசத்திலே அவர் நிற்கிறதில்லை. அந்த ட்ரஸ்ட் என்கிற வார்த்தையில தான் அடங்கி இருக்குது அந்த வேலியினுடைய வல்லமையே. அந்த ட்ரஸ்ட் எடுத்துருங்க, அந்த வேலிக்கு வல்லமையே கிடையாது. அந்த ட்ரஸ்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளுக்கு அந்த வேலிக்கு வல்லமை இருக்கிறது. பிறகு என்ன சொல்லுகிறது? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆம். கேடகம் என்று சொன்னால் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும், நல்ல கவனிங்க, பொல்லாங்கன் யார்? பிசாசு. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எப்ப சத்ரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் அவித்து போடப்படுகிறது? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்கிற வரைக்கும், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற வரைக்கும் சத்துருடைய அம்புகள் என்ன ஆகிறது? அவன் எய்கிற அம்புகள் அவித்து போடப்படுகிறது. விசுவாசத்தில் தளர்ந்து போங்கள், அவிசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள், என்ன ஆகிறது? அந்த கேடகம் கீழே இறங்கிடுது. கேடகம் என்ன? கையில பிடிச்சிட்டு நிற்கிறோம் இல்லையா? பிசாசு பொல்லாங்கானவன் அம்புகளை எய்கிறான், நம்ம எதிர்த்து வருகிறான், அவன் எய்கிற அம்புகள் நம் மீது படாதபடிக்கு இந்த கேடகளை பிடித்து நிற்கிறோம். அது என்ன கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசத்துல குறைவுபட்டால், இந்த ட்ரஸ்ட்ல குறைவுபட்டால், விசுவாசம் குறைவுபடுமானால் அந்த கேடகத்தை கீழே இறக்கி வச்சது போல ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? அம்புகள் வந்து நம்மை பாய்ந்து தாக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது. விசுவாசம் என்னும் கேடகம், அவருடைய சத்தியம் உனக்கு கேடகமாகும். பரிசை, பரிசைன்னு சொன்ன பக்லர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்? நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று, நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்ற அர்த்தம் பரிசைக்கும். அப்ப இந்த பரிசையும் இந்த கேடகம் எல்லாம் இந்த வேலியை போலதான் இருக்குது. இந்த கேடகம்னா விசுவாசம் என்னும் கேடகம். அது எப்ப கேடகமா இருக்கும்? விசுவாசம் உள்ள வரைக்கும் அந்த கேடகம் எல்லா அம்புகளையும் தடுத்து நிறுத்தும், அவித்து போடும். விசுவாசம் இல்லாத போது அந்த அம்புகள் நம் மீது வந்து பாய்கிறது, கேடகத்தை கீழே போட்டது போல ஆகிறது. பரிசு என்றால் என்ன? அதுவும் நம்மை சுற்றி வைத்திருக்கிற ஒரு வேலியை போல் உள்ளது. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். திருப்போம் மறுபடியும் யோபுவுக்கு. ஆக கத்திரத்திலே சாத்தான் சொல்லுகிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீர், அவன் கையின் கிரியையில் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. வேலிக்கு வெளியே நின்று சாத்தான் பார்க்கறான், இவன் பணக்காரன் ஆகிட்டே போறான், இவன் ஆசீர்வாதம் ஆகிட்டே போறான், இவனுடைய சம்பத்துகள் வளர்ந்து கொண்டே இருக்குது, இவனுடைய சொத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது, இவன் பெரிய ஆளாகிக் கொண்டே இருக்கிறான். பதினோராம் வசனம், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தொடுவீரானால், அதாவது அழிப்பீரானால், அப்பொழுது அவன் முகத்துக்கு உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த சாத்தான் இருக்கான் பாருங்க, ரொம்ப பெருமை பிடிச்ச சாத்தான். இயேசுவை 2000 வருஷங்களுக்கு முன்னால சோதித்தான். 40 நாள் உபவாசம் எடுத்து வந்த பிறகு என்ன பண்ணான்? இயேசுவை சோதித்தான். இந்த அப்பத்தை, இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொன்னான். உப்பரிகையின் மேல இருந்து கீழே குதியும் என்று சொன்னான். என்னை விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். இப்படி சோதித்தான் இயேசுவை. இவன் இயேசுவை சோதித்தது மட்டுமல்ல, அதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவனையே சோதிக்க பார்த்தான். ஹலோ, தேவனையே சோதிக்க பார்த்தான். எப்படி சோதிக்க பார்த்தான்? உம்முடைய கையை நீட்டி இந்த யோபு ஆகிய உம்முடைய தாசனை தொடும்னு சொன்னா நல்லபடியா இல்ல, அவன் அழித்து போடும், உம்முடைய கையை நீட்டி கொஞ்சம் நாசம் பண்ணும் என்று சொல்லுகிறான். தேவன் நாசம் பண்ணுகிறவரா? பிசாசு சோதிச்சு பார்க்கிறான் பண்ணுவாரான்னு. தேவன் நாசம் பண்ணுகிறவரா? கர்த்தர் பண்ணவில்லை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. இப்போ திடீர்னு வேலி என்ன ஆச்சு? பெரிய வேலி. அவனை சுற்றிலும், அவன் குடும்பத்தை சுற்றிலும், அவனுக்குள்ள எல்லாவற்றை சுற்றிலும் இருந்த அந்த பெரிய வேலி இப்ப சின்ன வேலி ஆயிடுச்சு. பெரிய வேலி எல்லாவற்றை சுற்றிலும் பாதுகாப்பா போடப்பட்ட வேலி, இப்ப அவனை மட்டும் சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்க ஒளிய மற்றவர்கள் எல்லாம் அது விட்டுருச்சு. இவனை சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்கிறதும் இவனுடைய உயிர் போகாதபடிக்கு பாதுகாக்க மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட அளவுலதான், ஒரு எல்லைக்குட்பட்ட விதத்திலேதான். எல்லாவற்றையும் பாதுகாக்க அல்ல, இவனுக்கு சுகத்தையும் இவனுடைய ஐஸ்வர்யத்தையும் பாதுகாக்க அல்ல, வெறும் அவனுடைய உயிரை மட்டும் பாதுகாக்கும்படியாக அந்த வேலி சிறிய வேலியாக ஆகிவிட்டது. நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார். நம்மை சுற்றி வேலி இருக்கிறது என்று சாத்தானுக்கு தெரியும். அந்த வேலி எப்படி வேலை செய்கிறது? விசுவாசத்தினாலே அது வேலை செய்கிறது. விசுவாசம் கொண்டிருக்கும் போது அந்த வேலி தடுத்து நிறுத்துகிறது பிசாசை. விசுவாசம் இல்லாத போது பிசாசை இது உள்ளே விடுகிறது என்று பார்த்தோம். 4வது காரியம், முதலாவது நம்மை சுற்றி கர்த்தர் வேலியிடுகிறார், 2வது சாத்தானுக்கு நம்முடைய வேலியை குறித்து தெரிகிறது, நமக்கு சுற்றி வேலி இருக்கிறது என்று தெரிகிறது, 3வது அந்த வேலி எப்படி கிரியை செய்கிறது? விசுவாசத்தால் கிரியை செய்கிறது. விசுவாசம் கொள்ளுகிற வரைக்கும் அந்த வேலியை தூக்கி பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. 4வது காரியம், பயம் அந்த வேலிக்குள்ளாக பொத்தலை உண்டாக்குகிறது. பிசாசு நுழையும்படியாக பொத்தலை உண்டாக்குகிறது. இந்த யோபு குறித்து 4 காரியம், 1, கர்த்தர் அவனை சுற்றி வேலி அடைத்தார். 2வது, அந்த வேலி சாத்தானுக்கு ஒரு பெரும் சுவற்றை போல், உள்ளே நுழைய முடியாது என்கிற நிலையிலே பெரிய சுவரை போல அவனுக்கு இருக்கிறது அந்த வேலி. 3வது, கர்த்தர் அந்த வேலியை சின்னதாக்கி யோபுவை மட்டும், அதுவும் அவனை உயிரை மட்டும் காக்கக்கூடிய ஒரு சிலிய வேலியை மாற்றிவிட்டார். ஏன் மாற்றினார் சொல்றேன். 4வது, யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக அவன் அந்த வேலிக்குள்ளாக இடத்தை கொடுத்து விட்டான். யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக இடத்தை கொடுத்து விட்டான். சிலர் பாருங்க, நல்ல கவனிங்க, விசுவாசிகள் அநேகர், சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் இருக்கிறது, சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் கிடையாது. யோபும் அதே மாதிரி தான். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால், அதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லிவிடுகிறேன். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால் பிள்ளைகளை குறித்து அதிகமாய் அவன் பயப்பட்டான். பயந்து அதிகம் பயந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பயத்தின் மிகுதியால் அவன் பிடிபட்டிருந்தான். ஆனா ஒன்னு குறித்து பயப்படல, தன்னுடைய உயிர் போகுமேனு பயப்படவே இல்லை. அதை காண்பிக்கிறேன் வசனத்திலிருந்து பாருங்க. யோபு 1:5, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்களோ என்கிற ஒரு பயம் அவனுக்கு, பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லை, இவர்களும் பாவம் செய்கிறார்களே என்று சொல்லி அப்பப்ப அவர்களுக்காக பலிகளை செலுத்தி அந்த பயத்தில் பிள்ளைகளை குறித்திருக்கிற பயத்தில் அவர்கள் மேலதான் நாசமோசம் வந்துடுமோ, இப்படி வாழ்கிறார்களே என்று சொல்லுகிற பயம் அவனுக்கு ஏற்கனவே இருந்து வந்தது. யோபு 3:25-26 இன்னும் காண்பிக்கிறது பிள்ளைகளை குறித்த பயம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பிள்ளைகளை குறித்து மட்டுமல்ல, அவன் மற்ற அநேக காரியங்கள், தன்னுடைய சொத்து, சுதந்திரம், சுகம் எல்லாவற்றையும் குறித்தும் தனக்கு என்ன நேரிடுமோ என்று பயப்பட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பயத்தின் மத்தியிலேயும் ஒரு காரியத்துக்காக அவன் பயப்படவில்லை. யோபு 19:25 திருப்போம், 19:25-27 ஒரு காரியத்துக்கு அவன் பயப்படவில்லை. அவன் சொத்துக்கள் போய்விடும் பயந்தான், ஆடு மாடுகள் பறி போய்விடும் என்று பயந்தான், பிள்ளைகள் பறி போய்விடுவார்கள் என்று பயந்தான், தனக்கு உள்ளதெல்லாம் போயிடுமோ என்று பயந்தான், சுகம் கூட போய்விடுமோ என்று பயந்தான், எல்லாம் பயந்தான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை குறித்து பயப்படவில்லை. 25:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, மீட்பரை குறித்து பேசுகிறாரீங்க. யோபுவின் புஸ்தகம், வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், இருக்கிறதிலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் என்று. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட புஸ்தகமாம் இது. யோபுவின் புஸ்தகம் ரொம்ப முதல் முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் யோபுவுக்கு எப்படி மீட்பரை குறித்து தெரிந்தது? எப்படி அவன் மீட்பரை குறித்து பேசுகிறான்? புதிய ஏற்பாட்டில் அல்லவா மீட்பரை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருந்தாலும் இது ரொம்ப முதல்ல எழுதின புஸ்தகமா இருக்கிறதுனால,
1: பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இயேசுவை குறித்து பேசுகிறான். இயேசு 2வது முறையா உலகத்துக்கு வரப்போகிறார், பூமியில வந்து நிற்பார் என்று 2வது வருகையை குறித்து பேசுகிறான். 3வது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். என்ன சொல்றான்? என் தோல் முதலானவை, என் சரீரம் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து எழும்பி தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அவனுடைய சரீரம் உயிர்த்தெழும் என்று நம்புகிறான். நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவன் சொல்லுகிறான், அதை நினைச்சு நான் வாஞ்சிக்கிறேன். அப்ப என்ன சொல்றான்? மரணத்தை பற்றி எனக்கு பயமே கிடையாது. எத்தனை பேர் இயேசு திரும்ப வருகிறான் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அவர் திரும்ப வருகிறார், இந்த பூமியில அவர் வந்து நிற்பார், அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், அந்த சரீரத்தோட எழும்புவார்கள், என்னுடைய கண்களால் நான் அவரை காண்பேன். சொல்றேன், என்ன நடந்தாலும் மரணத்துக்கு நான் பயப்பட போறதில்லை, ஏன்னா மரணம் வந்தா கூட எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்றான். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மேலான நம்பிக்கை. அநேகருக்கு இந்த மரணத்தை குறித்து விளங்குகிறதில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை போல நாம் துக்கிக்க கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் உடைய துக்கம் வித்தியாசமானது. அதில் உள்ள நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நாம் சரீரத்தில் உயிர்த்தெழுவோம், அவரை நாம் காண்போம், அவருக்கு முன்பாக நிற்போம், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் தான் மரணத்துக்கு நாம் பயப்படுகிறது கிடையாது. யோபு சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் பயந்தார், பிள்ளைகளுக்காக பயந்தார், தன்னுடைய சுகத்துக்காக பயந்தார், சொத்துக்கு போயிடுமோன்னு பயந்தார், எல்லா பயமும் இருந்தது. ஆனா ஒரு பயம் இல்லை. என்ன பயம் இல்லை? மரண பயம் இல்லை. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒன்னாக போறதில்லை, நான் மறுபடியும் உயிரோட எழும்புவேன் என்று மனத்தை குறித்து பயப்படாமல் இருந்தான். ஆகையால் தான் என்னவோ, அவன் பயந்த எல்லா காரியமும் அவனுக்கு நேரிட்டது, மரணத்தை குறித்து அவன் பயப்படல, அதனால் மரணம் அவனை தொடவில்லை. இருக்கிறீங்களா எல்லாரும்? அவன் எதெல்லாம் நடக்கும் நினைச்சானோ அதெல்லாம் நடந்தது. ஐயோ, எனக்கு அழிவு வந்துடும், என் சொத்து போயிடும், என் பிள்ளைங்க போயிடும், ஆடு மாடு போயிடும், எனக்கு என்ன நேரிடுமோ, எப்ப நேரிடுமோ, இப்படின்னு எல்லாத்த பற்றியும் பயந்தான். அத்தனையும் நடந்துருச்சு, மரணத்தை பற்றி மட்டும் பயப்படல. ஆகையால எவ்வளவு சரீர சுகவீனம் வந்தாலும் அவன் மரணம் அடையல, சாகல, உயிரோட இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ளுறோம்னு. எங்கெங்கெல்லாம் பயப்படுறோமோ அங்கெங்கெல்லாம் அடி விழுது. எந்தெந்த வாழ்க்கையின் எந்தெந்த ஏரியாகள்ல, எந்தெந்த அம்சத்துல நமக்கு பயம் இருக்கிறதோ அந்தந்த ரீதியில நாம் பாதிக்கப்படுகிறோம். சரீர சுகத்தை குறித்து பயம் இருக்கிறதா? சரீரத்தில் பாதிப்பு, வாசலை திறந்து விடுகிறது போல ஆகிறது, வேலியை திறந்து விடுகிறது போல ஆகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கிறதா? அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசை நுழைய செய்கிறது. எதை குறித்தெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ அங்கெல்லாம் பிசாசுக்கு ஒரு வாசல் கிடைத்து விடுகிறது. எதை குறித்து நாம் பயப்படுகிறது இல்லையோ அங்க பிசாசுக்கு வாசலே கிடையாது. யோபுனுடைய பிரச்சனை அதுதான். எல்லாவற்றை குறித்தும் பயந்தான், அது போயிடும், இது போயிடும், இது இப்படி ஆயிடும், அது எப்படி ஆயிடும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். எதை குறித்து ரொம்ப மிகுதியா பயந்தானோ அது அப்படியே வந்தது. திங் தட் ஐ கிரேட்லி ஃபியர்ட் கேம் அப்பான் மீ, நான் பயந்தது எனக்கு வந்து விட்டது என்றான். கண்டிப்பா பயந்தாலும் நிச்சயம் வரும். ஏன்? பயம் நம்முடைய வேலியில ஒரு வாசலை பிசாசுக்கு உண்டாக்குகிறது. எல்லாம் இருக்கீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரு மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. மறுபடியும் நான் வாசிக்கிறேன் அந்த கடைசி வார்த்தையை, எல்லாரும் சத்தமா சொல்ல வேண்டும். ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லுகிறது. சங்கீதம் 91 சிலருக்கு ஏன் கிரியை செய்கிறது இல்லைன்னா இதனாலதான். இந்த 7 வசனத்தை அல்லது 6 வசனத்தை அவள் தாண்ட முடியல. இந்த 6 வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் அவர்களுக்கு தெரிகிறது இல்லை. இந்த 6 வசனத்திலே பயப்படாதிருப்பாய் என்று சொல்றாங்க. இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சங்கீதம் 91 கிரியை செய்ய செய்யாது. பயப்படாமல் இருக்கிறவர்களுக்கு, வேலியை மூடி வைத்திருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தில் நிற்கிறவர்களுக்கு, இயேசுவின் நாமத்தில் நிற்கிறவர்களுக்கு அந்த வேலி சத்துருவை வெளியே நிற்க வைக்கும். பயப்படுகிறவர்களுக்கு அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசல் உண்டாகிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் ரெடியா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். பக்கத்தில் இருக்கிற பாச சொல்லுங்க, பயப்படாதீங்க. வேதம் கட்டளை சொல்லுகிறது, பயப்படாதிருப்பாய், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. ஏன்? பயந்ததுதான் நமக்கு நேரிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னால சிந்தித்து பாருங்க, எதெல்லாம் பயப்படுறோமோ அதெல்லாம் அப்படியே வந்து நேரிடுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னேன், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஏதோ ஒன்றை குறித்து பயந்து இது அப்படி ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, நம்ம எதை பயந்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோமோ, எதை எப்போதும் சிந்தித்து கொண்டு அது இப்படி இது இப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறோமோ, எதை சொல்லுகிறோமோ அந்த பயத்தில், அது அப்படியே நமக்கு நடக்கும். ஏனென்றால் நம்மை அறியாமலேயே நமக்கு உள்ளாக இருக்கிற உணர்வுகளின் மூலமாக சப்கான்சியஸ்லி நாம் சொல்லுகிற பயப்படுகிற காரியம் நிறைவேறும்படியாக நாமே உதவி செய்து விடுகிறோம் என்று மனோதத்துவ நிபுணர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது அன்றைக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க என்ன சொல்றாங்க, எதை பயந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அதை கண்டிப்பா வரும்படியாக நாமே அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு உதவி செய்கிறோமா நம்ம அறியாமலே? நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு. எத்தனை பேர் பயந்து எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்ப பார்த்தாலும், ஐயோ அது எப்படி ஆயிடுங்களாங்க, ஐயோ இது எப்படி ஆமாங்க, ஐயோ பஞ்சம் வருதாங்களாங்க, ஐயோ யுத்தம், எதை குறித்தாவது பயந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலை போயிடும் போல இருக்குதுங்க, ரொம்ப கடன் ஆயிடும் போல, எப்படி ஆகும்? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே தான் ஆகும், வேற எப்படி ஆகும்? இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் எனக்கு ஏன் நல்லா வரல, எனக்கு ஏன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரலன்னு வாங்க. ஆகையால் தான் சொல்றேன், நீங்க சொல்றதே பெரிய தீர்க்க தரிசனம் போல அமைஞ்சிருது உங்களுக்கு. அதை தான் சைக்காலஜியில சொல்றாங்க, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசி. பயந்துட்டீங்களா? ஏங்க இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுறீங்க? அவசியமே இல்லை. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்க போகுது, அதை விட பெரிய தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணி இல்லைங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்க போகுதுன்னு கொஞ்ச நேரம் முழிச்சாங்க. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணி ஒன்னு கேட்டு சொல்ல வேண்டியதில்லை, கேட்கவே வேண்டியதில்லை, நான் தாராளமா இப்பவே சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும்னு முழிச்சாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசிங்க, தீர்க்க தரிசியை தேடி ஓடாதீங்க, நீங்க சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். ஹலோ, பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து, நான் தான் பெரிய தீர்க்க தரிசி. அப்ப நீங்க சொல்ற போது சொல்றதெல்லாம் நடக்க போகுது, நீங்க எதை பேசுறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆகையால் தான் நீங்க பெரிய தீர்க்க தரிசின்ற. நீங்க பயந்து பேசுறீங்களா அது அப்படியே நடக்க போகுது. யோபு பயந்து என்னென்னத்தெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் அப்படியே நடந்தது. உயிரை பற்றி மட்டும் பயப்படல, நான் மறித்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு எழுதேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைனாரு, ஆகையால மறிக்கவே இல்லை. அவ்வளவு நோய் பிடிச்சி, நோய் வாய்ப்பு பிடிச்சி அப்படியே படுத்துட்டு கிடக்கிறார், ஆனா சாக பண்ற. பயப்படாதிருங்கள், இது ஒரு கட்டளை, பயப்படாதிருப்பாய், பயப்படக்கூடாது. பயந்தால் என்ன ஆகிறது? வேலிக்குள்ளாக பிசாசு நுழைஞ்சிடுறான். பயப்படாம நின்னா என்ன? பயத்துக்கு ஆப்போசிட் என்னங்க? விசுவாசம். விசுவாசத்துல நிற்கும் போது என்ன ஆகுது? அந்த வேலி நல்லா வேலை செய்யுது. எத்தனை பேர் இன்னில இருந்து வேலியை நல்லா வேலை செய்ய வைக்க போறீங்க? வீட்டுல என்ன பண்றீங்க, கதவை சாத்தி தாப்பா போட்டு வைக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் பெரிய விசுவாசிங்க, கதவு தாப்பா போடுறதே இல்லைங்க, யார் வேணா வரலாம். கிடையாது, கதவு என்ன பண்றோம், தாப்பா போட்டு வைக்கிறோம். வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு போறோம். இதற்கேற்ற ஒரு செயல் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறது. எப்படி கதவை தாப்பா போடுறது, எப்படி கதவை பூட்டிட்டு போடுறது, நமக்குரிய காரியங்களை சுற்றி விசுவாசத்திலே தினந்தோறும் நாம் நிற்க வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்பி விசுவாசித்து அடைக்கலம் புக வேண்டும், விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த வேலியை பிசாசு தாண்டவே முடியாது. என்னைக்கு நம்ம விசுவாசிக்கலையோ சாத்தான் அந்த வேலையை தாண்டி உள்ள வந்து விடுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது இதுல சொல்வதற்கு, நான் அடுத்த வாரம் வரும்போது சொல்லுகிறேன். ஆக ஒரு காரியத்தை, நான்கு காரியங்கள் நாம் கவனித்தோம் இப்பொழுது. ஒன்று, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி வேலி அடைக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை சுற்றி, எனக்குள்ளது எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார். கர்த்தர் வேலி அடைக்கிறவர், சாத்தான் பொறி வைக்கிறவர். கர்த்தர் என்ன பண்றாரு, வேலி அடைக்கிறவர். சாத்தான் என்ன பண்றான், பொறி வச்சிருக்காது. ஒரு பக்கம் வேலி, இன்னொரு பக்கம் பொறி, ரெண்டும் இருக்குது. கர்த்தர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார். ரெண்டாவது சத்தியம் என்ன, அந்த வேலியை குறித்து சாத்தானுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவோம், அந்த வேலியை குறித்து சாத்தான் அறிந்திருக்கிறான். நீங்க சொல்ல வேண்டியது, அவனுக்கு ஏற்கனவே தெரியும். சாத்தான் நம்ம விட பெரிய அறிவாளி. சாத்தானுக்கு தெரியுங்க, அவன் நுழைய போறது இல்ல. நம்ம என்ன சுற்றி வேலி அடைச்சிருக்காரு, வேலி அடைச்சிருக்க சொல்ல வேண்டியது, அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், இவனை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணும், விசுவாசத்தில் நிற்கணும். என்ன பண்ணணும், அந்த வேலி எப்படி கிரியை செய்யறது, அதான் மூணாவது காரியம். எப்படி கிரியை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில், அந்த வேலி நம்ம எப்படி பாதுகாக்கிறது, எப்போ அந்த வேலி நிற்குது, விசுவாசிக்கும் போது. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிற்கும் போது அந்த வேலி கிரியை செய்கிறது இல்லையா? விசுவாசத்தில் நிற்க போறீங்களா? நான்காவது, பயம் அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசலை உண்டு பண்ணுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், பயம் அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறது. வேலி போட்டிருக்கிறாரு, ஆனா யோபுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து எல்லாத்தையும் தொடறான், அவனுடைய உயிரை மட்டும் தொட முடியல. எல்லாத்தையும் பற்றி அவன் பயந்தான், எல்லாத்துள்ளயும் அவன் பூந்துட்டான் சாத்தான். ஆனா அவனுடைய உயிரை மட்டும் தொட அவன் பூந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் அதை குறித்து பயப்படவில்லை. இன்றைக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்து பயந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியத்திலையும் சாத்தானுடைய கரம் இருக்கும். பயப்படும் போதெல்லாம் சாத்தான் அதை தொடுகிறான். பயப்படுகிற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் சாத்தான் நுழைந்து கிரியை செய்கிறான். எதை குறித்து நீங்கள் பயப்படாமல் நிற்கிறீர்களோ அங்கு சாத்தான் நுழைவதில்லை. நல்ல கவனிங்க. ஆகையால் தான் விசுவாசிகளுக்கு சில அம்சங்கள்லே சிலர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்ல உறுதியா இருப்பாங்க. சில அம்சங்கள்லே சிலர் சாத்தானை உள்ள விட்டுருவாங்க. சிலருக்கு எதை குறித்தும் பயப்படல, பயம் இல்லை. ஆனா சொத்து போயிடுமோ, வேலை போயிடுமோ, வருமானம் போயிடுமோ, நம்ம சம்பாதிக்க முடியாதோ, அப்படி பயம் இருக்கும். அவங்களை பார்த்தீங்கன்னா அந்த ரீதியில் தான் பாதிக்கப்படுவார்கள். சிலருக்கு எதை பற்றியும் பயப்படல. எதில் பயப்படுறார்கள், வியாதி வந்துடுமோ, நோய் நம்மை தாக்கிடுமோ, கொன்னுடுமோ, நம்ம எங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுவோமோ, இப்படி ஆகிடுவோமோ, அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன, சாத்தான் அந்த அந்த வாழ்க்கையில் அந்த அம்சத்துக்குள்ளாக நுழைந்து விடுகிறான். எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அந்த காரியத்துக்குள்ள சாத்தான் நுழைந்து விடுறான். எதில் பயப்படாமல் நிற்கிறோமோ அதில் சாத்தான் நுழையவே முடியாது. அந்த வேலி அப்படியே இருக்க போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, எதை குறித்தும் பயப்பட போகிறது இல்லைன்னு சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. பயத்தின் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நாம் மறுபடியும் பிறந்த போது அப்பா பிதாவேங்கிற கூப்பிடுகிற ஆவியை தவிர அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்குள்ளாக அந்த தைரியத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆவி, இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தில் நிற்கக்கூடிய அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையை கண்டும் பயப்பட வேண்டாம். பயப்படாமல் நிற்கும் போது சாத்தான் உள்ளே நுழையவே முடியாது. இதை குறித்து இன்னும் அதிகமாக வருகிற வாரத்திலே நாம் பார்ப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸிஸ் பிரியால் கிறிஸ்டோபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளற்கையில் அகப்பட்டு அடிபட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிந்திடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

கெட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அண்ணார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் எத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.

பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றார் தேவாதி தேவன்.

என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிப்பேன். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவேன். இதுதான் என் விருப்பம் என்று பவுல் நம்மை தட்டி எழுப்புகிறார்.

0: நல்ல தகப்பனே, ஒரு விஷயம் கூட நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வாரம் எங்களோடு வார்த்தையின் மூலமாய் பேசி வருகிற தயவுக்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம், ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள்.
1: சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள்,
0: நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல
1: திருவசனமாகி
0: களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்
1: வாஞ்சையாயிருங்கள்.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கடந்த சில வாரங்களாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை வைத்து பேசி வருகிறார், நீங்கள் வளரும்படி. ஆமென். எந்த ஒரு பெற்றோருடைய விருப்பம் என்னவென்றால் தன் குழந்தை அந்தந்த பருவத்தில் அடைய வேண்டிய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதே. ஆமென். அந்த வளர்ச்சியை மட்டும் அடையலன்னா அந்த குழந்தையை பார்க்கும்போது, அதுவரை அந்த குழந்தையை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் அது துக்கமாய் மாறும், களிப்பு கண்ணீராய் மாறும், ஆர்ப்பரிப்பு அலறலாய் மாறும். இதுதான் உண்மை. ஆமென். பிள்ளை வளரணும், எனவேதான் பிள்ளையினுடைய ஒவ்வொரு அசைவையும் ரசிப்பார்கள். ஆமென். பிள்ளை பிறந்து வாய் திறந்து பிள்ளை அழும்போது பெற்றோர் சிரிக்கிற ஒரே டைம் தான் உண்டு. எப்போ தெரியுமா? குழந்தை பிறக்கும்போது. ஆமென். அந்த குழந்தை பிறக்கும்போது போடுற சத்தத்தில் அது ஓன அழும். இங்கே எல்லாம் லட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்றபடி பிள்ளை வந்து அழுறதை யாருக்குமே பிடிக்காது. அதே நேரத்தில் பிள்ளையின் அசைவு, பிள்ளை படுத்துட்டு பிள்ளை கமந்துட்டு பிள்ளை முட்டி போட்டுட்டு பிள்ளை ஊந்து போகுது, பிள்ளை எழும்பிட்டு பிள்ளை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது, பிள்ளை ஆணு சொல்லிட்டு, ஆண் சொன்னோடனே நினைச்சிருவாங்க அம்மானு கூப்பிட்டுச்சு, எங்க ஒன்றும் கூப்பிடல, ஆண் தான் சொல்லியிருக்கோம், அதான் அம்மானு கூப்பிட்டுச்சு. ரேமா பிறந்தப்போ அவ ஏதோ சொன்ன உடனே ஜாஃபி வந்துட்டு, டேடி என்ன அக்கான்னு கூப்பிட்டா, என்ன சந்தோஷம். ஆமே. எங்க பரலோக தகப்பன், அதாவது பிள்ளைய தாய் பால் கொடுத்து வளர்ப்பார்கள், அந்த பால் என்ன தெரியுமா? ரத்தம். ஆமே. ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைக்கு நிறையிறது வரை கொடுப்பாங்க. ஆமே. அவர் நமக்கு கொஞ்சம் கொடுக்கல, என் வயிறு நிறைய அளவுக்கு மட்டும் இல்லை, என் முழுவதும் கழுவப்பட சுத்திகரிக்கப்பட காக்கப்பட இரத்தத்தாலே

0: பிள்ளைக்கு தாய் ஆமே பால் கொடுக்கும் போதே மனசுல என்ன ஓடும், என் பிள்ளை பெரியவன் ஆகணும், பெரியவளாகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும். மனசுல ஆயிரம் கனவுகளோடு அந்த குழந்தைய சேர்த்து வைத்து, அது போலதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளை அவரோடு அங்க இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய மொத்த ரத்தத்தையும் சேர்ந்து நம்மை சொத்தாக்கிட்டார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது வளர்ச்சி. வளர்ச்சி என்பது நான் 20 வருட விசுவாசியா இருக்கிறேன் என்பது அல்ல. வளர்ச்சி என்பது நான் பயங்கரமா ஊழியம் செய்கிறேன் என்பது அல்ல. மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன் என்று சாமுவேல் இடத்திலே கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். கர்த்தருடைய பார்வையில வளர்ச்சி. ஓகே, சாரி, கொரிந்து சபையை குறித்து சொல்லும் போது யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை, கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கிற சபை. அப்படிப்பட்ட சபையை பார்த்து பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், என்னால் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். கிறிஸ்து மாம்சத்துக்குரியவன் சொல்லிட்டு பவுல் நினைச்சிருப்பாரு, இது ரொம்ப காட்டமா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் குழந்தை கேட்க ரொம்ப அழகா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் குழந்தைன்னா நீ இன்னும் என்ன ஆகல, வளரல, இன்னும் அப்படியேதான் இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யாதொரு அப்பவும் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, வளர்ச்சி என்பது வரத்தை வைத்தும் அல்ல. ஹல்லேலூயா. வளரும்படி நாம செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்றுதான் இந்த வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும். போன வாரம் ஒரு காரியத்தை பரிசுத்தாவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார், தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும். நாம தலையாக கூடாது. ஆமே, தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள நாம யாராக கூடாது, தலையாக கூடாது. ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல ஒரு வார்த்தை பரிசுத்தாவியானவர் பேச வைத்தார். எசேக்கியேல் 47 இருக்க வேண்டாம், 47 அதிகாரத்தில் ஆலயத்திலிருந்து நதி புறப்படுகிறது. அப்பொழுது 1000 மூலம் அளக்கிறான். அளக்கும்போது அது கணக்கால் அளவாக இருக்கிறது. இன்னும் 1000 மூலம் அளக்க முழங்கால் அளவாகிறது. தண்ணி மேலே மேலே எழும்பிட்டே இருக்கு. இன்னும் 1000 மூலம் அளக்கும்போது தண்ணி மேலே எழும்புது. இப்போது வந்து 50-50, பாதி வெளியே கிடக்குது, பாதி உள்ளே கிடக்குது. ஆனால் வெளியே கிடக்கிறதெல்லாம் மோசமான ஐட்டம். நம்ம நாக்கு, நம்ம கண்ணு, நம்ம கை, ஏதோ கொஞ்சம் கால் இப்போ கரெக்டாக சர்ச்சுக்கு உள்ளதான் நிற்கிறோம். ஆமாம், நம்ம கணுக்காலில் நாலு அந்நிய பாஷை பேசுனது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பறந்து புறா போம், சிறகடித்து பறந்தா வீட்டு தூக்க மாட்டேங்குது. அப்போதான் தெரியுது கணுக்கால் தான் உள்ள. அடுத்த 1000 மூலம் அளக்கும் போது நீச்சாளம், நீச்சாளம் சொல்லும் போது இந்த கழுத்துக்கு மேலே. ஆமே, அவ்வளோதான், கழுத்துக்கு மேலே. கழுத்துக்கு மேலே தண்ணி போயிட்டனாலே கால் தரையில் இருக்காது, எலும்ப ஆரம்பிச்சிடும். அங்கே அளவு ஸ்டாப் பண்ணுகிறார். இப்போ எல்லாமே உள்ள, ஒன்று மட்டும் வெளியே கிடக்குது. என்ன? தலை. தலை யாரு? ஆமே. அதாவது ஆவி நிறைவு என்பது என்ன தெரியுமா? என்கிட்ட எல்லா வரங்கள் வெளிப்படுவதல்ல, எனில் கிறிஸ்து மாத்திரமே வெளிப்படுவது. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல், ஆமேன், வரங்களினால் மற்ற எல்லாவற்றினால் நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசுகிறேன். வளரும்படி தலையாகி கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். வளரும்படி செய்ய வேண்டிய அடுத்த ஒரு பிரதானமான காரியத்தை தான் இந்த நாளில் கேட்க போகிறது. ஒரு பெரிய செய்தி. ஆமாம், எவ்வளவு போகணும்னு தெரியாது. எல்லாரும் கவனமாய் கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாருடைய கையை அசைச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் நம்புகிறேன் சிலருடைய தூக்கம் கலைந்திருக்கும் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வளரும்படி செய்ய வேண்டிய அடுத்த பிரதானமான கரை, யோவான் சுவிசேஷம் 15:1-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 15:1-4.
1: நான் மெய்யான
0: திராட்சை செடி,
1: என்
0: பிதா திராட்சை தோட்டக்காரர்,
1: என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ,
0: அதை அவர் அறுத்து போடுகிறார்.
1: கனி கொடுக்கிற கொடி எதுவோ,
0: அதிக கனிகளை கொடுக்கும்படி
1: அதை
0: சுத்தம் பண்ணுகிறார்.
1: நான்
0: உங்களுக்கு சொல்லுகிற உபதேசத்தினாலே
1: இப்பொழுதே
0: சுத்தமாயிருக்கிறீர்கள்.
1: என்னில் நிலைத்திருங்கள்,
0: என்னில் நிலைத்திருங்கள்,
1: நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்,
0: நான் உங்களில் நிலைத்திருப்பேன்.
1: கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்,
0: கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
1: அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல,
0: கனி கொடுக்க மாட்டாது போல
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: என்னில் நிலைத்திராவிட்டால்,
0: என்னில் நிலைத்திராவிட்டால்
1: கனி கொடுக்க மாட்டீர்கள்,
0: கனி கொடுக்க மாட்டீர்கள்.
1: நானே திராட்சை செடி,
0: நானே திராட்சை செடி,
1: நீங்கள் கொடிகள்.
0: ஆமென். போதும். வளர்ச்சியே அனுபவம் என்ன? கனி கொடுப்பது. கனி கொடுக்கும்படி என்னில் கனிகள் வெளிப்படுகிறது என்றால் நான் வளருகிறேன் என்று அர்த்தம். நான் இத்தனை வருடம் கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழ்ந்தும் என்னில் ஒரு கனி கூட வெளிப்படவில்லை என்றால் இன்னும் நாம் ஆவிக்குரியவர்கள் என்கிற அடையாளத்துக்குள் வரவில்லை. வஸ்திரத்தை மாட்டியிருக்கலாம், எல்லாம் மாட்டியிருக்கலாம், ஆனால் என்னில் ஒரு கனி கூட வெளிப்படவில்லை என்றால் ஆவியானவர், அன்று பேசின ஆவியானவர் தான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். பாஸ்டர்ஸ் வச்சு ஆவிக்குரியவங்க சொல்ல வச்சிடலாம், ஆனா ஆவியானவர் அப்படி சொல்ல மாட்டார். அவர் சத்தியம் உள்ளவர், அவருக்கு பொய் வராது. ஆமே. சாத்தானுக்கு மெய் வராது, கர்த்தருக்கு பொய் வராது. ஆமே. கனி வெளிப்பட ஒரே காரியத்தை செய்யறதுல தேவ பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். பரலோக தேவன் பிதாவை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவர் திராட்சை தோட்டக்காரர். ஒன்றாவது வசனத்தில் என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒருத்தங்க திராட்சை தோட்டத்தை வைக்கிறதே எதுக்கு அப்படின்னா, அதன் கனிய ருசிக்க, அதன் கனிய எடுக்க, அதிலிருந்து வருகிற சாறு அந்த ரசம் அதை எடுக்க, அதை பயன்படுத்த, அநேகருக்கு அநேகர் பயன் பெறுவதற்காக அதை பயன்படுத்த திராட்சை தோட்டத்தை அதுக்கு தான் வைப்பாங்க. திராட்சை ரசம் அது முகக்களையை கொடுக்கும். ஏசாயா 5வது அதிகாரத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு இப்படி ஒரு பாட்டை எழுதுகிறார். ஏசாயா 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5:1,
1: இப்பொழுது நான் என் நேசரிடத்தில்,
0: நான் என் நேசரிடத்தில்
1: அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து,
0: அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து
1: என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன்,
0: என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன்,
1: என் நேசருக்கு,
0: என் நேசருக்கு
1: மகா செழிப்பான மேட்டிலே,
0: மகா செழிப்பான மேட்டிலே
1: ஒரு திராட்சை தோட்டம் உண்டு,
0: ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, ஒரு தோட்டம் உண்டு, அது திராட்சை தோட்டம். 1 கொரிந்தியர் 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய பண்ணையாயிருக்கிறீர்கள். யூ ஆர் காட்ஸ் கார்டன். நாம தான் அந்த தோட்டம். இந்த தோட்டத்தை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறாரா? மகா செழிப்பான மேட்டிலே, மலை மேல் இருக்கிற பட்டணம் போல. எல்லா கண்கள் காணும்படியாக பாரு, என் தோட்டத்தை பாரு, அதில் உள்ள கனிகளை பாரு. மகா செழிப்பான மேட்டிலே நாம் எங்கு இருந்தவர்கள் தெரியுமா? தாவீது சொல்லுகிற பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து அவர் தூக்கி வைக்கிறார், செழிப்பான மேட்டில் வைக்கிறார். என்னை உயர்ந்த

0: பிரியமானவர்களே, நம்மளை விட உயர்ந்த ஸ்தானத்துல ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த காலவெளியில எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு நான் இருக்கிறது என்னுடைய ஆரம்பத்தை வைத்து பார்த்தால் இது உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகா செழிப்பான மேட்டிலே பாவத்தில் இருந்த நம்மை பாதத்தில் கொண்டு வந்தார், சேற்றில் இருந்த நம்மை சபையிலே கொண்டு வந்தார். ஆமென். என் நேசர் கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நாம தான் அவருடைய தோட்டம். இந்த தோட்டத்துக்கு கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன? இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
1: அவர் அதை வேலி அடைத்தார்.
0: அவர் அதை வேலி அடைத்தார். எதற்கு தெரியுமா? பாதுகாக்க. கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த 2023 12 மாதம் 24 நாம பார்த்திருக்க மாட்டோம். ஆமே. காலையில் அலாரம் அடிச்சதுனால நான் எழும்பல, கிருபை அடிச்சதுனால எழும்புறேன் அப்படி சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.

0: ஆமென். வேலி அடைக்கிறார், பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல பாதுகாக்கிறார், இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? கற்களை
1: பொறுக்கி
0: பொறுக்கி போடுகிறார். எதற்காக கற்களை பொறுக்கி போடுகிறார் தெரியுமா? சுத்தப்படுத்த, ஒழுங்குபடுத்த, வளருவதற்கு இடம் உண்டாக. இன்னும் சொல்லணும்னா எல்லாமே அவர் செய்கிறார், எல்லாமே. ஆமென். பி மைனர், நம்ம கொஞ்சம் பாட்டு பாடுவோம்ல.

சொல்லணும்னா நம்மை வளர பண்ண அவர் எதையும் செய்ய தயங்கவில்லை. அவர் இருந்து கற்களை பொறுக்கி போடுகிறார். என்னுடைய கேள்வி என்னன்னா, அவருக்கு தான் நிறைய வேலைக்காரர்கள் உண்டு, அவங்கள வச்சு பொறுக்கி போட்டா என்ன? அவங்கள வச்சு பொறுக்கி போட்டா ஒருவேளை செடியும் பிடிங்கிட்டாங்கண்ணா. வீட்டுல பின்னாடி ஒரு அப்பா மரங்கள் செடிகள்லாம் வளர்த்திருந்தாங்க. அப்போ வந்து அதில் ஒரு முருங்கை மரம் இருந்து, முருங்கை மரத்தை சுற்றி நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா ஒரு பிரதரை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த முருங்கை மரத்தை சுற்றி செடி இருக்குது, எல்லாத்தையும் வெட்டி போடணும் அப்படின்னு. சரி நான் வெட்டி போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்க்குறாங்க. ஈவினிங் பார்த்தா எங்கள் அம்மாவை தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கே ஏன் எல்லா செடியை விட்டு முருங்கை மரத்தை மட்டும் வெட்டி போட்டுட்டு போயிட்டான்? செடியெல்லாம் விட்ட சொன்னா, செடியெல்லாம் விட்டுட்டு செடி நிறைய இருக்கு, முருங்கை மரம் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. முருங்கை மரத்தை வெட்டிட்டு இங்கே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஒழுங்குபடுத்த சீர்படுத்த வேற யார் கையிலையாவது கொடுத்திருந்தா என்னைக்கோ போட்டுட்டு போயிருப்பாங்க. நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். யார் கையிலையாவது கொடுத்திருந்தா? ஹலலூயா. அவன் யாக்கோபு குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு சொல்லுகிறார், நீ மீறுகிறவன் என பெயர் பெற்றிருக்கிற, நீ மீறுவேன் தெரியும், உனக்கு வயிற்றுலேயே ஒழுங்காக கிடக்க முடியலை. சரி அவன் தான் வெளியே வரான், அடுத்து நம்மளை வெளியே எடுப்பாங்க, அந்த பொறுமை கூட இல்லை காலை பிடிச்சி. அவன் தெரியும் யாக்கோபே, ஆனாலும் நான் நேசிச்சிட்டேன். அதனால தான் ஏசா 400 பேரோடு வரும்போது ஏசா யாக்கோபை தொடுவதற்கு முன்னே கர்த்தர் யாக்கோபை இது யாக்கோபு பூச்சி மட்டும் ஏசா கையில கிடைச்சா போச்சு. ஆனா அந்த யாக்கோபு பூச்சிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே கற்களை பொறுக்கி போட்டு சுத்தப்படுத்தி அடுத்து என்ன செய்கிறாரா? அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, ஆமே, நற்குல திராட்சை செடிகளை நட்டு. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 1:5 நம்மில் அவர் நற்கிரியைகளை தொடங்கினாராம்.

0: ஆமே. என்னில் நற்கிரியே, நம்ம எல்லாம் அப்படி இருந்தவங்க வாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு நன்மை நம்ம வெளிப்படுகிறதுனா கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே. ஆமே, நம்முடைய சுபாவமே என்ன, பழிக்கு பழி வாங்குற சுபாவம். ஆனா இன்னைக்கு அதை விட்டு சரி விட்டுருவோம் விட்டுருவோம் அப்படி அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா அதுக்கு காரணம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுனால தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே ஆமே. நற்கிரியைகளை தொடங்குகிறார், நற்கிரியைகளை தொடங்குகிறார். யோவான், யோவானை குறித்து வேதம் எழுதுறது அன்பான சீஷன். யோவான் எழுதிட்டாரு அன்பான சீஷன், அதே சீஷன் தான். ஆமே. ஒரு கிராமத்துக்குள்ள இயேசுவோடு போகும்போது யாருக்கு இடம் கொடுக்கல. உடனே யோவானுக்கு வந்த கோபத்தில், ஆண்டவரே அங்க அருள் ஏராளமாய் பெய்யும் பாடல, அக்கினி மலையா இறங்கிவார். ஆண்டவரே எலியா நீங்க மூணு சொல்லிட்டீங்கன்னா, எலியா அன்னைக்கு வானத்துல இருந்து அக்கினி இறக்குறது போல அக்கினி இறக்க வைக்கலாம் ஆண்டவரே. ஆண்டு உனக்கு இவ்வளவு என்ன ஆவிப்பா இருக்கிறது. இதே யோவானுக்குள்ள பரிசுத்த ஆவியை கொடுத்து, ஒன்னாவது நிருப அன்பு, ரெண்டாவது நிருப அன்பு, மூணாவது நிருப அன்பு, அவருக்கு சுத்தி சுத்தி அன்பு அன்பு அன்பு சொல்ற. அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. பூரண அன்பு பயத்தை எப்படி யோவானை மாற்றும். நற்குல செடிகளை, திராட்சை செடிகளை நட்டு, அது மாத்திரமல்ல அதன் நடுவில்
1: ஒரு கோபுரத்தை,
0: ஒரு கோபுரத்தை, திராட்சை தோட்டத்துல கோபுரத்தை, டவரை எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா கண்காணிக்க, கண்காணிக்க. ஹல்லேலூயா. நம்ம இயேசு யார் தெரியுமா? ஒன்று பேதுரு 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேய்ப்பர் மாத்திரம் அல்ல கண்காணிக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாத்து. ஆமே, கண்காணிக்கிறார். கண்காணிக்கிறவனிடத்துல போவாஸ் கேட்கிறார், இந்த பெண் இந்த ஸ்திரீ யாரு யாருன்னு கேட்கும்போது, அப்ப உள்ள வருகிற வயல் நிலத்துல வருகிற அத்தனை பேரும் என்ன செய்யப்படுகிறார்கள், கண்காணிக்கப்படுகிறார்கள். ஆமேன், ஆமேன். மனிதனால் எல்லாரையும் கண்காணிக்க முடியாது. ஆனால் ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கலாம், புதுசா வந்திருக்கலாம், ஏதாவது ஓரத்திலேயோ யாருக்கு பின்னாகவோ கூட உட்கார்ந்திருக்கலாம். பரலோக தேவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார், கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்காணிக்கிறார், அது நடுவிலே கோபுரத்தை கட்டி
1: அதில் ஆலையையும் உண்டு பண்ணி,
0: அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. ஆலை எதுக்கு உண்டு பண்றாங்க தெரியுமா? திராட்சை பழத்துல இருந்து ரசத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க. அப்ப ஆலைய உண்டு பண்றாங்கனால என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? இந்த திராட்சை பழத்திலிருந்து நமக்கு நல்ல மதுரமுள்ள ரசம் கிடைக்கும். வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்ல. இல்ல, டவுட் இருந்தா நம்ம ஆயத்தமாக மாட்டோம், நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஆயத்தமாகும். ஆமே, டவுட் இருந்தா ஆயத்தமாக மாட்டோம், நம்பிக்கை இருந்தா ஆயத்தமாகும். இப்பதான் திராட்சை செடி இப்பதான் நட்டிருக்கிறார், நட்டது ஆலையெல்லாம் ரெடி பண்றார். நல்ல களம், நல்ல கனி, நல்ல ரசம், நல்ல டேஸ்டான ஃப்ரூட்ட எனக்கு கொடுக்க போகிறது என்று, இப்படி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ அதாவது எல்லாருடைய செயலும் நம்மை வருத்தப்படுத்தாது. நாம் எதிர்பார்க்கிறவர்களுடைய செயல்கள் நம் எதிர்பார்ப்புக்கு மாறா இருந்தால், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவர்களில் வருத்தப்படாமல் யாருக்குமே இருக்க முடியாது. இயேசுவை எத்தனை பேர் பிடிக்க வந்தாங்க, எத்தனை பேர் தடியோடு வந்தார்கள், ஈட்டியோடு வந்தார்கள், விலங்கோடு வந்தார்கள். அவர்கள் வந்ததை பார்த்து இயேசு வருத்தப்படவில்லை. ஆனால் கூடவே இருந்த ஒருவன் அவரை முத்தமிட்டு 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்த போது அவரால் தாங்க முடியவில்லை. சிநேகிதனே, முத்தத்தினால நீங்கள் அந்த சாப்டரை படிச்சீங்கன்னா உடையாமல் இருக்கவே முடியாது. முதலாவது சேவகர்கள் வருகிறார்கள். சுவிசேஷம் எப்பவுமே 4 புக்கையும் சேர்த்து வச்சு தான் படிக்கணும். இந்த 4 புக்கு லூகா, சிலர் வாய் மட்டும்தான் செய்து கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 4 சேர்த்து வச்சு படித்தா தான் சரியான பிக்சர் கிடைக்கும். கெத்செமனி தோட்டத்துக்குள்ள வீரர்கள் வராங்க இயேசுவை பிடிக்க. இயேசு பார்க்குறாரு முதல்ல, யாரை தேடுறீங்க அப்படின்னு. நாங்கள் இயேசுவை தேடுறோம், நான் தான் அப்படிம்பார். பொத்துன்னு விழுந்துருவாங்க எல்லாம், யாருக்கு நெருங்க முடியல. இப்போ அவரை நெருங்கணும் பிடிக்கணும், அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன? யூதாஸ் இப்போ போய் கிஸ் பண்ண, உன்னை விடுவார் பக்கத்தில். யூதாஸ் கிட்ட போகிறான், போய் அவரை முத்தமிடுகிறான். அந்த இடத்துல யூதாசால மட்டும்தான் நெருங்க முடிச்சது. ஏன்? நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தா. பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், அவர்கள் இயேசுவின் மேல் கை போட்டார்கள். ஆமென், ஆமென். சிநேகிதனே, முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிற? நீ என் பக்கத்தில் வந்ததும் ஆசையா என்னை கிஸ் பண்ணே நினைச்ச. ஆனா நீ எங்க போன? நேற்று தானே பந்தியிலேருந்து எழும்பி போன. நீ வரமாட்டியோ நினைச்சேன். நீ வண்டி பிடிச்சு வந்துட்ட. வந்து என்ன பார்த்துன்னு கிஸ் பண்ணதும் காசுக்காகவா? 30 வெள்ளி காசுக்காகவா? சில உறவுகள் காசுக்காக தேடி வருவாங்க, பார்த்ததும் கட்டி பிடிச்சிருவாங்க, முத்தமிடுவாங்க. தாங்க முடியல, அங்க உடையிறாரு. இயேசு வந்து பிடிக்கிறாங்க. இதுதான் தேவனுக்கு தாங்க முடியாதது. தேவன் நமக்கு செய்தவைகளை பாருங்க. மகா செழிப்பான மேட்டிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். வேலி அடைத்தார், கற்களை பொறுக்கினார், கோபுரத்தை நாட்டினார். நற்குல திராட்சை செடி நற்கிரியைகளை துவங்கினார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று வெயிட் பண்றார், வெயிட் பண்றார். காலையிலே வந்து பார்க்கிறார், பூ பூத்திருக்கிறதா, காய் காய்த்திருக்கிறதா, கனியா இருக்கிறதா, ரைட். இப்போ ஃப்ரூட் வெளியே வருது. ஃப்ரூட் வெளியே வந்ததும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எந்த ஒரு தோட்டத்திலையும் கனி வெளிப்படும் போது உடனே அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அதுல ஒன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி ஆசையாய் வந்து தோட்டத்துக்குள்ள வந்து கனி வந்துட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணா, அதுவோ கசப்பான. தேவனுக்கு கசப்பை கொடுக்கிற அனுபவம் என்பது என்ன தெரியுமா? சிலுவை வேதனை. அங்கேதான் அவர் எந்த எதை டேஸ்ட் பண்ணார் தெரியுமா? கசப்பை டேஸ்ட் பண்ணிட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாத. அதன் அர்த்தம் என்ன? வாய் இனி ஓபன் ஆகாது அதை குடிக்க. ஏன்? ஹார்ட் க்ளோஸ் ஆயிட்டு. ஜீசஸ், ஜீசஸ், ஆமே. அவர் எல்லாத்தையும் சகித்தார். அவர் கையில ஆணி அடிச்சாங்க, சகித்தார். காலில் ஆணி அடித்தார்கள், சகித்தார். அவர் தலையில முட்களால கிரீடத்தை உண்டு பண்ணி வைத்து நெருக்கினார்கள், சகித்தார். சாட்டை அடிகளால் ஆமே அடித்து சரீரத்தை கிழித்தார்கள், சகித்தார். அவர் கண்ணை கட்டி தலையிலே கொட்டினார்கள், சகித்தார். ரோமத்தை பிடித்து இழுத்தார்கள், சகித்தார். முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், சகித்தார். அரை நிர்வாண கோலமாக அவரை அத்தனை பேருக்கு முன்பதாக சிலுவையிலே ஆமேன் ஆணி அடித்து உயர்த்தினார்கள், சகித்தார். அவருக்கு முன்னாகவே வஸ்திரங்களை பங்கிட்டார்கள், சகித்தார். ஆமே நிந்தித்தார்கள். ஒரு குற்றம் செய்யாதவரை எல்லா குற்றம் செய்த கள்ளர்கள் நிந்தித்தார்கள், சகித்தார். எல்லாவற்றையும் சகிக்க முடிந்த ஆண்டவருக்கு ஒன்றை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு பேருதான் கசப்பு. ஆமே, இதுதான் பிதாவுடைய வேதனை. இதுதான் திராட்சை தோட்டக்காரர், என் பிதா என்று இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்லுகிறார், அவருடைய வேதனை. அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவது வசனம், எருசலேமின் குடிகளே,
1: யூதாவின் மனுஷர்,
0: எனக்கும்
1: என் திராட்சை தோட்டத்துக்கு
0: நியாயம் தீருங்கள் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை கேட்கிறார். பாருங்கள்,
1: நான் என் திராட்சை தோட்டத்திற்காக
0: செய்யாத
1: எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்,
0: நான் இனி என்னப்பா உனக்கு செய்யணும்? ஆமென். நான் பார்த்து பார்த்து தான் அவனை வளர்த்தேன். ஹல்லேலூயா. ஆமே. முதல் நாள் நான் உன்னை எந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தேன்? வேலி அடைக்கவில்லையா? இரவின் பயங்கரத்துக்கு நான் உன்னை காக்கவில்லையா? உன் பக்கத்தில் 1000, உன் வலது புறத்தில் 10,000 விழுந்த போது அவங்கள விட நீ உத்தமனா? அவங்கள விட நீ யோக்கியனா? அவங்கள விட நல்லவனா? அல்லவே. நான் உன்னை காத்தேன் அல்லவா? நீ வளரும்ங்கிறதுக்காக கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேனே. பிள்ளைங்களுக்கு ஃபுட் ஊட்டும் போது மீன் கொடுப்பாங்க பாருங்க பெற்றோர். வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறதுனால சொல்றேன். ஆமே. நமக்கெல்லாம் அப்படி தர மாட்டாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு அது பிச்சு உள்ள என்ன இருக்கான்னு பார்ப்பாங்க தெரியுமா? முள்ளு இருக்கான்னு பார்த்து எடுத்து எடுத்து போட்டு பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து நீ வளரணும், நீ வாழணும், நீ நிலைக்கணும். கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேன்.

0: எப்படி உன்னை கண்காணிக்கிறேன் தெரியுமா? எப்படி கண்காணிக்கிறேன்? ஹல்லேலூயா. ஆமென். நீ எனக்கு நல்ல கனியை தருவ. ஹல்லேலூயா. நீ எனக்கு மனமகிழ்ச்சியா இருப்பேன்னு பார்த்தா, நீ எனக்கு கசப்பை தந்தது என்ன சொல்லிட்டு அடுத்து கேட்கிறார், நான் இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? நான் இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? இன்னும் நீ எது என்ன கேளு என்ற, இதுக்கு மேல நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆமென். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படி லிப்ட்ல உயர்த்தினது மாதிரி ஒரு டைம் வர காத்திருக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயத்தின் மேல ஜெயம். தாவீது வர வர வர வர இப்படிதான் இருக்கும் பைபிள். விருத்தி அடைந்தான், பலத்தான், வர வர டே பை டே இப்படி உயர்த்தி ஆசீர்வதித்து தாவீதே சொல்றார், தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இப்படி சொன்ன தாவீது ஒரு கசப்பை கொடுத்துட்டார் ஆண்டவருக்கு. அதில்தான் பத்சேபாளை பார்க்கிறான், பாவம் செய்கிறான். பத்சேபாளை சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக பத்சேபாளுடைய கணவன் உரியாவை யுத்தத்திலே முன்னிற்க வைத்து அவன் ரத்தம் சிந்த வைக்கிறான். என்னதான் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும், கர்த்தரால் நேசிக்கப்பட்டவனாக இருந்தாலும், அநீதிக்கு அநியாயத்துக்கு தேவன் துணை நிற்கவே மாட்டார். தேவனை அறியாத ஒரு ஆள் இருக்கிறாங்க, தேவனை அறிந்த நாம இருக்கிறோம்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் தேவனை அறிந்து கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். தேவனை அறியாத ஒருவனுக்கு நான் அநியாயம் செய்கிறேன். அவன் ஆண்டவருக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. இப்போ நான் போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன இருந்தாலும் நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் எனக்கு துணை நின்று. இப்படி தான் ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேட்க வந்தான், எனக்கும் என் சகோதரனுக்கு இருக்கிற சொத்த பிரச்சனையில் தீர்த்து வைங்க. நான் என்ன உனக்கு நியாயாதிபதியை வச்சது யாரு? ஏசாவை வெறுத்தேன் என்று சொன்னாலும், யாக்கோபு ஏசா பிரச்சனையில கர்த்தர் ஏசாவின் தொடைய சுழுக்கல, யாக்கோவின் தொடையதான் தொட்டார். ஆமே. அதனாலதான் நீ பலி செலுத்த வரும்போது, அவன் பலி செலுத்த வாரானோ இல்லையோ, நீ வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை இருந்துச்சுன்னா போய் ஒப்புரவாக. ஹல்லேலூயா. தாவீது பாவம் செய்கிறார், உரியாவை முன்னிறுத்தி கொலை செய்ய வைக்கிறான். யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, ஆனா கர்த்தர் பார்க்கிறார். நான் தன் தீர்க்கதரிசி அனுப்பும் போது தீர்க்கதரிசி சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, 2 சாமுவேல் 12:7-8
1: அப்பொழுது
0: வாசிங்க, கரெக்ட் தான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி,
1: நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து,
0: சவுலின் கைக்கு தப்புவித்து
1: உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து,
0: உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து,
1: உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து,
0: உன் மடியிலே தந்து
1: இஸ்ரவேல் வம்சத்தையும்,
0: இஸ்ரவேல் வம்சத்தையும்,
1: யூதா வம்சத்தையும்,
0: யூதா வம்சத்தையும்
1: உனக்கு கையளித்தேன்,
0: உனக்கு கையளித்தேன்.
1: இது போதாது இருந்தால்,
0: நான் உனக்கு தந்தது பத்தலைனா, போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை என்ன நல்ல திராட்சை பழம் தரும் என்று காத்திருக்கும் போது எனக்கு ஆகாத கனிகளை தந்தது என்ன? இதுக்கு மேல இனி என்ன செய்யலாம்? சிலுவையிலே கைகளை விரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய முழுவதை நான் தந்து விட்டேன் உனக்கு. கொஞ்சம் ரத்தம் இருக்கிறது, அதையும் குத்தி எடுத்துக்கோ. இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறேன்? ஆமா, நான் காத்திருக்கிறேன். நான் உன்னை வேலி அடைக்கிறேன். நான் உனக்குள்ளே நற்கிரியைகளை துவங்குகிறேன். கற்களை எல்லாம் பொறுக்கி போடுகிறேன். இல்லைன்னா இவ்வளவு வளர்ந்திருக்க முடியுமா? நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரர் சொன்ன, ஆமென், ஒரு செய்தி கேட்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென். அவர் சொன்னார்,

நீங்க ஊழியத்துல என்னெல்லாம் சாதிச்சீங்க செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, நான் இவ்வளவு காலம் ஆண்டவருடையவனாய் ஊழியக்காரன இருக்கிறதே எனக்கு பெரிய சாதனை அப்படின்னா. ஆமன். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்து பின்வாங்கி போனவங்க எத்தனை பேர், மறுதளித்து போனவர்கள் எத்தனை பேர், அது நடுவில் ஆமன் இன்னைக்கும் அவருடையவனாய் அவருடையவளாக என நீக்க வச்சிருக்கிறது. ஆமே ஆமே. அதன் அர்த்தம் நான் இன்னும் வேலைக்குள்ள தானே இருக்கிறோம், இல்லைன்னா பன்றிகள் வந்து மெய்ந்து போட்டிருக்குமே. என்னெல்லாம் செய்யறா, இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறான். நான் என்னப்பா செய்யணும் தாவீதுட்ட சொல்ல, நீ கேளு நான் தாரேன், ஆனால் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது தாவீதே, நீ இது செஞ்சிருக்கவே கூடாது, நான் இப்படி எதிர்பார்க்கல. ஆமே. சவுல் நிமித்தம் ஒரு நாள் மனஸ்தாபப்பட்டார், சவுல் தள்ளிட்டார். அதுக்கப்புறம் அவன் செய்யறதை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. ஏன் தள்ளிட்டார்? அந்த இடத்துல தான் தாவீதை கொண்டு வைக்கிறார். ஒருவர் தள்ளப்பட்ட இடத்துல தான் நாம் இருக்கிறோம். இவ்வுள் எதிர்பார்ப்பு தாவீது மேல, தாவீது மேல என்ன வேணாலும் கொடு, என்ன வேணாலும் கொடு, கோபுரத்தை கட்டி ஆலையை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பொசுக்குன்னு தாவீது விழுந்துட்டார். தாவீது, நான் உனக்கு இதெல்லாம் தரலையா, இதெல்லாம் செய்யலையா, போதில்லையா, உனக்கு பத்தலையா, கேளு நான் தரேன், ஆனா நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல. ஆமே. இன்னைக்கும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாருன்னா, ஆமே. திராட்சை தோட்டங்கள் நடுவில் ஒரு அத்தி மரம் நடப்பட்டிருந்தது, இயேசு சொன்ன ஓமை. 3 வருடம் அது வளருகிறது, கனி கிடைக்குமா என்று பார்க்க வரும்போது கனி இல்லை. உடனே ஒன்று சொல்ற, வெட்டி போட்டு சொல்லும் போது அதை பராமரிக்கிறவர் கண்காணிக்கிறவர் சொல்றார், இந்த 1 வருஷம் இருக்கட்டுமே, நான் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்கலன்னா வெட்டிடலாம். இந்த வருஷம் நம்ம நல்ல கனி கொடுத்தோமா? அப்படி இல்லாதிருந்தும் இன்னைக்கு நான் வெட்டி போடப்படாமல் நிற்க காரணம் என்ன? பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து ஒருவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.

0: ஆமே. இந்த ஒரு வருஷம் இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. இந்த ஒரு வருஷம் இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. சில ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது, எல்லா நம்பிக்கையும் முடியும் போது, டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணா அவுட். ஆமே. ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணா அவர் இந்த வேலையை ரிமூவ் பண்ணிட்டார்னா எப்படான சாத்தம் பார்த்துட்டு இருக்கிறான். இன்னும் வச்சிருக்கிறார், நம்புறார். உங்க புருஷன் உங்களை நம்புறதை காட்டிலும், உங்க மனைவி உங்களை நம்புறதை காட்டிலும், உங்க பெற்றோர் உங்களை நம்புறதை காட்டிலும், உங்க பிள்ளைங்க உங்களை நம்புறதை காட்டிலும், ஆமே. ஹல்லேலூயா. நமக்கு ஆக்சிஜனே தாங்க, வேலையே தாங்க. ரிமூவ் பண்ணிட்டான். ஆண்டவர் கேட்கிறார், நான் இனி என்ன செய்யணும்? ஜீவனை கொடுக்கறதை விட நேசம் இருக்கா? ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிளட் டொனேட் பண்ணுவாங்க. சிலர் சும்மாவே கொடுப்பாங்க, சிலர் கொடுத்து என்ன வாங்குவாங்க? காசு வாங்குவாங்க. சாத்தான் உலகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான் பரிசாட்டு. அப்பால் எப்போ சாத்தானு சொல்லிட்டு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். மகா செழிப்பான மேட்டில் இரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கொண்டு வருகிறார், வேலையடைக்கிறார். வசனம், ஜபம், ஆராதனை, துதி வேலையா இருக்கு. நற்கிரியைகளை துவங்குகிறார், சுத்தப்படுத்துகிறார். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அவர் கேட்கிற நியாயம் தீருங்க. மூணாவது மனுஷனை கூப்பிடுறார், இங்க வாங்க, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும், நான் இனி என்ன செய்யலாம்? மற்றவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க சொல்லுங்க, பார்க்குறீங்கல்ல சொல்லுங்க, இனி இந்த தோட்டத்துக்கு நான் என்ன செய்யலாம், நான் என்ன செய்யல? ஆமே. ஹல்லேலூயா. போன வர செய்தியில சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். ஆரோன் என்ன பேசுறான், மோசே என்ன, மிரியாம் என்ன பேசுகிறான் என்பதை காட்டிலும் மோசே எப்படி ரியாக்ட் பண்றான் என்பதுதான் ஆண்டவருக்கு. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசும்போது மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சாந்த. ஆமே. பிரதிகூலத்துல தான் நம்முடைய கேரக்டர் எழுதப்படும், பிரசனத்துல அல்ல. பிரசனத்துல உருவாக்கப்படும். ஒரு டெஸ்ட் வைப்பார் ஆண்டவர். மலையில் இருக்கும்போது கர்த்தர் மோசையோடு பச்சமாய் பேசுகிறார். இறங்கி வந்ததும் ஆரோன் எதிராக பேசுகிறா, மிரியா எதிராக பேசுகிறா. இப்பொழுது தான் மோசையை பற்றி மோசை என்ன சொல்கிறார், மோசை அமைதி ஆயிட்டார். உடனே மோசையை பற்றி வேதத்தில் எழுதுகிறது, அவன் சாந்த. அதாவது ஓகே ஆகணும்னா டெஸ்டில் பாஸ் ஆகணும். மோசையின் கேரக்டர் அங்கே எழுதப்படுகிறது. சர்ச்சுக்குள்ள அந்நிய பாஷை பேசுவோம், வெளியே போய் ஐயோ இந்த சிஸ்டர் பேசுறத. ஆமே. நம்முடைய கேரக்டர் எழுதப்படுவது சபைக்குள்ள அல்ல, சமுதாயத்தில், மற்றவர்கள் மத்தியில். உங்கள் நற்கிரியைகள்னால மற்றவர்கள் உங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமே. எல்லாரையும் பார்த்து சிரிக்க முடியுதா? ஒருத்தங்களை பார்க்கும்போது 32 பல்லையும் காட்டுறோம், சிலரை பார்த்தா 3 பல்லு தான் காட்டும். கரெக்டாக இல்லையா? முகம் அப்படி அப்படி உடனே சுருங்கும். ஆமே. அப்படி ஒருத்தங்களை பார்த்து பிரதர் ப்ரைஸ் லார்ட், இன்னொருத்தங்க பார்த்து ப்ரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏங்க இதில் இதில் வந்து நம்ம நம்முடைய மாம்சத்தை தானே, நம்முடைய மனசை தானே திருப்திப்படுத்தணும். இந்த ஆளை பார்த்து சிரிக்கக்கூடாது, அவர் போகிறது வர உம்முன்ருக்கணும். யாருக்கு என்ன நஷ்டம்? அவர் உடனே எழுதுவார், இது செட் ஆகாது. ஆமே. நம்முடைய அவருடைய புத்தகத்தில் இருக்கிற நம்ம பேஜில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு தூதனை அனுப்பி ஒவ்வொரு பேரை சொல்லி வாசிக்கட்டுமா? எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவோம், தயவு செய்த ஆண்டவரே. அவள் ஆரோனும் மிரியாமும் எதிராய் பேசும்போது மோசையின் கேரக்டர் எழுதப்படுகிறது. அவ்வளோதான், மோசே சைலண்ட் ஆயிட்டார், கர்த்தர் வயலண்ட் ஆயிட்டார். இறங்கி வந்து கூட்டிட்டு வாண்டார், எல்லாரும் கூட்டிட்டு வா. பாத்தியா, என் தாசனாகிய மோசே எப்படி அவனை வளர்த்துருக்கான் பாரு. இப்படிதாங்க அவர் சொல்ல விரும்புறாரு, கூட்டு போய். அவன் அப்படிமா கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. அவன் என் சாயலை காண்கிறான், என் வீட்டில் எங்கும். ஓ, ஏன் நமக்காக இன்னவரால வழக்காட முடியவில்லை சொல். அவர் நமக்குள்ளே துவங்கின நற்கிரியைகள் எங்கே? ஆண்டவர் நீங்க ஞாயந்திருங்க. ஆண்டவர் எப்படி பார்த்துப்பேன்? ஆமே, நான் நீதி உள்ள நியாயாதிபதியின் ஒன்றை விட சத்துருவுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போவதற்கு முன்பதாக, மரிப்பதற்கு முன்பதாக தன் சீஷர்கள் சூழ்ந்திருக்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும். அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் செய்கிறார், கற்களை பொறுக்கி போடுறார். ஆண்டவர் சொல்றார், நான் இனி என்ன செய்யலாம்? எல்லாம் செஞ்சுட்டு எதிர்பார்த்த கனி இல்லாததும் தேவனுடைய கோபம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. 5:5-6 பாருங்கள்.
1: இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும்.
0: அதன் வேலியை
1: எடுத்து
0: போடுவேன்,
1: அது மேய்ந்து போடப்படும்.
0: அதின் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போ அது நெருஞ்சிலும் முளைக்கும் அதின் மேல் மழை பெய்யாத படிக்கும்
1: மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன்.
0: ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறவர் கர்த்தர். எதன் மேல பெய்யணும், எதன் மேல பெய்யக்கூடாது, இந்த ரெண்டாவது வசனம் படிக்கும்போது இதமாக இருக்கும். ஆனால் 5:6 படிக்கும்போது தாங்க முடியாது நம்மளால். ஜீசஸ், கர்த்தரின் கோபம் இது. வேலியை எடுக்கிறார், வேலியை எடுத்தாலே எல்லாம் போச்சு. வேலைக்குள்ள இருந்த யோபுவை சாத்தானால, யோபுவின் வீட்டில் இருக்கிற புல்லை கூட தொட முடியல. ஆனால் பெர்மிஷன் வாங்கிட்டு வரும்போது தெரியும்ல, எல்லாமே அவுட். வெல்த் கம்ப்ளீட்டாக போச்சு, ஹெல்த் கம்ப்ளீட்டாக போச்சு. கத்தர் பராமரித்து யோபுவின் உயிரை மட்டும் காப்பாற்றுகிறார். நம்முடைய பராமரி யோபுவை சாட்சி கூட்டத்தில் சொல்ல விட்டா அவன் மற்றவங்கள சொல்ல, எனக்கு கத்தர் வீட்டை கட்டி தந்தார், அதை செஞ்சார், இதை செஞ்சார். யோபு சொல்லுவார், அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றி தான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, உயிரோடு இருக்கிறேன். வேலி எடுக்கப்பட்டு, ஸோ இப்படி ஆண்டவர் வந்து தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த காரணம் என்ன? 7 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: சேனையின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம்
0: இஸ்ரவேலின் வம்சமே,
1: அவருடைய மனமகிழ்ச்சியின்
0: நாட்டு
1: யூதாவின் மனுஷரே அவர் நியாயத்துக்கு,
0: அவர் மனமகிழ்ச்சியா நம்மளை வச்சிருக்கிறார். ஆமே, தோட்டத்துல தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்துல சில மரங்களை பார்த்து சில செடிகளை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். செப்பனியா 3 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? செப்பனியா 3:17 வாசியுங்கள்.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார்,
0: அவர் ரட்சிப்பார்,
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து
1: தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார்.
0: ஆமே. இந்த வார்த்தையை எழுதும் போது ஆல்ரெடி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, எதையும் தேவனை பிரியப்படுத்தி வாங்குவோம், வருத்தப்படுத்தி வாங்கக்கூடாது. ஆமே, பிரியப்படுத்தி வாங்குவோம். பிரியப்படுத்தி வாங்கினா அவர் எக்ஸ்ட்ராவா தருவார், வருத்தப்படுத்தி வாங்கினா. ஆமே, இளையகுமாரன் தகப்பனை வருத்தப்படுத்தி வாங்கினான், அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேலர்கள் ராஜா வேண்டும் என்று தேவனை வருத்தப்படுத்தினார்கள். அந்த சாலமோனை பாருங்க, 1000 காளைகளை பலி செலுத்துகிறான். அதாவது மேக்சிமம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை செலுத்தி விட்டு போய் படுக்கிறான். கர்த்தர் வாரார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், பிரியப்படுத்தி வாங்கும். ஆமே. முதலாவது கண்மலை அடிக்க சொல்லுகிறார் மோசை கிட்ட, அடிச்சுட்டான். அவர் ஒரு விசை நமக்காய் அடிக்கப்பட்டார். இரண்டாவது விசை தண்ணீர் தாகம் வந்தபோது வந்து சொல்லுகிற கண்மலை பார்த்து பேசுங்கிறார். ஆனால் ரெண்டாவது விசையை மோசை அடிக்கிறார், அவரால் தாங்க முடியல. அதனால தான் ரெண்டு வாட்டி அடிக்கிறான். முதல் வாட்டி அடிக்கிறான், கண்மலையிலிருந்து தண்ணீர் வரல. இது ஒரு நாள் ஆண்டவர் பேசும்படி வைத்தார். அவருக்கு தாங்க முடியல. மோசை நீ அடிப்பே, நான் எதிர்பார்க்கல மோசை, நீ பேசுவே நினைச்சேன், நீ என்னை பார்த்து பேசுவே நினைச்சேன். ஆனால் அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக மோசையை விட்டு கொடுக்க கூடாது அல்லவா. மோசை மீண்டும் ஓங்கி அடிக்கிறான், தண்ணீர் வருகிறது. ஆமே. ஹல்லேலூயா. ஒரு விசை நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மறுபடியும் நாம் அடிப்போனா. இதுக்கப்புறம் அவர் விரும்புகிறது மோசை அந்த கண்மலையை பார்த்து பேசு. ஆண்டவர், நாங்கள் எங்களுக்கு அடிச்சுதான் ஒரு பழக்கம், உங்களை அடிச்சுதான் ஒரு பழக்கம், உங்ககிட்ட பேசி பழக்கம் இல்லை. நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன் தெரியுமா? மன மகிழ்ச்சியின் நாற்று. உன்னை பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் வரணும். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் முல்லை போல அவருக்கு வேதனையை கொடுக்கும் போது அவருக்கு பிரியமானவள் லீலி புஷ்பமாய் வாசனை கொடுக்கிறாள். லீலி புஷ்பம் முட்களின் நடுவே இருக்கும். காற்று அடிக்கும் போது அந்த அந்த இதழ்கள் முட்களில் பட்டு கீறல் வரும். அந்த கீறல் வரும்போது அதிலிருந்து வாசனை வரும். பக்கத்து தெருவில் போறவங்களுக்கு கூட தெரியும் அது லீலி புஷ்பத்தின் வாசனை. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம எப்படிதான் வைத்திருக்கிறார். ஆனால் தகப்பனுடைய வாசனை நம்மால் கெடுகிறது என்றால் அவரால் தாங்க முடியவில்லை. அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். நான் வேலி எடுத்து போடுவேன், பன்றிகள் வந்து மேய்ந்துடும், முட்கள் வரும், ஐயா இதெல்லாம் தாங்கவே முடியாது. மழை பெய்யாதபடிக்கு மேகத்துக்கு கட்டளையிடுவேன். அவனுக்கு ஒன்றும் கொடுத்துடாத, ஒரு டிராப் கொடுத்துடாத, ஒரு டிராப் தண்ணி கொடுத்துறாத. பாதாளத்தில் இருந்த ஐஸ்வர்யவான் கத்துறானே, எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு சொட்டு தண்ணி. லாசரும் விரல் நுனையிலிருந்து கர்த்தர் நமக்கான ஆசீர்வாத வாசலை அடைத்தார். பாதாள வேதனையை இங்கே அனுபவிப்போம். ஆமே. சில சொல்லுவாங்க நரக வேதனையா இருக்கு, ஆனால் தாங்க முடியல. இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் நம்முடைய தகுதியால் வந்ததல்ல, அப்பா தயவால வந்தது.

அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அஞ்சாவது அதிகாரத்தில் கோபத்தில் சொல்லுகிறார், நான் வேலியை எடுத்துருவேன், அவ்வளோ நான் உன் கதையை முடிச்சிருவேன்னு சொல்லும் போது அவருடைய தயவு எழும்பி வருது. ஏன்னா அவர் செஞ்சது அவ்வளோ. ஆமென். இந்த தயவு எழும்பி வரும்போது தான் எந்த ஏசாயாவை கொண்டு அவர் வேலி எடுத்துருவாரு. இதெல்லாம் மேய்ந்து போடப்படும், இனி அவ்வளவுதான், இதுக்கு மேல ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் போதுதான் ஆறாவது அதிகாரத்தில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை ஆமென் ஏசாயாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலே ஹல்லேலூயா, ஆண்டவர் இனி நான் வாழ்வதற்கு, இனி நான் எழும்புவதற்கு, இனி என் வாழ்க்கை அர்த்தமுள்ளவாக மாறுவதற்கு இங்கே வேற ஒண்ணுமே இல்லையா, இனி என்ன செய்யலாம், இனி என்ன செய்யலாம் என்று பிதாவாகிய தேவன் யோசிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், இனி ஒன்னே ஒண்ணு செய்யலாம். இப்பொழுது ஏசாயாவுக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை காண்கிறார். ஏழாவது அதிகாரத்தில் அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது, ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். யார் அந்த குமாரன்? ஆறாவது அதிகாரத்தில் அஞ்சாவது அதிகாரத்தில் தேவன் கேட்கிறார், இனி இதுக்கு நான் என்ன செய்யலாம், இது வளரணும்னா இனி என்ன பண்ணலாம், இந்த திராட்சை தோட்டத்தில் நல்ல கனி உண்டாக என்ன பண்ணலாம், எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு ஒண்ணுமே இல்லை. நான் இப்படி அந்த காட்சியை சொல்லுகிறேன், பிதா பக்கத்தில் இருந்து குமாரனாகி கிறிஸ்து சொல்லியிருப்பார், அப்பா நான் போறேன், நான் போறேன், அவன் குப்பையா இருக்கிறவனுடைய வாழ்க்கையை நான் கோபுரத்தில் கொண்டு வைக்கிறேன், சாம்பலுக்கு பதில நான் சிங்காரத்தை கொடுக்கிறேன், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிறேன், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம். Glory! ஏசாயாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆறாவது அதிகாரத்தில் காண்பித்து கொடுக்கிறார். ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்தில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவே. ஆறாவது அதிகாரத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் கேட்கிறார் என்ன செய்யலாம், ஆறாவது அதிகாரத்தில் ஆமென் கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிறார். ஏழாவது அதிகாரத்தில் அவர் ஒரு குமாரனா எப்படி வெளிப்பட போறாரா, ஆறாவது அதிகாரத்தில் எப்படி பார்க்கிறார், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில். யாரை உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் பார்க்கிறாரோ, ஏழாவது அதிகாரத்தில் ஒரு குழந்தையா எனக்காக தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி தாரி தாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டிசம்பர்ல, இந்த கிறிஸ்மஸ்ல இன்னும் இயேசுவ குழந்தையா பார்க்கிற பரிதாப கூட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ஏசாயாவுக்கு முதல்ல இந்த அடையாளத்தை கொடுக்காம அறிமுகம் இருக்கிறது. ஆமென். பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பது அடையாளம் என்றால் இவருக்கு ஒரு அறிமுகம் உண்டு, அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில். ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்பாடு. ஜீசஸ்

கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். ஐந்தாவது அதிகாரத்தில் என்ன செய்யலாம் கேட்கிறார். ஆறாவது அதிகாரத்தில் ஏசாயாவுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். பார்த்துக்கோ இவரை, பார்த்துக்கோ இவர் எப்படி வரப்போறார். பா இவரை பார்த்து எப்படி இருக்கிறார் பாத்தியா. ஆமென். சேராபீன்களுக்கு கூட அவரை பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசம் உள்ளவர், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர்.

0: என்ன செய்யலாம்?
1: காண்பித்து கொடுக்கிறார். ஏழாவது அதிகாரத்தில் அடையாளமாய் கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். லூக்கா 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லூக்கா 1 அதிகாரம், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். பைபிள் எவ்வளவு பியூட்டிஃபுல். ஏசாயாவை கொண்டு எழுதினது 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இது எழுதி 600 ஆண்டுகள் கழித்து லூக்காவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். ஆமே. 40 பரிசுத்தவான்களை கொண்டு இந்த வேதம் எழுதப்பட்டது. ஆனால் 40 பரிசுத்தவான்களுடைய கரத்தை பிடித்தவர் ஒருவர். எனவேதான் இந்த வேதத்தில் எதுவும் முரணா கிடையாது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தின் முதல் வார்த்தை துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி வார்த்தை வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 7 அதிகாரத்தில் அடையாளத்தை கொடுக்கிறார். 8 அதிகாரத்தில் அவர் என்ன செய்ய போகிறார் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? 17 வசனம்,
0: நானும்
1: 18 இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நாமே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். 14 வசனம், ஆதலால் அப்படி சொல்லி இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திட்டு, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இப்படி சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் ஏன் மாம்சமாகி? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி வர காரணம் என்ன? அவருக்குடைய அசைன்மெண்ட் அது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நான் போறேன்பா, நான் எப்படி உங்க முன்னாடி பிள்ளையா இருக்கிறேனோ இவனை இவளையும் கொண்டு வந்து நான் என்னை பிள்ளையாக்கி சேர்க்க. ஜீசஸ். ஆமென். 8 அதிகாரத்தில் அவர் செய்கிற காரியம் சொல்லப்படுகிறது. 9 அதிகாரத்தில் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். 6 வசனம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன்
0: கொடுக்கப்பட்டார்.
1: நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் எனக்காக. இனி என்ன செய்யலாம்? இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. இதை தவிர வேற வாய்ப்பே இல்லை. இயேசுவை தவிர வழியே இல்லை. இயேசுவை தவிர வாய்ப்பே இல்லை. ஆமே. நமக்கு ஆமே. எனவேதான் இயேசு பிறந்த போது மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது தூதன் தோண்டி சொல்லுகிறான், இது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு போன செய்தி. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வரிசையா பார்க்க போறோம். என்ன தீர்க்க தரிசியை கொண்டு சொன்னதெல்லாம் வரிசையா பார்க்க போறோம். தீர்க்க தரிசி அவரை முதல்ல உயரமான சிங்காசனத்தில் பார்த்து அதன் பிறகு ஒவ்வொன்றா அவர் குழந்தையாக, அதன் பிறகு அவருடைய வளர்ச்சி, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு இப்படி காண்பித்து கொடுக்கிறார். இயேசு இந்த பூமியில் பிறந்த போது இயேசு என்று பெயரிடுவாயாக என்று மரியாளுக்கு யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. இப்படி இயேசுன்னு பெயரிட்டான். எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க. ஆனால் இயேசுவோடு பழக பழக பழக இயேசுதான் கிறிஸ்து என பார்த்தார்கள். ஆமே ஆமே. இயேசு மரித்து உயிர்த்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கூட இருந்தவர்கள் அனைவரும் அவரை அறிந்து கொண்டார்கள், இவர் கிறிஸ்து, அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பவுல் கிறிஸ்து தான் இயேசுன்னு பார்க்கிறார். அதனால அந்த நிருபத்தில் நிறைய இடத்துல கிறிஸ்து இயேசு. ஏன்னா பவுல் வந்து மீட் பண்ணும் போதே எப்படிதான் பார்க்கிறார்? அவரை தெய்வமாக தான் பார்க்கிறார். நாமும் அப்படிதான். நாம் கிருபை பெற்றவர்கள், நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அவர் இயேசு என்று அறிந்து பிற்பாடு கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா என்று நாம் நம்பினவர்கள் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் என்ன தெரியுமா? ஆமே. அவரே கிறிஸ்து, அவரே இரட்சகர், அவரே மெய்ப்பர். ஆமே ஆமே. ஹல்லேலூயா.
0: എത്ര ഭാഗ്യവാൻ ഞാൻ ഈ ലോകയാത്രയിൽ

0: துணையாய். நேரம் பறந்து விட்டது, ரெண்டே வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமே, இந்த செய்தி இன்னும் இப்போதான் ஆரம்பத்துக்குள்ளேயே போகுது, ஆனாலும் கிறிஸ்மஸ் செய்தி கிடைத்து விட்டது நான் நம்புகிறேன். ஹாலலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவர் கொடுக்கப்படுகிறார். 25வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். ஏசாயா 25,
1: அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில்
0: இராதபடி
1: முற்றிலும் நீக்கி விடுவார்.
0: கர்த்தரே இதை சொன்னார். 9வது வசனம், அக்காலத்திலே
1: இதோ இவரே நம்முடைய,
0: எல்லாரும் சொல்லுங்க, இவரே நம்முடைய தேவன்.
1: இவருக்காக காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர்.
0: எல்லாரும் சொல்லுங்க, இவரே கர்த்தர். இவரே தேவன். இவர் நம்மை ரட்சிப்பார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே கர்த்தர். இயேசுவே தேவன். இயேசு நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து சொல்லப்படும், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து
1: மகிழ்வோம்.
0: இவருடைய ரட்சிப்பினால் இவருக்காய் காத்திருந்தோம். சரி, காத்திருந்துட்டோம், அவர் வந்துட்டார், இனி என்ன செய்யணும்? அதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னை நிலைத்திருங்கள். அதை தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைக்கிறார். 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். அவர் வந்துட்டார்ல, பிடிச்சுக்கோ, இருக பிடிச்சுக்கோ, கெட்டியா பிடிச்சுக்கோ, ஹல்லேலூயா, பிடிச்சுக்கோ. அப்படி நம்ம பற்றி கொண்டா, இருக பற்றி கொண்டா, 27 சம்பவிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, 27 சம்பவிக்கும். என்ன 27? 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். 2வது வசனம், அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும். திராட்சை தோட்டம், அதை குறித்து பாடுங்கள், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. ஹல்லேலூயா. அந்த கசப்பு, இந்த கசப்பான திராட்சை தோட்டம் எப்படிங்க நல்ல ரசத்தை கொடுத்தது? இயேசு வந்ததுனால, இயேசு வந்ததுனால. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இதுவரை அப்படிதான் இருக்கிறது. அவர் எனக்கு என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறார். நான் நல்லா இருவேன், நான் நல்ல ரசத்தை கொடுப்பேன், ஆனா இன்னும் ஆகாத கனியை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இனி என்ன, என் வாழ்க்கை இனி மாறாதா? மாறாதா? நீ பூமியில பார்க்கறத நிறுத்திட்டு உன்னதமான கர்த்தரை பார், உன்னதமானவரை நோக்கி பார். அவர் பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தம் செய்கிறவருமா இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னும் இயேசாய 5 தான் வாழ்க்கையா இருக்கா? ஆமென். இயேசுக்கு இடம் கொடுங்க. என்ன செய்யணும்? என்னில் நிலைத்திருங்க. ஆண்டவர் சொல்றார், மிகுந்த கனிகளை. ஆமே, நமக்கு முன்பாக இது ஒரு புதிய வருடம் இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது. ஆண்டவர், 2023 ரிப்பீட் ஆக கூடாதப்பா. ஆமே, என்ன நீர் மன மகிழ்ச்சி நாட்டை வைத்திருக்கிறீர். என்னை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படும்படி அப்பா, ஐ சரண்டர். ஆமே, கண்டலி மூடி. ஒரு 2 நிமிஷம் எழுந்து நிற்கலாமா?

முடிந்தவர்கள் எழுந்து நின்ற அப்படியே கைகளை உயர்த்தி என் வாழ்க்கையின் பாடல் இசையா அஞ்சா இருக்க கூடாது, இசையா 27 இருக்கணும். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. ஆண்டவரே உங்களை பிடிச்சுக்கிறேன்பா, நீர் வேணும் ஆண்டவரே, நீர் வேணும் ஆண்டவரே. ஹலலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என் வாழ்க்கை, என் வாழ்க்கையில இசை 27:2 பாடப்படுவதாக. நல்ல திராட்சை ரசத்தை தரும், திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். ஆண்டவரே உமக்கு உகந்தவனாய், உமக்கு உகந்தவளாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்பா. என் வாழ்க்கையை மாற்றுவீராக, என் வாழ்க்கையை உருவாக்குவீராக. நான் உம்முடைய மன மகிழ்ச்சி நாற்றா இருக்கணும். உலகம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும் போது நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படணும். சோதோம் பட்டணத்தார் உங்களுக்கு மன பாரத்தை வேதனை கொடுத்த போது ஆபிரகாம் வீட்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனீங்களேப்பா, என்ன அப்படி வைங்கப்பா, என்ன அப்படி உருவாக்குங்கப்பா, என்ன அப்படி உருவாக்குங்க ஆண்டவரே. உங்களை பற்றி கொண்டு, உங்களை பற்றி கொண்டு, உங்களை பற்றி கொண்டு வாழ். கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். கேட்கல

0: நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென, ஆமென். ஹல்லேலூயா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

வீட்டிற்கு மூத்த மகளாய் இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மரித்து போவது நலம். ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால், பாட்டில்ல 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடா இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க.

0: கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். அதிலும் ஆண்டவர் இவர்களை எப்படி தெரிந்தெடுத்தார், எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகர் இதை அறிந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் இதை செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல செய்தியை, நல்ல ஒரு சாட்சியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்கப் போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வந்து உலக முறையீட்டு நிகழ்ச்சியிலே உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறீர்கள். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சாட்சிகளை அறிவிக்கப் போகிறோம். நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது உங்கள் பெயர், உங்கள் இடம், நேற்றையுதா நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேரம் போகும்.
1: என்னுடைய பேர் ராணி. நாங்கள் இருக்கிற இடம் ராஜபாளையம். எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில் உள்ள பெத்தநாடார்பட்டி.
0: உங்கள் பேர்?
2: என் பேரு ஜெய்சிங். எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் தான்.
0: ராஜபாளையம்
2: திருமணத்திற்கு அப்புறம் எங்களுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து வேலை மட்டும் ஒர்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். 2020 அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து என் மனைவியோடு எழுந்து நானும் இந்த ஊழியத்தில் நாங்கள் சில பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களை கிருபையாக நடத்தி கொண்டு இருக்கிறார்.
0: சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்கள் சொந்த இடங்க எங்கே? இடம்
1: ராஜபாளையம்.
0: ராஜபாளையம். சரி, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் எப்படி, என்ன ஃபேமிலி, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்ந்தீங்க, என்னெல்லாம் படிச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது என்பதை லைசா தொடங்க சொல்லுங்க.
1: என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு புற மதத்தை சேர்ந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். சரியாக 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் கண்வலி என்று வந்தது. அந்த கண்வலி வந்ததுனால என்னுடைய வலது கண்ணில் 2 முறை கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் பல தெய்வங்களை வணங்கினோம். எனக்கு அந்த கண்ணில் திரும்ப பார்வையே வரவில்லை. அப்படி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்தேன். 10th கரஸில், 12th கரஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரக்டாக எம்ஏ பண்ணினேன்.
0: அப்போ அதுக்கு முந்தைய நீங்கள் என்ன, எந்த தெய்வங்களை ஆராதித்தீர்கள், எப்படி உங்களுடைய பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது?
1: எங்களுடைய வீட்டில் நிறைய சிலை வழிபாடுகள் இருந்தது. நாங்கள் வந்து அதாவது ஐயாவளி கோயிலுக்கு, சாமி தோப்புக்கு அடிக்கடி வருவதுண்டு. அதுதான் எங்களுடைய குடும்ப தெய்வமாக நாங்கள் வைத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த கண் பிரச்சனையின் மூலம். அதாவது எப்படின்னு கேட்டால், அதிகமாக அந்த தெய்வங்களை வணங்குவது நான் தான். திங்கட்கிழமை என்றால் ஒரு காரியம், செவ்வாய்க்கிழமை என்றால் விளக்கு பூஜை, புதன்கிழமை என்றால் ஒரு தெய்வம், வியாழக்கிழமை என்றால் ஒரு தெய்வம், எல்லா நாட்களுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதிக தெய்வ பக்தி உள்ளவளாய் நான் இருந்தேன்.
0: அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துட்டுதா?
1: ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது.
0: அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன ஆச்சு?
1: அதாவது அந்த தெய்வங்களை நான் அதிகமாக வணங்கினேன். அதை விட அதிகமாக, அதாவது என்னுடைய 14ஆவது வயதில் என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. 24ஆவது வயதில் சரியாய் வாலிப வயதில் எனக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவம் பிடிக்காது. இந்த சூழ்நிலையில் நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 24ஆவது வயதில் என்னுடைய இடது கண் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீர்களானால் எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டேன். இவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர்கள் உண்டோ அத்தனை பேராலும் நான் கைவிடப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் நினைத்தேன், இந்தெந்த தெய்வங்களை நான் வணங்கினேனே, எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன, என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறதே என்று சொல்லி நான் கண் கலங்கி, அன்று இரவில் கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அப்படி என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டேன்.
0: சரி, இதற்கு முன்பதாக நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு விரக்தி வந்திருக்குமே?
1: ஆமா
0: ஆமா. அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் வாழண்டாம், மற்ற மக்கள் எல்லாம் உங்களை பரிகாசம் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னு அதையும் சொல்லலாம்.
1: நான் படிக்கிற காலத்தில், 12th படிக்கிற காலத்தில் எனக்கு டியூஷன் வைத்தப்போ கூட நிறைய பேர் இப்படிப்பட்டவளை, ஒரு குருட்டு கண் உள்ளவளை படிக்க வைக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நிறைய தொந்தரவுகள் கொடுத்தவர்களும் உண்டு. இந்த 24ஆவது வயதில் என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக என் கண் பார்வை போய்விடும். பிளைண்டு ஸ்கூலில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படியாவது பிளைண்டு ஸ்கூலில் சேர்வதை விட வீட்டிற்கு மூத்த மகளாக இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மறித்து போவது நலம். செத்து போனால் நல்லது என்று சொல்லி அன்று இரவில் 7 மணி அளவில் நான் சிந்தித்தேன். தற்கொலை செய்வது எப்படி? தற்கொலை செய்து கொண்டால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்னை அவமானமாய் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கு சரியாக 24 வயது, ஒரு வாலிப வயது. அந்த வயதில் நாம் தற்கொலை செய்து கொண்டால் எல்லாருமே நம்மை குறித்து என்ன செய்வார்கள்? தவறாக பேசி விடுவார்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் எனக்கு கண் தெரியாது, என் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு என் தாய் தகப்பன் என்னை வளர்த்ததுனால நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன் தற்கொலை செய்வதற்காய்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலான்னு அப்படி ஏதாவது ஐடியா பண்ணாங்களா?
1: ஆமாம்.

0: விட்டு அதை பார்த்தால் உன் கண் திறக்கப்படும். இந்த பைபிள் வசனம் மாத்திரம் என் கண்களுக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு இந்த மந்திரவாதத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது. ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால், பாட்டிலில் 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடாக இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். பேப்பர் கொடுத்து வீட்டுக்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே வைத்து எரிக்க சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ரொம்ப கொடிதான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாதபடி இப்படியே என் வாழ்க்கையில எல்லா மந்திரவாதிகளும் சேர்ந்து என்னை என்னால் பண்ணி விடுவார்களா என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருந்தேன்.
1: இந்த டைம்ல உங்க அப்பா அம்மாக்கு மனநிலைமை எல்லாம் எப்படி இருந்தது?
0: எங்க அப்பா அம்மா மனநிலைமையை நீங்க கேப்பீங்கன்னா, அவங்க வந்து சொன்னது என்னன்னா, வீட்டிற்கு மூத்த மகள், எனக்கு அப்புறம் 2 தம்பி 1 தங்கச்சி இருந்தாங்க. நம்ம 6 பேருமே சேர்ந்து மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வைத்து அதுல மருந்தை ஊத்தி அப்படியே 6 பேரும் செத்து போய் விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். எந்த இரவிலே நான் சாக வேண்டும் என்று திட்டமிட்டேனோ அதே இரவிலே எங்க அம்மாவும் அப்பாவும் அவர்களும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பமாக மறித்து விடும், ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஒரு மகளுக்காக அவங்க எல்லாருமே நாம் சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள்.
1: அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி அடுத்த மாற்றம் உருவாச்சு? அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சில போராட்டங்கள் இருக்கு, இதுல எந்த தெய்வங்கள்ட்ட போனாலும் விடுதலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆயிற்று. அது ஸ்டெப் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது திடீர்னு சொல்லிட்டு
0: அடுத்து பாத்தீங்கன்னா, இப்படி நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அல்லவா. அந்த நேரத்தில் கடவுள் ஒன்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் அடுத்த நாள் காலையிலே நான் என்னை நானே மாய்த்துக் கொள்வேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி நான் திட்டமாக இருந்த போது, கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருடைய காதில் விழுந்த உடனே அடுத்த நிமிடமே அடுத்த செகண்டே என்னை வந்து, நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, யார் இந்த சத்தத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லி நான் உற்று கவனித்தேன். திரும்பவுமாய் நான் படுத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால், 24 வயது வரை நான் தனிமே எங்குமே போக மாட்டேன், எனக்கு மிகவும் பயம் இருளை கண்டால். அந்த சூழ்நிலையில நான் ஒரு ஓரமாக போய் அந்த கட்டிலில் படுத்தேன். திரும்பவும் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பவுமாய் சுருண்டு படுத்துக் கொண்டேன். 3வது முறை, நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்த போது என்னையும் அறியாமல் ஒரு சத்தம் என்னை கூப்பிட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல் என்று சொல்லி, நான் என்னையும் அறியாமல் நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும் போது எனக்குள்ளா இருந்த அந்த ஏவல் பிசாசு வெளியே வர ஆரம்பித்தது.
1: வெளியே வந்து என்ன நடந்தது?
0: அந்த பிசாசு வெளியே வந்தவுடன் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே அந்த கட்டிலிருந்து என்னை தூக்கி எரிந்தது. எரிந்த உடன் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருந்தாங்க அடுத்த ரூமில். அவங்க ஓடி வந்து என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது, அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. உடனே அப்பா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதுவரை அவங்க வைத்திருந்த அந்த நாமங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து நீ போயிரு போயிரு அப்படின்னு சொன்னப்ப, இதோடு கூட தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னது. அது மாத்திரம்ல, அப்பா இப்போ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சிலுவையில் ஒருவர் ரத்தம் செஞ்சனார், அந்த ஒரு மனுஷனால் நான் வெளியே வந்துட்டேன், அவர் தான் என்னை வெளியே போ சொன்னார் என்று சொல்லியது. பிசாசு தேவனை அறிக்கையிட்டது.
1: இப்போ இதுவரைக்கும் அந்த சத்தம் இயேசு தான் பேசினார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: அந்த பிசாசே வந்து தன்னுடைய வார்த்தையில சிலுவையில் ஒருவர் மரித்தார் என்று சொல்லி அந்த சொன்னதுனால.
1: சரி, அப்போ அடுத்த அப்பா அம்மா என்ன செய்தாங்க?
0: அப்பா அதற்கப்புறமா அப்பா அம்மா அப்பாவோட வேலை பார்த்த ஒருவர் இடத்துல, அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த நிலைமை எல்லாம் சொன்னதுனால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன், அவங்க வந்து ஜெபிச்சா அவங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க.
1: சரி, அப்போ அங்கே கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தப்போ உடனே விடுதலை ஆயிட்டா?
0: உடனே எனக்கு ஒரு செகண்ட்ல தான் அந்த பாஸ்டர் வந்து டேடி அப்படின்னு கூப்பிட்ட உடனே எனக்கு விடுதலை உண்டாயிற்று.
1: சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த இயேசப்பா மேல் நம்பிக்கை வந்ததா? அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னாச்சு?
0: எனக்கு கொஞ்ச காலம் இயேசப்பா மேல் நம்பிக்கை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைச்சேன் எனக்கு அந்த மார்க்கத்தில் அதிக நம்பிக்கை உண்டு, அதிக பற்றுதல் உண்டு, விடுதலையை வாங்கிட்டு இவரை ஏமாற்றி விட்டு அந்த தெய்வங்களை நான் பின்பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த விடுதலை கிடைத்த உடனே நாங்கள் ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்பா திரும்பவுமா அந்த பூஜையில் ஈடுபட்டார்கள். நானும் அப்படியே கொஞ்சம் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையினால என்ன நடந்ததுன்னா, ஒரு பிசாசு வெளியே போய் இந்த பூஜை ஆரம்பித்தவுடன் அநேக பிசா

0: ஆசைகளை கூட்டிக் கொண்டு வந்தது.
1: இப்ப அந்த டைம்ல உங்களுக்கு கண் பார்வை எல்லாம் எப்படி இருந்தது?
0: அந்த டைம்ல வந்து எனக்கு ஆண்டவர் நடத்தின ஒரு பெரிய கிருபையினால கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் பின்வாங்கி போனது நிமித்தம் என்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிரம்பியது, அதிகமாய் சரீரம் மெலிந்து காணப்பட்டது. திரும்பவுமாக என்ன நடந்துச்சுன்னா, என்னுடைய சாப்பாடு எல்லாம் அந்த பிசாசு வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுனால என்னுடைய சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நாற்றம் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. என்னால் சாப்பிடவே முடியவில்லை. சாப்பிடணும்னு நினைச்சு பக்கத்து இலையில கை வச்சிட்டேன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நாற்றம் வந்துவிடும். அதனால என்னால் சாப்பிட முடியாது. முன்பை விட அதிக பைத்தியத்தை போலானேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை வந்தவுடன் நான் கீழ்ப்படியாத நிமித்தம் அதிகமான பாடுகளை நான் சுமந்தேன். பைத்தியத்தை போல ஒரு நாள் என்னுடைய சகோதரி வெளியிருந்து வீட்டுக்குள்ள வந்தோடனே நான் அவ மோர் வாங்கிட்டு வந்ததை நான் பார்க்காம என்ன சொன்ன, பாயசம் தானே குண்டா கொண்டான்னு கூப்பிட்டு அவளை பார்த்து சிரித்த சிரிப்பை பார்த்தவொடனே அவளே பயந்து விட்டாள். அந்த அளவுக்கு நான் ஒரு பைத்தியத்தை போல, என்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஏதோ ஒருவர் நடமாடுவது போல, அந்த உருவம் நடமாடும் பொழுதெல்லாம் எனக்கு பயம். என்னை நானே என்ன செய்வேன் என்று சொன்னால் நரம்பு நரம்பாய் அப்படி பீத்து கைகளை அப்படி நகட்டி கொண்டே இருப்பேன். என் கிட்ட யார் இருந்தாலும் அவங்க கைகளையும் அப்படி பிடிச்சு நகட்டுற மாதிரி பண்ணுவேன்.
1: உங்களுக்கு தெரிஞ்சுட்டு
0: எப்படியாவது விடுதலையாக்கும், இந்த சூழ்நிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். எனக்கு ஒப்பு கொடுக்கிறதுனா என்னன்னு தெரியாது. நான் இப்படி பேசுகிற வண்ணமாக தான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆனா நம்ம பேசுகிறதையே உற்று கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் இப்பொழுது அதிகமாய் உணர்கிறேன். அந்த நாட்களில் நான் உணரவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலம் இப்படி ஒரு சகோதரி வருவார்கள், அவர்கள் வந்து உனக்கு ஜெபித்தவுடன் இந்த பிசாசு வெளியாகிவிடும், நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய் என்று கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் விடுதலை ஆயிற்று.
1: இப்ப நீங்க ஸ்கூலில் காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது? அங்க படிச்சவங்க எப்படி இருந்தாங்க?
0: அதாவது நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவளாக தான் நான் இருந்தேன். 10th 12th எல்லாமே படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். 1982 நான் படித்து கொண்டு இருந்தேன் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங். அப்போ படித்து கொண்டு இருக்கும்போது அங்கே வந்து அநேகர் வந்து தேவனை குறித்து சொல்வார்கள். அங்கே ஒரு சிஎஸ்ஐ இதில் படித்ததுனால அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதிகாலையில் ஜபம் பண்ணுவார்கள். 4:30 எழும்பி ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் எழும்பி ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்க சொல்லும்போது நான் என்ன செய்வோம், அந்த புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் என்ன பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், காலையும் மாலையும் இவ்வேளையும் அந்த பாடலை பாடினால் அதில் அதிகமான வரிகள் உண்டு என்று சொல்லி, அதனால் அந்த பாடல் பாடு முடிக்கும் வரை கொஞ்ச நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த பாடல் தான் எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி நானும் ஒரு சில தோழிகளுமாய் சேர்ந்து சொல்லுவோம். அதே வார்த்தை தான் அந்த பாடலில் வரும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்ங்கிற வார்த்தை, அதே வார்த்தையால் கர்த்தரினை தொட்டார்.
1: சரி, ஆண்டவரிடத்தில் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறது உண்டு, அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது?
0: ஆண்டவரிடத்தில் நான் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸை நான் சந்திப்பேன்னா, அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் படிக்கிற நாட்களில் நிறைய பிள்ளைங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வீடுகளில் போய் நான் சொல்லி கொடுப்பேன், இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த மார்க்கத்திலிருந்து போய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இதெல்லாம் தவறு, இவங்களை ஸ்ட்ரிக்டாக பிடிங்க, இவங்களை விட்டுறாதீங்க அந்த மார்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவளாய் நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாளிலே நானே இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், எங்களை விட நீதான் இப்போ தீவிரமாயிட்ட, எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லி என்னை ஆச்சரியமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு சில கேலியாகவும் என்னை பார்ப்பார்கள்.
1: சரி, இப்படி வந்த பிறகு இப்படி எல்லாம் ஃபுல்லாக டேர்ன் ஆகிட்டீங்க, இயேசு உறுதியாக பற்றி கொண்டீர்கள். பிறகு இந்த ஊழிய பாரம் எப்படி வந்தது, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி வந்தது?
0: அதாவது நான் ஒரு நாளில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய கண் பார்வை ஏறுங்குவதும் இறங்குவதுமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் எப்படி ஆண்டவரே நான் இயேசுவை பற்றி என் குடும்பத்தாருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். வானத்தில் 7 நட்சத்திரங்கள் தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே எனக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த சூழ்நிலையில நான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தாய் தகப்பன் என் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் நான் சொன்னேன், வானத்தில் ஏழு நத்திரம் தோன்றுமா அதை நான் பார்ப்பேனா, சுவிசேஷ அருவி என் கண்ணு பிரகாசிக்கும்னு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக ஆண்டவர் ஏழு நட்சத்திரங்களை தோன்ற பண்ணுவார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நடந்தது என்னென்னா, அன்னைக்கு நான் ஒரு இரவில் அப்படியே சாயங்கால வேலையெல்லாம் நான் மறந்துட்டேன் இந்த சொப்பனத்தையே. இரவு ஏழு மணி இருக்கும், எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்தது. நான் அந்த காற்று இயற்கையான காற்று வேண்டும் என்று பொழுது இருந்தது, அதனால் வெளிப்பக்கமாக இப்போ உட்கார்ந்த பொழுது திடீரென்று நான் அப்படியே தலைவலி தாங்காமல் அப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது என் பக்கத்திலே ஆறு நட்சத்திரம் சுற்றி இருந்தது, நடுவில் ஒரு நட்சத்திரம், ஏழு நட்சத்திரம். அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் தேவனுடைய வலது கரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் சொன்னபடியே அந்த நட்சத்திரம் வந்து விட்டது என்று சொல்லி எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நான் காட்டினேன். எங்கள் அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியம், என்ன தெரியுமா, என்ன வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா எனக்கு கண் பார்வை கிடையாது, அதனால வானத்தில் கையில் உள்ள அந்த ரேகைகள் கூட எனக்கு தெரியாது. அப்போ வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி என் முகத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அவள் சொன்னபடியே இந்த வானத்தில் ஏழு நட்சத்திரம் வந்திருக்கு சொப்பனத்தில் பார்த்தபடியே என்று சொல்லி, அப்பொழுது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்ற ஒரு இது எனக்கு தெரியவே இல்லை. என்னென்ன ஆரம்ப நாட்கள் நான் எந்த ஆலயத்துக்கும் ஒழுங்கா போகல, ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். இதில் ஒரு எனது நான் சொல்லணும்னா, யாராவது இப்போ உங்களைப் போல யாராவது வந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை எதிர்த்து பேசியிருப்பேன். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிடிக்காது, என்னுடைய மார்க்கம் ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இதில் தான் அதிக விடுதலை உண்டு என்று சொல்லி நான் நம்பியிருந்தேன், இதுதான் ஜீவ வழி என்று சொல்லி நம்பியிருந்தேன். அது பொய்யான வழி என்பதை இந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன்.
1: சரி, அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எப்படி ஓலி, என்ன ஓலியத்துக்கு புறப்பட்டீங்க, யார் உங்களை கைட் பண்ணுறது பண்ணது?
0: நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெந்தகோச சபையில் நான் இருந்தபடியால் அங்கே வந்து முதலாவது ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், தனிநபர் தனிநபராக சேர்ந்து போகிற ஊழியங்களில் கூட போக ஆரம்பித்தேன். ரெண்டு சிஸ்டர்மார்கூட தான் நான் முத முத போக ஆரம்பித்தேன், அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊழியத்தில் பழக பழக ஆஸ்பத்திரி ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களுக்கும் நான் கடந்து போக ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம்னா அந்த மெக்கபோனில் பேசுறது, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக தைரியமாக செய்ய ஆரம்பித்தேன்.
1: எப்போ திருமணம் நடந்தது?
0: 2003 எனக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திருமணம் நடந்தது.
1: சரி, இப்போ நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? அப்போ எப்படி உங்களுக்கு இதில் ஒரு விருப்பம் வந்தது? ஊழியம் செய்கிறாங்க, அதுவும் இப்படி கண் பார்வையெல்லாம் பிரச்சனையில் இருக்காங்க.
2: அது வந்து நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அப்பயே அந்த எல்லா விஷயங்களும் என்னோட ஒய்ஃப் சொல்லிட்டோம். சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது தான் வந்து அப்போ வந்து நான் வந்து சரியான ரட்சிப்பு கிடையாது. என்னோட உண்மையான ரட்சிப்புங்கிறது வந்து 2014 2010 நாங்கள் தனியாக இந்த ராஜபாளையத்தில் வந்து வீடு எடுத்து நாங்கள் எங்களுக்கு தனியாக கொடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து எனக்கு ஜெபிக்கனா எனக்கு எப்படின்னு ஜெபிக்கிறதே தெரியாது. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தவன் தானே, பைபிளை வாசிப்பேன் அப்படிங்கிறதோட இருக்கும், ஜெபிக்க தெரியாது. ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு ஜெபிச்சிருந்தேன். அப்போ எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டதே என்னோட மனைவி வச்சுட்டேன்.
1: சரி, இல்லை அப்படி இல்லை, உங்களை எப்படி உங்களுக்கு மனப்புறம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? சில இப்போ உலகத்தில்
2: மேரேஜ் அப்போ வந்து மாப்பிள்ளைய பார்ப்போம்னு சொல்லி உங்கள் பிரதரும் அப்பா வந்தப்போ அவங்க பிரதர் என்கிட்ட சொல்லிட்டு
1: உங்க வீட்டில் அதுக்கு எதிர்ப்பு ஏதாவது வந்ததா?
2: அப்படின்னு யாருமே சொல்லிக்கிடல. எனக்கு வந்து எங்க அண்ணன் கூட வந்தார். அம்மா அப்பாலாம் ரொம்ப வயசாகி தயங்கி போயிருந்ததுனால அண்ணன் தான் பார்ப்பாங்க. அப்ப எங்க அண்ணன் ஒரு சொன்ன காரியம் வந்து எனக்கும் ஒரு சின்ன குறைகள் உண்டு. சின்ன வயசுல எனக்கு காலில் அடிபட்டது கையில் அடிபட்டதுனால சின்ன ஒரு ஊனமாத்த எனக்கு வெளியே தெரியாது. அப்படியே உனக்கும் சின்ன குறை இருக்கா, அவளுக்கும் ஒரு சின்ன குறை பெருசு ஓட்டிக்கிட்டு தான் நான் பெரிய சொன்னதுனால நானும் சரி ஜம்மாச்சுக்கிட்டேன்.
1: சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க.
2: வெரி குட். ரெண்டாவது, நாங்கள் திருமணத்திற்கு அப்புறம் என்னுடைய என்னோட மனைவி செஞ்ச ஊழியங்களில் நாங்கள் கூட இருந்து பார்த்தேன். ஒரு சில அற்புதங்கள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாந்திரியம் செய்வாங்க, குடும்பத்துக்கு இருவா அந்த மாதிரி செய்கிறப்ப பார்க்கும்போதெல்லாம் வீட்டுக்கு பின்னால் நாங்கள் நின்று இப்போ பல்லுவலையும் இருப்போம், வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த அசிங்கமான அந்த தண்ணிகளை அப்புறம் எடுத்து இவங்க வீட்டு பக்கம் ஊற்றுவார். அப்படி சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் விழுந்த இவங்க ஜெபிக்க ஜெபிக்க இவங்க யாரும் சண்டையும் போட மாட்டாங்க. அப்போ வந்து எனக்கு சரியான லட்சத்தில் நான் அதை கண்ணால் பார்த்ததுனால இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடி உள்ள உள்ள உள்ள உள்ள அதை நாள் கத்துனால எனக்குள்ள ஆண்டவருக்கு ஒரு வாஞ்சி ஏற்பட்டு இன்னும் நம்மளும் நான் அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நான் ஜெபிக்கும் போது என்னோட தவறுகளை பூரா எனக்கு என்னோட மனைவி உணர்ந்து வாப்பில் இது இப்படி ஜெபிக்கக்கூடாது தப்பு இந்த மாதிரி வரணும் வயத வசனங்களை கொண்டு ஜெபிக்கணும் கட்டுப்படுத்த என்னோட மனைவி.
1: சரி சரி, இப்போ நீங்கள் உலக பிரகாரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அப்புறம் இப்போது உங்கள் ஊழியம் செய்யணுங்கிற பாரம் எப்படி வந்தது?
2: அது வந்து 2020 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். முதல் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் ஒப்பனிங் பண்ணேன். ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒப்பனிங் இருக்கும்போதே அந்த தொழிலில் ஓரளவு தெரிஞ்சவொடனே சரி நம்ம அது தனியாக பண்ணான வருமானம் கம்மியாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து திருமணம் ஆகி முத முத வந்து நாங்கள் தனி கொடுத்தோன்னு வரும்போது என்னோடய சம்பளமே வெறும் 1200 ரூபா, அந்த இதில் வந்து வாடகை 1100 ரூபா போயிடும், 100 ரூபா இருக்கு அப்படின்னா எங்கள் அத்தை மாமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வச்சு தான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் நாங்கள் ஜெபிக்க வந்து அதிகமாக அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். ஜெபிக்க வந்து ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு வாழ்க்கையில் முன்னாடி வந்தோடனே இந்த ஃபைனான்ஸை நம்ம தனியாக பண்ண நம்ம வருமானம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி என்னோடய மனைவி வேண்டாங்கன்னு நான் அதை கேட்காமல் செஞ்சதுனால எனக்கு அந்த ஃபைனான்ஸ் நிறைய அடி உள்ளாச்சு. வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மீறின செலவுகள் வரும்போது அதை தாங்க முடியாமல் என்னுடைய நகைகள் பூரா பேங்க்குள்ளே போயிடுச்சு. மீட்க முடியாத சூழ்நிலை வந்தவுடனே சரி இதை விட்டுருவோமா ஏதாவது வேலைக்கு போவோம் அப்படிங்கும்போது தான் என்னோடய சகோதரி இளைய சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் எடுத்து நடத்திக்கிறேன், ஏஜெண்டா நார்த் இந்தியன் கம்பெனி. அதில் அப்போ அதான் எனக்கு ஒரு ஏதாவது வேலைக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாங்கள் நான் வாங்கினேன்னே சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தோன்னே அவர் கூட ஒரு 8 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாலே எனக்கு ஆண்டவர் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கப்போ ஆண்டவர்க்கு நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டபோது இம்மா எனக்கு ஊழியம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா நல்லா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தபோது கடைசி 2020க்கப்புறம் நான் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோட மனைவியோடு சேர்ந்து நான் ஊழியங்களை பண்ண ஆரம்பிச்சேன்.
1: இந்த லாக்டவுன் டைம் இல்லை தான்,
2: ஆமாம், 2020 மார்ச்சுக்கு அப்புறம்.
1: இப்போ லாக்டவுனை போட்டு உங்களை ஆண்டவர் ஊழி தொலைச்சிட்டாரு.
2: அதுக்கப்புறம் என்னோட விசுவாசம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சு அபிஷேகம் பெற்று அன்னைக்கு வரங்களை கற்றுக்கொண்டு இன்னைக்கு என்னோட மனைவியோட சேர்ந்து ஊழியம் பார்த்தாலுமே என்னோட மனசுபடி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் இருந்தோம். ஆண்டவர் அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய விடையும் ஒத்திக்கி கொடுத்தாரு. அதுல இருந்தாலுமே ஜெபிக்க அதிகமாக அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன், வேலைக்கு போறப்பே எழுந்திருவேன், வேலைக்கு போறப்ப 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணிட்டு தான் அப்புறம் வேலைக்கெல்லாம் கிளம்பி போவேன். ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்த உடனே எங்களை எல்லாத்துலையும் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார்.
1: சரி சரி, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால நீங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்ல இதாக காரியமாக இருக்கு. உங்களுக்கு பார்வை வந்து எப்படி பைபிளெல்லாம் வாசிக்கலாம் அப்படி தானே,
0: ஒவ்வொரு கண் ஆனால்
1: ஒரு கண் ஃபுல்லா தெரியாது,
0: ஒரு கண் ஃபுல்லா தெரியாது, ஒரு கண் கொஞ்சம் தெரியும்,
1: கொஞ்சம் தெரியும்.
0: இதுக்கடையில இன்னொரு காரியத்தை நாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் எங்க லைஃப்ல வந்து நாங்க 2003 திருமணம் செய்தோம். 2004 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி நானும் என் கணவரும் பிரிஞ்சிட்டோம். என்னுடைய கண் பார்வை திரும்ப கொஞ்சம் மங்குனதுனால என் பையன் பிறந்த ஒரு 3 மாதம் 30ஆம் தேதி பிறந்தான். ஆகஸ்ட் 11 நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். 5 வருஷம் என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் எனக்கும் என் கணவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையோ எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி மட்டும் எங்ககிட்ட பேசுவாங்க, ஆனால் அதெல்லாம் வாக்குவாதமும் பிரச்சனையும் அதிகமாச்சு. அதுக்கடையில் அத்தை இறந்தப்போ கூட நாங்கள் போனோம், மாமியார் இறந்தப்போ, அப்பவும் இவங்களும் நானும் எதுவுமே பேசிக்கல. தம்பி வளர ஆரம்பித்தான், 5 வயசாச்சு. அப்போ திடீர்னு எல்லாருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, இப்படியே விட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த பெண் வந்து தனிமையாக இருப்பாளே, உலக பிரகாரம் அதுதானே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி சொன்ன உடனே. அப்போ எங்களுடைய திருமணத்திற்கு எங்களுடைய குடும்ப ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு லாயர், அவங்ககிட்ட போய் நாங்கள் ஐடியா கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரு நோட்டீஸ் விடுவோம், 30 நாளைக்குள்ளே அவங்க வாங்கலைன்னா இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் உன்னை வழி நடத்தும், அவருடைய ரத்தம் வழிந்தோடு ரத்தம் வாழ்க்கையை பாதுகாக்கும், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லி. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கோர்ட்டுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் கட்டுவீங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள் எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு நாட்கள். எனக்கு ஏன் இந்த திருமணம் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்போ கையில் ஒரு பிள்ளை, இதை வச்சு நான் எப்படி என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன், யாரையாவது நம்பிதானே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக எழுதுவேன். ஆண்டவர் இல்லை நான் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்படும். 2009 ஜூன் மாசத்துல என் வாழ்க்கை உடைக்கப்படும், நீங்க எப்படி கட்டுவீங்கன்னு சொன்னப்ப, ஜூன் 10 என்னுடைய தங்கையோட திருமணத்துக்கு, ஜூன் 25 திருமணம், அதுக்காக அவங்க பட்டு புடவையும் தாலி செயினும் வாங்க போனாங்க. அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை பிரிய வேண்டியது, அதனால அது ஒரு ஞாபகார்த்தமாய் மாறிவிடுன்னு நாங்கள் ஒரு வாய்தா கேட்டப்ப ஜூலை 1 இதற்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஜூன் 9 இவங்களுடைய பிறந்த நாள் என்கிறபடியால் என்னுடைய தங்கச்சி சொன்னால், நான் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, நான் அத்தனுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல போகும்போது இவங்க வேலை பார்த்த அந்த இடத்தினுடைய ஓனர் இவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பரை வைத்து அவங்க ஃபோன் பண்ணி பேசும் பொழுது, அதுவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பேசுனதும் கிடையாது, அப்படியே பேசினாலும் அது வாக்குவாதத்தில் தான் முடியும். என்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொன்னாரோ அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார்.
1: சரி சரி.
0: இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவங்க என்னமான்னு கேட்டாங்க, நானும் என்னப்பான்னு கேட்டு அப்படி ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜூன் 2010 நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவர் படிப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி
1: இருக்கிறார்.
0: நல்லவர்.
1: சரி, இப்ப ரெண்டு வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க.
0: ஆமா.
1: சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சரியா? இப்ப நம்ம உங்க சாட்சி அனைவரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்ப இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு 2 உங்க சாட்சியை மொத்தம் இப்படி இப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம்.
0: அதாவது நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் சொன்னேன் அல்லவா, வியாதியிலிருந்து என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், பிரிந்த குடும்பத்தை எங்களுக்கு இணைத்திரலாம், ஏன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பவித்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் ஜெபிக்கிறேன் இப்படிப்பட்ட உபத்திரவம்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன். யாருடைய உபத்திரவத்திலையும் அவர் வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவன் இல்லை. இதெல்லாம் ஏன்னு கேட்டால், என்னை போல உங்களையும் ஒரு நாளில் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான். நாங்கள் எப்படி குடும்பமாய் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இன்னைக்கு பிள்ளை கணவன் மனைவி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க கடந்து வந்தோமோ, அதே போல தேவனை உயர்த்த வந்தோமோ, அதே போல உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தும் என்பதற்காகவும், எங்களுடைய கண் பார்வை குறைந்ததன் காரணம் என்ன என்று சொன்னால், தேவ நாம மைமைக்கென்று அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் எல்லோரும் ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் சோதனையின் மத்தியிலேயே நான் கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார்.
1: ரொம்ப நன்றி. நீங்க நீண்ட தூரத்திலிருந்து, எங்க ராஜபாளையத்திலிருந்து இவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க. அநேகர் கேட்டிருக்கிறாங்க, நிச்சயம் அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள், உங்களிடத்துல கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்க நம்பர்லாம் கீழே போடுவோம், நீங்களும் அவர்களுக்காக ஜபிப்பீர்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், உங்க ஊழியங்கள் வளரட்டும். சரியா? கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். அருமை சகோதரி பட்ட பாடுகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் அறியாதபடிக்கு பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கண் பார்வை போய் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இறுதியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், இவ்வளவு தூரத்திற்கு கண் பார்வை இல்லாத குறைவாக இருந்தால் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறீங்க பார்க்குறீங்க. அவருடைய புருஷனாரும் உலக பிரகாரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவர்களும் மனம் திரும்பி அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருவரும் குடும்பமாக வைராக்கியமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆகவே நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகமெல்லாம் மாயை, உலகம் காண்கிறதெல்லாம் மாயை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இதில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள், இதுதான் நமக்கு நிலைத்து நிற்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளில் வந்து ஆண்டவருடைய சாட்சி கொடுத்தீர்கள், உங்கள் நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். அந்த உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.

பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு ஜெப வீடு, செல்லப்பாண்டியன் தெரு, கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம், 62850101. தொலைபேசி எண் 2236 87.

ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின் போது ஆண்டவர் பாதத்தில் தொடர்ந்து 2 நாட்கள் காத்திருந்தேன். அதிகாலையில் சங்கீதம் 116:7 கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினார். என் ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார், நீ இளைப்பாரு. வாசித்த உடனே பதில் கிடைத்து விட்டது என்ற நிச்சயம் எனக்குள் வந்தது. ஒரு ராகமும்

0: பயன்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
1: நம்பிக்கைதான் வாழ்க்கை. வேதமும் அதுதான் சொல்லுது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்ப சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம எதை நம்புவோம்? மனுஷங்க சொல்றத நம்புதா, இல்ல ஆண்டவர் சொல்றத நம்புறதா? ஆண்டவர் சொல்றத கண்ணால பார்க்க முடியல, எப்படி நம்புவோம்? வசனம் சொல்றது, ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான், ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அறிகுறி ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவோம், தேவன் அதை நமக்காக செய்து முடிப்பான்.

போகும் பாதையெல்லாம் காரில் சூழ்ந்து எங்க திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவுகள். சில நேரங்கள தீயில நடக்கிற மாதிரி இருக்கு, தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கு. மனுஷங்க நம்ம தலை மேல நடந்து போறாங்க, நடக்கும் என்று

எல்லா பக்கத்திலிருந்தும் நாம் நெருக்கப்படுகிறோம். வியாதி, வறுமை, குடும்பத்தில் குழப்பம், ஊழியத்தில் நிந்தனை, வேலை ஸ்தலத்தில் அழுத்தம், நெருக்கப்பட்டாலும் கலக்கம் அடைந்தாலும் அவர் நம்மோடே இருப்பதனால நாம் நொறுங்கி போவதும் இல்லை, கலக்கம் அடைவதும் இல்லை.

எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்ப எழ முடியாத முன்னேற முடியாத சூழ்நிலைகளில் அவர் தோளில் நம்மை சுமப்பார். கடும் புயல் அடித்தாலும் அநேகர் நம்மை தடுத்தாலும் அவர் தயவால் நம்மை கரை சேர்ப்பார்.

அநேக நேரங்களில் நாம் யோசிப்பது ஆண்டவர் உரைத்ததற்கும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்றுதான். அநேக வாக்கு தத்தங்கள் நம்மை குறித்தும் நம் பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எல்லாம் என்ன ஆச்சு, நடக்குமா என்று சந்தேகம் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் எதை துவக்கினாரோ அதை முடிப்பார்.

எனக்காக செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. நீர் நினைத்தது நடக்கும், நீர் நிர்ணயித்தது நிச்சயமாகவே நிலை நிற்கும். மனம் மாற நீர் மனிதர் அல்ல, சொல்லியும் நீர் செய்யாமல் இருப்பதில்லை.

நீ கடந்து வந்த பாதைகளில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கும் அளவுக்கு ஆண்டவர் வரப்போகிற நாட்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ இழந்தாயோ, எதெல்லாம் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ, அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறார். நீ வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் உன் தலையை உயர்த்த போகிறார்.

அழுதது போதும். உலக பிரகாரமான தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு எதை எப்ப கொடுக்கணும்னு தெரியும் போது

0: కర్తుడే పరిశుద్ధ నామముకు స్తోత్రం.
1: ప్రైజ్ బి అంటు హిస్ హోలీ నేమ్.
0: ప్రియమైన దేవుని పిల్లగలే, ధార్మ్యమైన కాలవెళిలే கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜெபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
1: As we pray, the God of peace is with us all the time.
0: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
1: The peace which is beyond our understanding.
0: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
1: People may think in different ways.
0: பல கேள்விகள் கேட்பார்கள்.
1: They may ask lot of questions.
0: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
1: The God of peace is beyond all our intellectual, all
0: Alleluia.
1: Our things.
0: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given such peace in our
0: Alleluia. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
1: The people are wandering for
0: peace. ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
1: They don't have peace at all.
0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள்
1: tanks,
0: உண்டு.
1: Lakes,
0: குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்கு போய் சுத்தி வந்தாலும் சரி,
1: Wherever they go,
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: நோ பீஸ் அட் ஆல்.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்.
1: ஆண்டவர்
0: நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
1: the Lord's peace,
0: நம்முடைய வெறுமையிலே,
1: in the emptiness,
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
1: in the midst of tears,
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
1: in the midst of disappointment,
0: வெட்கத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: அவமானத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: நிந்தைகளின் மத்தியிலே,
1: in the midst of reproach,
0: கஷ்டங்களின் மத்தியிலே,
1: in the midst of trouble,
0: பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: உபத்திரவங்களின் மத்தியிலே,
1: in the midst of tribulation,
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: God has given
0: Alleluia.
1: The peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்திலே மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சகம மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also.
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
1: You will hear the wars and rumors of wars.
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Nation against nation.
0: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
1: There will be famine.
0: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
1: They will point out you.
0: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
1: They will make you to suffer.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஒருவரையொருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows?
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே,
1: their children.
0: ஆகவே தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
1: That's why Jesus came to this world.
0: எதற்காக வந்தார்?
1: What for he came?
0: நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: I have come to give life.
0: ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my sheep.
0: ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
1: Eternal life.
0: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Lord Jesus can give all these lives.
0: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
1: Life means
0: நல்வாழ்வு.
1: Good life.
0: பரிபூர்ண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
1: Abundance life means it's a full
0: நித்திய ஜீவன்.

0: கிறிஸ்தவர்கள்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இன்னைக்கு இந்த இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness of the
0: truth, ஊழியக்காரர்களை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming against the minister of God.
0: கிறிஸ்தவர்களை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against the
0: church. சபைகளை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against
0: the church. நம்முடைய விசுவாசத்தை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming about the faith.
0: யாராவது குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Immediately they blaspheme us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்லடக்கை உள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said.
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemy.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால் அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity.
0: சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் அவர் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not.
0: அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: In the midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: In the last days they will blaspheme against you.
0: இது ஒரு பக்கம் இருக்க,
1: One side this.
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
1: God's people,
0: கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு,
1: Christians are blaming each other.
0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியம் செய்து கொண்டு,
1: because of separation and they don't have proper witness.
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த உலகத்துக்கு,
1: For this world,
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: The blind eyes should be opened.
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them.
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: The light of gospel.
0: இது ஜீவ ஒளி.
1: It is the living
0: இந்த
1: light.
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: Through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்.
1: The eyes should be shine forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார்.
1: Satan blinded their heart not to see the light of
0: Hallelujah.
1: Gospel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொன்னார், யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டுவாங்கன்னு சொன்னார்.
1: The Lord said, you gain the souls and bring them to
0: அவங்க என்ன சொல்றாங்க?
1: In the heaven.
0: இவங்க ஆட்களை திருடுறாங்க.
1: They are stealing
0: எங்க மதத்தை மாத்துறாங்க.
1: They're changing the religion.
0: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
1: They misunderstand.
0: நாம் மதம் மாற்றவில்லை.
1: We are not changing the religion.
0: ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறோம்.
1: We lead the souls to Hallelujah. Life.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
0: லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நான்கு நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
1: And Lazarus died and after 4 days Jesus came.
0: அப்ப மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தம் அடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொள்கிறார்.
1: Mary was sitting without meeting the Lord Jesus.
0: என் சகோதரன் குணமாக்க

0: வரல.
1: He didn't come to heal my brother.
0: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
1: And she is blaming the Lord.
0: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
1: What people are saying?
0: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
1: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
0: Hallelujah. என்று சொல்கிறார்.
1: They are telling so.
0: ஆகவே அங்க சுற்றி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்,
1: this family was listening to the truth.
0: ஏன் இங்கே இந்த லாசரு கல்லறையில் இப்பொழுது இருக்கிறார்?
1: Why did Lazarus in the tomb now?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் மார்த்தாளுக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார்.
1: And Jesus said to Martha only one thing.
0: அது என்னவென்றால், நீ விசுவாசித்தால்
1: if you believe
0: தேவனுடைய மகிமையை காண்பாய்.
1: You will see the glory of God. He said to the disciples,
0: இந்த வியாதி இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
1: what kind of sickness?
0: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
1: It is for the glory of God. It has
0: மரணத்தின் மூலமாகவும்
1: through the death,
0: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
1: through the sickness
0: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
1: The Lord can be glorified.
0: ஏனென்றால்
1: because
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
1: The Lord is standing as the almighty God.
0: அதனால்தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
1: Christ will be glorified through my body.
0: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
1: Christ is my life and death is my gain.
0: ஜீவனாய் இருந்த மாத்திரம்தான் இல்ல,
1: not only with
0: ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும்
1: with the life or death
0: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
1: Christ will be magnified in my body.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக
1: for the glory of God.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
1: when Jesus called Lazarus come out,
0: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
1: He said Lazarus you come out, not the defiled body you come.
0: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாகத்தான் பார்க்கிறது.
1: The world is looking at the defiled body. ஆனால்
0: இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
1: But Jesus looking at
0: Lazarus. வெளியே வருகிறார்.
1: Lazarus came out.
0: கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்.
1: He removed the bandages.
0: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
1: The name of Jesus was glorified.
0: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
1: Many started believing the Lord Jesus.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய நாமம்,
1: the name of the Lord,
0: வல்லமையுள்ள நாமம்,
1: it is powerful.
0: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
1: The Lord wants to be glorified in our lives.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
1: how many can say that?
0: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
1: Jesus is glorified in my
0: Hallelujah.
1: life. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
1: And Jesus
0: சொல்ல முடியுமா,
1: getting glorified, can you say
0: that? தரிசனம் அதுவா இருக்கிறதா?
1: Do you have that vision?
0: இயேசு மகிமைப்படணும்.
1: Jesus has to be glorified.
0: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படும்.
1: Though I suffer, he has to be glorified.
0: Amen. அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
1: That's why the Lord keeps us.
0: Hallelujah.
1: With the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.

0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: The Lord has to be glorified in our lives.
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: When we go through a lot of tribulations,
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: In the midst of the darkness,
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of oppression,
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of rotten roads,
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: Whatever may be,
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்,
1: When we may go to valleys,
0: நீ பள்ளத்தாக்கின் நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கிக் கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take,
0: Hallelujah.
1: take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னாலே ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அது போல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி கொண்டிருக்கிறேன்.
1: I go forward and set right the path.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இப்படிப்பட்டுதான் இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand,
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome,
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome,
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: It may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: It may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: It may be shame.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: Though it is oppression.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: It may be a great trouble.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have
0: Hallelujah.
1: overcome the world.
0: கர்த்தனமே அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of trials,
0: அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதிலே தான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலே தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: அப்படி நினைக்கிறாங்க.
1: Many think,
0: ஓஹோ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: And the father punishes the
0: ஒரு
1: child,
0: சின்ன பெரம்பெடுத்து
1: taking small stick,
0: பிள்ளையை கண்டிப்பான்.
1: And he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடி எடுத்து அடிக்க மாட்டான்.
1: He will not beat with the iron rod.
0: ஏனென்றால் பிள்ளையை சிட்சிக்கிறான்.
1: He is chastising.
0: ஆம்.
1: Yes.
0: தண்டனை இன்னும் வரல.
1: The punishment has come.
0: தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டிங்களா? When it is going to come.
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment
0: is நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் தண்டனை.
1: After the judgment there is the punishment.
0: வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறார்.
1: When the corona comes people
0: அதெல்லாம்
1: say
0: தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவை குறித்து தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona
0: உன்னை போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is a reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: Yen in vaalkaiyile innum en aashirvaadam nerivaayilla.
1: Why the blessings are not yet full?
0: Adha naam kandupidikkanum.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான அந்த கால வேளையில
1: in this morning
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்
1: what the Lord is revealing.
0: எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be
0: அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதுல ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடையறதில்ல,
1: not in despair.
0: வாழ்க்கையில இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது. உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ள,
1: just think that somebody is criticizing,
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை,
1: you could not bear that reproach,
0: நீ உடனே கோபப்படுகிறாய்,
1: you get angry,
0: எரிச்சல் அடைகிறாய்,
1: you get angry,
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்,
1: again you are repeating it,
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது,
1: it becomes sin,
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்,
1: you do, you
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போறோமா? பட்டணத்துக்கு வெளியில போறோம்.
1: We have to bear the reproach and we have to go to the
0: யாராவது வாசிக்கலாம்
1: outside the city.
0: எபிரேயர்கள் நிருபத்தில
1: Hebrews
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போறோம்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க? பதிமூணாம் அதிகாரம் 13 வசனம். ஆகையால் நாம் அவர் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே என்ன
1: செய்யணும்?
0: நிந்தை வந்த உடனே உடனே நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்கள தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை.
1: When the reproaches
0: நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? நிந்தையை சுமக்கணும்.
1: Our job is we have to bear.
0: ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒண்ணு நிந்தையை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லன்னா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: ஐந்தாவது வசனத்திலிருந்து யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம். உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்தேன்? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ
1: how many can say I have
0: சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசுனாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவ நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Christ's sake.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமேயு தாவீதை தூஷித்தது போல.
1: They may reproach you.
0: ஒரு உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the words they may.
0: உன்னால் சகித்துக் கொள்ள முடிகிறதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது
1: Christian life means.
0: இந்த சங்கீதம் 69ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross it is said.
0: நிறைய பாதைகளை இப்பொழுது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல.
1: Not only the path of oppression.
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல.
1: Not only path of darkness.
0: Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கு. பள்ளத்தாக்கில்
1: we have to cross lots of valleys.
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது.
1: We have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: உன் பாதை.
1: Your path.
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: Need not worry about it.
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: And the one is going forward. Hallelujah.
0: அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்.
1: He will not make you to be
0: சபையாய் வழிநடத்துகிற தேவனாய்.
1: Right way.
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்.
1: Hold your hands and lead
0: you. ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார் அப்படி உன்னை நடத்துவார்.
1: And he will lead you and guide you.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்,
1: we may endure the reproach,
0: நாம் சுமக்கலாம்,
1: we may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி,
1: whatever may be in our lives,
0: Hallelujah, சோதனை வருகிறது,
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார்.
1: James says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: Why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: What for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
1: When we consider that it is joy behind that there is that big
0: அது என்னன்னு
1: கேட்டீங்களா? What is it?
0: எபிரேயருக்கு நிருபத்தில்
1: Hebrews
0: 4வது அதிகாரத்தில்
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: We read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்களா?
1: What we read?
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக Hallelujah.
1: Not to intercede Amen. For us.
0: 15வது வசனத்தில்
1: Verse 15.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவளா இருக்கிற அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னார்,
1: one said,
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டம் இது உங்களுக்கும் கஷ்டம் இது, நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன என்ன?
1: You have problems, I have problems, what is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்,
1: then I said,
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உனக்கு இல்லையாப்பா.
1: You don't have support about
0: that. யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு, எனக்கு பிரைம் இருக்கிறாரு, சீஃப் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லாம் சொன்னாரு.
1: I have chief, court and judge, so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு
1: சொன்னேன். More than everyone I have
0: Hallelujah.
1: A person.
0: யாருங்க?
1: Who is that?
0: World presidenta.
1: Is it world president?
0: அவரோட பெரிய ஆள் ஒருத்தர்.
1: More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்.
1: The one who created the entire universe.
0: அவர் என் கூட இருக்கிறார்.
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்.
1: Night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்.
1: No sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He is not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய் அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சிட்டார்.
1: Whatever trial you are undergoing he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்
1: in all points he was tempted like us.
0: என்ன இல்ல பாவம் செய் Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான சாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்க கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குது அப்படினு சொல்றவர் இல்ல.
1: It's not he will not say a lot of
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: He will not say you are disturbing me.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுதும் சரி.
1: 24 hours when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்.
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத தைரியமா இரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: உதவி
0: செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது
1: the first chapter
0: என்ன வாசிக்கிறோம் கடைசி வசனத்தில் எபிரேயர் 2 அதிகாரம் 18 வசனத்தில் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
1: He is able to structure them that
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் என் கூடவே இருக்கிறார்.
1: He is with me.
0: நான் பலவீனந்தான்.
1: I am weak.
0: அல்லேலூயா. ஆனால் என் கூட இருக்கிற ஒரு பலவீனம் இல்ல.
1: But he is not weak at all.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர்
1: கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அவர்
1: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம்
1: இல்லை. You need not put your head down.
0: Hallelujah. கர்த்தர் சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says, my people will never be ashamed.
0: ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: He will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why he will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the
0: time. Amen. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that
0: assurance? நாம் என்ன செய்றோம்?
1: What we do?
0: நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது,
1: when we get a problem,
0: நாம் உடனே அதை நம்முடைய கையில எடுக்கிறோம்.
1: We take that problem in our hands. ஆனா
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக,
1: in order to be with you all the time,
0: ஒரு தேற்றரவாளன் உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the comforter.
0: அவர் என்ன செய்றாரு?
1: What he does.
0: ரோமர் கடிதம் 8:26 வாசிக்கும் பொழுது,
1: Romans 8:26
0: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say?
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணேன்.
1: I prayed for 10 years.
0: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன்.
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because of your prayer.
0: ஜெபம் பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
1: Don't quit your prayer.
0: நீங்க பண்ணுங்க.
1: You do your prayer.
0: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
1: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்,
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray,
0: ஜெபம் பண்ணாதான் உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray, you have
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பாய்.
1: When you pray, you come to the Lord.
0: உன்னுடைய பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Holy Spirit is with us to meet all our needs.
0: அவருக்கு தேவை அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம் அறிந்து வருகிறார்.
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடு அதனால தான் சொல்றோம்.
1: That's why
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்லை, மனமுறிவு அடைந்து
1: போவதில்லை. We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி.
1: Though we are in oppression.
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றார் 36:16 வசனத்துல.
1: Job says in
0: 36:16 என்ன சொல்றாரு?
1: What he says in
0: 36. அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர்
1: The Lord will deliver you from all kind of operations and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah.
1: Through
0: you. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லா அதான் ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நீங்க தைரியமா இருக்கலாம்.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45:7 எடுங்க.
1: In Isaiah.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள்.
1: Everlasting.
0: என்றென்றைக்கும்
1: உள்ளும்
0: சதா காலங்களிலும்.
1: All the time.
0: Hallelujah. உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இவ்வளவுதான்.
1: Your retirement age is this.
0: உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us.
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி.
1: Everlastingly he guides you. Daily.
0: மரண பரியந்தமும்.
1: Till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Isaiah 50 and 7
0: கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
1: The Lord is
0: ஆகையால் helping. நான் வெட்கப்படேன்.
1: I never be
0: நான்
1: ashamed.
0: வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்றேன்? கற்பாரை போல் ஆக்குறேன். Hallelujah.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய எடுக்கமான சூழ்நிலைகளிலே
1: at the time of oppression
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா
1: what we supposed to do
0: நம்மை திடப்படுத்திக் கொண்டு
1: we have to strengthen ourselves.
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
1: leaning upon the Holy Spirit
0: நம்ம நம்பிக்கை
1: the hope
0: பரிசுத்தாவியானவரிடத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை
1: the hope in the Holy Spirit
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது
1: what kind of hope
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்க்கு எழுதின 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்
1: Romans 5 we read it will never make you ashamed
0: அந்த நம்பிக்கை உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது வெட்கப்படுத்தாது
1: the hope will never make you ashamed
0: hallelujah
1: hallelujah
0: ஆகவே தான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை
1: you never be ashamed
0: ஓராபாலா சந்தரபா hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: ரோமர் 10 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: Romans 10
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் believes
0: தேவ பிள்ளையே
1: children of god
0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்ல
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல
1: never be ashamed
0: amen
1: amen
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: நம்முடைய நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கு.
1: 1 Peter 2 and
0: 1 பேதுரு 2 6ல என்ன வாசிக்கிறோம்?
1: 2 and 6
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் நீங்க எது மேலங்க விசுவாசமா இருக்கிறீங்க உங்க ஜெபத்திலயா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers?
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென். அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்
1: Still the Lord is with you.
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்
1: கொண்டிருக்கிறார். The Lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்
1: The mind of
0: ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: The mind of spirit is
0: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: You have to receive the comfort from the Holy Spirit.
0: Hallelujah. ரோமர் கீழ 15 அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க.
1: ரோமன்ஸ் 15 and
0: 4. ரோமர் 15 4ல என்ன வாசிக்கிறோம்?
1: 15 and 4.
0: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி போதனையா இருக்கிறது. 6வது வசனம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவை மாதிரியின்படியே நீ பார்க்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல
1: நாட் பிகாஸ் ஆஃப்
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல
1: நாட் அபவுட் தி பேட் நியூஸ்
0: அநேகர் நிந்திக்கலாம்
1: பீப்பிள் மே ரிப்ரோச்
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்
1: talk against you
0: unude viswasthi kedukumadi sila kaaryangalai sollalam
1: they may disturb your faith
0: aanal nee urudhiya irkanum
1: but you have to be firm
0: ennai ayan aandavar ariyama ondru nadakkala
1: without god's knowledge nothing will happen god knows it
0: aadi viswasigal aadi apostle sabayanadu appadi dhaan kaanapattathu
1: apostle church it was like that
0: apostle ku nirubam 9th adhigaram 31st vasanathila vaasikkum bolude
1: acts 9 and 31
0: avargal eppadi irundargalam
1: how they were
0: யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்?
1: The comfort of the Holy Ghost.
0: சொல்லுங்க. Hallelujah.
1: Comfort of the Holy Ghost.
0: யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது.
1: Nobody can comfort you.
0: வேற எங்க இருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது.
1: Nowhere the
0: comfort. உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
1: Holy Priest.
0: இந்த சபையார் என்ன செய்தார்கள்?
1: What they did.
0: பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே அவர்கள் பெருகினார்கள்.
1: They were increasing.
0: சபை பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே வளர்ந்தது.
1: The church was growing in the comfort.
0: ஆவியான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்.
1: Our God is God of comfort.
0: Hallelujah. அவர் ஆறுதல் அளிக்கிறார்.
1: He gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்.
1: He encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: He protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்.
1: Always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding in different
0: ways. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: He has planned for everyone.
0: என்னுடைய திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற.
1: My plan is different. ஒவ்வொருவரும்
0: ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: The Lord is keeping different plans.
0: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: The Lord will guide you.
0: Hallelujah. அவருக்கு இப்படி நடந்த மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு? ஒரு வீட்ல ஏழு பிள்ளைங்க
1: எனக்கு In those days.
0: இப்ப இருக்கிற இந்த ஸ்விக்கி அது இது ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட முடியாது.
1: No Swiggy you cannot give
0: இந்த காலத்துல சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க ஒழிஞ்சு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க.
1: And in these days ஆனா
0: எங்க அம்மாலாம் அப்படி இல்ல.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க ஏழு பேருக்கும் ஏழு விதமா சமைச்சு தான் கொடுப்பாங்க.
1: She makes seven types of food.
0: எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா
1: what I'm trying to say

0: உன் தாயும் இப்ப என் தாயும் கூட இல்ல, எங்க அப்பாவும் கூட இல்ல.
1: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: தி லார்ட் சேஸ்,
0: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்
1: தோ த மதர் அண்ட்
0: ஃபாதர் லீவ் யூ, கைவிட
1: மாட்டேன்.
0: ஹalleluya
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah. எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்,
1: வாட் எ மிரக்குலஸ் காட்,
0: எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தி,
1: வாட் அமேசிங் காட்.
0: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களை அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு இருக்கிற
1: மதர் நோஸ் அறிவை காட்டிலும், அன்பை
0: காட்டிலும்,
1: மோர் தென் தட் லவ்,
0: நம்முடைய தேவனுக்கு தெரியும்.
1: தி லார்ட் நோஸ்
0: என் தலையில எவ்வளவு முடி இருக்குது, இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ்.
0: இது நினைச்சு கூட பார்க்க முடியல.
1: ஹி கேனாட் ஈவன் இமேஜின்.
0: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ் ஆஃப் யுவர் ஹெட்.
0: இவ்வளவு செய்றவர் உன்னை போஷிக்க மாட்டாரா?
1: வில் ஹி நாட் ஃபீட் யூ?
0: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்.
1: தி லார்ட் ஃபீட்ஸ் தி சர்ச்.
0: ஹalleluya
1: ஹalleluya.
0: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
1: many they don't have income.
0: கையில காசு கிடையாது.
1: no money.
0: ஆனா சாவுடாம பட்டினியா கிடந்தாங்களான்னு கேட்டு
1: பாருங்க. just ask them whether are in poverty.
0: கர்த்தர் காக்கையின் மூலமாய் போஷிக்கிறவர்.
1: the lord who feeds through raven.
0: எப்படியாவது போஷிப்பார்.
1: somehow he feeds.
0: உன்னை பட்டினியாய் விட மாட்டார்.
1: he will not allow you to be in.
0: உன்னை வழிநடத்துவார்.
1: he guides you.
0: உன் தேவைகளை சந்திப்பார்.
1: he meets your
0: needs. காட்டு பறவைகளை கவனித்துப்பார்.
1: look at the birds.
0: ஹalleluya. காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார்.
1: look at the flowers.
0: அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா?
1: so special.
0: ஹalleluya
1: ஹalleluya.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: children of god,
0: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
1: why are you disturbed?
0: எனக்கு ஆண்டவர் போதும்.
1: the lord is enough.
0: hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of god,
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: கர்த்தர் உறுதியா கெட்டியா பற்றி பிடிங்க.
1: catch the lord firmly.
0: hallelujah
1: hallelujah.
0: அவர் என்ன வேண்டுமோ, என்ன செய்யணுமோ, அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்.
1: He does at the right time. Hallelujah. For you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
1: There are reasons for everything.
0: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
1: those who call by
0: his name, அன்பு கூறுகிறவர்களுக்கு,
1: those who love
0: சகலமும்,
1: all things,
0: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று
1: work together for good.
0: அறிந்திருக்கிறோம்.
1: We know that.
0: Hallelujah.
1: We know that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தீமைக்கல்ல,
1: not for evil.
0: தீமைக்கல்ல,
1: not for the evil.
0: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
1: All thoughts are good.
0: தீமைக்கு ஏதுவானது அல்ல.
1: Not for evil.
0: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்.
1: He will give whatever you expect.
0: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க?
1: How many of you expecting?
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of god,
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all stand up?
0: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்லணும் விரும்புறேன்.
1: I wanted to say many things.
0: கர்த்தர் சித்தமான அடுத்த கூட்டத்தில் உங்களோடு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுறேன்.
1: The next meeting I can continue.
0: ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள்.
1: You understand one thing.
0: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்,
1: though we eat
0: துன்பத்தின் பாதையில் நடந்தாலும்,
1: though we walk in the path of
0: hallelujah
1: suffering,

0: ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்கள் துன்ப நேரம்
1: தான், இந்த டைம் ஆஃப்
0: சானா, நம்முடைய கீதம் இன்ப கீதம்,
1: பட் சாங்
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா?
1: You know why?
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான்.
1: The Lord is interested in one thing.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல,
1: as your soul,
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து,
1: you live in everything,
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be,
0: உன் குடும்பம் செழிப்பா இருக்கும்.
1: Your family will
0: be, உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்கள்.
1: Your children,
0: உன் எதிர்காலம் செழிப்பா இருக்கும்.
1: Your future,
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று.
1: Don't
0: ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is
0: ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர்
1: அநேகருடைய
0: கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயிலே திறந்து ஸ்தோத்திரி,
1: பிரைஸ் காட்,
0: ஸ்தோத்திரி,
1: பிரைஸ் காட்,
0: ஸ்தோத்திரிங்க,
1: பிரைஸ் காட்,
0: எல்லா கர்த்தரையும் ஸ்தோத்திரிப்போம்.
1: லெட் அஸ் ஆல் பிரைஸ் காட்.
0: ஷபாரா பாரா பாலா பா உரக பாலா பாரா பா சந்தர பாரா பாலா பா ஓரியாந்தர பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஹalleluya ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே, நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர், நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தால் வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரே, மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீர் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீர், அந்த ஜீவன் பரிபூர்ண அடிபடியாய் நீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, அதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே ஆண்டவர் நீர் கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சகித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே, நீர் சிலவேல எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோம். அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய், நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சி முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் நிருபத்தின் முக உரையை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே கிருபைதான் வாழ்க்கைக்கு வழி, கிருபைதான் வாழ்வதற்கும் வழி என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, பவுல் எப்படி அப்போஸ்தலரானார், புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டது, ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: ரேடியோ ஊழியங்களின் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க விருப்பத்தோடு அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கடந்த நிகழ்ச்சி முதல் நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்றுக்கொள்ள துவங்கினோம். இன்று கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை சிந்திப்போம். வாசிக்கிறேன், கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். இங்கே அவர் சொல்வது என்னவென்றால், தானும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறார். வேத புத்தகத்திலே அப்போஸ்தலன் என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பன்னிருவரிலே ஒருவராய் அவர்கள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 21 முதல் 26 வரை இதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் 3.5 ஆண்டு கால ஊழிய சமயத்திலே அவரோடு இருந்திருக்க வேண்டும். அடுத்ததாக உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவராயிருக்க வேண்டும். மூன்றாவதாக கிறிஸ்துவினாலே தெரிந்தெடுக்கப்பட்டவராயிருக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 22 வசனத்திலே மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களிலேயும் நாம் தெளிவாக பார்க்கலாம். இரண்டாவதாக அப்போஸ்தலன் என்று சொல்லும்பொழுது அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 22 வசனத்திலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதைப் போல பல ஊழியர்களுக்கு இந்த அப்போஸ்தல பட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணிப்புப்படி அப்போஸ்தலனாய பவுல்தான் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யூதாசின் இடத்தை நிரப்புவதற்காக அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டு எடுத்ததுதான் மத்தியா. ஆனால் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 15 முதல் 26 வசனங்களிலே அன்றி அதற்கு பிறகு இந்த மத்தியாவை நாம் பார்க்க முடியவில்லை. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் மத்தியாவை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் அந்த தனது முத்திரையை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். பவுல் ஒரு அப்போஸ்தலனாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆனால் மத்தியா காணப்படாமலேயே போய்விட்டார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும் முன்னதாகவே இந்த மத்தியா தெரிந்தெடுக்கப்பட்டார். எனவேதான் மத்தியா யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ள தெரிந்தெடுக்கப்பட்டதிலே பரிசுத்த ஆவியானவரின் எந்த செயல்பாடும் இல்லை என்று கூறுகிறேன். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் தெரிந்தெடுக்காத பல செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. ஆனால் யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரே பவுல் அப்போஸ்தலனை தெரிந்து கொண்டார் என்று நாம் திட்டமாய் சொல்லலாம். இந்த முதல் வசனத்திலேயும் பவுல் சொல்லும்பொழுது மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்கிறார். ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை அவர் படித்து முடித்தபடியினாலே ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் அல்ல. மனுஷர் மூலமாகவும் அல்ல என்று சொல்வதிலிருந்து எந்த மனுஷனும் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்ததினாலேயோ அல்லது ஒரு சடங்காச்சாரத்தை நடப்பித்தபடியினாலேயோ அவர் இந்த பணியிலே இல்லை. மற்ற அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி பவுலினுடைய தலையிலே கையை வைத்து நீயும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்ன பிறகு அவர் ஊழியத்தை துவங்கவில்லை. ஆனாலும் பவுல் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறாரே எப்படி? இயேசு கிறிஸ்துவினாலும், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் பவுல் அப்போஸ்தலரானார். இயேசு கிறிஸ்துவே பவுலின் மேலே தனது கரத்தை வைத்து பவுலை அழைத்து அப்போஸ்தல பணிக்கென்று பிரித்தெடுத்தார் என்பதை மிக தெளிவாக அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 15-16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்னை எடுத்துக்கொண்டால் நான் மனுஷராலும் மனுஷர் மூலமாயும் பணிக்கென்று ஏற்படுத்தப்பட்டேன். ஊழியர்க்கென்னும் பட்டாபிஷேகத்திற்கு முன்னதாக கல்லூரியிலே ஒரு குறிப்பிட்ட பாடத்திலே பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை நான் நிறைவேற்றினேன். இது மனுஷன் மூலமாக வந்த காரியம். இது சட்டப்பூர்வமாக நடைபெற்ற ஒரு காரியம். அதற்கு பின்னர் ஒரு திருச்சபையின் ஆளுகை குழு என்னை சோதனை செய்தார்கள். அந்த தேர்வுக்கு பின் ஊழியக்காரனாக அபிஷேகிக்கும்படியாக தீர்மானம் செய்தார்கள். ஊழியர்கள் என் தலையிலே கையை வைத்து ஜெபித்து, இப்பொழுது முதல் நீ ஒரு முழு நேர ஊழியன் என்று கூறினார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் அல்ல. மனிதர்கள் எவருமே என்னுடைய ஊழிய பொறுப்பிலே பங்கு பெறவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவினாலும், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். கலாத்தியர் 1:2 என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. இங்கே தனிப்பட்ட விதத்திலே பவுல் யாரை குறித்தும் சொல்லவில்லை. பொதுவாக என்னோடு கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்கிறார். நன்றாக கவனியுங்கள், கலாத்தியா நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு எழுதவில்லை. அங்கே பல திருச்சபைகள் இருந்தன. அந்த எல்லா சபைகளுக்கும் மொத்தமாக ஒரே கடிதத்தை எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டிலே சபை என்ற வார்த்தை இரண்டு வகையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபை என்றால் உலகத்திலுள்ள எல்லா விசுவாசிகளையும் ஒன்று கூட்டி சொல்லும் ஒரு வார்த்தையாகவும் அது இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் எல்லாரும் அடங்கிய ஒன்றுதான் சபை. இரண்டாவதாக சபை என்று சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேவனை ஆராதிக்க ஒன்று கூடும் ஒரு ஐக்கியத்தையும் அது குறிக்கிறது. கலாத்தியா நாட்டின் பல பகுதிகளிலே இந்த சபைகள் இருந்தன. அந்தியோகியாவைச் சேர்ந்த பிசிதினியாவிலே ஒரு சபை இருந்தது. தெர்பையிலே ஒரு சபை இருந்தது. லீஸ்தீராவிலே சபை இருந்தது. இன்னும் அவர் கடந்து சென்ற பல இடங்களிலே இவ்வாறு சபை இருந்தது. அந்த எல்லா சபைகளுக்கும் சேர்த்துதான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த எல்லா தனிநபர்களும் சபையின் அங்கமாயிருந்தாலும் காணப்படக்கூடிய சபையிலே அவர்கள் அங்கமாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற விசுவாசிகளுக்கு முன்னதாக கர்த்தருக்கு பயந்து சாட்சி வாழ்க்கை வாழ்வதை குறித்த ஒரு பொறுப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். மேலும் அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை சபையில் உள்ள மற்றவர்களுக்கும் அவர்கள் பகிர்ந்து கொடுக்க முடியும். இன்றைக்கு குடும்ப சூழல் காரணமாக சில விசுவாசிகள் வெளிப்படையான திருச்சபையின் அங்கமாக இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களும் சில விசுவாசிகளோடு தொடர்புடையவர்களாக விசுவாசிகளின் ஐக்கியத்திலே இருக்கிறார்கள். கலாத்தியர் 1:3 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுலப்போஸ்தலன் பல திருச்சபைகளுக்கு எழுதுகிற கடிதங்களிலே இதே வாழ்த்துதலை சொல்லி எழுதியிருக்கிறார். கிருபை என்று சொல்லப்படும் வார்த்தையானது சேரிஸ். இது அந்நாட்களிலே வாழ்ந்த கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், அதாவது கிரேக்க மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது பயன்படுத்திய வாழ்த்தும் வார்த்தையுமாகும். சமாதானம் அல்லது ஷலோம் என்னும் வார்த்தை யூத சமயத்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது வாழ்த்த பயன்படுத்திய வார்த்தை. பிதாவாகிய தேவன் கொடுக்கும் சமாதானத்தை அனுபவிக்கும் முன்னதாக தேவனுடைய கிருபையை ஒருவர் அனுபவித்திருக்க வேண்டும். கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுவும் மற்றும் ஒரு உன்னதமான வாக்கியம் என்று சொல்லுவேன். இந்த உன்னதமான சத்தியத்தை விவரிக்க வார்த்தைகள் போதாது. என்றாலும் அதிலுள்ள குறிப்பிட்ட வார்த்தைகளை சற்றே கவனிப்போம். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய இந்த தியாக பலிக்கு மேலாக நாம் எதையுமே கூட்ட முடியாது. அவர் தன்னையே கொடுத்து விட்டார். அவர் கொடுத்த இந்த பலியின் மதிப்பை கூட்டும்படியாக வேறு எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. இது எத்தனை அற்புதமானதும் மகிமை நிறைந்ததுமாயிருக்கிறதல்லவா? இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது அதற்கு மேல் அதை குறித்து விவரிக்க நம்மிடத்திலே வார்த்தைகள் இல்லை. அவர் தம்மைத்தாமே கொடுத்து விட்டார். நீங்கள் உங்களையே கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை பூரணமாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய தாளந்துகளை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று சொல்லும்பொழுது அதற்கு மேலே கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. எதற்காக தம்மை தாமே கொடுத்தார்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே கொடுத்தார் என்பதை மிக உறுதியோடும் ஆணித்தரமாகவும் பவுல் கூறுகிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது நம்முடைய பிதாவாகிய என்று குறிப்பிடுகிறார். அவர் என்னுடைய இரட்சகர். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அவர் ஒரு மெய்ப்பெண் என்று சொல்வதற்கும் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என்னுடைய இரட்சகராயிருக்கிறார். உங்களுக்கும் அவர் மெய்ப்பராகவும் உங்களுக்கும் அவர் இரட்சகராகவும் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? தொடர்ந்து அங்கே பவுல் என்று சொல்கிறார், எதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தாராம்? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்மைத்தாமே கொடுத்தார் என்று கூறுகிறார். நன்றாக கவனிங்கள், இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்றும் தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியென்றால் நற்செய்தி இந்த உலகத்திற்கும் எத்தனை விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாயிருக்கிறது! இதன் மூலமாக நற்செய்தி தனது வல்லமையையும் தனது உண்மையான தன்மையையும் விவரிக்கிறது. சுவிசேஷம் உங்களை விடுவிக்க முடியும். பிரியமானுள்ளே, ஆண்டவருடைய வசனங்களை தொடர்ந்து கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி கர்த்தர் மூலமாக இந்த காலத்திலேயே விடுதலையை பெற்றிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்துவை நோக்கி திரும்பிய ஒவ்வொருவருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிறார். போதை மருந்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், களவு செய்தல் மற்றும் சரீரத்தை கெடுக்கும் பலவிதமான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவரே. இது நற்செய்தி எவ்வளவு உண்மையானது என்பதை நிரூபிக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். நானும் நீங்களும் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு பதிலாக நம்முடைய இடத்திலே அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். நமக்காக மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக? நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் என்றும் விடுதலையாக்கும்படியே அவ்வாறு அவர் செய்தார். இந்த வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின் மதிப்பையும் மகிமையையும் வார்த்தைகளினாலே கூற முடியாது. நன்றாக கவனியுங்கள், அவர் நமக்கு கொடுக்கும் விடுதலையானது பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படியே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நம்மை விடுதலை செய்ய முடியும், ஆனால் அது எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலும் அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படிதான் அந்த விடுதலை நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய சித்தம் என்ன? அவர் நம்மை இரட்சித்த பிறகு நாம் பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? அவரால் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை பூரணமாக விடுவிக்க முடியும். அவர் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். அவர் நம்மை விடுதலை செய்வார். தேவனுடைய சித்தத்தின்படிதான் இந்த விடுதலையை அவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக மட்டும் வாழ்வது தேவனுடைய சித்தமல்ல. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது துள்ளி குதித்து தேவனை துதிக்க வேண்டும் போல இருக்கிறது இல்லையா? கலாத்தியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்ததை குறித்தும், நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படியாக இருக்கிற தேவனுடைய சித்தத்தை குறித்தும் சிந்தித்த பொழுது, கடிதம் எழுதி கொண்டிருக்கிறதை மறந்தவராக சற்று நிறுத்தி அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனை துதித்துக் கொண்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக தேவனை நாம் துதிக்க வேண்டும். மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை பாராட்டுகிறோம், ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளினாலேயே அவரை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறதே அல்லது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்காகவும் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா? அவர் உங்களை புதிய ஒரு நாளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்காக அவரை ஸ்தோத்தரித்தீர்களா? ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, நான் சுகத்தோடும் பலத்தோடும் இருந்த காலத்திலெல்லாம் ஒவ்வொரு நாளும் கருத்தோடு அவரை துதித்ததை விட இப்பொழுது என்னுடைய சரீரத்திலே புற்றுநோய் வியாதி வந்த பிறகு மிக கருத்தோடு ஒவ்வொரு புதிய நாளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த வியாதிதான் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தது என்கிறார். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு நாள் புதிதாக விடியும் பொழுதும், வெயில் அடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி, ஆண்டவரே புதிய ஒரு நாளுக்குள்ளே என்னை மீண்டுமாக கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேவன் அவ்வளவு அற்புதமானவர். நாம் அவரை அதிகம் அதிகமாய் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்ததற்காக ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிப்போமா? இந்த உலகத்திலேயும் நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரே, அதற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக அவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் கொடுத்திருக்கிற விடுதலைக்காகவும் அவரை நாம் துதிக்க வேண்டும்.

0: மிக உன்னதமான சத்தியங்கள் இதிலே அடங்கியிருந்தாலும் அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் சற்று அமைதலாக தனிப்பட்ட விதத்திலே யாரையும் வாழ்த்தாமல் பொதுவான வாழ்த்துறையோடு தனது கடிதத்தை துவங்குகிறார். இப்பொழுது தொடர்ந்து நேரடியாக எதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அந்த கருத்துக்கு வருகிறார். அவர் இந்த கடிதத்தை எழுத முக்கியமான காரணம் என்ன? சுவிசேஷத்தை பலர் அங்கே குழப்பிக் கொண்டிருந்தார்கள். நற்செய்திக்காக பவுல் தனது ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். கவனியங்கள், கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். நற்செய்தியிலே இரண்டு பகுதிகள் உண்டு. அதை இரண்டு விதமாக புரிந்து கொள்ள முடியும். நற்செய்தி குறித்த உண்மைகள் மற்றும் அந்த உண்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். நற்செய்தி குறித்த உண்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தது. கொரிந்து சபைக்கு இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது என்ன எழுதுகிறார் வாசிக்கிறேன். 1 Cor 15:3-4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. இது நற்செய்தி குறித்த சரித்திர உண்மைகள். இது மாற்றப்பட முடியாதது. இந்த சத்தியங்களை நீங்கள் பிரசங்கியாமல் நற்செய்தியை பிரசங்கித்தேன் என்று சொல்ல முடியாது. இரண்டாவதாக, இந்த உண்மைகளுக்கு கொடுக்கும் விளக்கம். இரட்சிப்பை விசுவாசத்தினாலே ஒருவர் பெற்றுக்கொள்வது, அதற்கு மேலாக வேறு எதுவும் இல்லை. பவுலப்போஸ்தலன் கலாத்தியா நாட்டு விசுவாசிகளுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிற காரியம் இந்த நற்செய்தி குறித்த விளக்கம்தான். யூத மார்க்கத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பவுலப்போஸ்தலனுக்கு பின்னாலேயே கலாத்தியா நாட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் நற்செய்தியின் சரித்திர உண்மைகளை குறித்து சவால் கொடுக்கவில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை 500 மக்களும் பார்த்திருக்கிறார்கள். அத்தனை அதிகமான உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த உண்மைகளுக்கு கொடுக்கப்படும் விளக்கங்களைத்தான் இந்த யூத சமயத்தவர்கள் புரட்டினார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பவுலப்போஸ்தலன் இங்கே உங்கள் பகுதிக்கு வந்தாரா என்று கேட்டிருப்பார்கள். ஆம், வந்தார். சுவிசேஷத்தை எங்களுக்கு பிரசங்கித்தார். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக அறிந்திருக்கிறோம். அவருடைய சரீரமாகிய சபையின் அங்கங்களாய் இருக்கிறோம் என்று உற்சாகமாக சொல்லியிருப்பார்கள். அதற்கு அந்த யூத மார்க்கத்தார், இது மிக அற்புதமானதுதான். பவுலப்போஸ்தலன் சொன்ன எல்லா காரியங்களும் மிகவும் உண்மைதான். ஆனால் அவர் சொல்லாத சில காரியங்களைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மோசேயின் பிரமாணங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினாரா? இந்த கேள்விக்கு அவர்கள் இல்லை என்றுதான் கூறியிருப்பார்கள். ஓ, அப்படியா? அதையும் அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்க வேண்டும். அதே நேரத்திலே மோசேயின் பிரமாணங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறினார்கள். வேத புரட்டிலேயே முதல் முதலாவதாக வந்த வேத புரட்டு இதுதான். இன்றைக்கும் இதே வேத புரட்டு பல சமுதாயங்களிலே இருந்து வருகிறது. அதாவது, கிருபையினாலே மட்டும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு என்பதுதான் இந்த வேத புரட்டு. இன்றைக்கு கிறிஸ்துவின் பெயரை சொல்கிற பல கூட்டத்தினர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, பிரியமானவர்களே. நம்முடைய ரட்சிப்பிற்கு கிறிஸ்துவின் மரணத்திற்கு மேலாக வேறு எதையுமே கூட்ட முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16:31 பிலிப்பி பட்டணத்து சிறை அதிகாரிகளுக்கு பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று மட்டும்தான் கூறினார். அதேபோல செனகிரிப் சங்கத்தின் முன்னாலே பேதுரு பேசும் பொழுதும் இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் 4:12, அவராலேயே என்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கிருபையினாலே கிடைக்கும் ரட்சிப்பை குறித்துத்தான் பிரசங்கிக்கும்படியாக கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். தங்கள் ரட்சிப்பிற்காக தாங்களாகவே எதையும் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாது. ஆனால் கலாத்திய நாட்டிலே உள்ள மக்கள் இந்த சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறவர்களுடைய வார்த்தைகளை நம்ப துவங்கிவிட்டார்கள். கலாத்தியர் 1:7 வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தார்களே அல்லாமல் வேறல்ல. சுவிசேஷத்தை புரட்டுதல் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே மிக கடுமையான ஒரு வார்த்தை. கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இந்த வாக்கியமும் மிக கடுமையான வாக்கியம்தான். தவறான சுவிசேஷத்தை எந்த ஒரு தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிறார். இப்பொழுது ஒரு தேவதூதன் என் முன்னாலே தோன்றி, ரட்சிப்பை குறித்து இதுவரைக்கும் நீ விசுவாசித்திருந்த காரியங்களெல்லாம் சரிதான், ஆனால் நீ ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்வான் என்றால் அப்பாலை போ சாத்தானே என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்றும் எந்த செய்தியாளராவது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு உங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு சில காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால் அவர்களை நீங்கள் நம்பாதிருங்கள். ஏனென்றால் பிசாசானவனும் ஒளியின் தூதனைப் போல வந்து ஊழியக்காரரைப் போல வந்து உங்களை ஏமாற்ற முடியும். 2 கொரிந்தியர் 11:14-15 இதை குறித்துத்தான் பவுலப்போஸ்தலனும் எச்சரிக்கிறார். இன்று கேட்ட சத்தியத்திலே குறிப்பாக நாம் மனதிலே வைக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான செய்தி, இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறபடினாலே நம்மை இந்த உலகத்திலே அடிமைப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த விடுதலையை விரும்புகிறவர்களுக்கு அவர் இன்றைக்கும் அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை தவிர ரட்சிப்பிற்காக இன்னும் சில காரியங்களையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது வேத புரட்டு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டில் ஏற்பட்ட வேத புரட்டை சுவிசேஷத்தை புரட்டுவதற்காக சொல்லப்பட்ட சத்தியங்களைப் போல இன்றும் குழப்பங்களை உண்டாக்குகிற செய்தியாளர்களை உம்முடைய கரத்திலேயே கொடுக்கிறோம். விசுவாசிகள், குறிப்பாக இளம் விசுவாசிகள் வழி விலகி போய்விடாதபடி நீரே இலவசமாய் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை விசுவாசத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் வேத புத்தகத்தில் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை எத்தனை வகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 2 வகையாக, ஆப்ஷன் பி 5 வகையாக, ஆப்ஷன் சி 7 வகையாக.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் மனிதனுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக கரங்களை தட்டி மனிதனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இன்று காலையில் எழுந்தவுடன் தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? புதிய ஒரு நாளுக்காக அவருக்கு நன்றி சொன்னீர்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக அவரை துதித்தீர்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:14-15.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: ரேடியோ. இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இப்போது பாஸ்டர் செல்லக்குமார் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
2: அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் கொடுத்த புதிய பாடல்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த பாடல்களை கேட்ட உம்முடைய அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த பாடல்கள் ஒலிக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிரசன்னத்தையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். பாடல்களை கேட்கும் உம்முடைய பிள்ளைகள் தினமும் வேதத்தை தியானிக்கவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய் அர்ப்பணிக்கவும் உம்முடைய கிருபைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படி செய்கிறபடியால் நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் நல்ல பிதாவே,

0: ஆமென்.
1: எங்கள் தொடர்பு முகவரி: பாஸ்டர் செல்லக்குமார், நம்பர் 50, காசிம் நகர், பிஎம் சத்திரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 944-322-1860 மற்றும் ரட்சிப்பின் தொனி சபை, ஆங்கிலிக்கன் சென்டர், மிசை மீர், கத்தார். தொலைபேசி 0974-5-8-3. இமெயில் அட்ரஸ் chellak25@yahoo.co.in.

அப்பா, எங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்க, எங்களை ரட்சித்து, எங்களை தெரிந்து கொண்டு, எங்களை அழைத்து உன்னத ஊழியத்திற்காக நீரே எங்களை அழைத்தீரே. நம்முடைய அழைப்பை நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. We love you so much, அப்பா. We love you so much. We love you so much for your call. You have called us to serve you, O God. Help us to be faithful in small things, O God. நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று எஜமான் மெச்சிக்கத்தக்க வேலைக்காரர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு பக்கம் நீங்க எங்களுக்கு அப்பா, நாங்கள் உங்களுக்கு பிள்ளை, இன்னொரு பக்கம் நீங்க எங்களுக்கு ஒரு எஜமானன். எங்களை கொட்டி தட்டி உடச்சி இல்லப்பா, எங்க மனசை சுட்டு இல்லை, எங்க மனசை தொட்டு எங்களை வழி நடத்துகிற எஜமானன தெய்வமாய் கொண்டிருப்பதில் நாங்க பாக்கியமா கருதுறோம்ப்பா.

என் உதயம் என் இதயம். We love you, Papa. We love you. The morning devotion kaaga nandri, Appa. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறோம்.

Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீங்க தந்த இந்த கனமான ஊழியத்துக்காக நன்றின்னு சொல்றாங்க.

நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம், எல்லாமே நீங்கள். அப்பா, இயேசுவின் நாமத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரசன்னத்துக்காக, உங்கள் சமூகத்துக்காக ஏங்கி தவிக்கிற இருதயமாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாத்திருங்கப்பா. வாழப்போது ஒரே ஒரு வாழ்க்கை, எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்த பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க, உங்கள் நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாமே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை பார்ப்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், வெண்ணிலும் மண்ணிலும் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமாக. அப்பா சமூகமே நமக்கு பாக்கியம் நிறைந்த சமூகம். அப்பாவை பார்த்து வெண்ணிலும் மண்ணிலும்

தாவீது சொல்றார், லார்ட் யூ ஆர் மை காட், எர்லி வில் ஐ சீக் யூ, மை சோல் தர்ஸ்ட்ஸ் ஃபார் யூ, ஈவன் மை பாடி லாங்ஸ் ஃபார் யூ காட், இன் எ ட்ரை அண்ட் வியரி லேண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ காட். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உங்க மீது வாஞ்சியும் தவனமுமாக இருக்கிறது அப்பா. பார்த்து

உழந்தார். படியிட்டு இருக்கிற வேளையில ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, அப்பா எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்ப்பா, எங்க தேசத்துல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகணும்ப்பா. We need revival. At the same time, we need transformation, oh God. எல்லா ஏரியாவிலையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா, லஞ்சமற்ற இந்தியாவாக, ஊழலற்ற இந்தியாவாக மாற்றி கொடுங்க. தங்களுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை வேண்டாமப்பா. எந்த ஆண்டவரே மதத்தையும் திணிக்க கூடாதப்பா. தேசத்துல ராஜாவே உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ஆண்டவரே. அரசியல் தலைவர்களுக்காக, ஆளும் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நலமுடன் வாழ்வார்களாக, சுகமுடன் இருப்பார்களாக. மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தையே அவர்கள் வகுக்க ராஜா உதவி செய்யுங்க. தனக்காக வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாய் நடக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மூலமாக எங்க மக்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எதற்காகவும் தங்களுடைய டிக்னிட்டியை அவங்க விற்று போட்டு விடாதபடி தகப்பன் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் மத்தியில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகட்டும். சபைக்குள்ள ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள உண்டாகிற ரிவைவல் மூலமாக எங்க தேசத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜாவே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ராஜா உமக்காக சாட்சிகளாக வாழட்டும். குடும்பத்தில் வாழ்கிற கணவன் மனைவி உமக்காக சாட்சியாக வாழட்டும். வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எழுப்புதலையும் மறுரூபத்தையும் எங்க தேசத்திலையும் எங்க குடும்பத்திலையும் நீங்க உண்டாக்கி தரப்போகிற தயவுக்காக ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா, ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. உங்க நாமம் எங்க தேசத்துல வெகுவா உயர்த்தப்படணுமே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்களே அப்பா, ஜபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக. ராஜாவே ஒரு பெரிய மறுரூபம், எங்க தேசம் ஒரு பெரிய சுத்திகரிப்புக்குள்ள வரட்டும் அப்பா. வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தேவனுக்காக, தேசத்துக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. குழந்தைகளுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம், வாலிபர்களுக்குள்ளே பெரிய மறுரூபம். ராஜாவே, சபையில் இருக்கிற வாலிபர்களையே கட்டப்பட்டிருக்கும் போது அவர்களை நீங்க தான் கட்டவிழ்க்க முடியும்ப்பா. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக, உமக்குள்ள கரைஞ்சு உருகுகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. கணவன் மனைவி ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும்ப்பா.

அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிற ஆண்டவரே, மன்னாவிற்காக நன்றி, தொடர் போதனைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன், இந்த இந்த ரெண்டு மூன்று நாட்களாக உங்களை நாங்கள் சந்திக்க முடியலைனாலும் அருமையான தந்தையவர்களை கொண்டு, மோகனை கொண்டு, பீட்டரை கொண்டு, ஒவ்வொரு நாளும் உங்களோட இடைப்பட்டதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: சென்னையில் ரெண்டு நாட்கள் ஊழியம் அதை முடிச்சு நேற்று பாண்டிச்சேரியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தோம். ஆனாலும் இந்த நாள்லேயும் உங்களோட பேசும்படி ஆண்டவர் காலையில் வந்த உடனே சில காரியங்கள் அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அதனால் நாம் கடைசியாக உங்களை சந்தித்த பொழுது பேசின அந்த வார்த்தை, நாம் நன்றாக இருப்பதும் ஒன்றாக இருப்பதும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஆண்டவர் நம்மோட பேசினார். அநேகர் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, அதான் பிரச்சனை. டெவில் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத விரும்புவான். பொருளாதாரத்தில் மற்ற சகல விதமான சௌபாக்கியங்களோடு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவான். ஆனால் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத
1: விரும்பவே
0: மாட்டான். ஆனால் ஒன்றா இருக்கிறவங்க நல்லாவும் இருப்பாங்க.
1: ஆமென்.
0: அப்போ திருமண வாழ்க்கையினாலும் சரி, சபையினாலும் சரி, கிறிஸ்துவோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியனாலும் சரி, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் நல்லா இருப்போம். ஆமென்,
1: ஆமென்.
0: இந்த ஒருமனப்பாட்டு நிமித்தம் வருகிற நன்மை இருக்கு பாருங்க, அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடாது. அந்த அந்த பிளஸ்ஸிங் வந்து நிலைச்சு நிற்கும்.
1: ஆமென்.
0: ஆனால் நல்லா இருந்தும் ஒன்றா இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கிறதுக்கு என்ன இல்லை,
1: வாய்ப்பு இல்லை.
0: ஆனால் நாம் ஒன்றா இருந்து நல்லா இருப்போம்னா அது தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதம், அது தேவன் கட்டளையிட்ட ஜீவன், அது நிலைச்சு நின்று நம்மளை வாழ வைக்கும்.
1: ஆமென்.
0: இப்போ ஜீசஸ் யோவான் 17வது அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தினுடைய மைய ஜெபக்குறிப்பினுடைய மைய கரு என்னன்னா, நாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென்,
1: ஆமென்.
0: ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதிலிருந்து நாம் இன்னைக்கு தொடரப்போகிறோம். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர்
1: ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
0: ஒருமித்து
1: நடந்து போவார்களோ.
0: அப்போ 2 பேர் ஒருமித்து நடக்கணும் அப்படின்னா அவங்க இருவருக்கு இடையில் ஒருமனம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஒருமனம் இல்லாமல் டூ பீப்புள் வாக் ஹேண்ட் இன் ஹேண்ட் இஃப் தே ஆர் நாட் கோயிங் டு த சேம் பிளேஸ்.
1: ஹல்லேலூயா.
0: ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே தரிசனம், ஒரே பிரின்சிபிள், இது எல்லாம் இருந்தால் தான், இந்த ஒருமனம் இருந்தால் தான் அந்த 2 பேரும் ஒருமித்து நடக்க முடியும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அடுத்தது பாருங்கள், to walk together except they make an appointment and have agreed. பியூட்டிஃபுல் எல்லாமே. ஆமென்,
1: ஆமென்.
0: அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் 2 பேருமே ஒத்து போகணும், குறிப்பிட்ட விஷயத்தில் 2 பேருமே ஒருமனப்பட்டால் மட்டும்தான் அவங்களால ஒருமித்து நடந்து போக
1: முடியும்
0: முடியும் இதை நான் ஒரு முறை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நான் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தப்போ ஆண்டு இருந்த வசனத்தை குறித்து பேசுகிறப்போ இந்த கால் கட்டை குறித்து பேசினார். என்ன கட்டு?
1: கால் கட்டு.
0: அவன் பாட்டில் இப்படி சுற்றிட்டு திருநான் பாருங்க, ஒரு கால் கட்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வந்துடும் சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கால் கட்டுன்னா என்னன்னா, ஒரு ஒரு கண்ட்ரோலில் வராத ரெண்டு கழுதையை பிடிச்சி ரெண்டு கழுதையோட ரெண்டு காலையும் கட்டி போடுறதில்ல. ரெண்டு கழுதையோட
1: ரெண்டு காலையும்
0: கட்டி போட்டால் அது நடக்கவே முடியாது. ஓகே, இந்த கழுதையை பிடிச்சி அது ரெண்டு காலையும் கட்டி போடு, இந்த கழுதையை பிடிச்சி இது ரெண்டு காலையும் கட்டி போடுன்னா ரெண்டு காலையும் கட்டி போட்டுட்டு எப்படி நடக்க சொல்கிறது? கழுதை சொல்லும், என்னையா காலை கட்டி போட்டுட்டு நடக்க சொல்றியா, முதல்ல கட்டை விழுத்துடியா நான் நடக்கிறேன்னு சொல்லும். ஓகே,
1: எஸ்
0: இப்போ கால் கட்டு அப்படின்னா இந்த கழுதையிலிருந்து ஒரு காலு, அந்த கழுதையிலிருந்து
1: ஒரு கால்,
0: இந்த ரெண்டு காலையும் ஒன்றா கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விட்டாச்சுன்னா அங்கங்கே ஓடிட்டு தெரிஞ்ச ரெண்டு கழுதையும் இப்போ தன் இஷ்டத்துக்கு தானாக நடக்க முடியாது.
1: எஸ்
0: அவங்க ரெண்டு பேரும் நடக்கணும்னாலே ஒருத்தர் முதல்ல பார்த்து பேசிக்கணும். இப்போ நான் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு விரும்புகிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இந்த
1: கழுதையை
0: பார்த்து கேட்கணும். உடனே அந்த கழுதை என்ன சொல்லும், உனக்கு அப்படி என்ன இருக்கா? சரி, எனக்கும் அப்படி தான் ஒரு எண்ணம் மனசில் தோணுது. அப்போ உனக்குள்ளே இருக்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்குன்னு அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தே ஷுட் அக்ரி ஈச் அதர்.
1: எஸ்
0: அப்படி ஒரு ஒருமனை இருந்தால் தான் ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இங்கே என் இஷ்டம் என் காலு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையே என்னென்னா
1: இல்லை.
0: நீ ஓ இஷ்டம் ஓன் காலு நான் நடப்பேன்னு சொன்னதுனால தான் காலோட காலை பிடிச்சி கட்டி போட்டிருக்கிற,
1: வலது காலும் இடது காலும் சேர்த்து வச்சு.
0: அப்ப திருமணம்னு வர்றப்ப இந்த கழுதைக்குன்னு வாங்க, அப்புறமும் திருமணத்துக்கு இந்த கழுதை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்றப்ப அந்த கழுது சொல்லுது, எனக்கெல்லாம் அப்படி எண்ணமே என்னன்னா
1: இல்லை,
0: வேணும்னா நீ நடந்துக்க அப்படின்னு சொன்னால் அந்த கழுதை ஒருமனப்படாமல் இந்த கழுதையால் நடக்கவே முடியாது.
1: எஸ்
0: அதனால் அந்த கழுதைக்கு நடக்கணுங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் இந்த கழுதை நின்றுக்கிட்டே தான் இருக்கணும்.
1: ஹல்லேலூயா.
0: இதே மாதிரி தான் கல்யாணத்தில் இவனுடைய வலது கையையும் அந்த பொண்ணோட ரெண்டு கையை ஆண்டவர் சேர்த்து வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டுறாரு. அது கால் கட்டு இல்லை, சொல்லுங்கள், அன்பின் கட்டு.
1: அன்பின் கட்டு.
0: அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இஷ்டம் போல சுத்திட்டு திரிஞ்சாரு பாருங்க, இப்ப கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருன்னா யார பார்க்க வேண்டியிருக்கு?
1: அம்மனி முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு.
0: அம்மனி ஓகேன்னா தான் ஐயாவால் அது செய்யவே
1: முடிகிறது.
0: ஏன்னா போட்டிருக்கிற கட்டு அப்படி,
1: அன்பின் கட்டு.
0: ஹல்லேலூயா. இதுதான் இந்த வசனம் பாருங்க, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்து போவார்களோ.
0: கல்யாணங்கிறது கால் கட்டு இல்லை, உலகம் சொல்ற மாதிரி அது அன்பின்
1: கட்டு.
0: தேவனே போட்ட
1: அன்பின் கட்டு.
0: ஸோ ரெண்டு பேரை ஒருமித்து நடக்க செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் அன்பின் கட்டுக்கு உண்டு.
1: எஸ்
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அப்ப இன்னைக்கு திருமணம் இருக்கு, ஆனா அதுல ஒருமனம் மட்டும்
1: இல்லை,
0: அது ரெண்டு மனசு இணைகிற ஒரு விழா. ஆமென்.
1: ஆமென்.
0: கல்யாண பத்திரிகையிலையும் சரி, விளம்பர பதாகைகள்லையும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சும்மா கவிதை நடையில அப்படியே வரிக்கு வரி எழுதி வைக்கிறதுல நம்மள மாதிரி ஒரு சிந்தனை சிற்பிகள் யாரும் இருக்க
1: முடியாது. அதுவும் செந்தமிழ்ல செதுக்குவது போல
0: சிந்தனை
1: சிற்பிகள்.
0: ஹல்லேலூயா. எல்லாம் அன்னைக்கு மட்டும் சும்மா எதுக மோனையா இருக்குன்றதுக்காக எழுதி வச்சுட்டு, என்ன நான் தான் எழுதுறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமலே எழுதி வச்சுட்டு. அப்ப திருமணம் என்பது இருமனங்கள் இணைகிற விழா. இன்னும் என்னென்னு தெரியல, நிறைய எழுதி வைக்கிறாங்க, நான் இனிமேல் கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் திருமணம் இருக்குது, ஆனால் திருமணத்தில் என்ன இல்லை, ஒன்னஸ், ஒருமனம் மிஸ் ஆகுது. இப்போ திருமணத்தில் ஆண்டவர் ரெண்டு மனசை ஒன்றா என்ன செய்கிறார்,
1: இணைக்கிறார்,
0: இணைக்கிறார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த இந்த இணைப்பை கண்டு ஏன் பிசாசு பயப்படுறான் அப்படின்னா, இந்த இணைப்பு தான் இருவராக இருந்த ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும், திருமண பந்தம் என்கிற இணைப்பு தான் கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தில் அவர்களை ஒருவராக்குது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. டூ ஹார்ட்ஸ்
1: ஒன் மைண்ட்,
0: ஒன் மைண்ட், சூப்பர். ரெண்டு இருதயம், ஆனால் ரெண்டு இருதயத்துக்கு இருக்கிறது ஒரே
1: மனம்,
0: மனசு, ஒரே
1: மனசு,
0: சிந்தை.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் இந்த ஒரே சிந்தனையை உடைய ரெண்டு பேர் சத்ருவோட பார்வையில் மிக மிக அபாயகரமான பாத்திரங்கள். இந்த ஒற்றை சிந்தை, இருவருக்கு இடையில, இருவருக்கு இடையில், இருவருக்கு இடையில் நிலவுகிற
1: ஒற்றை சிந்தை,
0: ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை. பிசாசு பார்க்கறான், என்னடா ரெண்டு பேரு, ஆனா இந்த ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள காணப்படுவது ஒரே சிந்தை. இவன் சிந்திக்கிறதா மனைவி சிந்திக்கிறாங்க, மனைவி சிந்திக்கிறதா கணவன் என்ன செய்கிறார்,
1: சிந்திக்கிறார்,
0: சிந்திக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: இப்ப நமக்கு உண்மையிலே இது ஒரு சவாலான காரியம். அது எப்படிங்க நான் சிந்திக்கிறதை எப்படிங்க என் மனைவி சிந்திக்க முடியும், மனைவி சிந்திக்கிறதை எப்படிங்க நான் சிந்திக்க முடியும். இது இயல்பா மனுஷிகத்தின்படி பார்த்தா, மாம்சத்தின்படி பார்த்தா இது சாத்தியமே
1: இல்லையே.
0: என்னோட மைண்டு, என்னோட இருதயம், என்னோட சிந்தை, நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னோட பழகிறேன் அப்படிங்கிறப்ப என்னோட தாட் சிஸ்டம் வேற. அப்படி இருக்கிறப்ப என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்கிறாங்க, அல்லது என் ஹஸ்பண்ட் என்னோட இருக்கிறாங்க, என்னோட தாட் சிஸ்டம் தான் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும், இது ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது சாத்தியமே நடைமுறையில்
1: இல்லையே.
0: இங்கதான் கிறிஸ்து வர்றார். ஆமென் சொல்லுங்க,
1: ஆமென்.
0: நம்ம ரெண்டு பேருடைய மனசு வேற வேறையா இருந்தாலும் அந்த அந்த கிறிஸ்துவுக்கு எடுத்த காரியத்தில் கிறிஸ்து நம்மோடு இடைபடுகிற பொழுது கணவனோடும் மனைவியோடும் வேற வேற மாதிரி இடைபடுறதில்ல, ஒரே விதத்தில் இடைபடுகிறார்.
1: ஆமென்.
0: இருவருக்கு இடையில ஒரே சிந்தை உண்டாகணும்னா அது கிறிஸ்துவனால மட்டும்தான் முடியும். இங்க பேசுற அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் அங்கேயும் போய் பேசுவார், அங்க பேசுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் இங்கேயும் வந்து பேசுவார். சோ ரெண்டு பேருக்கு இடையில கிறைஸ்த வச்சா ஒருமனப்பட முடியாதவங்களையும் அது ஒருமனப்படுத்திடுது. கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல ஒற்றை சிந்தை சாத்தியம். ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா நமக்கு அது சாத்தியமே இல்லை. அதனாலதான் ரெண்டு பேரை ஒன்னாக்குறதுக்கு உலகத்திலேயே ஏதாவது ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையவர்கள், எங்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒத்த
1: கருத்துடையவர்கள்.
0: கூட்டணி அரசியல் கட்சி அமைக்கிற பொழுதெல்லாம் அந்த கொள்கை வேறுபாடு உள்ள நபர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் ஒரே கொள்கை, ஒத்த கருத்துடைய அந்த அந்த அந்த அந்த கொள்கைகளை உடைய நபர்களோட ஒரு கூட்டணி அமைக்க அவங்க கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. அப்போ செக்குலர் வேர்ல்டில் ஒரு ரெண்டு கட்சியை ஒன்றாக்கணும்னா அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில் ஒரு அவங்கள ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான கொள்கை அடிப்படையில் அவங்க ஒருமனப்படுகிறார்கள். ஆமென்,
1: ஆமென்.
0: கம்பெனிஸ் தங்களுடைய வியூகங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் செக்குலர் லீடர்ஷிப்பில் காணப்படுகிற பிரின்சிபல்ஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வர்றப்ப நம்ம எல்லாரையும் அஸ் அ சர்ச்சா நம்மளை எல்லாரையும் ஒன்னாக்குறது என்னது, கிறிஸ்துவின் சிந்தை. ஓகே,
1: எஸ்,
0: அஸ் அ கம்யூனிட்டியா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது,
1: கிறிஸ்துவின் சிந்தை.
0: ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது, கிறிஸ்துவின் சிந்தை. குடும்பமா பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஒன்னாக்குறது எது, கிறிஸ்துவின் சிந்தை. வி ஹேவ் அ காமன் தாட் அண்ட் தட் காமன் தாட் இஸ் நத்திங் பட் கிறைஸ்ட்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: கணவனுக்கு மனைவிக்கு இடையில கிறிஸ்துவ பொதுவா வச்சா ரெண்டு பேரும் தானாவே என்ன செஞ்சிருவாங்க, ஒருமனப்பட்டுருவாங்க. இருவரை ஒருவராக்கக்கூடிய சிந்தை கிறிஸ்துவனுடையது. ஆக்சுவலாக இயல்பாகவே நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக சிந்திக்கக்கூடிய விதத்தில் தான் நம்மளுடைய சிஸ்டருக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு காமன், ஒரு பொதுவான ஒரு சிந்தை, அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தியஸ்தராக கிறிஸ்து இருப்பார்னா, அந்த கிறிஸ்துவை முன்னிட்டு அந்த சிந்தையை மனசில் வச்சு, அந்த சத்தியத்தை மனசில் வச்சு, ரெண்டு பேர் மட்டும் இல்லை, ஒரு குடும்பமா, ஒரு சமுதாயமா, ஒரு சபையா, நம்மளால் ஒருமனப்பட முடியும். அப்போ இருவர் ஒருமித்து நடக்கணும்னாலே யார் வேணும்? கிறிஸ்து வேணும். ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அதனாலதான் ரெண்டு பேர் ஒருமித்து நடக்கிறத சத்துரு விரும்புவதே
1: இல்லை.
0: கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டவே
1: கூடாது.
0: கூடாது. அப்படி கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் ஒருமனப்படுகிற பொழுது அது தனக்கு பேர் ஆபத்தா முடியுங்கிறத அந்தகார சக்திகள் நல்லாவே என்ன பண்ணிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு மனசு நம்மளை செயலற்று போக செய்கிறது கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் அடைகிற ஒருமனம், சபையார் அடைகிற ஒருமனம், ஒரு தனி மனுஷன் அடைகிற ஒருமனம், ஒரு குடும்பம் அடைகிற ஒருமனம், அந்த சபைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தனி மனுஷனுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை செயலற்று போக செய்கிறது. ஆமென்.
1: ஆமென்.
0: பிசாசை வந்து அப்படி திகச்சு நிற்க, செயலற்று போக வைக்கணும்னா, நிர்கதியாக நிற்க வைக்கணும்னா, அதுக்காக நமக்கு கையில் ஆண்டர் கொடுத்துக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஆவியில் காணப்படுகிற ஒருமைப்பாடு. ஆமென்.
1: ஆமென்.
0: ஒருமனம், ஒருமனம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனால் ரெண்டு பேருக்கு இருக்கிறது ரெண்டு மனசு. ஆனால் ரெண்டு மனசுலையும் காணப்படுகிறது ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை, அது கிறிஸ்துவின் சிந்தை. மத்தேயு 18:19 ஆண்டவர் சொல்றாரு, அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு
1: உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பூமியில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் உண்டாகுது. பரலோகத்தில் ஒரு காரியம் உண்டாகணும்னா பூமியில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்னாகணும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரெண்டு பேரும் பூமியில ஒருமனப்படுகிற பொழுது என்னையா நடக்குதுன்னா, பரலோகத்தில் ஒரு ஆக்ஷன் நடக்குது.
1: எஸ்.
0: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த ஒன்னஸ்க்குள்ளிருந்து பூமியில ஒருமனப்பட்டுட்டா, அந்த பூமியில உண்டாகிற ஒருமனம் தான் பரலோகத்தில் காரியங்களை உண்டாக்குகிறதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவன் பூமியில் நாம் ஒருமனப்படுறத விடுறதே இல்லை. அதனால் நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம், ஆனால் நமக்கு விரோதமாக நாமளே எழும்பிடக்கூடாது. அந்த காரியம் மிக மிக ஆபத்தானது. சபைக்கு விரோதமாக அந்தகார சக்தியில் எழும்பலாம், ஆனால் சபைக்கு விரோதமாக சபை எழும்பிடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அந்தகார சக்திகள் எழலாம், ஆனா அந்த குடும்பத்துக்கு விரோதமா அந்த குடும்பமே எழும்பிடக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் விரோதமா அநேக எதிர்ப்புகள் வரலாம், ஆனா அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் என்ன செய்யக்கூடாது,
1: எழும்பக்கூடாது.
0: அது மிக மிக ஆபத்தானது. ஆனா பிசாசு இந்த பிரித்தாளுகை செய்கிற இந்த சூழ்ச்சியில ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தந்திரமான ஒரு ஆள். நமக்கு விரோதமாக பிறரை எழுப்பா அல்ல, நமக்கு விரோதமாக நம்மளை எழுப்புறதுக்கு தான் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. எப்படியாவது ஒரு சான்ஸ் எனக்கு என்ன செய்யாதா,
1: கிடைக்காதா?
0: Mark 3:24 ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க
1: மாட்டாது.
0: ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே, if a kingdom is divided and rebelling against itself, that kingdom cannot stand. தனக்கு விரோதமா தானே எழும்பி நிற்கிற ஒரு ராஜ்யம், தனக்கு விரோதமாய் தானே எழும்பி நிற்கிற ஒரு வீடு, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு
1: நிலைநிற்க மாட்டாதே.
0: 25வது வசனம், அப்ப இந்த ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, பிசாசு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அவனுடைய கிங்டம் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, தனக்கு உரதம தானே பிரிஞ்சிருக்கிற அந்த சிஸ்டம் மட்டும் அங்க இல்ல. அது வந்து அவன் ராஜ்யத்தில் அலோ பண்றது
1: இல்ல,
0: இல்ல வலுவான ஒரு கட்டமைப்பு, மிக வலுவான ஒரு
1: கட்டமைப்பு.
0: அந்த அமைப்புக்குள்ள இருந்துதான் அவன் நம்ம மேல யுத்தம் என்ன செய்யறான்,
1: தொடுக்கிறான்.
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமா நாம பிரியாம ஒருவரோடு ஒருவர் இசைந்திருந்தா அந்த அமைப்பு வலுவான ஒரு கட்டமைப்பு. ஆனா இசைந்திருக்க வேண்டிய இருவர் தங்களுக்கு விரோதமா தாங்களே பிரிந்திருந்தா அது நிலைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருத்தல் என்பது எவ்வளவு பலமான அமைப்பையும் பலவீனப்படுத்திடும். பார்க்கறதுக்கு வெளியில ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர். வெளியிலிருந்து பார்க்கறப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆனா உள்ள போய் சிஸ்டத்தை பார்த்தோம்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இன்சைட் தே ஆர் டிவைடட். இது என்ன செய்யாத, அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு
1: நிற்காது,
0: நிற்காது அப்படிங்கிற. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக இடிஞ்சு என்ன செய்யும்,
1: விழும்.
0: அதனால தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசாஸ் என்ன பண்ணுறான், அதனுடைய சிஸ்டத்தை குறி வைக்கிறான்.
1: ஹல்லேலூயா.
0: அவன் ஸ்ட்ரக்சரை தொடுறவன் இல்லை, சிஸ்டத்தை டச் பண்ணுறவன். அவனுக்கு தெரியும், சிஸ்டத்தை தொட்டுட்டோம்னா, அமைப்பை தொட்டுட்டோம்னா, அமைப்பு ரீதியாக அவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு போயிட்டோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக நினைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: So devil is not trying to attack the structure, but he is targeting the system. Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் ஓங்கி உயர்ந்து நிற்கிற அந்த அந்த பெரிய ராஜ்யத்தை குறிவைக்கிறது இல்லை, அந்த பெரிய ராஜ்யத்தை இயக்குகிற அந்த இன்வெர்ட் சிஸ்டம் என்கிற அந்த ஒன்னஸ்ல கை வைக்கிறான். உள்ள பிரிஞ்சு நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிற்க முடியாது. உள்ளுக்குள்ள தனக்கு விரோதமா தானே பிரிந்து நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிக்க யாராலும்
1: முடியாது.
0: அந்த உயரம் சீக்கிரத்துல இடிஞ்சு விழுந்துடும். இப்ப டெவில் என்ன பண்றான், பலமான ஒரு அமைப்பை பலவீனப்படுத்த, அந்த அமைப்புக்கு விரோதமா அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற ஆட்களே எழுப்புறான். அமைப்புக்கு விரோதமா வெளியில இருக்கிற ஆட்கள் எழுப்புனா பிரச்சனை இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புல இருக்கிற ஆளே எழும்புறான். உலகம் முழுசு தானே பிரச்சனை, செகுலர் வேர்ல்டும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் சரி, இதுதான் இதுதான் இதுதான் வந்து இன்னைக்கு என்னது, அமைப்புக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்புறான். அப்படி இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புக்குள்ள இருக்கிறவனே என்ன செய்யறான்,
1: எழும்புறான்.
0: சோ ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருச்சு, இதனால பாதிக்கப்படுது. சிஸ்டம் வீக்கா இருக்கிறப்ப ஸ்ட்ரக்சர் ஒருபோதும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்டர்னலா உள்ளுக்குள்ள வீக்கான ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரை கட்டி காக்க நம்மளால
1: முடியாது.
0: ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற இன்டர்னல் சிஸ்டம் எப்படி இருக்கு, பயங்கர வீக்கா இருக்கு. உள்ள இருக்கிற சிஸ்டத்தை அமைப்பை எது வீக்காக்குச்சு, சிஸ்டம் தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்கு. திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு, அது அந்த ஸ்ட்ரக்சர் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா, அந்த உள்ளான அமைப்பு, அந்த அமைப்புல இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒன்னஸ் இருக்கணும்.
1: ஆமென்.
0: அதான் நம்ம பார்த்தோம், டபுளா இருக்கிற ரெண்டு பேரு மிங்கிள் ஆகிறதுனால சிங்கிள் ஆகும். இன்சைட் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க. செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு டெவில் என்ன பண்றா, இன்டர்னல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒண்ணுமே செய்ய
1: முடியாது
0: முடியாது. ஆனா சிஸ்டத்தை தனக்கு உரதமா தானே பிரிஞ்சிருக்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தானாவே கொலாப்ஸ் ஆயிரும்.
1: ஹல்லேலூயா.
0: சோ ஒரு அமைப்பானது தனக்கு விரோதமா தானே பிரிந்திருக்க சத்ரு சூழ்ச்சி செய்யறான். இந்த சூழ்ச்சியில சிக்கனா வீழ்ச்சி
1: நிச்சயம்
0: நிச்சயம். சோ சேர்ந்திருக்க வேண்டிய நீங்களை நானும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறப்ப அது நமக்கு விரோதமா சத்ரு ஒன்னு சேர்த்துறோம். சேர்ந்திருக்க வேண்டிய நாம இருவரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறப்ப நமக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகள் என்ன செஞ்சிடும், நமக்கு விரோதமா கூட்டணி அமைச்சிரும். என்ன அமைச்சிரும்,
1: கூட்டணி
0: அமைச்சிரும், பலமான கூட்டணி அமைச்சிரும். நம்மளால ஒண்ணு செய்ய
1: முடியாது.
0: ஆனா நாம இருவராயிராமல் எந்த பிரிவினைக்கு இடம் கூடாம நாம ஒருமனப்பட்டு ஒருவராகும் பொழுது நமக்கு விரோதமா சத்ரு போட்டிருக்கிற அந்த முற்றுகைய சிதறடிச்சிடலாம். என்ன செய்யலாம், சிதறடிச்சிடலாம். தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: நான் வழக்கமா நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒன்னஸ் குறித்து பேசுறப்ப இந்த பேசேஜ் குறித்து எனக்கு ஆண்டவர் அநேக இடங்கள்ல இந்த காரியங்களை நான் டீச் பண்ண தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த ஒன்னு சாமுவேல்ல 11வது அதிகாரம் அதுல இருக்கு பாருங்க, த பவர் ஆஃப் ஒன்னஸ். அது என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறத குறித்து அந்த 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து
1: கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டார்.
0: முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி
1: எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
0: சோ பலமான ஒரு ஒரு முற்றுகை.
1: ஹல்லேலூயா.
0: பிசீஜ்ட். என்னது
1: முற்றுகை,
0: சுற்றி என்ன செஞ்சிட்டான்,
1: முற்றுகை,
0: வளைந்து கொண்டான். ஒன்னு சரண்டர் ஆகு, இல்லைன்னா உங்களை அழிக்காம என்ன செய்ய
1: மாட்டேன்.
0: பலமான ஒரு முற்றுகை. அப்ப அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நெந்தை வர பண்ணுவதை நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை
1: ஏற்ற.
0: அப்ப யாபை சட மூப்பர்கள் தத்தளிச்சு தைப்போட வந்து ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியால வந்து இந்த மாதிரி தங்களுக்கு உண்டான இடுக்கனை தங்களுக்கு விரோதமாக போடப்பட்டிருக்கிற முற்றுகையை குறித்து சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்திகளை கேட்ட உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்,
1: இறங்குறார்.
0: இறங்கி அவன் பண்ணுறான் பாருங்க 6வது வசனம். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனா
1: அவன் மிகவும் கோபம் உண்டவனாக
0: ஓரினை மாட்டை பிடித்து
1: துண்டித்து
0: அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து
1: இஸ்ரவேலின் நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி
0: சவுலின் பின்னாலேயும்
1: சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ
0: அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான்.
1: அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால்
0: அவர்கள் ஒருமனப்பட்டு
1: புறப்பட்டு வந்தார்கள்.
0: வந்ததினால் எப்படி வந்தாங்க,
1: ஒருமனப்பட்டு
0: புறப்பட்டு வந்தார். And terror from the Lord fell on the people, and they came out with one consent.
1: ஒன்று
0: திரண்டு வந்தார்கள்.
1: Hallelujah. Hallelujah.
0: இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு பாருங்க, they become one. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க, ஒன்னு ஆயிட்டாங்க. இலக்கம் பார்த்தா மொத்தம் 330,000 பேர். இஸ்ரேலிலிருந்து வந்தது 300,000 பேர், யூதாலிருந்து வந்தது
1: 30,000
0: பேர். 330,000 பேரும் எப்படி ஆயிட்டாங்க,
1: ஒன்னாயிட்டாங்க.
0: எல்லாருக்குள்ளே ஒரே சிந்தை, ஒற்றை சிந்தை, ஒற்றை சிந்தை. 330,000 பேர் எப்படி ஆக்கிருச்சு,
1: ஒன்னாக்கிருச்சு,
0: ஒரு மனுஷன் ஆக்கிருச்சு.
1: ஆமென்.
0: They all turn as one man. Amen.
1: Amen.
0: One man army இல்ல, ஒன்னசா இருக்கிற ஆமி.
1: Yes.
0: இந்த ஒருமனை இந்த பக்கம் உண்டான பொழுது யுத்தத்துக்கு போனப்ப அந்த பக்கம் என்ன நடந்துச்சு, முற்றுகள் என்ன நடந்துச்சு. 11வது வசனம், மறுநாளிலே சவுல்
1: ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாபத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தார்.
1: தப்பினவர்களில் ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி. வேற ஆம்பிளிஃபைட்ல என்ன இருக்கு? ரெண்டு பேராகிலும் so that no two of them remain together. So that no two of them remained together. அதாவது ரெண்டு பேரு ஒன்னா சேர்ந்து நிக்க முடியாதபடி எல்லாரும் அக்கக்கா, நம்ம லோக்கல் பாஷையில அக்கக்கா சிதறி
1: ஓடிட்டான். இருவர் கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களாம்.
0: அப்படிதான் இருக்கு என்ன
1: பொதுமொழிபெயர்ப்புல,
0: இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
0: பியூட்டிஃபுல்லான மொழியாக்கும். இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதற தேங்கா மாதிரி,
0: சிதற தேங்கா சாமிக்கு நாம சிதற தேங்கா உடைக்கிறத குறிச்சு மதம் சொல்லி கொடுத்தா

0: ஏதாவது ரெண்டு செல் ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி செதறுமா?
1: இல்ல,
0: ஒன்னா இருந்த தேங்காய் சில்லு சில்லா துண்டு துண்டா துண்டு, அதனாலதான் அதுக்கு பேரு செதறு தேங்காய்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அப்ப உள்ள இருக்கிற அமைப்பு ஒருமனப்படுறப்ப டெவிலோட வியூகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி, அந்த வியூகத்தை செதறடிச்சிடலாம்.
1: எஸ்,
0: உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போடப்பட்டிருக்கிற அந்த முற்றுகையை கண்டு பயப்படாதீங்க. முற்றுகை போட்டிருக்கிறான், என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமா சத்துரு என்ன போட்டிருக்கிறான்,
1: முற்றுகையை போட்டிருக்கான்,
0: பலமா சூழ்ந்து கொண்டு என்ன அச்சுறுத்துறான். பலமான வியூகம், வலுவான முற்றுகை, வருஷக்கணக்கா முற்றுகை, சரண்டராக சரண்டராக சரண்டராக, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் கொன்றுவேன்னு சொல்லி முற்றுகை போட்டு சத்துரு தேவன் உண்டாக்கின அமைப்பை வலுவிலக்க செய்யும்படி முற்றுகை போட்டிருக்கிறான். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க ஒருமனை பட்டீங்க அப்படின்னா, அஸ் எ சிஸ்டமா நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா, அந்த வலுவான முற்றுகையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு
1: இல்லை.
0: 330,000 பேர்
1: ஒரே
0: ஒரே ஆளானப்ப அம்மோ, அந்த அந்த நாகாசோட படை சிதறிடுச்சு.
1: எஸ்,
0: எனக்கு இதில் என்ன சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்னா, சபை அல்லது குடும்பம் அல்லது ஸ்தாபனம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும்னா, துண்டு துண்டாக சிதறி கிடக்கும் அப்படின்னா, நாகாஸ் மாதிரி எதிரி ஒன்று சேர்ந்து வந்து அந்த அமைப்புக்கு விரோதமாக முற்றுகை போடத்தான் செய்வான். என்ன செய்வான்?
1: முற்றுகை போடத்தான்.
0: ஏன் பலமான முற்றுகையை போட்டான்னா, உள்ள இருக்கிற அமைப்பு துண்டு துண்டா என்ன கிடக்கு, சிதறி சிதறி இல்ல பிரிஞ்சு கிடக்கு.
1: பிரிஞ்சு,
0: இவர் ஒரு ஐவர் கூட்டணி, அவர் ஒரு மூவர் கூட்டணி, இவர் ஒரு இருவர் கூட்டணி, அமைப்புக்குள்ள பல கூட்டணி. எப்பவுமே அமைப்புக்குள்ள உண்டாகிற கூட்டணி கூட்டணிய அந்த அமைப்பு ரொம்ப என்ன செஞ்சிடும், ஏ அணிக்குள்ள கூட்டணி வைக்காதீங்கப்பா, ஒரே அணியா இருங்க. நீங்க என்னடா அணிக்குள்ள என்ன செய்றீங்க,
1: கூட்டணி வைத்துக் கொள்கிறீர்களே.
0: இது உருப்பிடுமா, அணி என்ன செஞ்சிருச்சு இப்போ
1: கூட்டணி.
0: ஏன்னா அவர் அந்த பக்கம், அவர் ஒரு 10 கோஷ்டிக்கு தலைவர், இவர் ஒரு 5 கோஷ்டிக்கு
1: தலைவர்.
0: தலைவர் இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு 2 பேர் கொண்ட ஒரு கோஷ்டிக்கு நானு
1: தலைவர்
0: அப்படின்னு உட்கட்சி பூசல் இதுதான் சொல்றாங்க. என்னது உட்கட்சி?
1: உட்கட்சி பூசல்.
0: பூசல், உட்கட்சி பூசல் அப்படின்னா என்னன்னா, கோஷ்டி பூசல். சில கட்சிகளுக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனால தான் அந்த கட்சியால தலை தூக்கவே முடியல.
1: எஸ்,
0: பேர் நான் சொல்ல மாட்டேன். உட்கட்சி பூசல் இருக்கிற கட்சியால என்ன செய்ய முடியல,
1: தலை தூக்க முடியல,
0: தலை தூக்கவே முடியல. அப்ப இங்க பல பூசல்கள், ஆனா இதன் மத்தியில தேவன் கிரியை செஞ்சு எல்லாரையும் ஒன்னாக்குறார் பாருங்க. 5 பேர தனியா நின்னவன், 10 பேருக்கு குரூப்பாக தலைவராக இருந்தவன், 20 பேருக்கு தலைவராக இருந்தவன், எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா பூசலையும் மறந்துட்டு, எல்லாம் ஒன்றை என்ன செஞ்சிட்டான், சேர்ந்துட்டான். அந்த பக்கம் இருக்கிற 5 பேர் இங்கே வந்துட்டார், இந்த பக்கம் இருக்கிற 10 பேர் வந்துட்டார். இப்போ எந்த விதமான உட்கட்சி குழப்பம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க,
1: ஒன்றாயிட்டாங்க. ஹல்லேலூயா.
0: ஸோ 20 ஒரு 4 பிரிச்சிங்கன்னா எத்தனை பிரிக்கலாம்,
1: 5 குரூப்பாக,
0: 4, 5 குரூப் ஐநாங்க
1: 20, 20,
0: 30 3 பிரிச்சா 3 10 30, 30, 25 5 பிரிச்சா 5 5 25, 40 10 பிரிச்சா பைத்தினாங்க
1: 40 40.
0: ஸோ இதான் பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு. ஆனா ஒரு 5 சிதறடிச்சா,
1: தனித்தனியா
0: 5 5 பிரிச்சு எப்படி பிரிக்கலாம், ஒன்னா பிரிக்கிறது பேர் இல்ல, சிதறி ஓடு.
1: எஸ்,
0: என்ன செய்து
1: சிதறி ஓடுது.
0: இந்த இந்த இந்த பக்கம் பிரிஞ்சு நின்று பூரா ஒன்னாயிட்டான், அதாவது 5 பேர் ஒரு கோஷ்டி, 10 பேர் ஒரு கோஷ்டி பூரா என்ன செஞ்சிருச்சு,
1: ஒன்னாயிருச்சு.
0: சவுலோட தலைமையில ஒன்னாயிட்டாங்க. இப்ப எதிரில வலுவா இருந்த விம்பரம் என்ன ஆயிட்டான், 2 பேரும் கூட ஒன்னா சேர முடியாதபடி, எவனுமே தனக்குள்ள கூட்டணி அமைக்க முடியாத விதத்துல எல்லாம்
1: சிதறிட்டான்.
0: சபையாகிய நீங்க ஒன்றுபட்டா சத்துருவ சிதறடிக்கலாம். சபையாராகிய நீங்க, ஒரு கணவன் மனைவியா இருக்கிற நீங்க 2 பேரும்

0: பிரிஞ்சு நின்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு நின்னா உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போட்டிருக்கிற முற்றுகை பலமா இருக்கும்.
1: எஸ்,
0: அந்த சபைக்கு விரோதமாய் போடப்பட்ட முற்றுகை பலமா இருக்கும். அந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமா போடப்பட்ட முற்றுகை பலமா இருக்கும். நமக்கு விரோதமா நாமளே பிரிஞ்சுக்கிட்டு நாம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கொண்டு எந்த எந்த பிசாசனுடைய முற்றுகையை முறியடிக்க நம்மளால
1: முடியாது.
0: முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. அப்ப முற்றுகையை முறியடிக்கணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ரெண்டு பேரு கடையில என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு பாருங்க, அதை வெளியே எடுத்து போட்டுறணும். உள்ள சிக்கி இருக்கிறத
1: வெளியே எடுத்து போட்டுறணும்.
0: அருமையான ஒரு ஓமையை சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு மேரேஜ்ல நான் ப்ரீச் பண்றேன். வாய் நிறைய சோறு, நல்ல ருசியான பதார்த்தம் எங்க இருக்கு?
1: வாய்க்குள்ள.
0: அப்ப ரெண்டு பல்லு, மேல் வரிசை பல்லு கணவன், கீழ் வரிசை பல்லு
1: மனைவி.
0: மனைவி இந்த ரெண்டு பல்வரிசைக்கு நடுவில் தான் அந்த ருசியான பதார்த்தத்தை மென்று என்ன செய்யணும்?
1: தின்று சாப்பிட.
0: மென்று தின்று. அப்ப அந்த ருசியான பதார்த்தத்தை ரெண்டு பல்லும் மெல்லலான்னு பார்த்தா அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் ஒரு கல்லு சிக்கிருச்சு. அப்ப ரெண்டு பல்லுக்கு இடையில ஒரு கல்லு சிக்குனா எவ்வளவு ருசியான பதார்த்தத்தையும் நம்மளால மென்று தின முடியுமா?
1: சாப்பிட முடியாது.
0: இப்போ வாயில் என்ன இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாயில் எப்படி ருசியான பதார்த்தம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ரெண்டு பல்லுக்கு இடையில என்ன சிக்கி இருக்குன்றதான் முக்கியம். அதனால தான் வீட்டில் நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எல்லாம் எந்த பொருளுக்கும் பஞ்சமே இல்லை. வீடுக்கு குறையில,
1: வாசலுக்கு
0: குறையில, நகைக்கு குறையில, சொத்துக்கு குறையில, படிப்புக்கு குறையில, பதவிக்கு குறையில, ஒரு குறையும் இல்லை. வீட்டில் எங்களுக்கு இருக்கிறதுல ஒரு குறையும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கு, ஆனால் உங்கள் ரெண்டு பேர் கடையில் என்னமோ ஒன்று இருக்கு. அதுதான் உங்கள் பல்லு கடையில் சிக்கின ஒத்த கல்.
1: எஸ்,
0: ஆண்டு சொல்றார் அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒருமனை வந்துடும். அந்த ஒற்ற கல்லு தான் பிரச்சனை.
1: ஆமென்.
0: இந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை முறியடிச்சிடலாம்.
1: ஆமென்.
0: அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ண முடியாதா?
1: ஹல்லேலூயா.
0: படாத பாடு படுத்ததே உங்க ரெண்டு பேரையும், மேல் வரிசையும் காலி பண்ணுது,
1: கீழ் வரிசையும் காலி பண்ணுது,
0: கீழ் வரிசையும் காலி பண்ணுது, ரெண்டையும் சின்னவனப்படுத்துது. எது? அந்த
1: ஒற்றை கல். ஹல்லேலூயா.
0: அந்த கல் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த கல்லை கவனமா எடுத்து வெளியில போட்டுருங்க.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாம் சரியாயிரும். அறவை சரியா இருக்கும். ரெண்டு பற்களுக்கு இடையில
1: அறவை,
0: அறவை சரியா இருக்கும். ஆமென். நீங்க வாயில ஒற்ற கல் ரெண்டு பல்லு கடையில சிக்கி இருக்கிறப்ப என்னதான் ருசியான பதார்த்தம் வாயில இருந்தாலும் ருசிக்க முடியுமா?
1: முடியாது.
0: ருசி எப்போ வரும்?
1: அந்த கல்லை நீக்கு.
0: இங்கே பாருங்க, கல் சிக்குன்னு அதான் நிலைமை. நல்லா காட்டுங்க என்ன இருக்கு. குடும்பங்கிற அமைப்பு, இந்த இந்த மனுஷன் குடும்பங்கிற
1: அமைப்பு,
0: குடும்பங்கிற அமைப்பு ஏன் இந்த பாடு படுதுன்னா இந்த கணவன் மனைவி ரெண்டு பல்வரிசி கடையில் நிற்கின ஒத்த
1: கல்,
0: கல் அந்த அமைப்பு இப்படி ஆக்கிருச்சு.
1: எஸ்.
0: இப்போ வாயில் கல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் சவைக்க முடியாது. நீங்கள் சவைச்சா தான் சுவையே தெரியும். மேரேஜ் லைஃபோட மேரேஜ் லைஃப் எக்ஸலண்டான ஒரு ருசி உள்ளதா இருந்தோம், ஏன் அதை அதை அதை சுவைக்க முடியல அப்படின்னா அந்த காரியத்தை சவைக்க முடியாதது போல. ஏன் சவைக்க முடியல அப்படின்னா ஒத்த கல்லு, ஒத்த கல்லு. அதை எடுத்துட்டேன்னா அதை நீ நீ சவைச்சு சாப்பிட ஆரம்ப. நீ சவைச்சு சாப்பிட்றப்ப தான் அதில் இருக்கிற ஜூஸ், அதில் இருக்கிற டேஸ்டை ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்போ இந்த ரெண்டு பேரும் கடையில் கிடந்து அந்த ஒரு கல் படாப்படுத்துதே அது தூக்கி போட்டுற முடியாதா? அது குடும்பத்தை தேவன் நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தின் காரியங்கள், அந்த தெய்வீக அமைப்பில் இருக்கிற அந்த அற்புதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாத விதத்தில் நம்மளை தடை செய்கிறதே அதை ரிமூவ் பண்ணக்கூடாதா? பல்லு கடையில் ஒரு கல் சிக்கனா மட்டும் உடனே அதை எடுத்து போகிறதுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டியதையே சாப்பாட்டை நிறுத்திடுற. சோறு தட்டில் அப்படி நம்ம பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப பிளேட்டில் ஒரு கல் அருவிருச்சுன்னா முதல்ல நிறுத்திட்டு அப்படியே குத்தி குத்தி பார்த்து தேய்ச்சி பார்த்து எங்கன்னு ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு பார்த்து அப்புறம் கையில் அப்படியே அமுக்கி அதை கொஞ்சம் நசுக்கி நசுக்கி பார்த்து ஆஹா ஒத்த கல் எடுத்து போட்ட பின்னாடி தான் என்ன
1: செய்கிறோம்
0: சாப்பிட்றோம். இப்போ லைஃப்லேயும் அப்பப்போ என்னமாவது ஒன்று நெருடுதுன்னா ஏதாவது உரசுதுன்னா நம்ம கொஞ்சம் என்னடா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சத்தம் என்ன செய்யுது உள்ளுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே
1: கேட்குது
0: வருது அதை கொஞ்சம் உரசி பார்த்து எங்கே வருது இந்த இங்கன்னு உரசிப்பார் என்னமோ ஒன்று சத்தம் கேட்டுச்சு இங்கே உரசிப்பார் இங்கே உரசிப்பார் இங்கே தான் என்ன செய்யுது சத்தம்
1: கேட்குது
0: வருதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லாக தட்டு அலசி ஆராய்ஞ்சு அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் கவனமாக மெதுவாக மென்று மென்று பார்த்து ஏதாவது எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் சாப்பாட்டில் சாப்பாட்டில் இந்த கல் விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருக்கிறோமே கல்யாண விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் கல் விழுந்தா அதை கவனமாக எடுத்து போடுற கல்யாணத்தில் கல் விழுந்துருக்குடா
1: எஸ்
0: நீ பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிற ஆண்டவர் எவ்வளவு அருமையாக நம்ம இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. அது சபையாக இருந்தாலும் சரி அந்த ஒற்றை கடலை எடுத்து போடாமல் சபையினுடைய வருமானம் ரெஸ்டோர் ஆகாது. அது ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி அந்த நெருடலை உண்டு பண்ணுகிற உறவில் நெருடலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியே போடாமல் எதுவும் சரி பண்ண நம்மளால்
1: முடியாது.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இதில் நாம் கவனமாக விழிப்பாக இருக்கிற பொழுது நம்முடைய மேரேஜ் லைஃபை நம்மளால் காத்து கொண்டு இந்த இந்த இந்த ஒருமனத்துக்குள்ளேருந்து நமக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை நம்மளால் முறியடிக்க முடியும். ஆமென்.
1: ஆமென்.
0: ஸோ இந்த இருவர் ஒருமித்து நடந்தால் ஒருமனப்பட்டு உங்களில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆமோஸ் 3:3 நீங்கள் என்ன செய்யக்கூடாது மறக்கவே
1: கூடாது.
0: ஸோ கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டால் முற்றுகை என்ன செய்யலாம் முறியடிக்கலாம். எப்படி முறியடிக்கலாம் துண்டு துண்டாக சிதறடித்து முறியடிக்கலாம். ஓகே. ஆனால் கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா அங்கங்கே அங்கங்கே செதறி கிடக்கிற சத்துருலாம் ஒன்றா என்ன செஞ்சிருவான்
1: சேர்ந்துருவான்.
0: டேய் இவங்க ரெண்டு பேரும் கடையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா ரொம்ப நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு ரொம்ப நாளாக ஆச்சான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு அப்படி அணிவகுத்துருவான். பல இடத்துல இருக்கிற படையெல்லாம் ஒன்றா திரட்டி சுற்றி என்ன செஞ்சிருவான்
1: அணிவகுத்து
0: முற்றுகை போட்டுருவான். இந்த மிலிட்ரி அந்த சிஸ்டத்தை உடைச்சு செதறடிச்சு அவனை துண்டு துண்டா செதறதேங்க ஆக்கணும்னா வெரி சிம்பிள். நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையில பெரிய உருத்தலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில போட்டுட்டு நீங்க மேரேஜ் லைஃபை வாழ ஆரம்பிங்க. முற்றுகை முறியடிக்கப்படும். எப்படி? பெரிய அசிங்கமா மிகப்பெரிய அவமானப்பட்டு ஓடுவான். எப்படின்னா தனித்தனியா ஓடுவான். எப்படி ஓடுவான்?
1: தனித்தனியா
0: ஓடுவான்.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இன்னும் உங்களோட பேசணும்னு நான் வந்தேன். ஆனால் எனக்கு முக்கியமான ஒரு காரியத்தை இப்போ நான் தொடணும். அது தொட்டால் டைம் ஆயிடும். ஸோ நாளைக்கு இதை குறித்து உங்களோட நான் பேசுகிறேன். ஆமாம்.
1: ஆமாம்.
0: ரெண்டு பேர் ஒன்று அப்படி ஒரு அணி ஆகிற பொழுது அது என்ன மாதிரி ஒரு வேலையை லைஃப்பில் செய்யுது அப்படிங்கிற அந்த சுவை இருக்குது பாருங்கள். இன்றைக்கி சொன்னேன் பாருங்கள், அதை சுவை அந்த சவைச்சா தான்
1: அந்த சுவை
0: சுவை தெரியும். அது என்ன சுவை? அது எப்படி சவைக்கிறது? அதை குறித்து நாளைக்கு அந்த காரியத்தை நமக்கு அப்படி ருசி காட்ட போகிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதனால் நாளைக்கு எங்களோட நீங்கள் வழக்கம் போல் இணைந்திருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க்யூ.

0: ஆண்டவரோட தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்லையும் பாருங்களேன், நம்மளால ஏன் ஒரு இன்டெப்தா அவரோட ஒருமனப்பட முடியலன்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன காரியம் உள்ள கடந்துட்டு பல்லு கடையில் சிக்கின அந்த சின்ன கல் போல அவருக்கு நமக்கு இடையில ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, அது ஒரு நெருடலை உண்டாக்குது, ஒரு உறுத்தலை உண்டாக்குது. அந்த ஒற்ற விஷயத்தோடு நான் போராடுறேன். அதனால தான் இந்த காட்லி லைஃப்பில் இருக்கிற அந்த மகத்துவங்களை, அதை வந்து அது என்ன சொல்கிறது, கை கெட்டினது எது கெட்டலை,
1: வாய்
0: வாய் கெட்டலை. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்துறேன், வாய் கெட்டினது வயிற்று கெட்டலை, தொண்டைக்குழிக்குள்ள போல. ஆக்சுவலாக அதை நான் வந்து நல்லா சவைச்சு சுவைச்சிருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இருக்கிற வளங்களை நான் நல்லா அவரோட உறவாடி சவைச்சு என்ன செஞ்சிருக்கணும்,
1: சுவைச்சிருக்கணும்.
0: ஆனால் அதை ஏன் செய்ய முடியலன்னா, எல்லாம் வாயில் இருக்கு, ஆனால் அதோட சேர்ந்து ஏதோ ஒரு கல் இருக்கு. அதை நான் சரி செய்யாத வரைக்கும் எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற இந்த அருமையான காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியாது. வருஷக்கணக்காக அந்த ஒத்த கல்லோட போராடுறீங்களே, அந்த கல் வேணாம், அந்த கல்
1: வேணாம்.
0: அவருக்குள்ள நீங்க அனுபவிக்க வேண்டிய சகல சந்தோஷங்களையும் அடியோட பறிக்கிற அந்த ஒற்ற கல்லோட பற்களுக்கு சகவாசம் வேண்டாம். அவரோடு உள்ள உறவுக்கும் அப்படிதான், கணவன் மனைவியோடு உள்ள உறவுக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, அவருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, கணவன் மனைவிக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையாருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையார் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுல இடையிலையும் ஒரு கல் என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது.
0: பிசாசு பார்த்தான், இப்படியே விட்டா இவங்க நல்லா சவைச்சு என்ன பண்ணிடுவானுங்க, சுவைச்சிருவானுங்க. சவைக்கிறதுக்கு பல் இருக்கு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் பரிமாறுற பதார்த்தத்தில் சுவை இருக்கு, அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இருக்கு, அதனால இவனுக்கு எதிராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாரு, அந்த ரெண்டு பல்வரிசை கடையில் ஒரு ஒத்த கல்லை வச்சுட்டேன்னா அவ்வளோ அவுட்டு.
1: எஸ்,
0: தனக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும்
1: நிலைத்து நிற்காது.
0: ரெண்டு பல் வரிசையும் ஒன்னா அலைனாக முடியாததுக்கு காரணம் ஒற்ற கல். பெரிய கல் இல்லைங்க, சின்ன கல் உள்ள வந்தா கூட ரெண்டு பல்லும் சரியா ஒன்னா அலைன என்ன செய்யாது,
1: ஆகாது,
0: ஆகாது, ஆகவும் முடியாது. தேவன் அப்படிதான் அந்த திருமண அமைப்பை, சபை என்கிற அமைப்பை, உறவுகள் என்கிற அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. So remove that little stone. உங்க திருமண பந்தத்தை அனுபவிக்க முடியாத விதத்துல, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்துல வளர முடியாத விதத்துல, அந்த அனுபவத்தை முழுசா உணர தடையா இருக்கிற அந்த ஒற்றை
1: கல்.
0: அருமையா காயின் எடுத்துட்ட பாருங்க, சாப்பாட்டை ஒண்ணும் செய்யல, என் நாக்குல அந்த அதை ருசிக்கிற அந்த ருசிக்கிற நாக்கையும் ஒண்ணு என்ன செய்யல, செய்யல. பற்களையும் ஒண்ணு என்ன செய்யல,
1: செய்யல.
0: எல்லாம் அதாவது அப்படியே இருக்கு. ஆனா அவன் ஜரக்க கொண்டு வந்து உள்ள வச்சான் பாருங்க, எதையுமே சுவைக்க முடியல, எதையுமே செய்ய முடியல, வாயே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆண்டு மணி தான் இருக்கு, அதுக்கு பிறகு வாய் சவைக்கிறதுக்கு பதில் அப்படியே நாக்கு துளாவுது. என்னடா பண்ணுது, நாக்கு ஆராய்ச்சி பண்ணுது, ஏண்டா இவ்வளவு ஆராய்ச்சி வாயில முழுங்க, இல்ல இல்ல இல்ல, என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு உள்ள, என்ன செய்யுது, அது அப்படியே துளாவி. அப்புறம் மெல்ல கடிச்சு பார்த்து இங்கதான் என்ன செய்யுது இருக்குன்னு, நாக்கு வாய் என்ன சர்ச் பண்ணுது. சம்பந்தம் இல்லாத ஒத்த கல் உள்ள வந்துருச்சுன்னா நாக்கும் வாயும் படாத பாடுபட்டு நாக்கு துளாவது, பல்லு இது பண்ணுது, அதை எடுத்து வெளியில போடுற வரைக்கும் எல்லாமே அப்படியே முடங்கி போதா. அந்த மாதிரி நம்முடைய ரிலேஷன்ஷிப்லையும் நாம சர்ச் பண்ணி இருதயத்தை ஆராய்ந்து, எதிரா திகட்டலை உண்டாக்குது, எதிரா சஞ்சலத்தை உண்டாக்குது, எடுத்து போடுறாத அப்படின்னு சொல்லி நாம அதை கவனமா அதை நாம ரிமூவ் பண்ணுக்கிற பொழுது மேரேஜ் லைஃபை காத்துக்கொள்ளலாம். ஆண்டவரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். சபையாரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம்,
1: காத்துக்கொள்ளலாம்.
0: எது உறுத்துது, எது நெருடலா இருக்கு, எது வாழ்க்கையை ருசிக்க முடியாத விதத்துல தடையா இருக்கு, அந்த ஒற்றை கல்லை கண்டுபிடிங்க. Remove it and you will enjoy அந்த திருமண காரியத்தினுள்ள அந்த சொல்லுது அந்த delights of marital life என்ஜாய் பண்ண அங்கதான் முடியும். தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை நேரத்திலையும். அன்று நாங்க களைப்போட வந்தாலும் நீங்க ஃப்ரெஷ்ஷா எங்களோட பேசுறதுக்காக நன்றி. உங்களுடைய ஜனத்தோட பேசும்படி, எங்களோட பேசும்படி நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க. தொடர்ந்து எழுச்சி எங்களுக்குள்ள கடந்து வருகிற இந்த உங்களுடைய ஃப்ளோவுக்காக நாங்க நன்றின்னு சொல்றோம். அந்த ஒற்றை கல்லை குறிச்சு இன்னைக்கு எங்களோட பேசுறதுக்காக நன்றி. அந்த ஒற்றை கல் உங்க ரெண்டு பேரும் கடையில் வந்ததுனாலதான் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு போட்டிருக்கிற அந்த முற்றுகை பலமாக இருக்கு. அந்த முற்றுகையை சிதறடிச்சு அந்த முற்றுகையை முறியடிக்கணும்னா பல்லுக்கு இடையில் சிக்கியிருக்கிற அந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முற்றுகை முறியடிக்கப்படும், தனித்தனியாக சிதறடிக்கப்படும்னு ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லி உங்களில் ரெண்டு பேர் ஒருமித்திருந்தால் ஒழிய, ஒருமணப்பட்டிருந்தால் ஒழிய அவர்களால் ஒருமித்து நடக்கக்கூடுமோ என்ன நாமஸ் மூணு மூணு வச்சு எங்களோட நீங்கள் பேசினதுக்காக உமக்கு நன்றி. இது கால் கட்டு இல்லைப்பா, இது அன்பின் கட்டு. கால் கட்டு தான் சுதந்திரத்தை பறிக்குது, ஆனால் அன்பின் கட்டில் ஒருவரால் ஒருவர் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அந்த ஒருமணத்துக்குள்ளேருந்து தான் பரலோகத்தில் பல காரியம் உண்டாகுது. அதுக்காக எங்களுக்கு இடையில் நீங்கள் போட்டிருக்கிற அந்த அன்பின் கட்டுக்காக உமக்கு நன்றி. கணவன் மனைவி கடையில் அந்த ஒற்றை சிந்தை காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களோடு இடைவிட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தமது ஜனங்களை எகிப்திலிருந்து பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்படச் செய்து பாலைவனத்தில் பலவீனமில்லாமல் பாதுகாத்தவர் உங்களையும் வாழ வைப்பார்.

0: எல்லாரும் சங்கீதம் 91 திருப்போம். 91 சங்கீதம் மிகவும் பிரசித்தி பெற்ற சங்கீதம். அநேக அருமையான வாக்கு தத்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு சொந்தமானவைகள் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அநேகர் ஏன் இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு வந்து, இந்த வாக்கு தத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் நமக்கு வந்து கிடைக்கிறதில்லை என்பதை குறித்து குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். இந்த வாக்கு தத்தங்கள் நமக்குரியவைகள் என்று சொன்னால் அது ஏன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்கிறது என்கிறது பெரிய கேள்வியாக உள்ளது. இதில் பல வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலை, அதை குறித்து இன்றைக்கு பேசுவோம்.
1: நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுகிறது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து பேசணும். அநேகர் சொல்லுகிறார்கள் தங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தேவன் தான் காரணம்னு. நாம் பார்த்தோம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு எதிரி அல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் அதை செய்கிறதில்லை. நம்முடைய நாசமோசங்களுக்கெல்லாம் கர்த்தர் காரணர் அல்ல, அவர் நல்ல தேவன், நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று பார்த்தோம். கர்த்தர் காரணர் இல்லைன்னு பிசாசு தாங்க காரணம். இந்த பிசாசு தான் இதெல்லாம் பண்றான்னு சொல்லுவாங்க. உண்மைதான், பிசாசு தான் பல காரியங்களை செய்கிறான். இருந்தாலும் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பிசாசு தான் இதை பண்ணான்னு சொல்லக்கூடாது. ஏன்? வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்ப ஓடி போற பிசாசை பார்த்து அவனால் தான் வந்தது, அவனால் வந்தது என்ன சொல்றீங்க? நீங்க கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நின்னா அவன் ஓடி போகிறான். ஆகையால் விசுவாசி ஒருபோதும் இது பிசாசனால் தான் வந்ததுங்க, இது பிசாசு தான் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவே அவசியம் கிடையாது. பிசாசுக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையினே அதிகாரம் கிடையாது. நாம் அவரை அனுமதித்தால்தான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். நாம் அனுமதித்தால் தான் அவன் உள்ளே நுழைய முடியும். நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே நுழைய முடியாது. ஆகையால் விசுவாசி வந்து பிசாசு பிசாசுன்னு பேசவே கூடாது. காரணம் காட்டி உலகத்தில் இருக்கிற நிறைய தீமைகளுக்கு பிசாசு தான் காரணம். ஆனால் விசுவாசியோ ஒருபோதும் பிசாசு தான் எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ண பேசவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது பிசாசு உள்ள விடாதே என்று. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். சரி, தேவனும் காரணம் இல்லை, பிசாசும் காரணம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க சூழ்நிலை தாங்க காரணம். பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில் நான் வாழ்ந்து இப்படி இருக்கிறேன், இதனால தாங்க எனக்கு இதெல்லாம் வாய்க்க மாட்டேன், இதெல்லாம் சரி வர மாட்டேன்வாங்க. ஆனால் சூழ்நிலையை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் நான் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆகுமாகாதான். அப்ப மலை போன்ற பிரச்சனையை கூட, மலை போன்ற சூழ்நிலைகளை கூட தகர்த்து எரிய முடியும் விசுவாசிக்கு? முடியுமா? முடியாதா? அப்ப விசுவாசி சூழ்நிலையினால்தான் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லலாமா? ஹலோ, சொல்லாமாங்க? சொல்லவே கூடாது. சூழ்நிலையை பேசவே கூடாது. சூழ்நிலையில நாம் இப்படி இல்லை, சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறவர், மலைகளை தகர்த்தெறிகிறவர் நாம். ஆகையால தேவனும் அதுக்கு காரணம் கிடையாது. நம்முடைய நாசமோசங்களுக்கு பிசாசு காரணம் கிடையாது, சூழ்நிலையும் காரணம் கிடையாது. அநேக நேரங்களில் என்ன காரணம் தெரியுமா? இந்த மூணு காரணம் இல்லை, வேற என்ன காரணம்? தேவன் இல்ல, பிசாசு இல்ல, சூழ்நிலை இல்ல, அப்புறம் வேற என்னங்க காரணம்? நாவு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இந்த வாயை கொடுத்துதான் பிசாசு கிட்ட மாட்டிக்கிறோம் நம்ம. இந்த வாயை சரியா பேசாததுனாலதான் தொல்லையே வருகிறது. சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார். மோசே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி இப்படி சொல்லுவேன். அவர் அனுபவிச்சிருக்கிறார். என்ன சொல்லுவேன்? என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். வேற எதையா சொல்லிட்டு இருக்காதீங்க. வாயை திறந்து வேற எதையா சொல்லிட்டு இருக்கும் போது தான் சாத்தான் உள்ள நுழைய முடியுது. வாயை திறந்து ஐயோ நான் என்ன ஆவேன், எனக்கு என்ன ஆகிறது, எனக்கு என்ன நடக்க போதோ, போச்சு அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு சொல்லும் போது தான் பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்களை தான் பிடிச்சு தீர்த்து கட்டலான்னு பாக்குறான். நான் சொன்னேன், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கான். ஏன் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான்? அந்த சிங்கத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருந்ததுன்னா, யார வேணா கடிச்சு யார வேணா விழுங்க முடியும்ன்ற சக்தி இருந்ததுன்னா, போய் நேரம் யார வேணா கடிச்சு சாப்பிட வேண்டிதானே, யார வேணா விழுங்க வேண்டிதானே. ஏன் அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான்? டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன் அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சித்துட்டு இருக்கிறானா? யாரையும் அவனால விழுங்க முடியாது. யாராவது ஏமாந்தவங்களை தான் விழுங்க முடியும், யாராவது வாயை கொடுத்து மாற்றவங்களை தான் விழுங்க முடியும். ஹலோ, எல்லாரும் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. டைம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், அலைஞ்சி திரிஞ்சு கர்ச்சிச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் கிடையாது, அலைஞ்சி திரிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கான் யாராவது கிடைக்கிறாங்களான்னு. விசுவாசிகள் மத்தியில யாராவது வாய லூசா விட்டு இப்படியே பேசுறவங்க கிடைக்கிறாங்களா, வாயால சிக்குண்டு போகிறவர்கள் வாயால மாட்டிக்கொள்வர்கள் இருக்கிறாங்களான்னு பாக்குறான். வாயால சரியான வார்த்தைகளை பேசாம அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கை இல்லாத காரியங்களையும் வாயால பேசும்போது பிசாசு அந்த ஆளதான் பிடிக்கிறான். அதுக்குதான் அலைஞ்சி திரிஞ்சு கொண்டிருக்கிறான். ஏன்னா யார வேணா அவன் பிடிக்க முடியாது. அதை மேல தெரிஞ்சு கொள்ளுங்கள், பிசாசுக்கு நம்ம ரொம்ப கிரெடிட் கொடுக்குறோம். சில நேரத்தில் அவன் தான் அப்படி பண்ணிட்டாங்க, அவன் தான் அப்படி, அவனால் ஒன்றும் முடியாது. நாம் அனுமதிக்கலன்னா அவனால் ஒன்றும் முடியவே முடியாது. என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார், நல்லா கவனிங்க. இந்த சொல்லுவதை பற்றி எப்படியே போக போகணும்னு சொல்கிறேன். என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார், அதை தான் இப்போ கவனிக்க போகிறோம். என் அடைக்கலம், என் கோட்டை, மை ரெஃப்யூஜ் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ். இந்த ரெண்டு காரியங்களும் இன்றைக்கு விளக்குகிறேன். நான் கவனிங்க, ரெஃப்யூஜ் அடைக்கலம், கோட்டை, இந்த ரெண்டு காரியங்களும் கூட அந்த காலத்திலே இந்த அடைக்கலம் கோட்டை என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல ஓடி தப்பி ஒளிந்து கொள்ளுகிறதற்கு உரிய இடம் அடைக்கலம் என்கிறது. அடைக்கலம் புகுகிற இடம், அடைக்கலம் புகுகிறதை பற்றி பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் கூட ஓடி போய் குகைகளிலும் பாறைகளுக்குள்ளாகவும் வனாந்தரங்களுக்குள்ளாகவும் சிலர் வீடுகளுக்குள்ளாகவும் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறார்கள், ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தரை சில நேரத்தில் அவர்களை ஒழித்து வைக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களிலே அவைகள் இயற்கை பிரகாரமான இடங்கள், குகைகள், வனாந்தரங்கள், ஒரு ஒரு வீடு இப்படியாக போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆபத்திற்கு நீங்கி ஒளிந்து கொள்ளுகிறார்கள், அது அடைக்கலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த அடைக்கலம் என்கிறது, இந்த ரெஃப்யூஜ் என்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு இடம், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இது குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு வசனங்கள் சிலவற்றை பார்ப்போம். இந்த அடைக்கலம் என்றால் என்ன அர்த்தத்தோ, என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு அடைக்கலமாய் எப்படி தேவன் இருக்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். அப்போஸ்தலர் 17 அப்போஸ்தலர் 17:28 வசனம், அப்போஸ்தலர் 17:28 முதல் பகுதி. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள்ள நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். இதுதான் நாம் அடைக்கலம் புகுற இடம், அவருக்குள்ளாக இருப்பது. 1 கொரிந்தியர் 10 இந்த அடைக்கலம்

ஆவிக்குரிய அடைக்கலம், ஆவிக்குரிய விதத்திலே நாம் தப்பிக் கொள்ளுகிறதுக்கு வழி, நாம் அடைக்கலம் புகுகிற இடம், இவற்றை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:13 நல்லா கவனிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாம் சொல்லுங்க ஒரு ஆமீன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நேர்ந்த மாதிரி யாருக்குமே நேர்ந்திருக்காதுன்னு. கிடையாது, உங்களுக்கு ஒன்னும் ஸ்பெஷல் சோதனை ஒன்றும். ஹலோ, யாருக்குமே உலகத்தில் நேர்ந்திராத ஒரு ஸ்பெஷல் சோதனை உங்களுக்கு வந்துருச்சா? கிடையாது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷருக்கு சாதாரணமா வாழ்க்கையில என்னென்ன சோதனைகள் நேரிடுதோ அவைகளை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிட இல்லை. எத்தனை பேர் பைபிள விசுவாசிக்கிறீங்க? வேதத்துல சொல்லிருக்கிறது விசுவாசிங்களா? உங்களுக்கு என்ன இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உங்களுக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை இழக்க கூடாது. ஏன்னா எல்லா மனுஷருக்கும் வருகிற அந்த சோதனை தான் உங்களுக்கு வருது. ஒளிய உங்களுக்கு ஒண்ணு ஸ்பெஷலா ஒண்ணு வந்துடல, ஒண்ணு தீர்க்க முடியாத ஒரு பெரிய சோதனை உங்களுக்கு வாழ்க்கையில வந்து விடவில்லை, ஒண்ணு மேற்கொள்ள முடியாத ஒரு விசேஷ பிரச்சனை, யாருக்குமே இல்லாத பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆகையால் மனம் தளரவே கூடாது. எந்த சோதனை, எந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒரு காலத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளே அல்லாமல் வேற விசேஷித்த சோதனை உங்களுக்கு ஒன்றும் நேரிட இல்லை. எல்லா மனுஷருக்கும் வரதான் நமக்கு நேரிடுது. எல்லா மனுஷரும் அதை ஒரு விதமா கையாளுறாங்க, நாம் அதை ஒரு விதமாய் கையாள போகிறோம். கவனிங்க, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், எந்த இடத்துல சொல்லுது பாருங்க, தேவன் உண்மையா உள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்துல சொல்லி இருக்குது? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க என்ன சொல்லி இருக்கு? தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சோதனை வர நேரத்துல தான் அதை ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கணும். எதை ஞாபகம் வச்சிருக்கணும்? தேவன் ரொம்ப கஷ்ட காலத்துல, ரொம்ப போராட்டம் இருக்கிற நேரத்துல தான் அதை ஞாபகம் வச்சிருக்கணும், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் உண்டாக்குவார். நல்லா கவனிங்க, தப்பிக்கொள்ளும்படியான வழியை, அதுதான் ரெஃப்யூஜ். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அதுதான் அடைக்கலம். அந்த சோதனையின் மத்தியிலே நீங்கள் அடைக்கலம் புரிந்து கொள்ளும்படியாக, அதனால் சேதப்படாதபடி நீங்கள் காக்கும்படி, காக்கப்படும்படியாக உங்களுக்கு ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். எத்தனை பேருக்கு தெரியும் நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் என்று? இந்த சங்கீதத்தை படிக்கும் போது இன்னொரு காரியத்தை நாம் போக போக படிப்போம். The problem of pain, அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகிற வேதனைகளுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த வேதனை? கர்த்தர் நல்லவராயிருந்தார், அவர் பெரியவராயிருந்தார், சர்வ வல்லமை உள்ளவராயிருந்தால் இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த சம்பவங்கள், மனுஷனுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் ஏன் உலகத்தில் நடக்கிறது என்பதை நாம் முழுவதும் ஆராய போறதில்லை, சற்று ஆராய்வோம். அதை கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். கிறிஸ்தவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கேள்வி அதுதான். யாரோ ஒருவர் சொன்னார், எவ்ரி கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆன்சர் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், பட் எவ்ரி நான் கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆன்சர் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், இந்த உலகத்தில் இருக்கிற வேதனைகள்லாம் எங்கிருந்து வந்தது? அதுக்கு கடவுள் தான் காரணரா? ஏன் கடவுள் அதை பற்றி ஒன்றும் செய்யறதில்லை? அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தால் அவரால் எல்லாம் முடியுமானால் ஏன் இந்த வேதனையெல்லாம் நீக்குகிறது இல்லை, ஏன் இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது இல்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் கிறிஸ்தவன் பதில் சொன்னா போதும். ஆனா கிறிஸ்தவன் அல்லாதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தேவனை விசுவாசிக்காதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தேவன் இருக்கிறார் என்பது, ஏன் மனுஷர்கள் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், அல்லது அந்த வேதனை ஏன் உண்டாகிறது உலகத்தில், அதற்கு யார் காரணர் என்று ஏன் பேசுகிறார்கள்? தேவனை இல்லை என்பது நிரூபிப்பதற்காக. கடவுள் இருந்தால் இப்படி ஆகுமா? சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் இருந்தால் இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குமா? அதை அவர் மாற்றி அமைக்க மாட்டாரா? அவர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக தான் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், வேதனையின் காரணங்கள் என்ன என்பதை ஆராய்கிறார்கள். ஆகையால் இவர் சொல்லுகிறார், நாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த ஒரு கேள்விக்கு தான். ஆனால் கடவுள் இல்லை என்று நம்புகிறவன் நிறைய காரியத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அவன் பதில் சொல்லி மாளாது. அவன் பதில் சொல்லுவதற்கு 1000 கேள்வி இருக்குது, அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும். நாம இந்த ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். இந்த கேள்விக்கான பதிலை நாம் போக போக நாம் பார்ப்போம்.

0: இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். ஆகையால் பலவிதமான பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. பலவிதமான சோதனைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்கிறோம். பலவிதமான சோதனைகள் நம்மை வந்து தாக்குகிறது, நம்மை வந்து தாக்க முற்படுகிறது. இது நாம் அறிந்த காரியம். சோதனைகள் மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் நேரடி சோதனைகள் விசுவாசியும் வந்து சந்திக்கிறது, விசுவாசியும் வந்து தாக்க முற்படுகிறது, விசுவாசியும் வந்து தொட பார்க்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சோதனைகள் மத்தியிலே நாம் தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை, அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாக ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குகிறார். அதுதான் ரொம்ப அருமையான காரியம். தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குகிறார். அந்த வழி என்ன? அந்த வழிக்கு எப்படி நாம் செல்லுவது? அந்த வழியை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அது தேவனுடைய வார்த்தையிலே தான் இருக்கிறது. கஷ்டப்படுகிற நேரத்திலே, வேதனைக்குள்ளாகிற வேளையிலே, போராட்டங்களை சந்திக்கிற வேளையில தான் இதை ரொம்ப கவனமா பிடிக்கணும். இதை ரொம்ப ரொம்ப கவனமா இதை படிக்கணும், கவனமா இதை ஆராயணும், கவனமாக இதை கை கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற வழியே எங்க இருக்குது? ஒருத்தர் சொன்னார், போங்க சார், இந்த போதனைகள்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது சார். இனிமே நான் பைபிளையே விசுவாசிக்கிறது இல்லை சார். இனிமே பைபிளை வாசிக்க போறதில்லை. இதில் உள்ள வாக்கு தத்துவங்களை விசுவாசிக்க போறதில்லை. இதை நான் நம்பவும் போறதில்லை. இதை அறிக்கை செய்யவும் போறதில்லை. இதெல்லாம் நம்பிக்கை வைக்கவும் போறதில்லை. இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன் சார். இவ்வளவு நாள் படிச்சு, இவ்வளவு நாள் இதை அறிஞ்சு, இவ்வளவு நாள் நான் இதை அறிக்கை செய்து, இவ்வளவுலாம் பண்ணியும் எனக்கு இப்படி நேர்ந்தது சார். ஆகையால் நான் இதை பண்ணவே போறது. நான் நினைச்சேன் தப்பி இப்பதான் நீ ரொம்ப பண்ண வேணும். இவ்வளவு நாள் பண்ணது போதாது, இப்ப என்ன பண்ணும்? இப்ப சோதனைக்குள்ளா இருக்கிற வேலையில, எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற பல காரியங்கள் நமக்கும் நேரிடுகிற வேலையில, அந்த நேரத்தில தான் இதிலிருந்து தப்பிக்கிற வழியை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டும். சோதனைக்குட்படுகிற வேலையில், அதாவது ரொம்ப போராட்டங்களை வாழ்க்கையில சந்திக்கிற வேலையில தான் மனம் நொந்து போய் விடுகிறோம். அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியில, வேதத்தை வாசிக்கிறதையோ அல்லது ஆலயத்துக்கு செல்லுகிறதையோ கர்த்தருடைய போதனைகளை கேட்பதையோ விசுவாசிப்பதையோ அதிலே தீவிரமாக ஜீவிப்பதையோ நாம் விட்டு விடுகிறோம். விட்டு விடும்போது என்ன ஆகிறது பாருங்கள், அந்த சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வது கிடையாது. நான் எப்பவுமே பார்த்திருக்கிறேன், போராட்டத்தின் நேரத்தில் கொஞ்சம் நம்ம மனம் தளர்ந்து போய், சரி இதெல்லாம் சரியா வரமாட்டேந்து, இதெல்லாம் சரியா நமக்கு வாக்குத்தத்தை சொல்றபடியே நடக்கலையே, நமக்கு இப்படி ஆகலையே, அப்படி ஆகலையே, நமக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி எல்லாம் நினைக்கும் போகுது. நினைக்கும் போது மனம் தளர்ந்து வேதத்தையும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களையும் மறந்து மனம் தளர்ந்து இதுக்கு புறம்பாக நாம் ஜீவிக்கிற வேளையிலே நான் பார்த்திருக்கிறேன், சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அந்த காற்றும் புயலும் அந்த வெள்ளமும் வந்து நம்மை மூழ்கடித்து நம்மை நாசப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கேன். எந்த வாழ்க்கையில இதை உணர்ந்திருக்கிறேன். எந்த நேரத்தில் நான் இந்த தப்பிக்கும் வழியை விட்டு தூரமா போறனோ அந்த நேரம் எனக்கு நாசம் தான். இன்னும் மோசமா அந்த நாசம் வந்து என்ன பிடிச்சிருது? ஹலோ, நாசங்கள் நம்மை வந்து சந்திக்கும் போது, பலவிதமான பொல்லாத காரியங்கள் நமக்கு நேரிடும் போது, அப்பதான் என்ன பண்ணணும்? வேத வசனத்தை இன்னும் கெட்டியாய் நாம் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் இவைகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே எங்க இருக்குது? ஹலோ, அப்ப அடைக்கலம் எங்க போக போறீங்க? கர்த்தருக்குள்ள அடைக்கலம் போக போற, அவர் தான் அடைக்கலம். ஆனா அது எப்படி கர்த்தருக்குள்ள, எப்படி கர்த்தருக்குள்ள நீங்க அடைக்கலம் புகுவீர்கள்? இந்த வார்த்தையின் மூலமாக. இந்த வார்த்தையில தான் தப்பிக்கிறதுக்கு வழி உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தை கையில பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து, வாழ்க்கை போராட்டங்களில் இருந்து, வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனையிலிருந்து தப்பிக்கிறதற்கு வழியை, அடைக்கலம் புகுவதற்கு வழியை காண்பிக்கிறதா இருக்கிறது. போராட்டம் வந்துருச்சேன்னு வேதத்தையும் ஆலயத்தையும் ஜபத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கையும் விட்டா அந்த ஆளுடைய கதி என்ன ஆகுறது பாருங்க? தப்பிக்க வழி இல்லாது, அது என்ன, மாட்டிக்கொள்றதுக்கு வழி. எல்லா விசுவாசிகளும் கவனிச்சீங்களா? அது தப்பிக்க வழி இல்ல, அது என்ன மாட்டிக்கொள்றதுக்கு வழி, இன்னும் கெட்டியா அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கொள்ளுறதுக்கு வழி. தப்பிக்க வழி எங்க? வசனத்திலே இருக்கிறது. ஆகையால் வசனத்தை விட்டு தூர போய் விடாதீர்கள், வசனத்துக்கு இன்னும் நெருங்கி வாருங்கள், வசனத்துல இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். தப்பிக்க வழி இங்கே இருக்கிறது. நீங்கள் அடைக்கலம் புக வேண்டிய இடம், பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம், அந்த நாசமோசங்கள்ல இருந்து, உங்களுக்கு ஏற்படுகிற பலவிதமான பொல்லாத காரியங்கள்ல இருந்து நீங்கள் தப்பித்து அதை மேற்கொண்டு அதில ஜெயித்து வெற்றி சிறக்க வேண்டிய வழி எங்க உண்டாகிறது? வேத வசனத்தின் மூலமாக உண்டாகிறது. ஆகையால் தான் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே ஓடினார். எங்க ஓடினாரு? ஒரு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான் தெரிஞ்ச உடனே மற்றவங்க கேட்க ஆரம்பிச்ச உடனே எங்க ஓடினார்? வனாந்திரத்துக்கு ஓடினார். ஏன்? தப்பித்துக் கொள்றதுக்காக ஓடினார். எலியா ஓடினார். எசேபெல் உன்னை கொன்று விடுகிறேன்னு சொன்ன உடனே தலையை சீ விடுறேன்னு ஓடியே போயிட்டார். ஒரே ஓட்டமா ஓடி களைச்சு போய் மரத்தடியில படுத்து ஐயோ நான் செத்தா போகுதுன்னு சொல்றார். ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார். தாவீது ஓடுறார், சவுலுக்கு தப்பி அவனுடைய கோபாக்கினைக்கு தப்பி ஓடுகிறார். இப்படி அவங்க எல்லாம் ஓடினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம் ஓடுறது இல்ல. நாம் எந்த இடத்துக்கும் கோகைக்கும் வனாந்திரத்துக்கும் ஓடுறது இல்ல. நாம் என்ன பண்றோம்? வேத வசனம் சொல்லுகிறது நாம் நிற்க வேண்டும் என்று. எபேசியர் வாசிங்க, எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் எல்லாரும் சொல்லுங்க, நிற்கவும். நிற்கவும் எப்படி நிற்க போகிறீர்கள்? தீங்கு நாளிலே, உங்களுக்கு தீமைகள் உங்களை எதிராக உங்களுக்கு எதிராக வருகிற நாளிலே, போராட்டங்கள் ஏற்படுகிற நாட்களிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க முடித்தவர்களாய் நிற்கவும். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஓடுறதில்ல, நான் நிற்கிறவன். எப்படி நிற்கிறதுங்க? பிரச்சனைகளை பார்த்து நாம் ஓடுகிறதில்லை. பிரச்சனைகளை வந்த உடனே கத்தரை விட்டு தூரமாக போய் விடுகிறதில்லை. பிரச்சனைகள் வருகிற போது நாம் என்ன பண்ணுகிறோம்? அவைகளின் மத்தியிலே சகலத்தையும் செய்து முடித்தவர்களா என்ன பண்ணுகிறோம்? நிற்கிறோம். எத்தனை பேர் நிக்க போறீங்க? இதுல நிக்கிறது தான் வல்லமை. ஏன் நிற்கிறோம்? பிசாசானவன் சகல தந்திரங்களோடு, சகல விதமான அவனுடைய ஆயுதங்களோடு நம்ம எதிர்த்து வருகிறான். நாம் என்ன பண்ணுகிறோம்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அவனை எதிர்த்து நிற்க, எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு, போட்டுக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டு, எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டு ரெடியா என்ன பண்ணுறோம்? நிற்கிறோம். ஓடுறதில்லை. இந்த யுத்தத்தில் நாம் ஓடுகிறது கிடையாது. இதற்கு பயந்து ஓடுகிறது கிடையாது. பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடுகிறது கிடையாது. வாழ்க்கை போராட்டங்களுக்கு பயந்து ஓடி ஒளிகிறது கிடையாது. நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். ஏற்கனவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே நாம் தப்பிக்கும் வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தப்பித்துக் கொள்ளுகிற வழி இங்க வார்த்தையிலே இருக்கிறது. ஆகையால் என்ன பண்ணுகிறோம்? இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு, இந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை வைத்துக் கொண்டு போராட்டத்தின் மத்தியில் என்ன பண்ணுகிறோம்? களத்திலே நிற்கிறோம். நாம் ஓடுகிறது இல்ல, நிற்கிறோம். நிற்கும் போது நாம் தோல்வி அடைகிறதே கிடையாது. ஐயோ நான் நின்னங்க, நான் தோத்து போனேங்கன்னா எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தாங்களான்னு பார்க்கணும். முதல்ல அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு நின்னாங்களான்னு பார்க்கணும். அது வேற பிரசங்கம், அது ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும். அது அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் தரித்து கொண்டு என்ன பண்ணணுமா? நிற்க வேண்டும். சாத்தானுக்கு எதிராக நிற்க வேண்டும். எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை வைத்துக் கொண்டு நின்னால் நிச்சயமாய் தோற்க முடியாது, நாம் ஜெயித்தே ஆவோம். ஆகையால் அடைக்கலம் புகுகிறது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய நம்பிக்கையை வைத்து, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே அதிலிருந்து தப்பித்து காக்கப்படுவதற்கு வழி என்று வார்த்தையை நம்பி ஓடுகிறோமே, அதுதான் அடைக்கலம் புகுகிறது. எத்தனை பேர் வார்த்தையை நம்பி ஓடுறீங்க? இப்ப வேற ஏதாவது பார்ப்போம் போவீங்களா? கிடையாது. பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? வார்த்தையை இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது மனம் தளர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் நிறுத்தக்கூடாது. தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. பிரச்சனை வரும்போதுதான் இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் வர்றதுதான். ஆனா நீங்க அதை மேற்கொள்ள போகிறீர்கள், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள போகிறீர்கள். அதிலிருந்து தப்பிக்கும் வழி தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் நாம் அடைக்கலம் புகும் இடம். ஃபோர்ட்ரஸ், கோட்டை. அடைக்கலம் என் கோட்டை.
1: என்று சொல்வேன். கோட்டை என்று சொன்னால் அரணிப்பான இடம். அந்த பாதுகாப்பான அரணிப்பான இடத்திற்கு பின்னால் நின்று கொண்டு எதிரியை தாக்குகிற இடம். இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் விச் யூ அட்டாக் தி எனிமி, தட் இஸ் ஃபோர்ட்ரஸ். கோட்டை என்று சொன்னால் பாதுகாப்பான அரணிப்பான ஒரு இடம். அந்த பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டு என்ன பண்றோம், அங்க போய் ஒளிஞ்சிட்டு இல்ல, அங்க இருந்து கொண்டு எனிமியை, விரோதியை தாக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாப்பான அரணிப்பான இடம் என்ன, கவனிப்போம். மத்தேயு 7 அதிகாரம் பாருங்கள். இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் தான். கோட்டை என்று சொன்னா நம்ம கோட்டையில ஓடி போய் பதுங்குறது இல்ல. கோட்டையில அந்த காலத்துல ஓடி போய் பதுங்கினாங்க, அதனால அந்த மொழிகள் அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்காங்க, என் கோட்டைன்னு சொல்லி. ஆனா கோட்டை கோட்டையிலே போய் பதுங்குறோம் கிடையாது, அது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கோட்டை என்ன, இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பான இடம், அரணிப்பான இடம் என்ன, நம்மை பாதுகாக்கிற இடம். அந்த இடத்திலிருந்து நம்முடைய விரோதியை, சாத்தானை மடங்கடிக்க தாக்கக்கூடிய இடம் அது என்ன பார்ப்போம். மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம் முதல், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லவா, அவங்க மறுபடியும் வார்த்தைக்கு தான் வருது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. இந்த 91 சங்கீதம் போனாலும் எங்க போனாலும் இதை விட போறது இல்லை, திருப்பி திருப்பி எங்க வரப்போறோம், வார்த்தைக்கு தான் வரப்போறோம். அந்த ரகசியமான நம்முடைய ரகசிய இடம், மறைவிடம் என்ன, அது கர்த்தருக்குள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதுல ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய அடைக்கலம் போகிற இடம் என்ன, அது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த தப்பிக்க வேண்டிய வழியை அதிலிருந்து புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், அதுதான் நம்முடைய அடைக்கலம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நல்லா கவனிங்க, ரெண்டு வீடு பார்த்தா பாடும்போது சொன்னேன், ரெண்டு வீடு, ஒன்னு மணலின் மேல் கட்ட வீடு கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஒன்னு சரியான அஸ்திபாரம் இல்லை, இன்னொன்று சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்குது. இந்த சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்படாத வீடு, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல் மோதுறது. நாலு காரியம், பெருவெள்ளம் வந்து பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல் மோதுறது, நாலு காரியம். அதே பாஷை, அதே வார்த்தைகள் அப்படியே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு, கல்லின் மேல் வீட்டு கட்டினவனுக்கும். அவனுக்கு என்ன வந்தது, அவனுக்கு லேசா மழை வந்து இல்ல வராம விட்டுச்சுன்னு சொல்லியிருக்கான். அவனு மேல மழையே வரல, அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வரல, அந்த வீட்டை எந்த காற்றுமே வந்து மோதல, எந்த வெள்ளம் மோத வந்து தாக்கலன்னு சொல்லியிருக்கா, கிடையாது. அந்த வீட்டுக்கு என்ன வந்தது, பெருமழை சொரிந்து 25 வசனம் பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது. இந்த மணலின் மேல், அதாவது சரியான அஸ்திபாரம் இல்லாமல் கட்டினவனுடைய வீட்டின் மேல் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகள் தான் எங்க வந்தது, சரியான அஸ்திபாரத்தோடு கல்லின் மேல் கட்டினவனுடைய வீட்டு மேலையும் வந்தது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மனுஷருக்கு சாதாரணமாக வருகிற சோதனைகளை அல்லாமல், அதாவது எல்லா மனுஷருக்கும் சாதாரணமாக வர்ற சோதனை அல்லாமல் வேறென்று உங்களுக்கு வருகிறது இல்ல என்றார். எல்லா மனுஷனுக்கு என்ன வருது, அதுதான் வருது. அவனுக்கு மழை அடிக்குதா, நமக்கும் மழை அடிக்குது. அவனுக்கு வெள்ளமா, நமக்கும் வெள்ளம். அவனுக்கு காத்தடிக்குதா, நமக்கும் காத்தடிக்குது. அவன் வீட்டுல மோதுதா, நம்ம வீட்டுல வந்து மோதுது. என்ன வித்தியாசம், நம்ம வீட்டுல வரல, அவன் வீட்டுலதான் வந்ததுன்னு அர்த்தமா, கிடையாது. ரெண்டு இடத்துக்கு வந்தது, மனித பிரச்சனைகள், மனுஷன் காண்கிற பிரச்சனைகள், இந்த உலகத்திலே மனுஷனுடைய தீமையான உலகத்திலே வருகிற
0: பிரச்சனைகள் பொதுவாக எல்லாருக்கும் வருகிறது. ஆனா என்ன வித்தியாசம், அந்த வீடு விழுந்தது, இந்த வீடு நின்னுச்சு. அப்ப நின்ன வீடு ஏன் நின்னுச்சு? கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்படின்னா என்ன? இயேசுவே சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனை கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லுகிறார். ஏன் நின்னுது? இவ்வளவு மனித பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனைகளை தாங்கி இவ்வளவு காற்றடித்து வீட்டில் மோதி வெள்ளம் வந்து மழை வந்து எல்லாம் வந்த பிறகு ஏன் இந்த வீடு நின்னுச்சு? வசனத்தை கேட்டு அதன்படி செய்ததுனாலே நின்றது. விழுந்த வீடு என்ன? ஏன் விழுந்தது? வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாததுனால அவனுடைய வீடு விழுந்தது. அந்த அஸ்திபாரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த அஸ்திபாரம் தான் மிகவும் முக்கியமான அஸ்திபாரம். கோட்டை, the fortress is hearing and doing the word of God. கோட்டை என்பது ஒரு ஸ்திரமான அரணிப்பான பாதுகாப்பான இடம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு விரோதியை தாக்கலாம் நாம். அந்த கோட்டை என்றால் என்ன? சங்கீதம் 91 அதிகாரத்திலே கோட்டை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அவன் கோட்டை. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்வது எனக்கு கோட்டையை போல இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்யும் போது அந்த ஸ்ட்ராங் பொசிஷன், அந்த பாதுகாப்பு, சேஃப்டி பொசிஷன், பாதுகாப்பான ஸ்திரமான இடத்திலே நாம் நிற்கிறோம். விழக்கூடாத இடம், தாக்குதல மடிந்து போகக்கூடாத இடம், அரணிப்பான இடம், பாதுகாப்பான இடத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற போது. அந்த பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டு நாம் என்ன பண்ணுகிறோம்? விரோதியை. அப்ப என்ன ஆகுது? அந்த அரணிப்பான இடத்துக்கு பின்னால் நின்றுட்டு உங்களுடைய அம்புகளை எய்யும் போது என்ன ஆகிறது? அவனுடைய அம்பு உங்க மேல பட மாட்டாது, ஆனா உங்களுடைய அம்பு அவனை போய் சேரும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்க, இன்னொரு சங்கீதத்தை எடுப்போம். 18 சங்கீதம் 1:2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகம். எடுப்போம் 18 சங்கீதம் 1:2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எப்படி விவரிக்கிறார் பாருங்க கர்த்தரே. இன்னொரு வசனம், உபாகமம் 32:30-31 வசனம். அவருடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் எத்தனை பேரையும் ஓட்டுவார்களாம்? 10,000 பேரை எப்படி? இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்தில் சரீரப்பிரகாரமாக விரோதிகளை சந்தித்தார்கள். பல தேசங்கள் அவர்களுக்கு வந்தது, பல ராஜாக்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். அப்படிப்பட்ட எதிரிகளை சந்தித்தார்கள். அப்பொழுது ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஓட்டினார்கள். ஏன்? அவர்களுடைய தெய்வம் அவர்களை கைவிட்டு விட்டதாம். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அவங்களே சொல்றாங்களாம், நாங்க நம்பி கண்மலை என்று சொன்னால் நாம் நம்பி இருக்கிற நம்முடைய ஸ்ட்ரென்த். அவர்களே சொல்றாங்க, அவங்க தெய்வம் போல நம்ம தெய்வம் இல்லப்பா, நம்ம தெய்வம் நம்மளை நல்ல நேரத்தில் கைய விட்டு கழுவிடுது, அவருடைய தெய்வம் அவர்களை கையை விட கழுவுறது இல்லை. அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து அவர்களுக்கு கோட்டையை போல நின்று அவர்களை பாதுகாத்து அவர்களை முன்னேற செல்லு செய்கிற தெய்வம். ஆகியால் தான் அவங்க ஒரு 1000 பேரையும் 2 பேரையும் ஓட்டுகிறார்கள். ஏன்? நம்முடைய தெய்வங்கள் நம்மை கைவிட்டு விடுகின்றன, அவருடைய தெய்வம் அவர்களை கைவிடுகிறது இல்லை என்று யார் சொல்லுகிறதாம்? ஹலோ, விரோதிகள் சொல்றாங்க. வேதத்தில் இதை ஒரு தடவை பண்ணணும்னு வச்சிருக்கிறேன். விரோதிகளின் வாயினால் வந்த விசுவாச வார்த்தைகள்,
1: அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு ஒரு எடுத்து காமிக்கிறோம் பாருங்க. வேதத்திலிருந்து அவன் சொல்றான், அவங்க தெய்வம் அவங்கள கைவிடாதுன்னு. விசுவாசி என்ன சொல்றாரு? என்ன கைவிட்டாருங்க? விசுவாசி சொல்ற வார்த்தை இது. ஆனா அவிசுவாசி என்ன சொல்றான்? அவர்கள் தெய்வம் அவங்கள கையை விடவே விடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நம்முடைய கண்மலை நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நம்முடைய தேவன் நம்ம ஒருபோதும் கைவிடுகிறது கிடையாது. அவங்க தான் பயப்படணும். அவருடைய தேவன் கைவிடுகிற தேவன். நம்முடைய தேவன் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. ஆகையால் தான் ஒருவன் ஆயிரம் பேரையும் ரெண்டு பேர் 10,000 பேரையும் ஏன் துரத்துறான்னா, அவங்க தெய்வம்லாம் விட்டு ஓடிடுது. பிரச்சனை வரும்போது ஒன்னும் பக்கத்துல நிக்கிறது கிடையாது. நம்ம தேவனும் பிரச்சனை நேரத்துலதான் நமக்கு கோட்டை போல, நம்முடைய அரணை போல அவர் நின்று நம்மை பாதுகாக்கிறார். அவிசுவாசிகள் சொல்றாங்களாம், மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்கள் சொல்லுவாங்களாம், அவங்க கண்மல வேற, அது வேற மாதிரி, அது அவர்களை விட்டு போகாது என்று அவர்கள் சொல்றாங்களாம். சமீபத்தில் யாரும் எனக்கு ஒரு கதையை சொன்னாங்க. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப திருடி, ரொம்ப மோசம் பண்ணி, ஊழல் பண்ணி, எல்லாம் பண்ணி, பெரிய பெரிய பணக்காரனான ஒரு மனுஷன். அவனுக்கு எதிராக 1008 கேஸ் உலக ஊர் பூரா போட்டு, அவனை கோர்ட்டுக்கு இழுத்து, அவனை போலீஸ் பிடிச்சி, அவனை சிபிஐ வரைக்கும் பிடிச்சி, எல்லாம் பிடிச்சி பண்ணாலும் அவன் ரொம்ப காமா இருப்பான். ஆள் நல்லா சிரிச்சு பேச்சு சந்தோஷமா, யார்கிட்டையும் கோபம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப டென்ஷனே கிடையாது, ரொம்ப ஜோரா இருப்பான். அதை பார்த்துட்டு ஒரு விசுவாசி சொல்றான், விசுவாசி எப்படி இருக்கணுமோ அவன் அப்படி இருக்கிறாங்க. பிரச்சனையின் நேரத்துல விசுவாசி எப்படி இருக்கணும் வேதம் சொல்லுதோ அவன் அப்படியே இருக்கிறான்னு சொன்னார் ஒருத்தர். கரெக்ட் தான் அது. சில நேரத்துல விசுவாசிகள் இருக்கிறது பாத்தீங்கன்னா, தேவன் அவர்களை கைவிட்டாருன்னு அவங்க நம்புறாங்கன்னு தெரியுது. விசுவாசிகள் இருக்கிற நிலையை பார்த்தா, அவர்கள் இருக்கிற டென்ஷனை பார்த்தா, தேவன் அவர்களை கைவிட்டு விட்டாருன்னு என்று அவர்கள் எண்ணி விட்டார்கள். ஆனா நம்முடைய தேவன் நம்ம ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நல்லா கவனிப்போம். சங்கீதம் 91, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப நாம் சொல்ல வேண்டும், தேவன் நம்முடைய கோட்டையா இருக்கிறார், நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, நம்மை விட்டு விலகுகிறதில்லை, அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் சொல்லுகிறோம். 3 வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இது பிசாசனுடைய கரத்திலிருந்து தேவன் நம்மை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, வேடனுடைய கண்ணிக்கும். பிசாசு ஒரு வேட்டைக்காரனை போல சொல்லிருது வேதத்துல. அவன் எதுக்கு வேட்டையாடுறான்? யாரையாவது பொறி வைத்து பிடிக்க முடியுமா? அதான் கண்ணி, ஸ்னேர். ஸ்னேர் என்று சொன்னால் பொறி வச்சு பிடிக்கிறது. யாரையாவது பொறி வச்சு பிடிக்க முடியுமா? இந்த கண்ணி என்று சொன்னால் என்ன? ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய ஆவிக்குரிய நடக்கையிலிருந்து, ஸ்பிரிச்சுவல் வாக், ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய காலை தடுமாற செய்கிற எது ஒன்றாக இருந்தாலும் அதுதான் இந்த வேடனுடைய கண்ணி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம், நம்ம காலை பொறி வச்சு மாட்டு வைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணிருக்கான்? வேட்டையாடி திரிந்து கொண்டிருக்கிறான், எப்படியாவது மாட்டை வைக்க வேண்டும் என்று. ஆகையால் தான் வேதவசனம் சொல்வது, வேடனுடைய கண்ணிக்கும் நம்மை தப்புவிப்பார் என்று. வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிப்பார். அவன் கண்ணி வைத்துக் கொண்டு, பொறி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். எலி பொறி வைத்து உங்களுக்கு பழக்கம் இல்லையா? பொறி வைக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படின்னு. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா வழங்குவது. எப்படி சாத்தான் பொறி வைக்கிறான்? பொறி வைக்கிற ஆள் போய் எலிய பிடிக்கிறது இல்லை, பிடிக்கிறாங்களா? பொறி வச்சுட்டு அவர் பாட்டு தூங்குறாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த எலி மாட்டிக்கிட்டு இருக்குது. அவர் போய் பிடிக்கிறது இல்லை, அந்த பொறியும் ஓடி போய் பிடிக்கிறது இல்லை. ஆளை நடந்து போயிட்டு இருக்கிற ஆளை போய் பொறி பிடிக்குதா? போய்கிட்டு இருக்கிற எலிய பொறி ஓடி போய் பிடிக்குதா? கிடையாது. பொறிய பசங்க வச்சு விட்டுறாங்க. அந்த பொறிக்குள்ள ஒரு தேங்காயோ ஒரு ஏதோ ஒண்ணு, ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒன்று அந்த எலிய சுண்டி இழுக்கும்படியாக அது போற எலிய திரும்பி பார்க்க வைக்கிறது. முதல்ல திரும்பி பார்க்க வச்சு அப்புறம் ஆசை உண்டாக்குது. அது கிட்ட வந்து அது மோந்து பார்த்து அந்த வாசனை இன்னும் அதிகான ஒண்ணு, அதை சாப்பிட்டுதான் போனது மனசு வச்சு வாய உள்ள விடுது, ஒரேடியா மாட்டிக்குது. அவ்வளவுதான். இந்த சாத்தானுடைய பொறியும் அப்படிதான். சாத்தான் பொறி எப்படி? அதுவும் அப்படிதான். சாத்தான் ஓடி தெரிஞ்சு அவன் போய் யாரையும் பிடிக்கிறது இல்லை. அவன் வந்து பொறி வச்சுட்டு பேசாம உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், யார் இதுல மாட்டுவான். அந்த பொறியில ஒரு அட்ராக்ஷன் வைத்துடுறான், அதுல சில பாவங்களை ஒரு கவர்ச்சியாக உண்டாக்கி அதை வைத்து விட்டு, இது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிறவன இந்த பக்கம் போவானா, இவன் இதை கவனிப்பானா, இவன் இதுல விழுவானா என்று வேடிக்கை பார்த்துக்கணும். அவன் ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாதுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவன் நினைச்சாலும் உங்களை விழுங்க முடியாது, அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்களா கொண்டு போய் காலை உள்ள விட்டாதான் அவன் பிடிக்க மாட்ட முடியும். வாசிப்போம் யாக்கோபு. ஆகியால் தான் பாருங்க, இந்த பழைய கோயில்கள் பேசுவாங்க, சாத்தான் என்ன இப்படி பண்ணிட்டான். அந்த சாட்சியை நிறுத்திட்டேன் நான், இந்த சாத்தானுடைய சாட்சியே வேணான். நான் விசுவாசிக்கிற சாத்தான் ஒண்ணும் பண்ணவே முடியாதுன்னு. அவன் பண்றதான் என்னைக்கோ பண்ண, நம்மளால ஏமாத்திரம் சொல்லுங்க. அவனால முடியுமானா நம்மளை வீழ்த்த முடியுமானால், நம்ம விழுங்க முடியுமானால், நம்ம அழிக்க முடியுமானால், இன்னைக்கு நம்ம இருப்போம் நினைக்கிறீங்களா? அவன் எவ்வளவு வேலை பண்ணிருப்பான், இந்நேரம் சும்மா விட்டு வச்சிருப்பான். நம்ம எல்லாம் ஏன் மாட்டாம இருக்கிறோம்? ஏன்னா அவனால எல்லாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. முதலாம் அதிகாரம், யாக்கோபு முதலாம் அதிகாரம் 12 முதல், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று. சோதனையில மாற்ற மனுஷன் பாக்கியம் ஒன்று கொடுத்துருக்கு. ஹலோ, சோதனையை சகிக்கிற மனுஷன், அதுல மாற்ற மனுஷன் இல்ல. இந்த சோதனையில என்ட்யூர் பண்றவன், இந்த சோதனையும் மீறி வாழ்கிற மனுஷன், இந்த சோதனையின் மத்தியில அதுல மாட்டாம வாழ்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையில மாட்டின மனுஷன் பாக்கியவான் சொல்லல. இந்த சோதனை பொறி எங்க பார்த்தாலும் வச்சிருக்குது, ஆனா பார்த்து நடந்து கரெக்டா இருந்து அதுல மாட்டாம இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, கர்த்த தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஹலோ, ஆண்டவர் என்னங்க இந்த மாதிரி சோதனை, இந்த தீமையான சோதனை எல்லாம் ஆண்டவர் தர்றதே கிடையாது. வேதத்தில் சொல்லியிருக்குது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாது, சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா வாயை திறந்து வீணா பிசாசனத்துல மாட்டிக்குவீங்க. அதுதான் காத்துட்டு இருக்கான் பிசாசு. தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லாதீர்கள். தேவன் இப்படிப்பட்ட தீமையான சோதனைகளை, பாவ சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. தேவனை பாவத்தை வச்சு சோதிக்கிறாரு, பாவத்துல விழுந்துட்டு ஐயோ தேவன் நாங்க எப்படி சோதிச்சிட்டாரு நம்ம சொல்றதுக்கு கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. சோதிக்கப்படுகிறன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தீமையான காரியத்தை கொண்டு உங்களை சோதித்து பார்க்கவே மாட்டார். பாவத்தை வச்சு சோதிக்க மாட்டார், மற்ற தீமையான காரியங்களை வைத்து உங்களை சோதித்து பார்க்க மாட்டார். அவன் அவன் தன் தன் எப்படி சோதிக்கப்படுறான் கவனிங்க. இங்க வேத வசனம் தெளிவா சொல்லுறது எப்படி சோதிக்கப்படுகிறோம். தேவனா சோதிக்கிறார் கிடையாது, அவனவன் தன் தன். எல்லாரும் சொல்லுங்க, அவனவன் தன் தன். தன் தன்னா அவன் வழியில போய் சோதிக்கப்படுறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனையில மாற்றதுக்கு என்ன காரணம்? அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இந்த எலி மாதிரிதான் கதை. பொறி வச்சிருக்கிறான் சாத்தான், இவன் பசங்க போயிட்டே இருக்கிறான். போற வழியில ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு பாவ செயல், ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு சிந்தை, ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு கவர்ச்சி அவனை இழுக்கிறது. அவன் தன் அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே அவன் இஷ்டம், அதனால்தான் சோதிக்கப்படுறான். தேவன் இதுல கிடையவே கிடையாது, தேவன் சோதிக்கல. இவன் பேசாம போயிட்டு இருக்கான், வழியில சாத்தான் வச்ச அந்த பொறி இருக்குது. அந்த தேங்காயை பார்த்தோன்னு சும்மா போக முடியல, இது எப்படியாவது வாயை வச்சுட்டு தான் போகணும்னு இருக்கு, அதுலதான் மாற்றுறது. அவனவன் தன் தன் இச்சையினாலே, சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. யாரு இழுக்கல? இவனே இழுக்கப்படுறான், வசீகரம் பண்ணப்படுகிறான். கவர்ச்சி அதிகரிக்குது, போறான் கிட்ட, இழுக்கப்பட்டு சிக்குண்டு. ஹலோ, அந்த பொறியதான் சொல்றாரு, பார்க்கறான், ஆசைப்படுறான், கிட்ட போறான், மாட்டிக்கிறான், சோதிக்கப்படுகிறான் இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க, எப்படி வந்தது சோதனை? அப்படிதான் வந்தது. பார்த்து அந்த பொல்லாத காரியங்களை இதை செய்து பார்த்தா எப்படி, இதை அனுபவிச்சு பார்த்தா அப்படி, ஆசைப்பட்டு பக்கத்தில் போய் அதை அவன் எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறபடியில் தானே போய் மாட்டிக்கிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து, இச்சைன்னா ஒரு சிந்தை இல்லையா, ஒரு ஆசை, தீய காரியங்களை குறித்த ஒரு ஆசை இச்சை, அது கற்பம் தரிக்குதான். ஒரு பெண் எப்படி கற்பம் தரிக்கிறாளோ அது போலவே இது என்ன ஆகுது, உள்ளத்துக்குள்ள மனதுக்குள்ள போய் என்ன ஆகுது, கற்பம் தரிக்குது. இந்த சீட் ஆஃப் பேட் தாட்ஸ், கெட்ட சிந்தைகள் ஆகிய விதைகள் உள்ள போய் கற்பம் தரிக்குது. எப்படி சோதனை உண்டாகுதுன்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் எப்படி சோதிக்கப்படுறான், எப்படி விழுந்து போகிறான், எப்படி பிசாசனால் தோற்கடிக்கப்படுகிறான் என்பதை விவரிக்கிறார். எப்படி தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை விளக்கினார். எப்படி அது ஆகுதுன்னு, எப்படி ஆகுது, இச்சையானது என்ன ஆகுது, கற்பம் தரிக்கிறது. உள்ள போய் ஒரு சீட் மாதிரி உள்ள போய், வித மாதிரி உள்ள போய் அது உற்பத்தி ஆகிறது. போக போக போக குழந்தை எப்படி கற்பத்தில் வளருகிறதோ அது போல இந்த ஆசை உள்ளத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மனதில் அந்த ஆசையை வச்சு வளர்த்து கொண்டே இருக்கிறான். யாரும் திடீர்னு விழுந்துறது இல்லை சோதனையில், இவன் வளர்த்து கொண்டே இருக்கிறான். கற்பம் தரித்து பாவத்தை, பாக்குறீங்களா வசனத்தை, 15 வசனம், கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்படிதான் மாட்டுறாங்க. முதல்ல ஒரு ஆசை உண்டாகிறது, அந்த ஆசை மனதில் என்ன ஆகுது, வளர இடம் கொடுக்கிறோம். அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது பிறந்துருது. என்னத்தோ ஆசைப்பட்டோமோ எதை நினைச்சோமோ அது ஒரு நாள் என்ன பண்ணுகிறது, பிறந்து விடுகிறது நம்முடைய வாழ்க்கையில குழந்தை மாதிரி. கற்பம் தரித்து எப்படி பிறகுதோ அது போல இந்த ஆசைகளும் கற்பம் தரித்து ஒரு நாள் உண்மையாகவே அந்த ஆசைப்பட்ட காரியங்கள் நடந்து விடுகிறது. இப்படிதான் மனுஷன் சோதனைக்கு உட்படுகிறான். என் பிரியமான சகோதரரே, சபை ஆட்களுக்கு எழுதுறார் விசுவாசிகளுக்கு, மோசம் போகாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதுல மாட்டித்தான் ஆகணும்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன் சொல்றார் மோசம் போகாதிருங்கள், இப்படி மாட்ட வேண்டிய அவசியமே இல்லை, பொறி இருக்குதுன்னு தான் சொல்றமே. சாத்தான் வேடனுடைய கண்ணி, அவன் அந்த பொறியை வைத்திருக்கிறான். அவன் ஒண்ணு வந்து உங்களை பிடிக்க முடியாது. அவன் நினைச்சாலும் அவனுடைய எல்லா சக்தியும் உபயோகப்படுத்தி நரகத்தின் எல்லா ஆவிகளும் வந்தா கூட உங்களை பிடிச்சி அந்த பொறியில மாட்டி வைக்க முடியவே முடியாது. அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொறியும் வந்து உங்களை ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அது பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்குது ஒரு மூலையில. சாத்தானும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பொறியும் அப்படியே காத்துக்கிட்டு இருக்குது. யாரு போய் மாட்டுறது, நீங்க தான் போய் மாட்டுறீங்க. We are responsible for falling into the temptations of the devil. பிசாசனுடைய சோதனைகளுக்குள்ள உழுகிறதுக்கு பிசாச குற்றம் சொல்லாதீர்கள், நாம தான் அதுக்கு பொறுப்பு. ஹலோ, ஐயோ பிசாசு பண்ணிட்டான், பிசாசு என்ன பண்ண, அவன் பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, நீங்க ஏன் போய் மாட்டினீங்க அதுல, அவன் பொறி வச்சிருக்கு பேசாம உட்கார்ந்துருக்கான், நீங்களும் யார் போய் மாட்ட சொன்னது, அது எப்படி மாட்டுறீங்க, இச்சையில சிக்குண்டு அதையே மனதுல வச்சு வளர்த்து வளர்த்து கடைசியில வளர்த்தது அந்த நினைச்சது அப்படியே உண்டாயிடுது வாழ்க்கையில. பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். எத்தனை பேர் மோசம் போக போறது இல்ல, எத்தனை பேர் தெரியும், சாத்தான் இன்னைக்கெல்லாம் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், சாத்தான் தன்னுடைய எல்லா வல்லமையும் சகல பசுத்தாவிகளையும் பயன்படுத்தினால் கூட என்னை விழச் செய்ய முடியாது. அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, அவன் என்னை தோற்கடிக்க முடியாது. அதுதாங்க உண்மை, இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். இதுதான் நம்ம விசுவாசிகளுக்கு தெரியுது இல்ல, இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். அவன் என்ன, அவன் எவ்வளவு வல்லமை உபயோகப்படுத்தினாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம தான் போய் மாட்டுகிறோம். ஆகையால் தான் சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்பு வைக்கிறார். எப்படி வேடனுடைய கண்ணிக்கு தப்புறா, இதனாலதான் இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் இல்லை. ஏன் எல்லாருக்கும் இல்லை, எல்லாரும் இந்த அடைக்கலம் புகுறதுல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் புகுறது கிடையாது. எல்லாரும் இந்த கோட்டை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்கிற இந்த கோட்டைக்குள்ளாக வசிப்பது கிடையாது. ஆகையால் தான் பாவ சோதனைகளில், பிசாசின் சோதனைகளில் போய் சிக்குண்டு விழுகிறார்கள். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்காது. சும்மா வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால ஒன்று நடக்காது. சங்கீதம் 91 சொல்றதுனால அது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா, நடக்காது. 91 சொல்றதுனால நடக்காது, நீங்க அதன்படி செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். யாருக்கு இது நடக்கும், அந்த மறைவிடத்திலே தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும், இந்த கொடைக்கு கீழாக, இந்த நிழலுக்கு கீழாக தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும், இந்த வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் புகுகிறவனுக்கு யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்கிற அந்த கோட்டைக்குள்ளாக அதன் பாதுகாப்புக்கு பின்னாலே நின்று கொண்டு பிசாசை தாக்குகிறவனுக்கு இந்த வார்த்தை நடக்கும். சும்மா 93 சொல்லுதுன்றதுனால நடக்காது. 91 சொல்லுது, 91 சொல்லுது, 100 தடவை சொன்னாலும் அது நடக்காது. இதன்படி செய்கிறவர்களுக்கு தான் இது நடக்கும். அமைதலாயிட்டீங்க. வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைக்கிறார், பிசாசுடைய கரத்திலும் தப்பு வைக்கிறாரா இல்லையா? 91 சங்கீதம் வாக்கு தத்தம் பண்ணுகிறது, பிசாசனுடைய சகல திட்டங்களுக்கும் அவன் வைத்திருக்கிற சகல விதமான கண்ணிகளுக்கும் அவன் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க வைத்திருக்கிற சகல விதமான காரியங்களிலிருந்து உங்களை தப்பு வைப்பார். நிச்சயமா தப்பு வைப்பார். எப்படி தப்பு வைப்பார்? நீங்க ஏதோ அப்பப்ப வந்துட்டு போறதுனால தப்பு வைப்பாரா? கிடையாது. அப்பப்ப வெறும் கிறிஸ்துவ கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் ஆண்டவர் தொழுது கொள்றதுனால தப்பி வைப்பாரா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் செல்லாது. யாரை தப்பு வைப்பார்? இந்த மறைவிடத்திலே தங்கி இதுல அடைக்கலம் புகுந்து இந்த வார்த்தையை விசுவாசித்து இதன்படி செய்து இந்த கோட்டைக்கு பின்னாலே வாழ்கிறவனை அவனை தப்பு வைப்பார். ஏன்னா அவன் விழ முடியாது. ஏன்? அவன் விழிப்பாக இருக்க போகிறான். அவருடைய மறைவிடத்திலே, அவருடைய நிழலிலே, அவருடைய கோட்டையிலே, அவருடைய அடைக்கலத்திலே அவன் இருப்பான். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? நாம் எல்லாரும் அப்படி இருக்க விரும்புகிறோம் இல்லையா? இந்த வசனத்தை அப்படி பார்த்தது இல்லை, ஆனா இப்ப அப்படி பார்க்க போறோம். போக போக போக ஒவ்வொரு வசனத்தையுமே அப்படித்தான் நாம் காணப்போகிறோம். மோசம் போகாதிருங்கள். எப்படி மோசம் போகிறோம் கொஞ்சம் எண்ணி பாருங்க. நீதிமொழிகள் 6:2 என்ன சொல்லுது? உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். எப்படி மோசம் போகிறோம் தெரியுமா? ஐயோ தேவன் தாங்க என்ன இப்படி பண்ணிட்டாரு. கிடையாது, தேவன் பண்ணவே இல்லை. இல்ல பிசாசு தாங்க எப்படி பண்ணா? இல்லங்க, பிசாசு பண்ணவே இல்லை. இல்லங்க, சூழ்நிலை தான். சூழ்நிலை என்னங்க? மலையே நகர்த்திடலாம் நீங்க, அவ்வளவு பெரிய சக்தி உங்களுக்கு இருக்குது. சூழ்நிலையும் ஒண்ணும் பண்ணல. பின்ன என்ன பண்ணது? எப்படி மோசம் போனீர்கள்? உங்கள் வாய்மொழியால் சிக்குண்டு வாயின் வார்த்தைகளால் பிடி பட்டோம். நல்லா எழுதி வச்சுக்க வேண்டியதுதான் எல்லாரும். வாய்மொழியால் சிக்குண்டு வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டோம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாமல், நம்பிக்கை கேதுவான காரியங்களை பேசாமல், விசுவாசத்தை பேசாமல், அவன் நம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நான் பேசும்போது, அதை விசுவாசிக்கும் போது நாம் அந்த அடைக்கலத்தில் இல்லை, அந்த கோட்டைக்கு பின்னால. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அல்ல. நமக்கு இந்த 91:3 நிச்சயமாக அப்படி செய்தால் நடக்காது. இந்த பொல்லாதனுடைய அக்னியாஸ்திரங்கள் எபேசியர் 6:16 சொல்லியிருக்கிறது. பொல்லாங்கனுடைய அக்னியாஸ்திரங்கள் என்று சொல்லி அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. பிசாசு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான் என்பது குறித்து ஒரே ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். உண்மையாகவே பிசாசு நம்ம ஒன்று செய்ய முடியாது. இப்ப நான் நல்லா விலகி சொல்லிட்டேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிசாசும் ஒண்ணு செய்யறதில்லை, அந்த பொரியும் ஒண்ணும் பண்றதில்லை. அதாவது அந்த அவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், பொறி பேசாம இருக்குது. நாம தான் போய் மாட்டுகிறோம். சீஷர்கள் பாருங்க, இயேசு அனுப்பினார், சீஷர்களை வெளியே அனுப்பினார். போய் எல்லாரும் பிசாசுகளை துரத்தி வியாதியாசத்துல சொஸ்தமாகுங்கள்னு சொல்லி அனுப்பினார். திரும்பி வந்து ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. லூக்கா 10:17 நினைக்கிறேன் வாசிக்கிறோம். அவர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில பிசாசுகள் கூட எங்களுக்கு பயந்து நடுங்குகின்றன என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசு கூட எனக்கு பயந்து நடுங்குதுன்னு சொன்னோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசு மின்னலாய் போல் வானத்திலிருந்து விழுந்ததை நான் கண்டேன்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு இப்பதான்பா தெரியுது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக பிசாசு வானத்திலிருந்து மின்னலை போல விழுந்ததை நான் பார்த்துட்டேன். ஆயாலும் பிசாச விரட்டுறேன். அவனுக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், தோற்கடிக்கப்பட்டவன். தேவன் வந்து பிசாச அன்றைக்கே தோற்கடித்து விட்டார். இன்றைக்கு தோற்கடிக்கிறது இல்லை. தேவன் வந்து பிசாச இயேசுவை கொண்டு சிலுவையில தோற்கடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வான மண்டலங்களிலே, பரலோகத்திலே அவனை கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளார். அன்றைக்கே தோற்கடித்து விட்டார். அவன் வெளியேற்றப்பட்டான். அவனும் அவனுடைய சேனையும் அன்றைக்கே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. சிலுவை வர்ற வரைக்கும் காத்திருந்து இயேசுவை சிலுவையில வைத்து பிசாசை தோற்கடிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிலுவையில ஏன் தோற்கடிக்க வச்சார்? இன்னொரு விதத்தில் என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் தங்களுடைய பாவத்தின் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிசாசனிடத்தில் கொடுத்து விட்டார்கள். மனிதர்களாயிருந்தவர்கள் அந்த பிசாசிலிருந்து திரும்ப அதை பெறுவதற்கு அதை ஜெயித்ததை திரும்ப எடுப்பதற்கு மனிதன் என்று அவர் செல்ல வேண்டும், மனிதனாக அவர் செல்ல வேண்டும். ஆகையால் தான் மனிதனாக இறங்கி வந்தார். மனிதன் தான் இந்த அதிகாரத்தை பிசாசனத்தில் கொடுத்துட்டான். இப்ப மனிதன் தான் வந்து அதை பிடுங்க வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும். ஆகையால் தான் தேவன் மனித உருவத்தில் இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையில மரித்த போது மனிதர்களுடைய வாழ்க்கையில பிசாசனுடைய கிரியை அளித்தார். ஹலோ, பிசாச தேவன் சிலுவையில் அளிக்கல, மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யும் கிரியைகளுக்கு அதிகாரத்தை குலைத்து போட்டார். மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நினைவு ஒன்று செய்யாதபடிக்கு அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி போட்டார். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக ஜீவிக்கிற எந்த மனிதரையும் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. வானத்திலிருந்து மின்னலை போல பிசாசு கீழே விழுகிறதை கண்டேன் என்று சொல்றார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். சத்துருடைய வல்லமை ஒன்றும் நம்மை சேத படுத்தாது என்று சொன்னார். படுத்தாதான் படுத்துமா? இயேசு என்ன சொல்றாரு? பிசாசுடைய வல்லமை உங்களை ஒன்றும் சேத படுத்தாது. அப்புறம் என்னங்க இந்த கோயில்கள் சாட்சி, பிசாசு தான் பண்ணான், பிசாசு தான் பண்ணான். இயேசு சொல்றார், பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாரும் சொல்லுவோம், பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் உங்களை. பாருங்க, இந்த பாஸ்டருங்க பிரசங்கமே பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல, அவர்களால் ஜனங்க முன்னால எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர். நாங்க யாருங்க என்னங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஏதோ கொண்டு போய் இடுப்பில் கயிறுலாம் கட்டி விட்டாங்க, அவங்க ஏதோ பண்ணி விட்டாங்க, மந்திரம் பண்ணி விட்டாங்க, ஆகையால் அவருக்கு ஜெபம் பண்ண முடியல, அவர் பிரசங்கம் பண்ண முடியலன்னாங்க. அந்த ஆளுடைய மனைவி சொன்னிச்சான், ஏன் நீ ஒரு ஊழியக்கார, நீ பேசாமல் அந்த கயிறு அறுத்து எரிஞ்சு போட்டு இயேசு நாமத்தில் போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதானே, இந்த கயிறை பிடிச்சிட்டு இதுக்கு பயந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்னுச்சான். நான் சொன்னேன், அந்த அம்மாவை பிரசங்க யாராங்க முதல்ல என்ன, இவரை விட்டு ஒழிங்க என்ன, இந்த கயிறுக்கு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த கயிறு என்ன பண்ண போதுங்க, இந்த கயிறு ஏதாவது பண்ணுமா? எத்தனை நூறு கயிறு கட்டிட்டுமே மேல என்ன பண்ண போகுது? ஒரு கயிறு ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசின் காரியங்கள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு சொன்னார், அவனை வானத்திலிருந்து மின்னலை போல கீழே தள்ளினாங்களாம். தேவன் அன்றைக்கே அவனை தோற்கடித்தார். சிலுவையில ஏன் தோற்கடித்தார் என்று சொன்னால், ஜனங்களுடைய வாழ்க்கையில இனி சிலுவையை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒருவன் மேலும் பிசாசு அதிகாரம் கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் சிலுவையில பண்ணார், தோற்கடித்தார். தேவனுக்காக அவர் தோற்கடிக்கல, மனுஷனுக்காக தோற்கடித்தார் சிலுவையில. மூன்றாம் முறையா கடைசி அவனை தோற்கடிச்சு ஒழிச்சே போட போறார், வரப்போகுது அந்த காலம். ஹலோ, நூறு கயிறு கட்டட்டுமே என்ன ஆக போகுது? ஒண்ணுமே, அத்தனை கயிறு எரிஞ்சு போட்டு இயேசுவின் நாமத்துல போய் வாழ வேண்டியதான். சிலர் சொல்லுவாங்க, ஒரு தகடு எடுக்கிறவங்க யாராவது இருக்காங்களாங்க? தகடு இதுக்கு நாகர்கோயில இருந்தும் கேரளால இருந்தும் கூட்டு வருவாங்க இந்த தகடு எடுக்கிறதுக்கு. வீட்டுல யாரோ தகடு வச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்தா ரெண்டு எங்க போறீங்க, பாம்பே போறீங்க, என்னத்துக்கு போறீங்க, நாலு இடத்துல தகடு எடுக்க வேண்டியது இருக்குன்னாரு. இப்படிப்பட்ட ஊழியத்தை நான் கேள்வியே பட்டது இல்லையங்க. இவளோட தகடுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கா? நான் கேக்குறேன், இவளோட தகடுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கான்ற? பிசாசுக்கே வல்லமை இல்லை என்று வேதம் போதிக்கிறது. தகடுக்கு வல்லமை இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றாதீர்கள், அது சரியல்ல. ஒரு போதும் இந்த மந்திரவாத பில்லி சூனியம், இதுல இருந்து எனக்கு இது பண்றேன், நாங்க வந்து தண்ணி தெளிக்கிறோம், நாங்க வந்து பூஜை பண்றோம், நாங்க வந்து அது ஒண்ணும் கிடையாதுங்க. நான் சொல்றேன், பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போவானா போக மாட்டானா? வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிப்பேன் என்று சங்கீதம் 91:3 சொல்லுகிறது. எந்த பிசாசும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இந்த ஆளுங்களை பின்பற்றாதீங்க. தகடு எடுக்கிறேன், இந்த கயிறு அறுத்து போட்டுறேன், உனக்கு தண்ணி தெளிச்சு ஒரு ஒரு ரூமா வந்து நான் ஜெபம் பண்ணி ஒரு ஒரு ரூமா நான் சுத்திகரிக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த பிசாசும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப பிளைனா சொல்லிட்டனும். ஹலோ, சில முடிக்கிறாங்க, என்ன எப்படி சொல்லிட்டாரு? நிச்சயமா சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொல்றேன், நூறு கயிறை கட்டுங்க, நூறு கயிறை எரிஞ்சு போட்டு நான் பாட்டுக்கு பேசாம போய் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த பிசாசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. நான் விட்டாதான் அவனுக்கு அதிகாரம், நான் வாயை திறந்தாலும் அதிகாரம், எனக்கு சத்தியம் தெரியவில்லை என்று சொன்னால் தான் அதிகாரம். அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்து கத்தரை இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற அநேக புதிய மக்களுக்கு சொல்கிறான், அது இதுன்னு கயிறு எடுக்கிறாங்க, தாயத்தை எடுக்கிறாங்க, இந்த தகடு எடுக்கிறாங்கன்னு இந்த வேலையே போகாதீங்க. அதெல்லாம் சும்மா அப்படி ஒன்றும் கிடையாது. பிசாசுக்கு உங்கள் மீது அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பிசாசின் மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்றார், தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிறதற்கு பிசாசின் வல்லமைகளை
2: ஏழு சர்ப்பம் என்ன பிசாசினுடைய வல்லமையை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாத்தானை மிதிக்கிறவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். தகடு எடுக்கிறதுக்கு ஒரு ஊழியம் தேவையா? வசனத்தை பிரசங்கிக்கிறது தான் ஊழியம். ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கிறது தான் ஊழியம். எத்தனை பேர் சொல்றீங்க அதுக்கெல்லாம் போறது இல்லைங்க? நான் என்ன மீதி பேரெல்லாம் போறீங்களா? தகடு எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க. எங்க தகடு எங்க எடுக்கணும்? அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளியிருக்க தகடு இல்ல, அவனை எலும்பு சுக்கு நூறா நொறுங்குறபடி தள்ளி இருக்கிறார் ஆண்டவர். இவன் என்ன தகடு எடுக்கிறது அப்படின்னு கேளுங்க. தகடு எடுக்கிறான்னு வந்தா சொல்லுங்க. பிசாசை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்று வேதம் போதிக்கிறது. தகடு இருந்தா இருந்துட்டு போதான். தகடு என்ன பண்ண போகுதுன்னு சொல்லுங்க. அந்த தகடை தேடி இதை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு வெளிப்பாடு வந்து இது இந்த மூலையில தான் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து வேண்டியதே இல்லை. நீங்கள் கர்த்தருடையவர்கள், அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீங்க, அவருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்லுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்லுவோம். நான் உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன், அவருடைய நிழலில் தங்குகிறவன். அவர் என்னுடைய அடைக்கலம், அவர் என்னுடைய கோட்டை. அவருக்குள், அவருடைய வார்த்தைக்குள் அடைக்கலம் இருக்கிறது. என்னுடைய பிரச்சனைகள் இருந்து தப்புகிற வழி அடைக்கலம் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. பிரச்சனையின் மத்தியிலே அவருடைய வார்த்தைக்கு செல்லுவேன். அவர் அவருடைய வார்த்தை அதை செய்கிறது. எனக்கு கோட்டையாயிருக்கிறது. அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை மடங்கடிப்பேன். பிசாசை மிதிப்பேன். பிசாசை மேற்கொள்ளுவேன். எந்த ஒரு காரியமும் பிசாசனுடைய சக்திகளும் என்னை சேதப்படுத்தாது.
1: படுத்தாதா இல்லையா? இதை சொல்றதை விட்டுவிட்டு எல்லா விசுவாசிக்கும் ஒரு பிசாசு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எல்லா விசுவாசிக்கும் உனக்கு இந்த பிசாசு இருக்கு, உனக்கு அந்த பிசாசு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிசாசை ஓட்டுறதுக்கு வாந்தி எடுத்தாதான் இந்த பிசாசு போகன்றவங்க இருக்காங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது உலகம். வசனத்தை சொல்றதுதான் ஊழியம். வசனத்தை சொல்லுகிறவர்களை பின்பற்றுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம்.

நம் வாழ்க்கையில நம் சந்தோஷத்தை கொண்டாட அநேகர் உண்டு. ஆனால் கஷ்டப்படும் போது எல்லாரும் மறைந்து விடுகிறார்கள். நம் வலியை பகிர்ந்து கொள்ள யாரும் முன்வருவதில்லை, ஒருவரை தவிர.

வாழ்க்கை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம் மறுபடியும் தவறுகிறோம். பலவிதமான சூழலில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். அறிவுரை சொல்ல அநேகர் வந்தாலும் குரல் கொடுக்க யாரும் வரவில்லை. துணை நிற்பேன் என்று அநேகர் சொன்னாலும் நாம் நடக்கும் பாதையில் யாரும் கூட வருவதில்லை, அவர் ஒருவரை தவிர.

நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் மனம் மாறுவதில்லை. உலகம் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை அழைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். மருத்துவர் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம். நம்மை படைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். கடும் புயல் அடித்தாலும் சரி, நடுக்கடலில் நாம் தனியாக நின்றாலும் சரி, கரம் பிடித்தவர் நிச்சயமாகவே நம்மை கரை

நான் இன்றைக்கி உயிரோடு இங்கே உட்காந்து இந்த சாட்சியை சொல்கிறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஐ வாஸ் டயக்னோஸ்ட் வித் பிளட் கேன்சர். டாக்டர் சொன்னாங்க மை கேன்சர் இஸ் ரீச்சிங் த லாஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரிட்டிக்கல். டாக்டர்ஸ் வந்து கைவிட்டுட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து இனிமேல்ட்டு இவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே ப்ரேயர்ஸால் மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. ஸோ த ஹோல் சர்ச் ஸ்டார்டட் ப்ரேயிங் ஃபார் மீ. இட் வாஸ் அ கிரேட் மிராக்கிள். ஆல் மை கவுண்ட்ஸ் கேம் பேக் டு நார்மல். டாக்டர்ஸ் வேர் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹியர் ஐ ஆம் டுடே. ஐ ஹவ் கமிட்டட் மை லைஃப் ஃபார் கிரைஸ்ட் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அண்ட் யா ஐ ஆம் ஜஸ்ட் கோன் ரன் ஃபார் கிரைஸ்ட் டில் மை லாஸ்ட் பிரெத். ப்ரைஸ் காட்.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனைகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ, தொல்லைகளோ, வியாதிகளோ இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே. உங்களை அழைத்த இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்பொழுது இந்த

தாவீது சவுலுக்கு பயந்து காத் என்ற நாட்டின் அரசன் ஆக்கீசிடம் அடைக்கலம் புகுந்தார். இதை நாம் 1 சாமுவேல் 21:10 வாசிக்கிறோம். ஆனால் அங்கிருந்தும் தாவீது விரட்டப்பட்டு அதுலாம் என்ற குகையில் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த நிலையிலும் தாவீது முறுமுறுக்காமல், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் ஒலிக்கும் என்று பாடுகிறார். இதுதான் சங்கீதம் 34.

0: ஜெயக்கொடி. ஆமே. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 1:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: அவர்கள் சத்துருக்கள் சம்பூரணம் அடைந்து
1: அறுப்புண்டு
0: போவார்கள்,
1: ஒழிந்து போவான்,
0: அவன் ஒழிந்து போவான்.
1: உன்னை
0: நான் சிறுமைப்படுத்தினேன்,
1: இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன்.
0: கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்துரு எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவனுடைய ரிசல்ட் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், அவன் அறுப்புண்டு போவான். அறுப்புண்டு. கடந்த நாள்ல ஆவியானவர் ஒரு வார்த்தையை இருதயத்துல அதிகமாய் கொண்டு வந்து இடைபட்டு கொண்டிருந்தார். நான் உடனே நோட் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடே கர்த்தர் இதுதான் பேச போகிறார் என்று. அதுதான் தாவீதினுடைய நிலை. நமக்கு தெரியும், தாவீது 3வது சங்கீதத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் புதிய பாட்டிலே வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனவேதான் நமக்குள்ளே அந்த மாம்ச கிரியைகள் வெளிப்படத்தக்கதான பகையோ கசப்பையோ நம்ம நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடாது. நாம கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியும், பழி வாங்குதலும் பதில் செய்தலும் கர்த்தருக்குரியது. யாரை எப்படி டீல் பண்ணணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 92வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுகிறார், 11வது வசனம்.
1: என்
0: சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் கணுத. வார்த்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இன்னும் வாசிங்க, இன்னும் சத்தமா வாசிங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனுடைய 7வது வசனத்திலே சத்துருவின் வளர்ச்சியை குறித்தும், 12வது வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில் துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் புல்லை போல் அல்ல, அவன் பனைய போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல்லு ஒரு மலையிலே வளர்ந்துடும், பனை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மலையிலே வளர்ந்தவங்களை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி, ஆமே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க புல்லு கிடையாது பனை. சிலர் பானை மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சத்ரு புல்லை போல தழைத்து செழிக்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, அது அவன் என்றென்றைக்கும் அழிவதற்கு ஏதுவானது. அதனால ஆண்டவர் அவன் கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவர் அவன் அப்படி செய்யறான், ஆண்டவர் இப்படி செய்யறான். அதனாலதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துட்டான், பொறாம வந்துச்சு. ஆண்டவர் அவங்க எல்லாமே அவங்க பக்கம்தான் இருக்கு, எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு ஏதுவாக தான், அவங்களுக்கு ஃபேவராக தான் நடக்குது, அவங்க வாய்ஸ் தான் இங்கே எடுபடுது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சங்கீதமே ஓய்வு நாளின் பாட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ சமூகத்தில் வந்து நீ பாடணும், நீ துதிக்கணும். ஆமே. ஹல்லேலூயா. துன்மார்க்கர் செழிக்கிறதும் தழைக்கிறதும் அது எல்லாமே அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமான் பனையே போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். முதல்ல வேர் தான் நல்லா வளரும், அதுக்கப்புறம் தான் வெளியே வளரும். ஆமென். நல்ல கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தைகளை நம்மை வேர்கொள்ள வைத்து வேர்கொள்ள வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார். பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு சொல் வழக்கம் உண்டு, ஒரு வீட்டுக்கு ஒரு பணமிரர் இருந்து அந்த வீடு வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே, கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறது மாத்திரமல்ல, நம்மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வளர்த்தி கொண்டு வருகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக நம்மை பண்படுத்தும்படிக்கு சில பாதைகள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார், ஓய்வு நாள் பாட்டல்லவா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். அவங்க என்ன பார்க்க விரும்புறாங்க? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும். இப்படி அவங்க பார்க்க விரும்பும் போது கர்த்தருடைய அவன் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், நமக்குள் வாசம் பண்ண விரும்பி நம்மை தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் ஒரு காரியம் சிம்பிளா நமக்கு புரிகிறது என்ன அப்படின்னா, என் பிரச்சனைய அவர் பிரச்சனையா பார்க்கிறார். ஆமே. தாவீது இங்கே சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நம்பிக்கைய நம்ம அறிக்கை இடுகிறதுல அசைவு இல்லாமல் உறுதியா இருக்கணும். இதே சங்கீதக்காரன் 54வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. அங்க என்ன சொன்னார்? காணும் என்றார். இங்க என்ன சொல்றார்? கண்டது. தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமே நம்முடைய கண்கள் காணும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். சத்துருக்கள் பெருகிட்டு இருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். காணும் என்று சொன்னதை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு போராடுகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஆமா, இதனால எனக்கு நேரிடுவதல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிரச்சனைக்கு நேரிடுவது, இந்த போராட்டத்துக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவைகளுக்கு நமக்கு நன்றாய் தெரியும். ஆமீன். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா எழும்பி நின்றுச்சு தெரியுமா? எரிகோ கோட்டை இவங்க வரக்கூடாது என்று கட்டப்பட்டதல்ல, அது ஏற்கனவே கட்டப்பட்டது. யாருமே வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை தான் எரிகோ கோட்டை. இஸ்ரவேலர் வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை அல்ல, எல்லாருக்குமே அது சவாலான கோட்டை. ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை என்ன செய்வதற்கு, அந்த வழியாய் தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை, ஆனா என்ன பண்ண, எனக்கு கர்த்தர் இந்த பாதையில தான் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த காரியம். ஆமே. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வராங்கப்பா, கோட்டையை கட்டு, அப்படி கட்டப்பட்ட கோட்டை அல்ல, வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை. ஆமே. ஒருவனுக்கு அப்படிதான் இருக்கும். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:1,
1: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
0: ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
1: ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
0: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருத்தருக்கு உள்ளே அப்படி லாக். ஆமே. ஆனா வேற வழி இல்லை, இதை உடைச்சுதான் ஆகணும். எரிகோ இருக்கிற இடம் எதுன்னு பார்த்து அடிக்க போகல, இவங்க போற வழியில எரிகோ பெரிய தடையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படிங்கிறார். எரிகோவை சுத்த விடுறார், எரிகோவை சுத்த விடுறார். சத்துருக்களுக்கு அது சிரிப்பா இருந்திருக்கும். ஒருவர் ஒருவரை ஆயுதம் எடுக்க விடல இந்த கோட்டையை தகர்க்க. ஏழாவது நாளில் இவர்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கங்கள் இடிந்து கீழே விழுகிறது. இவங்க இப்படி நடக்கும் யோசித்திருக்க மாட்டாங்க. யோசுவாவுக்கு தெரியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்னு, ஆனா எப்படி ஒப்பு கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையிலே நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக நடந்து செல்லுகிறார், அவர்கள் தடைகளை. அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போவார், நீ வந்து அந்த தடையெல்லாம் மாத்திட்டு போ அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்றாரு, கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரத்தை பிளந்து நடத்துகிறார். இன்னொரு இடத்துல நீ கால் வச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறார். ஆண்டவர், நான் கால் வச்சு யோர்தான் இழுத்துட்டு போயிட்டுன்னா அப்படியே சொல்லிட்டே இரு, பிரச்சனை உனக்கு சால்வே ஆகாது. தேவ பிள்ளைகளை, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்மால முன்னேற முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருந்த ஒருவன் அன்று யுத்த களத்தில் போனதுனாலதான் 40 நாள் வந்து நின்ற பெலிஸ்தியன் அதற்கு மேல நிக்க முடியாதபடிக்கு விழுந்து போனான். எல்லாரும் உங்க இருதயத்துல கை வச்சு இந்த ஒரு வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவா. நம்புறவங்க ஒரு விஷய கூட சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். ஜெயம் எனக்கு, ஜெயம் எனக்கு, இயேசுவின் நாமத்திலே ஆமே. சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமே, அதுல 5 காரியங்கள் மெடிடேட் பண்ண வச்சார். 3 காரியத்தை சொல்ல முடியுமான்னு பாக்குறேன், அப்படி இல்லைனாலும் 2லயாவது சொல்லிடலாம். ஆமே, கர்த்தர் பலப்படுத்துவாராக. 132 சங்கீதம் அதனுடைய 18 வசனம் நன்றாய் தெரிந்த வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இங்கே கர்த்தர் சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார், வெட்கத்தை உடுத்து வைக்கிறார். எப்படி வெட்கத்தை உடுத்து வைக்கிறார் தெரியுமா, அவன் மீதிலோ அவன் கிரீடம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா, ஆண்டவரே என் சத்துருக்களை அடிச்சிருங்க, நிர்மூலமாக்கிருங்க. ஆண்டவர் எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட விட்டுறணும். நம்ம நம்ம பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும். ஆமே, நம்ம நம்முடைய பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லணும். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, சத்துருவை எப்படி வெட்கத்துக்கு உட்படுத்துகிறார் என்றா, சத்துரு யாரை பகைத்தானோ, யாரை நிர்மூலமாக்க நினைத்தானோ, யாரை நாசம் பண்ண நினைத்தானோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி. சங்கீதம் 23 தாவீது பாடின பாட்டு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை தியானிக்கும் போதே உடனே எனக்கு மைண்ட்ல வந்தது, ஆண்டவர் கொண்டு வந்தது மொர்தெகாய் ஆமான். நன்றாய் தெரிந்த சம்பவம். இந்த ஆமான் மனசுல இருந்தது ஃபுல்லாவே மொர்தெகாயின் நாசம். இவன் நாசமாகணும், இவன் எழும்பிடக்கூடாது, இவன் அடி வாங்கணும், இவன் தள்ளப்படணும். என்ன மனசோ தெரியல. அதாவது நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை அன்று அதை உண்மையில அவன் அனுபவிக்கவே இல்லை. ஏன் அனுபவிக்கல தெரியுமா, அடுத்தவனுடைய நாசம் அவன் மனசுல இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க, இன்னொருத்தவர்களுடைய அழிவு, இன்னொருத்தவர்களுடைய நாசம், இன்னொருத்தவர்களுடைய வீழ்ச்சி, இது நம்முடைய மனசுல இருக்குமானால் நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கப்பட்டாலும் நம்மால அனுபவிக்க முடியாது. அதில் ஒரு அடையாளம் தான், எஸ்தர் வந்து விருந்து வைக்கிறார், விருந்து வச்சு ஆமானை கூப்பிட்டு விடுறாங்க. ராஜஸ்திரீ விருந்து ராஜாவுக்கு தான் வைப்பா, அதையும் தாண்டி நாட்டில் இருக்கிற ஒருவன் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறான் என்றால் அவன் உண்மையிலே ராஜாவுக்கு அடுத்தவன், அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அவ்வளவு மேன்மையான காரியம். ஆனால் அந்த ஆமான் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் வாசியுங்கள்.
1: ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாக இஸ்ரவேலையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் புரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவருக்கு
0: விவரித்து சொன்னான். அடுத்து சொல்றான் பாருங்க.
1: பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்க
0: ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை.
1: நாளைக்கும்
0: ராஜாவுடனே கூட
1: நான்
0: விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லும்.
1: ஆனாலும்
0: அந்த யூதனாகிய மொர்தெகாய்
1: ராஜாவின் அரமனை வாசலில்
0: உட்கார்ந்திருக்கிறதை
1: நான் காணும்
0: ஒன்றும்
1: இல்லை என்றான்.
0: அவையெல்லாம் எனக்கு நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. இது ஒரு மோசமான வியாதி. இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? அடிதான். அவன் என்ன வீடு பெரிய நல்ல வீடு இருக்கும், நிம்மதியா தூங்க மாட்டாங்க. அவன் எப்படி வீடு கட்டிட்டான்? நம்ம உழைச்சோம், நம்ம நல்ல இவங்க எப்படி பைக் வாங்கிட்டாங்க? இவங்களுக்கு கார் இருக்கும். அதாவது மொர்தெகாயை குறித்து ஆமான் மனசுல இருந்தது அவ்வளவுமே நாசம். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், டைம் போகிறது. எஸ்தர் 3:5 மொர்தெகாய் மேல ஆமான் மூர்க்கம் நிறைந்தவன். அவனை பார்த்தாலே கோபம் வருது. 3:6 அற்பமாய் பார்க்கிறான். அற்பமாய் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அதே 3:6 பிற்பகுதியில் மொர்தெகாய்க்கு எதிரான பிளான் பண்றான், திட்டம் போடுறான், எதிர் திட்டம் போடுகிறான். 10:11 அதற்கான அனுகூலத்தையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். நமக்கு என்ன கேட்க தோணும் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இவனை இவ்வளவு செய்ய விடுறாருந்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கொசு வந்தாலே கடிக்கிறதுக்கு பிள்ளைய கடிக்க கூடாதுன்னு அடிக்கிற அடியில அந்த வம்சத்தையே காலி பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 11:12 வாசிங்க.
1: அப்பொழுது ராஜா
0: 3:10
1: அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து
0: உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இது யார் சொல்றா? ராஜா சொல்றா. எப்படி? யாருக்கு இஷ்டப்படி இனி மொர்தெகாய்க்கு செய்யப்பட போகிறது? ஆமானுடைய இஷ்டப்படி. எப்படிங்க இருக்கும்? அவன் மனசுல என்ன இருக்குன்னா, இவனுடைய நாசம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைய வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க மனசில் பிளான் பண்ணிட்டாங்க, இவனை எப்படியாவது ஃபெயில் ஆகிடணும்னு. கரெக்டாக ப்ராக்டிக்கலுக்குள்ளே வராங்க, லேபுக்குள்ளே போகிறாங்க. யாரை இன்சார்ஜாக போட்டிருக்கிறாங்கன்னா இதே ஸ்டாஃபை போட்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு சிரி சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த லேபு நீ என்ன பண்ணாலும் ஃபெயிலு தான். அப்படி ஃபெயில் ஆக்குகிற நல்லவங்க எல்லாம் இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. இதுதான் ஒருத்தனை குறித்து அவன் மனசுல அவ்வளவு நாசத்தையும் வன்மத்தையும் வைத்திருக்கிறவன் கையில உன் இஷ்டப்படி செய்ய என்று ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அடுத்த கேள்வி, இப்படி நம்ம லைஃப்ல வரும்போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி, எனக்குள்ள எழும்புகிற கேள்வி ஒண்ணுதான், இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? புரிந்து கொள்ளுங்கள், என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் என்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய அமைதி அவர் கைவிட்டார் என்று? இல்ல, என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை எப்படி செய்யணும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமே ஆமே. நமக்கு என்ன பிரச்சனைனா ஆண்டவருடைய அமைதி தான் பிரச்சனை. ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவரை இவ்வளவு செய்யறோம், அவன் மூர்க்க வைக்கும் போதே அவன் மூக்கலே குத்திருக்கணும், நீங்க செய்யல. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். என் தேவன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார்னாலே அவர் என்னை கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. இந்த ஆமானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். இதை ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே அடுத்து மொர்தெகாயின் அனுபவம் எப்படி போகிறது என்றால், 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: நடந்து யாவற்றையும்
0: அவன் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இந்த இவனை மொர்தெகாய் தெரியும், நம்ம சர்ச்சில் கூட இந்த சர்மன் பல முறை நாம் தியானிச்சிருக்கிறோம், எனவே நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. யூதன் பிரதிஷ்டை உள்ளவன், இவன் பிரதிஷ்டை உள்ளவன். இந்த பிரதிஷ்டை உள்ளவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படி தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ள இந்த மொர்தெகாயின் வாழ்க்கையில் இந்த பாதையை தேவன் அலோ பண்ணி இருக்கவே கூடாதுன்னா மாம்ச கண்கள், மாம்ச சிந்தை நமக்கு சொல்லும். ஆண்டவரே, எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாருமே கடமைக்காக உங்களை தேடும் போது நான் உண்மையாக உங்களை தேடுறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது. இப்படி அநேகருடைய புலம்பல் இருக்கிறது, அது கேட்கணும்னு கேட்கறது கிடையாது, சூழ்நிலை அப்படி கேட்க வைக்கிறது. என் வாழ்க்கையில் இவ்வளவு நடந்த நான் இன்னும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இப்படி அனுமதிச்சிருக்கக்கூடாது. இப்படி யாருமே கேட்கணும் கேட்கறது கிடையாது, ஆனால் சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னா கேட்க வைக்கிது, கேட்க வைக்கிது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் துயர சத்தத்துடனே அலறிக்கொண்டு வரான். அவன் நடக்கும்போதே அழுதுட்டே வரான். அதாவது வேதனையில் நம்ம வீட்டு கதவை அடைத்து கொண்டு அழுகிற அனுபவம் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த அழுகை அடக்கக்கூடாமல் நடக்கிற அனுபவம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஆறுதலின் வார்த்தைகள் வந்து அது யாரிடத்திலும் கிடையாது. அழுதுகிட்டே தான் வருவாங்க, நடக்கும்போது அழுதுகிட்டே போவாங்க. எத்தனை பேருக்கு அழணுங்கிறதுக்காகவே பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறவங்க உண்டு, அழுதுகிட்டே போவாங்க. சில வண்டி எடுத்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு இருந்து ஓன்னு அழுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆமே. யார் இவன்? கர்த்தருக்காக கர்த்தரை மட்டும்தான் வணங்குவேன், வேற எதையும் வணங்க மாட்டேங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவன். கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற ஒன்றை ஆராதிக்க மாட்டேன் என்பதற்காக பாதிக்கப்பட்டவன். அந்த ஆமானவங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் தலையை வணங்கியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமே. ஆனா நான் ஆண்டவரை தள்ளி வேற யாருக்கு முன்னாடி என் தலையை தாழ்த்த மாட்டேன் என்பதில் உறுதியா நிற்கிறவன். அது நிமித்தம் இப்போ பாதிக்கப்பட்ட இப்பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆராதிக்கிறவன் அலறிக்கொண்டு போகிறான். மகா சத்தத்தோட ஆராதிக்கிறவன் துயரமான சத்தத்தோட அலறிக்கொண்டு போகிறான். இதுதான் அவனுடைய நிலை. இந்த நிலையில ஏதாவது மாற்றம் இருந்ததா என்று கேட்டால் மாற்றம் இல்லை. 5 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 5 கடைசி வசனம். பொல்லாத சத்ரு மனதுல எவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறான். இந்த ஆமானுக்கு விருந்து ஹாப்பியா சாப்பிட முடியலையா? இந்த மொர்தெகா இருக்கிறது வரைக்கும் என்னால சந்தோஷமா அந்த விருந்துல பங்கெடுக்க முடியல. உடனே அவனுடைய மனைவி நண்பர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, மொர்தெகாயை தூக்கு போடும்படி நாளை எதுன்னு ராஜா கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமாய் ராஜா உடனே விருந்துக்கு போகலாம். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இனி 6:1 வாசிங்க.
1: அந்த ராத்திரியில்
0: கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில என்னதுன்னு அர்த்தம், ஆமானே நீ இவ்வளவு நேரம் செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன காரியம், அவர் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டார், இப்போ நீ மோர்தேக்காய்க்கு கழுத்துல கை வைக்க போற, நீ காலில் கை வச்ச அமைதியா இருந்தா, இப்போ நீ வந்து வந்து எங்க கை வைக்கிற, கழுத்துல கை வைக்கிற, அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆமே, என் வாழ்க்கையின் பிரச்சனை பிரவாகம் போல என் காலை மூடினது, மூடி மூடி எழும்பிச்சு அவர் அமைதியா இருந்தார், ஆனா என் கழுத்துல கை வைக்கிறான் தெரிஞ்சதும் அந்த ராத்திரியில கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். ஆமே, இதுக்கு மேல என் பிள்ளைய விட்டா இந்த பிரவாகம் அவனை அடித்து கொண்டு போய்விடும், இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர விட்டா அவன் இல்ல என்கிற நிலை வரும்போது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆமென், என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையில எத்தனை போராட்டம் இருந்தாலும் நம்முடைய முடிவு கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இருக்குமே தவிர ஆமானுடைய இஷ்டப்படி இருக்காது, ஆமானுடைய விருப்பப்படி இருக்காது. ஆமென். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், ஹல்லேலூயா, அவன் தூக்கு மரத்தை செய்யும் போது ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். ஹல்லேலூயா. அவன் தூக்குல தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவனுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், தூக்கம் இல்லை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருந்தார்னு இப்ப அடுத்து சொல்றேன். உடனே ராஜா சொல்ற, நடபடி புத்தகங்களை கொண்டு வர சொன்னான், அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. 2 வசனத்திலே நமக்கு தெரியும் மோர்தேக்காய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டது. 3 வசனத்திலே அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னான். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு மறந்திருக்கும். யாருக்கு தெரியாது? ஆமானுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, மோர்தேக்காய்க்கும் தெரியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரதிகூலங்கள், இவ்வளவு பிரச்சனை நடுவில் அவர் அமைதியா இருக்கிறாருன்னா அவர் வேற ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுதான் நடக்கும்? ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு தெரியும் அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப திறக்கணும்? அடுத்த நாள் திறந்திருந்தா இல்ல, அந்த ராத்திரியில. அதாவது பிரச்சனை கழுத்துக்கு மேல போகுதுன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. இதுவரை இல்லாத முறுமுறுப்பு இப்பொழுது ஆரோனுக்கு மேல அதிகமாய் பெறுகிறது. அந்த ராத்திரியில ஒரு மிராக்கிள். ஆமே, புஸ்தகம் திறக்கப்பட்டது. இது ஏற்கனவே எழுதப்பட்டது. இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப ராஜா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? மோர்தேக்காய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். 4 வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெக்காயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரமனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான்.
0: ராஜா எதை பேசிட்டு இருக்கிறார்? மோர்தெக்காய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் எதை பேச வரோம்? ஆமான் எதை பேச வரோம்? மோர்தேக்காய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறார்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமன் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும் சாத்தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார்? உன்னை வாளாக்காமல், தலையாக்காமல், கீழாக்காமல் உலகம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? சத்துரு என்ன பேசிட்டு இருக்கிறான்? இந்த வார்த்தை அல்ல, பரலோகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில நிறைவேற போகிற வார்த்தை நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி நம்ம மனசில் இருக்கிறது ஆமானின் வார்த்தையா ராஜாவின் வார்த்தையா? ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? ஆமான் என்ன சொல்ல வரோம்? ஆமென், இவனை தூக்கிடணும், இவனை தூக்கிடணும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறான்? இவனை கனப்படுத்தணும், இவனை மேன்மைப்படுத்தணும். ஆமென். எதிரான வார்த்தைகள் வர வர வர அனுகூலமான வார்த்தை ராஜ சமூகத்தில் இருந்து உலகம் சொல்லுது, இவனை தூக்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆமானின் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை விட உயர்ந்தவர் ஒருவர் எனக்காக வேற பேசிட்டு இருக்கிறார். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஃபாதர். நல்ல கரங்களை தட்டி ராலமா கரா மா மா வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ரீ மா மா கரா லா மா ரீ தடா ரா லா மா கரா. ஹல்லேலூயா, ஆமென். அகஸ்வேரு ராஜா நேத்து வர வேற ஆமானுடைய இஷ்டப்படி செய்ய விரும்பினவர் இன்னைக்கு மாற காரணம் என்ன? நீதிமொழிகள் 21:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவினுடைய இருதயம். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி. நல்ல கவனிங்க, உங்களுக்கான வேலை வரும் வரைக்கும் எல்லாமே ஆமானுக்கு அனுகூலமாய் நடக்கிறது போலதான் இருக்கும். உங்களுக்கான இரவு வர்றது வரைக்கும், உங்களுக்கான நேரம் வர்றது வரைக்கும் எல்லாமே ஆமானுடைய விருப்பப்படி நடக்கிறது போலதான் வரும். கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வரும்போது, அதற்கான குறித்த நேரம் வரும்போது, அதை அதை தமது சித்தத்தின்படி. கௌரி நல்ல கரங்களை தட்டி சேரப்பா. ஹல்லேலூயா. மூணாவது அதிகாரத்துல ஆமான் இஷ்டப்படி செய்ய கொடுத்தாச்சு. அப்போ எனக்கான வேலை வர்றது வரைக்கும் யார் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும்? அந்த பாதை தான் கண்ணீரின் பாதை. இந்த இடத்துல உங்கள் கண்ணீர் ரொம்ப முக்கியமானது, உங்கள் கதறல் ரொம்ப முக்கியமானது, உங்க உபவாசம் ரொம்ப முக்கியமானது, உங்க ஜெபம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான வேலை வரும்போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. Jesus, Jesus, hallelujah, hallelujah. ஆமான் ஒன்னு பேச வரா, அவனை தூக்கணும். ராஜா இன்னொன்னு பேசுறா. ஹல்லேலூயா. ஆமான் என்ன பேச வரா? இவனை தூக்கி தூக்கு மரத்துல வைக்க. ராஜா என்ன பேசுறா? இவனை தூக்கி குதிரையில வை. ஹல்லேலூயா. ஆமான் என்ன பேச வரா? இவன் கழுத்துல கயிற மாட்டு. ஆமா. ராஜா என்ன பேசுறார்? இவன் தலையில கிரீடத்தை வை. Glory. எது நடந்துச்சு? எது நடந்துச்சு? எது நடந்துச்சு? ஆமான் சொன்னதா? ராஜா சொன்னதா? சபையே, உன் வாழ்க்கையில சத்துரு சொல்வதல்ல, கர்த்தர் சொல்வதே நடக்கும். அது அடையாளம் என்ன? இன்னும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமான் எவ்வளவு மூர்க்கம் கொண்டான், தொட முடியலையே, தொட முடியலையே. ஹல்லேலூயா. இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, ஆமென், ஹல்லேலூயா. ஆறாவது வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்?
0: அதன் அர்த்தம் என்ன? ஆமானுக்கு இம்மி அளவு கூட தெரியாது இந்த மோர்தேகாய் குறித்த ராஜாவுடைய பிளான். ஆமே. ராஜா மனசுல மோர்தேகாய் குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஆமானுக்கு கொஞ்சமும் தெரியாது. இன்னைக்கு அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக நாம் அற்பமாய் காணப்படலாம், ஆனால் திட்டம் அவருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது, என்னை குறித்த திட்டம். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வரும்போது தையில கொம்பை எடுத்து வந்ததும் தாவீது வீட்டில் யாராவது நினைச்சாங்களா இது கண்டிப்பா தாவீது? இல்லை, நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வேற பிள்ளை இல்லையா? வேற ஒருத்தன் இருக்கிறோம் எல்லாருக்கும் இளையவன். நினைக்கவே இல்லை. இந்த ஆமானுக்கு ஒன்றும் தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாசலில் உட்காந்து இருக்கிறாங்க பாரு, ரெட்டு உடுத்தி கொண்டு இருக்கிறான், சாம்பலில் உட்காந்து ஒவ்வொன்று அழுது அழு அழு அழு, நாளையோட உன் கதை முடியும். இல்லை, ஒரு தேவப்புள்ள அழுதான்னா ஆமான் கதை தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோர்தேகாய் ஆமான்ட்ட அழலை, இந்த மோர்தேகாய் ராஜாட்ட அழலை, இந்த மோர்தேகாய் எஸ்தர்ட்ட அழலை. கண்ணீரை கணக்கில் வைத்து பதிலளிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. சத்ருவின் கை ஓங்குறது போல இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்ணீர் ரொம்ப முக்கியம். அந்த கண்ணீரை எங்க வடிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. உன் கண்ணீரை சிதற விட்டுறாத, தேவையில்லாத இடத்துல சிந்த விட்டுறாத. பல முறை இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். இயேசு ஓமையை சொன்னார் அல்லவா, வழியருகே விதைக்கப்பட்ட விதை பறவை கொத்தி கொண்டு போயிடும், அது முளைக்கவே செய்யாது. நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் அழுது, நம்ம எவ்வளோ அழுதாலும் அவங்க அப்படியே வேற என்ன விசேஷம் கேட்குறவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஹல்லேலூயா. சில விதைகள் கற்பாறையில் விழுமா, அது உடனே முளைக்குமா, ஆனால் ஒரு வெயில் பட்டதும் போயிடுமா. அதே போல் நம்ம பிரச்சனை கேட்டதும் அப்படியா அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த பிரச்சனை உள்வாங்க மாட்டாங்க, ஆனால் உணர்ச்சி பொங்குவாங்க. கேட்டது இப்படி நடந்துட்டா, அந்த டிவி சீரியல்லாம் பார்த்து அழுவாங்க தெரியுமா? அதே மாதிரி, அதே மாதிரி நம்ம பிரச்சனை அவங்கள்ட்ட எல்லாம் போய் அழாதீங்க. சிலர் பாருங்க, சில விதைகள் எங்க விழுந்துச்சான், முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான். அது அது கூட வளரும் போது முட்கள் என்ன செய்யுமா, நம்ம தலைவலின் போனா தள்ளி போ, எனக்கு மொத்தமே வலிச்சுட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஆனா சில விதைகள் நல்ல நிலத்துல, அன்னாளின் கண்ணீர் நல்ல நிலத்துல விழுந்தது, அது நூறாய் பலன் கொடுத்தது. வேற யார்ட்டையும் போய் அழாதீங்க. அழனும்னா அந்த அழுகை, இந்த கண்ணீர், இதை இதை பேசிட்டே இருக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பேசலாம். ஏன்னா அவர் மட்டும்தான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் பார்க்க மாட்டார். ஆமே. அது வேற எல்லாருமே அற்பமாக பார்ப்பாங்க. எதுக்கு சும்மா போட்டு அழுதுட்டு இருக்கிறான்? ஏன் பாரு, ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறான் பாரு. எஸ்தர் கூட அற்பமாய் பார்த்தார். எஸ்தர் கூட அற்பம். ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல, உங்க அரண்மனையிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறா. ஆமே. நான் ட்ரெஸ்ஸுக்காக அழுறேன்னு உனக்கு நினைக்கிறியா? இல்லை, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா. யூதருக்கு ரட்சி. எஸ்தரை வளர்த்து விட்டது யாரு? மோர்தேகாய். என்ன, அவர் இந்த ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாரு, அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் இந்த பிரச்சனையில் இருக்கிறார், அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தான். ஆனால் அவருக்கு மட்டும்தான். ஏன் அழுகிறோம், எதுக்காக அழுகிறோம்? ஆமாம், நம் உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து, கூப்பிடுதலை கேட்கவே கேட்டு, வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உன் நலரல் எல்லாம் ஆர்ப்பரிப்பாய் மாறும், உன் புலம்பல் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உலகம் எதை பார்க்குது? அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறார்? இந்த கல்யாண வீட்டுக்கு இப்படியா வர்றது? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதான் ஒரு தம்பி ஸ்கூல்ல அவங்க அம்மாவை பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு போயிருக்கிறான். அவங்க அம்மா நார்மலாக போயிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னு இவன் ஒரே சண்டையாக வீட்டில், ஒரு நல்ல சாரி கொடுத்துட்டு வரக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பாட்டியான்னு கேட்குறாங்க. ஆ, தம்பியை கூட்டேன், இவாப்பா இவா, உங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோ பார்த்துருக்கிறியா நீ? நான் பார்த்துருக்கேன். எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க. உன்னை பெற்ற ஒரே காரணத்தினால எப்படி ஆகிட்டாங்க?

0: எப்படி இருக்கிறாங்க? அவர் ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறார். என்னண்ணா இந்த ஷர்ட்டு புது ஷர்ட்டு நியூ பிராண்ட் கொடுது. அவர் அப்படியே திருப்பி அனுப்பி விட்டார். பிரச்சனை தெரியாமல் இந்த உலகம் வெளியே பூசை பார்க்கும், ஆனால் அடிக்காயத்தை குணமாக்குற ஒரு பரலோகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமன் திட்டம் போடும்போது சும்மா இருந்தார், ஆனால் தூக்குமுறை செய்த அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறக்கப்பட்டது. என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ ஒரு சைடில் பார்த்தா ஆமானும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கிறான். ஆமான் என்னைக்கு தூக்குமுறை செஞ்சானோ அந்த ராத்திரியில. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம்.
1: அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தை
0: சீக் நல்ல புரிஞ்சுக்கோங்க. புஸ்தகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாமதம் கிடையாது. சீக்கிரம் சீக்கிரம் எனக்காக புஸ்தகம் திறக்கப்படுமா? இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனம், 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசி.
1: அஞ்சியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புத்தகத்தை திறக்கவும்,
0: புத்தகத்தை திறக்கவும்,
1: அதின் முத்திரைகளை உடைக்கவும்,
0: அதின் முத்திரைகளை உடைக்கவும்.
1: பாத்திரவான் யார் என்று
0: மிகவும் சத்தமிட்டு கோடுகிற
1: பலமுள்ள ஒரு தூதன்.
0: இந்த புத்தகத்தை யார் திறக்க போறாங்க? இந்த முத்திரையை உடைச்சு இந்த புத்திரத்தை இந்த புத்தகத்தை திறக்கிற பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது
1: பூமியிலாவது
0: ஒருவனும்
1: அந்த
0: புஸ்தகம் திறக்கிறது வரைக்கும் இந்த ஆமானவன் திட்டத்தை செய்து கொண்டே இருப்பான். இந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் காணப்படாததினால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மிக புஸ்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் மிகவும் அழுதேன், நான் மிகவும் அழுதேன். 5வது வசனம்,
1: அப்பொழுது
0: மூப்பர்களில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும். வாழ்க்கையில அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உச்சத்தை நான் அடையும் போது எனக்காக புஸ்தகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கத்தை தூக்கினது ராஜா புஸ்தகத்தை தூக்கினார். ராஜாவினுடைய இருதயம் அவர் இஷ்டப்படி திருப்புவார். உங்க வேலை வர்றது வரைக்கும் தான். இன்னைக்கு சில உள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடினமா இருக்கு. உங்களுக்கான நேரம் வரும்போது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில உள்ளங்களோடு பரிசு தாவியான ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை நாவில உணர்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. இருதயத்தை அப்படி திருப்பிட்டார். ஆமான்ட்டு சொல்றார், நீ சீக்கிரமா செய். ஆமே ஆமான்ட்டு சொல்ற பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணம் வரும். உடனே ஆமான் என்ன செய்கிறான் தெரியுமா? 11வது வசனம், அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் அவனை குதிரையின் மேல் ஏற்றி
1: நகர வீதியில் உலாவும்படி செய்து
0: அவன் மீதிலும் வெட்கத்தை ஒடுத்துவேன். அவன் மீதிலோ கிரீடம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவேன். இப்படி இப்பொழுது ஆமான வச்சு சொல்ல வைக்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு அவன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஒடுத்து வைப்பார். அவன் சத்துருக்களுக்கு ஆமே ஆமே. இதுக்காக மொர்தெகாய் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அழுகை.

அழுகை. ஹல்லேலூயா. யாரு காலையும் போய் பிடிக்கல, அன்று சமூகத்தில் போய் விழுந்தான். ஆமே, உங்கள் கண்ணீர்லாம் வீணாகாது. நீங்கள் அழுதீங்க, இப்போ எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க? நான் மிகவும் அழுகிற நிலைமைக்கு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், பயப்படாத, இந்த புஸ்தகம் அடைக்கப்பட்டு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த புஸ்தகத்துக்குள்ள என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் திறந்தாதானே நடக்கும். திறக்கப்படும், திறக்கப்படும். தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் இதை திறக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீ.

0: நல்ல பாடணும்னு தோணுது, தாக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. மூணு சொன்னேன், ஒன்று போதும் நினைக்கிறேன், இன்னொன்று டச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, கர்த்தர் சத்துருக்கள் செய்கிற ஒரு காரியம், அதில் ஒரு வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பலனாக இருக்கும் என நான் நம்புகிறேன். எனவே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். ஒன்று நாளாகமும் 14வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அதில் 9 முதல் உள்ள சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியர் பரவி இருக்கிறாங்க. 10வது வசனத்தில் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது வேதம் சொல்கிற தாவீது அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல
1: தேவன் என் கையினால்
0: என்
1: சத்துருக்களை
0: உடைந்து, அதாவது பெலிஸ்தியர்கள் எப்படி இருந்தார்களாம், பரவி இருந்தார்கள். டேம்ல தண்ணி நல்லா நிரம்பி இருக்கிறது மாதிரி சில நேரத்தில் சத்துருவை அப்படி பரவ விடுவார். டைம் வரும்போது டேம் உடையும். ஆமே, அல்லேலூயா. டைம் வரும்போது டேம் உடையும். தண்ணீர் உடைந்து ஓடுறது தெரியும்ல, என்ன இருக்குல்ல, இந்த கிளாஸில் தண்ணி இருக்குது, இது இன்னொரு கிளாஸில் என்னால் ஊற்ற முடியும். அப்படி ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணி சிந்தோம், இந்த கிளாஸ்லேருந்து ஊற்றுனதுனால, இதில் கண்ணாட்டம்ல ஊற்றுனது, மீதி நான் ஊற்றும்போது எதில் ஊற்றுறேனோ அந்த இடம் இந்த பாத்திரத்தில் போய் விழும். அந்த தண்ணி நமக்கு தெரியும், இந்த தண்ணி இங்கே தான் போகும் அப்படின்னு. ஆனால் இந்த கப்பு உடஞ்சிட்டுனா எங்கே போகணே தெரியாது. ஆண்டவரே, சத்துரு பரவிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல, வெயிட் பண்ணு, டைம் வரும். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. இதுக்காக தாவீது செய்த செயல் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்றோம். அதாவது வாக்கு தத்தம் நமக்கான சுதந்திரமானால் அவருடைய ஆலோசனை அதை அடைவதற்கான வழி. இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்கு தத்தம் தான் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன தெரியுமா, இருக்கு, அங்க இருக்கு, எப்படி போகணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமே, 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் நிறைய பேர் கேட்பாங்க, 2ஆம் தேதி ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. இருக்கு, அங்க இருக்கு, ரைட் இருக்கு, எப்படி போகணும் அதுதான் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை அடைவதற்கு கேட்கிற ஆண்டவர், நாம் போலாம் ஆண்டவரே. இப்போ பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தாவீதை கொண்டு கர்த்தேவன் என் கையினால் சத்துருக்களை உடைந்து போக பண்ணினார் என்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அக்னியினால் சுட்டரிக்கிறாங்க. 13வது வசனத்துல பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். நல்ல கவனமா கேளுங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது மறுபடியும் சத்துரு அந்த பிரச்சனையை கொண்டு வாரானா, அந்த இடத்துல தேவனுடைய கோபம் அதிகமாக விளங்கும். நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், மறுபடி வரும்போது இப்பொழுது தாவீது மீண்டும் கேட்கிறான். கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 14வது வசனத்துல,
1: தேவன், நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல்,
0: அவர்களுக்கு
1: பக்கமாய் சுற்றி
0: முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து
1: அவர்கள் மேல் பாய்ந்து.
0: ஒரு மொழிபெயர்ப்பில் மல்பெரி ட்ரீன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு மொழிபெயர்ப்பில் பால்சம் ட்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். மல்பெரி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, அடுத்த வார்த்தை,
1: முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே இறைச்சலை நீ கேட்கும்போது,
0: முசுக்கட்டை செடி நுனி அந்த செடியே தாங்காது. ஒரு மனுஷன் ஏறினா அந்த செடி உடஞ்சிரும். அந்த செடிகளின் நுனியில, அந்த டாப்ல நீ ஒரு சவுண்டு கேட்ப, என்ன சவுண்டா, இறைச்சல், செல்லுகிற இறைச்சல். அதை நீங்க ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும், வென் யூ ஹியர் த சவுண்ட் ஆஃப் மார்ச்சிங் ஆன் த டாப்ஸ் ஆஃப் த பால்சம் ட்ரீஸ். அதாவது மார்ச்சிங்னா ஒரு சேனை அணிவகுத்து செல்லுகிறது. தாவீதின் சேனை கீழே இருக்கு, ஆண்டவர் சொல்லி முசுகட்டு செடிக்கு பின்னாடி இருக்குது, அப்படி சுத்தி வா அப்படிங்கிறாரு. முசுகட்டு செடிக்கு மேல நுனியில ஒரு சேனை செல்லுகிற சத்தத்தை நீ கேட்ப. என்ன சேனை ஆண்டவர், என்ன சேனை? ஹல்லேலூயா! யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய சேனைகளை இறக்குகிறார். வானத்திலிருந்து சேனை இறங்குது. நீ நிக்கிற அந்த முசுக்கட்ட செடி நுனியில அது டச் ஆயிட்டு போகும். அப்படி போகும்போது புரிஞ்சுக்கோ, நீ புறப்படு. அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை பாருங்கள்.
1: யுத்தத்திற்கு புறப்படு,
0: யுத்தத்துக்கு புறப்படு.
1: பெலிஸ்தரின் பாளையத்தை,
0: பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே. ஆமென். ஆண்டவரே, இந்த பிரச்சனை தான் முடிச்சிட்டேன். ஆண்டவரே திருப்பி வாரான்னு ஆண்டவர் பார்த்தார். இனி நான் இருந்து ஃபைட் பண்ண மாட்டேன், இனி நான் எழும்பி வாரேன். அது அடையாளம் என்ன? என் சேனை வந்து பாஸ் ஆகும் போது அந்த மார்ச்சிங் சவுண்ட் உனக்கு கேட்கும். அது அடையாளமா தான் நீ இருக்கிற அந்த முசுக்கட்டை செடி நுண்ணியில ஒரு அசைவு உண்டாகும். ஒரு திடீர்னு அது அசையுது. ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆமென். எலிசாவின் வேலைக்காரனுக்கு தெரியல, தங்களை சூழ அக்னி ரதத்தில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பது. உடனே அவன் சொல்றான், தேவனே கண்களை திறந்தரணும். முசுக்கட்டை செடி நுனி அந்த இறைச்சல் கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு முன்னாடி போயாச்சு, நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன்னு நீ வா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம். நம்ம 17வது வசனத்தை அடி அடின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி வைப்போம். என்ன? தாவீதின் கீர்த்தி பரவிட்டு. நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது 16. தேவன் தனக்கு, நல்ல கவனமாக கேளுங்க, நம்ம இந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டோம்னா அவர் சேனை இறக்குவார். எனக்காக ஆட்களை இறக்குவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சேனை அப்படி பாஸ் ஆகி போகும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த இறைச்சல் கேட்கும் போது அது என்ன இறைச்சல்? ஆண்டவரே நான் உனக்கு முன்னாடி போறேன்னு புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை உடைந்து போக பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆமே. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். கர்த்தர் எல்லா சிறுமைக்கும் எல்லா நுகத்துக்கும் நீங்களாக்கி. ஆமேன். அவர் செய்ய வேண்டிய கனத்தை, அவர் செய்ய வேண்டிய மேன்மையை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். துன்மார்க்கன் தழைக்கிறது அறுப்பொண்டு போக, நீதிமான் தழைக்கிறது முதிர் வயதிலும் கனி கொடுக்க. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்கள் எல்லாம்

அதிசயம் நடத்திடுங்க, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க. ஆமே, ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆமானின் வாக்கை குறித்து கலங்காதே, கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும், கர்த்தர் தீர்மானித்ததுதான் நடக்கும். ஆமே, உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள்

அதிசயம் நடத்திடுங்க. உண்மை அல்லாம ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவன் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் என்று கலங்குற சகோதர சகோதரி, கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. அவே உண்மை தான். அவரால் அம்மா காலா

நீ வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே எனக்காக நீர் என் பிரச்சனைகளை கையாள போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை நீர் கையாள போகிறீர் நான் நம்புறேன், நான் நம்புறேன். வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்டது, வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்படும். எத்தனை ஆமான் என்றாலும் அதை தடுக்க முடியாது, எத்தனை ஆமான் எதிர்த்தாலும், எத்தனை ஆமான் எதிர்த்தால் அதை தடுக்க முடியாத, தடுக்க முடியாது. நான் நம்புறேன், நான் நம்புறேன். அப்படியே ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவர், என் இருதயத்தில் ராஜாவின் வார்த்தை தான் இருக்கணும், ஆமானின் வார்த்தை இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் ராஜாவின் திட்டம் தான் இருக்கணும். நான் பல நேரத்தில் அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இதுதான் ஆண்டவர் நான் நினைச்சு நினைச்சு நாள்தோறும் நாள்தோறும் துக்கத்தோடு திரிகிறேன். ஆனா வேளை வரும்போது நீங்க நினைச்சது நிறைவேறும் ஆண்டவர், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யா? அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி உண்மையா கேளு. ஆண்டவரே, ஆண்டவரே, என் இருதயத்துல உங்க வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும்.

ஒரு ராத்திரி அலறிக்கொண்டு அமகாசத்தோடு அலறிக்கொண்டு வந்தவனுடைய அழுகை மாற்றும்படியான ஒரு ராத்திரி. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்து விப்பேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம். உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது உன் தலையிலே தான் இருக்கும். அந்த கிரீடம் ஆமானின் தலையில் அல்ல, இன்னொருவன் கையில் அல்ல, அது உனக்காக உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது. ஆமே ஆமே ஆமே ஆமே ஆமே. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவ. ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கான வேளை வரும் வரை எது எது எங்களுக்கு எதிராக இருந்ததோ அவை அனைத்தையும் எங்களுக்கு அனுகூலமாய் திருப்பும்படி கர்த்தாவே, நீர் உம்முடைய கரத்தை நீட்டியிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கிருபைகளை தொடர பண்ணி சாட்சியாய் நிறுத்துங்க. உமக்கு அடையாளமாக உங்களுடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும். எல்லா ஆமானின் திட்டங்கள் அவமாய் போய் ஆமான் வெட்கப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணும். மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும்

0: இந்நாளில் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
1: கண்டிப்பா.
0: உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி. ஆரம்ப நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி.
1: கண்டிப்பா. நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மராட்டி பிராமின் குடும்பம். நாங்கள்
0: மராட்டி பிராமின் குடும்பம்,
1: பிராமின் குடும்பம். ரெண்டு, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, நான் தான் மூத்த பெண்ணு. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அப்பாவோட வேலையினால இங்கே வந்து சென்னையில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம்.
0: எத்தனை வயசுல ஆண்டிங்க?
1: ஒரு 5 வயசுல அங்க வந்திருப்போம்.
0: நீங்க அந்த குடும்பத்துல எப்படி வளர்ந்தீங்க சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
1: நாங்க பிறந்தது எல்லாமே நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்க்கப்பட்டவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்க்கப்பட்டோம். எந்த விதமான பணத்துக்கோ வசதிக்கோ குறைவுகளே கிடையாது. அப்படிதான் நாங்க வளர்க்கப்பட்டோம். பணம் வசதி இருந்தா கூடவே திமிரு ஆணவம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவோ, ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ, ரொம்ப கர்வம் பிடிச்சவோ. வேற ஜாதிக்காரங்க கிட்ட நான் நின்று பேச மாட்டேன். ஏன்னா என்னுடையது ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்ற ஜாதி பெருமையில் வாழ்ந்துட்டு இருந்தவன் நான். என்னை விட என் தகப்பனார் என்ன அப்படி தான் வளர்த்தார். எங்களுடைய வளர்ப்பு முறை அப்படி தான் இருந்தது.
0: உங்களுடைய வளர்ப்பு முறையே இப்படி தான்?
1: ஆமாம்.
0: வேற
1: ஜாதி ஆட்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம், அவங்கள தொட மாட்டோம். நாங்க அப்படி வளர்க்கப்பட்டோம். எல்லாத்தோட முக்கியமா கிறிஸ்தவங்கன்னா பிடிக்காது. பைபிள் எடுத்துட்டு போறவங்கள பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணுவேன். அலேலி அகோஸ்டின்னு சொல்லுவேன். ரொம்ப கேவலமா அவங்கள நான் பேசுவேன்.
0: நீங்களே பேசிடுவீங்க?
1: ஆமா. ஏன்னா நான் ரொம்ப திமிர் பிடிச்சவள இருந்ததுனால யாருக்கும் மரியாதைலாம் தரமாட்டேன்.
0: அங்கிருந்து இங்க வந்து இயேசுவை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மதத்தை சார்ந்துதான் உங்களை வளர்த்திருக்கீங்க.
1: நிச்சயம்.
0: நீங்க எப்படி அதுல இருந்து இயேசுவினுடைய அன்பை தெரிஞ்சு கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அப்படின்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பாப்பா. என்னுடைய குடும்பம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. வேற ஜாதிக்காரங்களே எங்க வீட்டுக்குள்ள நாங்க விட மாட்டோம். அப்படி வந்துட்டு அந்த இடத்த கழுவிடுவோம். அவங்கள தொட்டா தீட்டு போட்டுடுன்னு குளிச்சுட்டு வருவோம். அதாவது ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்ற ஜாதி பெருமையோட தான் நான் வளர்க்கப்பட்டேன்.
0: ஜாதி பெருமை உள்ள ஒரு ஆள்.
1: ஆமா. அது கூட பணத்துக்கோ வசதிக்கோ செல்வத்துக்கோ குறையே கிடையாது. அப்போ பணம் காசு எல்லாமே இந்த கூடவே திமிரு ஆணவம் கர்வம் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப திமிரு பிடிச்சவன் நான், ரொம்ப ஆணவம் பிடிச்சவன். மனுஷங்களை மதிக்க மாட்டேன். வேற ஜாதிக்காரங்க கிட்ட நின்று கூட நான் பேச மாட்டேன். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தார்.
0: அப்படிதான் நீங்க வளர்க்கப்பட்டீங்க.
1: ஆமா.
0: நீங்க இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க நீங்க சொல்றீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? நீங்க எப்படி வந்தீங்க இயேசுவ?
1: கண்டிப்பா அதை நான் சொல்லணும். எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். ஒரு எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளை அம்மா அப்பா இருக்கு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு பார்த்தா நான் தான். எங்க அப்பா என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். அதை போய் விழுந்துரு அப்படின்னு சொன்னா விழுந்துருவேன். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அப்படி இருப்போம். ஸோ எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுதான் வளர்க்கப்பட்ட. அப்ப எங்க அப்பா சொன்னது, நீ உயர்ந்த ஜாதி, வேறு ஜாதி ஆட்களோட பேசாதனா பேச மாட்டேன். எங்க அப்பாவுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. எங்க அப்பா இருக்கனால எனக்கும் பிடிக்காது.
0: சின்ன வயசுல இருந்து
1: பைபிள் எடுத்துட்டு போனா கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன். வளர்ந்து வர வர அது என் கூடவே என் சுபாவம் என்னோட வளர்ந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸால வச்சிருக்கேன். நிறைய பேர் போயிட்டே இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரையாவது பார்த்துட்டா நின்று இதுங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது அப்படின்னு.
0: எத்தனை வயசு வரலாம் இப்படி
1: இருந்தேன்? என்னுடைய 20 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். நான்
0: 20 வயசு வரைக்கும் பாஸ்டர் பார்த்து கிண்டல் பண்றது
1: ரொம்ப அதிகமா பேசுவேன். நான் சொல்றது கொஞ்சம் தான் சொல்றேன் உங்க கிட்ட. என் ஜாதியில எத்தனையோ புக்கு இருக்கு. இந்த கிறிஸ்தவம் ஒரு புக்கு தானே, அதை வச்சுட்டு தெரு தெருவா அலையுதுங்க அப்படின்னு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவேன் நான். அவ்வளவு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய்தான் நான் இருந்தேன். நான் சொல்லும் போது எங்க அப்பா சந்தோஷப்படுவாங்க.
0: நீங்க சொல்றதை கேட்டா அவர் சந்தோஷப்படுவாங்க.
1: ஆமா.
0: ஒருவேளை அப்பா சந்தோஷப்படுறாரு,
1: அதுதான் பேசுறேன்.
0: அதுக்காகவே
1: ஆமா, ஜாதி வைராக்கியம்னு சொல்லுவாங்க, அதான் என் ஜாதி தான் எனக்கு உயர்ந்தது அப்படின்னு நான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய 20வது வயசில் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்துச்சு. நாங்கள் இருக்கிறது ஃபுல்லாக பிராமின் ஏரியாவில் தான் இருந்தோம். அதர் காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து உள்ளே வர முடியாது, வர விட மாட்டாங்க. பட் வந்து அந்த ஸ்டேஜில் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால ஒரு கிறிஸ்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டு போயிட்டார். எப்படி அசோசியேஷனில் உள்ளே விட்டாங்கன்னா, 65 வயசு ஒரே ஒரு அம்மா தான், அவங்க புள்ள வெளிநாட்டில் இருக்கிறான், அந்த ஒரு அம்மா தானேன்னு விட்டுட்டாங்க. ஸோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து
0: வீட்டுக்கு
1: வரும்போதே அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க, அவ வீட்டு பக்கத்துலயா போற, சோபனா வீட்டு பக்கத்துல, அவ யாரையும் வாழ விட மாட்டான், அதுவும் கிறிஸ்தவங்கனாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஆமா, அந்த அம்மா வந்து கர்த்தரே முழுசா நம்புற ஒரு தாயார், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தாங்க. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செஞ்சதுனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிறேன்.
0: முதலே நடந்திருக்க, பக்கத்து வீட்டுல வந்தாங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி பழகுனீங்க, எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
1: கண்டிப்பாப்பா, அந்த அம்மா ஒரே ஒரு அம்மா தான், பையன் வெளிநாட்டுல, 65 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செய்தாங்க, வாசல்லே உட்காந்துருப்பாங்க, டேப் ரெக்கார்டர், கேசட், பேப்பர், பேனா, பைபிளாக தான் அவங்க ஊழியம். நான் காலையில் எத்தனை கலரில் போட்டு இருக்கோ அத்தனை பக்கலரில் போட்டு வச்சுட்டு வெளியே வருவேன். நான் வெளியே வந்தோடனே இந்த அம்மா டேப் ஆன் பண்ணும், கிறிஸ்தவ பாட்டு பாடும், என் காதில் விழணும்னு. எனக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, இந்த பாட்டை கேட்டால் இரிட்டேட் ஆகும் எனக்கு. அப்போ ஒரு நாள் நான் நினச்சேன், ஏதோ ஒரு நாள் செய்து கிறிஸ்தவங்க அப்படி செய்வாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். என் அந்த அம்மா என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் எடுத்து சத்தமாக படிப்பாங்க, அடுத்து துண்டு துண்டாக பேப்பர் கிழித்து வச்சுருப்பாங்க, கையில் எழுதி நான் போகும்போது போடுவாங்க, நான் எடுத்து படிப்பேன்னு. சாதாரணமான ஆளாக இருந்தால் எடுத்து படிப்பாங்க, நானே ஒரு திமுறு பிடிச்சவன், நான் மெதித்து அதை சாக்கடையில் போட்டு போவேன், வேத வசனங்களை மெதித்தவன் நான். இந்த அம்மா ஒரு நாள் செய்யலை, 30 days, 1 month ஆச்சு. 1 month இந்த அம்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னை பார்க்கறது தான் வேலை. என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் படிப்பாங்க, எழுதி போடுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வீட்டை விட்டு எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி வந்து இந்த அம்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. என்னை பார்த்தாதான் எல்லாம் செய்வாங்க. அப்போ எனக்கு உடனே கோபம், நான் கோபக்காரி வேற, பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் வீட்டு வாசலில் நின்று எவ்வளோ திட்ட முடியுமோ, வயசுக்கு கூட மரியாதை தரல, அவ்வளோ திட்டினேன். திட்டும்போது எதிராளி திரும்ப திட்டா பரவாயில்ல, ஆனா கம்முனே இருந்தா எப்படி இருக்கும்,
0: நமக்கே யோசிக்க தோணும், ஏன் இவங்க அமைதியா இருக்கு,
1: நமக்கு கோபம் வரும். நான் அவ்வளோ திட்டு திட்டுறேன், இந்த அம்மா சிரிச்சுட்டு என் முகத்தையே பாக்குது, திரும்ப திட்டமும் இல்லை. திட்டும் போது முகம் மாறும், அந்த முகமும் மாறல. இயேசுவின் நண்ப அந்த முகத்துல என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த நேரம் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இதுதான் போல, நம்ம திட்டுறோம் அவங்க முகம் மாறவே இல்லையே, ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மா பதிலே பேசல. திட்டு திரும்ப பேசினா தானே சண்டை வரும், சண்டைக்கு அங்க வழியே இல்லை. ஸோ நான் திரும்பி வரும்போது சொன்னேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் உன் இயேசுக்கிட்ட நான் வரமாட்டேன், 2 நாள் அவனை ஏரியா விட்டு ஓட வைக்கிறேன் பாருன்னு. அந்த அம்மா அதை கேட்டுட்டு பொறுமையா சொன்னாங்க, ஒரு நாள் இயேசு ஒன்று தொட போறாரு, நீ ஒரு ஊழியக்காரியா மாற போற, கர்த்தர் அதை செய்வாருன்னாங்க. அப்பவும் திரும்ப திட்டிட்டு வந்துட்டேன். நான் நினைச்சேன் நம்ம திட்டின திட்டுக்கு இந்த அம்மா வாசப்படியில உக்காராது, ஆனா அந்த அம்மா பார்த்தா அடுத்த நாள் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை சரியா செய்தாங்க.
0: மறுபடியும்
1: அதே டேப் போடுறது, அதே பைபிள் படிக்கிறது, அதே நான் போகும்போது துண்டு துண்டு பேப்பர் போடுறது. ஸோ போகும்போது வரும்போதெல்லாம் திட்டுவேன். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா போகும்போது வரும்போது நம்மளை பார்த்து திட்டினா எவ்வளோ கோபம் வரும், ஒரு மனுஷனாக இருந்தால் கோபம் வரும். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கோபம் வராதுன்றதை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போகும்போது வரும்போதெல்லாம் அந்த அம்மாவை திட்டுவேன், கேவலமாக பேசுவேன், காரி துப்புவேன் பார்த்து, எவ்வளோ கேவலமான ஒரு செயல். ஏன்னா அவங்க சண்டை போடணும், எங்கிட்ட சண்டை போட்டால் அசோசியேஷனில் சொல்லி காலி பண்ண வச்சிடலாம், ஆனா ஆண்டவர் முன்னாடி அவங்க கிட்ட பேசி இருப்பார் போல இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட வாயை திறந்து பேசவே நான் என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முழங்கால் போட்டு ஜபோன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அப்ப நான் நினைச்சேன் ஏதோ மந்திரம் சொல்றாங்க போல இருக்கு, வாயில முனைகிட்டே கிடக்குது அந்த அம்மா. அதான் கோபம் வரலன்னு நினைச்சேன். இது ஒரு 3 months அந்த அம்மா வந்து கண்டினியூவேஷன் இப்படியே போயிட்டே இருக்குது.
0: 3 மாசமா இந்த பிரச்சனை போச்சு.
1: ஆனா 3 மாசத்துல ஒரு நாள் கூட அவங்க கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை. நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணும்போது என்னை திட்டினா பார்த்ததே கிடையாது. 3 மந்த்ஸுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம எந்த கும்பலில் இருக்கோமோ அப்படிதான் நம்ம புத்தியும் இருக்கும். நான் திமுரு பிடிச்சோன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் திமுரு பிடிச்ச ஃப்ரெண்டு தான், ஒன்று கூட நல்ல ஆலோசனை சொல்கிற ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அந்த அம்மா காலி பண்ண வைக்கிறேன்னு சபதம் போட்டல, என்ன அமைதியாக இருக்கான்னு என்னை இன்னும் ஏற்றி விட்டாங்க.
0: ஆமாம்.
1: அப்போது அந்த அம்மா ஊருக்கு போகிறாங்க, நம்ம பிளான் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நல்லா ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு அவங்க வீட்டு ஜன்னல் கடவு டோர்லாம் அடிச்சு நொறுக்கணும். காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். போலீஸ்க்கு போனா எங்க அப்பா பார்த்துப்பாரு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்னை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் எனக்கு. அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு நானும் 4 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம். எல்லாம் பெரிய கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்வளோ திமுரு பிடிச்சவெல்லாம் நான்
0: வளர்ந்துருப்பேன்.
1: அதெல்லாம் ஒரு 11 வயசு 12 13 வயசுல நடந்த விஷயங்கள்.
0: ஆமா,
1: அவ்வளோ வெறி எனக்கு
0: பிடிக்காது.
1: ஆமா, என்னோட வெறி என் வீட்டு பக்கத்துல கிறிஸ்தவ இருக்கக்கூடாது, அடுத்து என் ஏரியால இயேசுவ குறிச்சு யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாது. அதுக்காக எந்த ஸ்டேஜ் போகவும் நான் ரெடி. ஸோ 10 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பெரிய கட்டை எடுத்துட்டு பேக் சைடு அவளையா போய் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு பூட்டில் கொண்டு போய் என் கட்டையை, அந்த கட்டையை நான் உடைக்க வச்சேன். அவ்வளோதான், எனக்கு பின்னால் ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு ஒளியும் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு. அந்த அம்மா பூட்டிகிட்டு போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்காருன்ற ஞானம் வந்து எனக்கு அப்போது கிடையாது. நான் பூட்டை உடைக்க வச்ச ஆன் த ஸ்பாட் என் சரீரம் முழுவதும் ஒரு பெயின் வந்துருச்சு. உடம்பெல்லாம் அது அந்த பெயின் எப்படின்னா நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. என்னோட ஸ்கின்னில் வலி இல்லை, என் நரம்புக்குள்ள வலி.
0: உடம்புல இருக்கிற
1: நரம்புகள்லாம் இப்படி வெளியே தெரிஞ்சு எல்லாமே இழுத்து பிடிச்சிருச்சு. பயங்கர வலியில் கத்துறேன். ஒரே 1 மினிட்ல நான் கத்துறதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அங்கே ஒன்றுமே யாராலையும் பண்ணவே முடியல. என்னை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, என்னை கண்ட்ரோல் பண்ண யாராலையுமே முடியல. அதுக்குள்ளே தெருவில் இருந்தவங்களாம் சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டாங்க. என்னை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க, என் வலி தாங்க முடியல. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, நரம்பெல்லாம் முறுக்கிடுச்சு, ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட. இது நரம்பியல் நிபுணர் யாரையாவது தான் நீங்கள் பார்க்கணும், அதனால் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்க்கலான்னு எனக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அந்த ஸ்டேஜில் போட்டால் பெயின் நின்றுணும், பட் எனக்கு பெயின் கண்டினியூஸாக இருக்குது. நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். டாக்டர்ஸோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் என் உடம்புல பலனே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அந்த ஸ்பாட் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2-3 டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு அழிஞ்சாங்க. எத்தனை லட்சம்னாலும் எங்கள் அப்பா எனக்காக செலவழிக்க தயார். எல்லா டாக்டர்ஸுமே இது என்ன ஒரு பியூட்டினா, டெய்லி பெயின் வரும் எனக்கு, ஒரு 3 or 4 hours இருக்கும், அதுக்கப்புறம் தானாக நின்றுடும். ஏன் வருது நிற்குதுன்னு

0: ஒரு வேர்டு. அவர் ஒரு நரம்பியல் நிபுணர் தான். அவர் சொன்ன வார்த்தைன்னா, நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன், இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட். என்னன்னா, உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் கட் ஆயிடுச்சான், எல்லா நரம்பும் கட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த உயிரோடு இருக்கு இந்த கேஸுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு விசித்திரமான கேஸாக இருக்கு. நரம்பை இணைக்கிற டாக்டர் வந்து யாருமே கிடையாது, எந்த காரியத்தாலையும் இது செய்ய முடியாது, மிஞ்சி போனால் 2 hours தான் உயிரோடு இருப்பாங்க. இப்போ நரம்பெல்லாம் செயல் இழந்துட்டே வருது, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டாங்க. அவ்வளோதான், ஏன்னா நரம்பெல்லாம் செயல் இழந்து போயிட்டே வருதுன்னு. என் கால் கையெல்லாம் மறுத்துருச்சு, என் கால் தூக்க முடியல, என்னால் என் கை தூக்க முடியல, வாய் மட்டும்தான் வலியில் நான் கத்துறேன். இப்போ என்னை சுற்றி மரண ஓலம், எல்லாருமே நான் செத்துருவேன்னு அழறாங்க. ஒரு பக்கம் எங்கே பாட்டை போட்டு அந்த பாட்டை கேட்டால் நான் ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? ஸோ இந்த ஸ்டேஜில் எந்த பக்கத்து வீட்டு அம்மாவை நான் காரி துப்பினோ, யாரை கேவலப்படுத்தணும்னோ, அவங்க இந்த நியூஸை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னை சுற்றி எல்லாரும் செத்துருவேன்னு அழறாங்க. இந்த அம்மா பைபிள் கொண்டாந்து என் மேலே வச்சுட்டு முழங்கால் போட்டு, முழங்கால்னு அப்போ எனக்கு தெரியாது, இந்த அம்மா அழுதுட்டே சொல்கிறாங்க, இயேசுவே இவளுக்கு உயிரத்தாங்க அப்படி. அந்த வேர்டு மட்டும் என் காதில் விழுது. அப்பவும் சாகிற நேரத்துல என் திமுர் என்னை விட்டு போகல. நான் நினைச்சேன், இது ஏன் வருது, இது ஏன் அழுகுது இந்த அம்மா, நான் சொந்தம் கிடையாது, இயேசுவின் நண்புன்னு எனக்கு அப்போ தெரியாது. இந்த அம்மா அழுதுட்டு போயிருந்தா பரவாயில்ல, இந்த அம்மா போல பக்கத்துல வந்து என் காது கிட்ட சொன்னாங்க, ஓன் வாயால ஒரே ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னோட சிச்சுவேஷன் செத்து போயிடுவேன்றது வலி ஒரு பக்கம். இந்த சிச்சுவேஷன்ல காதுல வந்து நமக்கு பிடிக்காத வார்த்தையை சொன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? காதுல சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு, உன் வாயால ஒரு முறை கூப்பிடு. போவே மாட்டேன் இந்த அம்மா, எங்க அப்பா அம்மா பிடிச்சி தள்ளுறாங்க அந்த அம்மாவை, விட்டு போங்க. இந்த அம்மா உறுதியா நின்று 65 வயசுக்கு ஸ்டபானா நிக்கிறாங்க, உன் வாயால ஒரு முறை இயேசுன்னு சொல்ல. நான் நினைச்சேன், சாகும் போது இயேசு பேரை கெட்டு சாகக்கூடாது. ஆமா, அதனால இயேசுன்னு கூப்பிட்டு தொலைச்சிடலாம், சும்மா தானே கூப்பிட போறோம், ஒரு பேரு தானே அது, கூப்பிட்டா இந்த அம்மா போயிடும் நினைச்சேன். ஒரு பேரை சொல்றதுனால என்ன, இது பக்கத்துல நின்று காதல சொல்லிட்டே இருந்தா நம்ம சாகும் போது நிம்மதியா சாக முடியாதுன்னு நினைச்சி திமுறா ஆணவமா சத்தமா அந்த வழியோட சொன்னேன், இந்த அம்மா சொல்ற அந்த இயேசு தான் உண்மையான தெய்வம்னா உன்னால முடிஞ்சா எனக்கு உயிரை கொடுத்துப்பாருன்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன். அந்த வேர்டை சொன்ன 5 minutes என்னோட கையெல்லாம் கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, விரல்கள்லாம்.
1: அதுக்கு முன்னாடி எதுவுமே
0: எதுவுமே இல்லை, அதே டாக்டர்ஸ் அங்கேயே தான் இருக்கிறாங்க. கை கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, என்னோட பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. என் உடம்புல ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்குது, என்னால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது, வெளியே யாருக்குமே அது தெரியாது. ஒரு 1/2 hour என் உடம்புல ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கலை கர்த்தர் செய்தார். 1/2 hourக்கு பிறகு நானாக எழுந்து உக்காந்தேன். உட்காந்தோடனே எங்கள் அம்மா பக்கம் ஒரு பெரிய ஆச்சரியம், செத்துருவேன்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா வலிக்கலையான்னு கேட்டாங்க. எனக்கு வலியே இல்லைம்மா, நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னால், அந்த டாக்டர் கூப்பிட்டு மறுபடியும் எனக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் செய்ய சொல்லுங்கப்பா, நான் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கல. என்னோட ஒரு குவஸ்டின் மார்க், இயேசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணையுமா, என்னால் நம்ப முடியல. ஸோ நான் ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா டாக்டரை கூப்பிட்டு, என் பொண்ணு நல்லா ஆயிட்டான்ட்டோன்னே டாக்டர் ஓடி வந்தார். என் நல்லா உட்காந்து நல்லா பேசுகிறேன், நான் எல்லாம் நல்லா இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னால் நல்லா ஆயிட்டாலே என் பொண்ணு. டாக்டர் சொன்னாங்க, சாகிறதுக்கு முன்னால் ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம், அதுதான் எதுன்றார். என்ன சான்ஸே கிடையாது, இந்த கேஸெல்லாம் பிழைக்காது. அப்போ நான் மறுபடியும் சொன்னேன், எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுங்கப்பான்னு. எங்கள் அப்பா டாக்டர்கிட்ட சொன்னார், என் பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க. 1 hour 2 hours முன்னால் எடுத்து அதே சேம் டெஸ்ட்டை அதே எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கும்போதே அவரோட டாக்டரோட கையெல்லாம் நடுங்கிறத நான் பார்த்தேன். அவர் கொடுத்த ரிப்போர்ட், எல்லா நரமும் எப்படி ஜாயின் ஆச்சு, இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாங்க.
1: டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க,
0: மெடிக்கல் மிராக்கல், நான் இப்படி பார்த்ததே கிடையாதுன்னாங்க. அந்த நிமிஷத்தில் நான் கதறியால ஆரம்பித்தேன். ஏசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணைக்க கூடுமானால் இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் அவர் ஒருத்தர் தான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் முடிவெடுத்தேன், என் ஜீவன் இருக்கிறவரை இவரை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு.

0: எங்க அம்மா அப்பாவுக்கு இயேசுன்ற பேரை சொல்லிதான் உயிர் கிடைச்சது நல்லா தெரியும். ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்ன அனுப்பிட்டாங்க.
1: உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்தில இருந்து இயேசுவை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நல்லதுதான். ஆனா அதற்கு பிற்பாடு உங்களை உங்க குடும்பம் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பா, நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த பிறகு அந்த அம்மா கொடுத்த பைபிளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் மராட்டி கன்னடம் தான் மதர் டங். இந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. இது வரைக்கும் பக்கத்து வீட்டு அம்மா தான் விரோதி, இப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு. வேறு எந்த கிறிஸ்தவங்களும் எனக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு சங்கீதம் 1 அதிகாரம் மட்டும் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு அதை 1 மட்டும் படிப்பேன். அர்த்தம் வந்து எனக்கு புரியாது. இது வந்து ஒரு 1 வீக் நடந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பேசுகிறதே எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லலை, நான் பைபிள் வச்சுருக்கிறதையும் வேண்டான்னு சொல்லலை. நான் நினச்சேன் சரி ஓகே, எப்படியே நம்மளை விட்டுருவாங்கன்னு. 1 வீக் கழித்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிதானமாக சொன்னார், செத்து பொழைச்சி வந்திருக்கேன்னா 1 வாரம் நாங்கள் அம்மனு இருந்தேன், பைபிளை தூக்கி போட்டுரு.
1: நீங்கள் பொழைச்சி இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும்.
0: தெரியும்,
1: தெரிஞ்ச பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்கிறேன்.
0: ஆமாம், தூக்கி போட்டுருன்னார். இதுவரை எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் முதன் முறையாக எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறப்பா பைபிளை மட்டும் தூக்கி போடவே மாட்டேன் அப்படின்னு. அது எங்கள் அப்பாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. எதிர்த்தே பேசாத நம்ம பொண்ணு நமக்கு அகெயின்ஸ்டாக
1: முதல் முறையாக
0: பேசுகிறான்னு. ஸோ 1 மந்த் இப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா எங்கிட்ட பேச மாட்டாங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் நடந்தால் நம்ம பொண்ணு இதை தூக்கி போட்டுருவா அப்படின்னு நினச்சாங்க. பட் இவங்க செய்ய எனக்கு வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது.
1: கிறிஸ்துவுக்குள்ளே வைராக்கியம்
0: கூட ஆரம்பிச்சுது. ஆனால் எனக்கு ஜோம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, அந்த 1 அதிகாரம் மட்டும் படிக்க தெரியும். இந்த அம்மா தான் எனக்காக ஜோம் பண்ணேன். 4-5 வார்த்தை சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. 35 நாள்லேயே அந்த அம்மாவோட மகன் வந்து விசா அனுப்பிட்டு அம்மா வெளிநாட்டுக்கு வர சொல்லிட்டான்.
1: நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த 35 நாள்
0: 35வது நாள். ஸோ எனக்கு உதவியாக இருந்த அந்த அம்மாவும் இப்போ கிடையாது. என் பேக்ரவுண்டும் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆளும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் தெரியும், இயேசுன்னு கூப்பிட்டா உயிர் கிடைக்கும். அந்த ஒரு சத்தியம்தான் எனக்கு தெரியும். மற்றபடி பைபிள் என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா போகும்போது மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் ஜீவனே போகிறதா இருந்தாலும் இயேசுவை மட்டும் விடாத, உன்னை உயர்த்துவார். அந்த வேர்டை நான் வந்து நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். நான் அவங்க போயிட்டாங்க. 2 மாதம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. எங்கள் அப்பா நினச்சார் தூக்கி போட்டுருவான்னு. பட் நான் இப்படியே இருக்கிறத பார்த்தோன்னே எங்கள் அப்பா சுத்தமாக எங்கிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் போச்சு. எங்கள் அப்பா கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ்லாம் பேசுவாங்க, நீ செய்யறது ரொம்ப தப்பு, அப்பாவுக்கு கீழ்ப்படியணுமான்னு. ஸோ எல்லாருக்கும் போனவொடனே நான் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணது போல் டெய்லி எங்கள் அப்பா கேட்பாங்களா, உன் பொண்ணு திருந்திட்டாளா? இப்போ உன்னால் பெருமைன்னு சொன்ன எங்கள் அப்பா உன்னால் கேவலம்னு பேச ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எங்கள் ரிலேஷன்லாம் அவள் பைபிள் தொட்டானா கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டோன்ட்டாங்க, ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அவமானமாக. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3 மாதத்தில் எங்கள் அப்பா ஒரு நாள் எல்லோரும் முன்னாடி என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு நான் வேணுமா பைபிள் வேணுமா அப்படின்னு. இந்த சாட்சி தேவ நாம மகிமைக்காக மாத்திரம்தான். எங்கள் அப்பா சும்மா கேட்குறாங்கன்னு நினச்சி, எப்போவுமே இது தானே கேட்குறாங்க, 3 மாதமாக இப்படி தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினச்சி நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு எது செய்யினாலும் நான் செய்கிறேன், நான் பைபிளை மட்டும் நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா, எனக்கு எப்படி உயிர் கிடச்சிதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும்னு. எங்கள் அப்பா அமைதியாக போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா தன்னைத்தானே தற்கொலை செய்துட்டார். எங்கள் அப்பா அந்த ரூமில் அவர் பேர்ன் ஆகிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய மனக்கசப்புகள், அவருடைய அந்த ஜாதி வைராக்கியம், அவர் அந்த ஸ்டேஜுக்கு எங்கள் அப்பாவை ஜிஹெச்சு கொண்டு போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணோம். ஆனால் காலையில் செய்தி வந்தது எங்கள் அப்பா இறந்துட்டார்னு. என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த உலகத்தில் நான் நேசித்த ஒரே ஒரு ஜீவன் என்ன எங்கள் அப்பா தான். என் தாயை விட என் தகப்பனை தான் நான் நேசித்தேன். எல்லாமே முடிஞ்சு. எங்கள் அம்மா என்னை ஒரு கொலக்காரியை போல தான் பார்த்தாங்க. என் தங்கச்சி தம்பி சொன்னாங்க, எங்களுடைய சடங்குகளின்படி எங்கள் அப்பாவோட சடலத்தை எரிக்கும் போது நீ அதில் விழுந்து செத்துரு, இதெல்லாம் என் உயிரோடு இருக்குது. இது வரைக்கும் மரியாதை கொடுத்த யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கல. நான் ஒரு கேவலமான பொருளாக கருதப்பட்டேன். ஆனால் என் மைண்டு வந்து எங்கள் அப்பா இறந்ததை ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு என்னை நேசித்தார் எங்கள் அப்பா அப்படின்னு. இதன் மத்தியில் எல்லோரும் சேர்ந்து ரிலேஷன்ஸ்லாம் ஒரு கூட்டம் போட்டு என்னை நடுவில் நிறுத்தி கேட்டாங்க. உன்னால் தான் உங்கள் அப்பா இப்படி பண்ணிக்கிட்டாரு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் மறந்துடுறோம். இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அப்பா சொன்ன வழியில் நீ வரணும், அதுதான் உங்கள் அப்பாவுக்குன்னு செய்கிற ஒரு கடமைன்னாங்க. உனக்கு ஒரு வாரம் டைம் தரும், யோசித்து சொல்லு, அப்படி நீ ஒத்துக்கிட்டீனா தான் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா சொத்துக்கள் இது எல்லாம் நாங்கள் எல்லோரும் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததே என்னால் மறக்க முடியல, அதுக்கே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. என் தாயும் இல்லை, என் தங்கச்சி தம்பி யாருமே கிடையாது. இதில் 1 வீக் டைம் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுன்னா என்ன, ஊழியன்னா என்னன்னு தெரியாது. இயேசு உயிரை கொடுப்பார், அது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, ஜீவம் போகிறதா இருந்தாலும் இயேசுவை விடாதன்னாங்க. அதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்குள்ள ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க், இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அற்புதம் நடக்கும்ன்றாங்க, ஆனால் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. அப்பா இறந்தார், இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு நினச்சி. இப்போ இவங்க 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான் என்ன பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் பைபிள் திறந்தா திறந்து பார்த்துட்டு மூடிடுவேன். ஏன்னா படிக்க தெரியாது எனக்கு, பிப்ளிக்கல் படித்தாலும் புரியாது எனக்கு. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அந்த வேதாகமத்தை திறந்தேன். எனக்கு பேசுவே பேசுங்கன்னு கேட்கக்கூட தெரியாது, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. நான் திறந்தவுடனே ஒரே ஒரு வசனம் என் கண்ணில் பட்டது, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றது. பைபிள்லேருந்து அந்த வார்த்தை மட்டும் பெருசாக என் கண்ணு முன்னால் வந்து நிற்குது. பைபிள் வேர்டு வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் நான் திறந்தவுடனே அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய லெட்டராக வந்து முன்னால் நிற்குது. அப்போ நான் நினச்சேன், பைபிள் வார்த்தை சின்னது தான், இது எப்படி இவ்வளோ பெருசாக தெரிது நமக்கு. ஆனால் நம்ம கூட அந்த இயேசு பேசுகிறார் போல இருக்குது, அவர் பேசுவார்ன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போன்னா எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா அதை படிச்சு அப்போ அதை படிக்கணும் போல இருக்குன்னு நினச்சி நான் அன்றைக்கி ஃபுல்லாக அதை என்ன பண்ண, ஒரு 100-200 வாட்டி நாங்கள் எங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற மாதிரி போல இருக்குதுன்னு நினச்சி நான் ஒரு எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அதை என்ன பண்ண நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது அடுத்த நாள் நான் நினச்சா அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வருமா என்னன்னு தெரியாதே, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. அடுத்த நாள் நான் வேதாகமத்தை திறந்தேன், மறுபடியும் அதே வசனம் பெருசாக வந்து நிற்கிற ஒரே வசனம். அப்போ நான் சொன்ன, அப்ப இன்னைக்கும் சொல்லணும் போல இருக்கத, ஏன்னா எனக்கு அப்படிதானே தெரியும், அப்படிதான் அப்ப இன்னைக்கும் இதே தான் சொல்லணும் போல இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு. அது வந்து எனக்கு நல்ல சத்தமா தான் இருக்குது, ஆனா அந்த வாய்ஸ்ல ஒரு மெலோடி எனக்கு. அப்ப நான் நினைச்சேன் எல்லாருக்கும் கேட்டிருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா எங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கேட்டிருந்தேன், என்ன திரும்பி பார்த்துருப்பாங்க, யாரும் பார்க்கல. ஸோ எனக்கு மட்டும்தான் கேட்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ அடுத்து ஏதாவது பேசுவார் போல இருக்க நம்ம கிட்ட
1: தெரிஞ்சிச்சு.
0: ஆமாம், இது ஏதோ கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு, ஏன்னா லெட்டர்ஸ் பெருசாகி வருது, இப்போ சத்தம் கேட்குது நமக்கு. ஸோ 2வது நாள் இந்த வேலை எனக்கு நடக்குது அப்படின்னு, அடுத்து பேசுவார் அப்படின்னு நினச்சேன். அப்போது பைபிள் படிக்கணும்னு என்ன என் மனசுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஏவுதல். அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு, இல்லை இந்த சத்தம் கட்டிச்சில படித்து பார்க்கலான்னு நான் அந்த சங்கீதம் 1வது அதிகாரம் தானே அந்தம்மா சொல்லி கொடுத்தாங்க, 2வது அதிகாரத்தை படித்து பார்க்கலாம். நான் படிக்கிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அணியிலேருந்து செஞ்சார். அந்த அதிகாரத்தை படிக்க படிக்க ஒரு பைபிள் காலேஜில் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அப்படி கர்த்தர் என்னை டீச் பண்ண ஆரம்பித்தார். நான் அப்போ அந்த டீச் பண்ண ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து நான் 24 hours பைபிள் படிக்கிறதா எனக்கு வேலை, சாப்பாடு தூக்கம் அதெல்லாமே எனக்கு மறந்து போன நிலைமை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ண மாதிரி எனக்கு கடவுள் டீச் பண்ணுறார். ஸோ எனக்கு அர்த்தம் புரியுது, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி எனக்கு
1: கிளாஸ் நடக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயே நடக்குது
0: நடக்குது. ஸோ 3 நாளாக நான் ரூமை விட்டு வெளியே வரல,
1: 3 நாள் ரூமை விட்டு
0: வரல. அப்போ நான் இப்படி இருக்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பசிக்குதுன்னு நான் போய் கேட்கல. ஏன்னா கேட்டாலே எங்கள் அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க.
1: ஏன்னா உங்க நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டது
0: ஏத்துக்கிட்டதுனால அப்ப நாலாவது நாள் எங்க அம்மா வந்து என்னை தட்டி, நீ உங்க அப்பா தான் போயிட்டாரு, நீயும் போயிடாத, அப்ப நீ பைபிளாவது படி, என்னமாவது பண்ணானா சாப்பிட்டுட்டு செய்யினாங்க. அப்ப நான் நினைச்சவங்க மூணு நாள் பைபிள் படிச்சதுக்கு அம்மா வந்து நம்ம கிட்ட பேசியிருக்காங்க, பேசாதவங்க வந்து நம்ம கிட்ட பேசியிருக்காங்க, அப்போ இது கடவுள் செய்யறது போல இருக்கு அப்படின்னு நான் தொடர்ந்து வேதாகமத்தை அவங்க என் சொந்தக்காரங்க கொடுத்த ஏழு நாளில் அந்த ஆறு நாளில் நான் பைபிள் தான் படிக்கிறேன்.
1: எந்த முடிவும் நீங்கள்
0: எதுவுமே எடுக்கலை. ஏழாவது நாள் அதே மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி கூட்டம் போட்டு என்னை நிறுத்தினாங்க, பைபிளை தூக்கி போட்டணும் நீனு, உங்கள் அப்பா சொன்ன வழிப்படி வரணும், அப்போ தான் அவரோட ஆத்மாவுக்கு நீனு நன்மை செய்கிற மாதிரி அப்படின்னு. அப்போவே நான் பதில் சொல்லலை. இப்போ நான் பைபிள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டாரு, நான் கர்த்தரோட சத்தத்தை கேட்டுட்டேன். அப்போ நான் இப்போ எனக்குள்ளே ஒரு தைரியம், அப்போ இருந்த பயம் எனக்கு இப்போ கிடையாது. எனக்குள்ளே ஒரு வயிறாக்கி அந்த கும்பலுக்கு நடுவில் தைரியமாக சொன்னால் பைபிளை தூக்கி போட மாட்டேன், எனக்கு ஏசு மட்டும் போதும். எல்லாம் கேலி பண்ணாங்க, எனக்கு கிண்டல் அடித்தாங்க. சார் நீ ஏசு மட்டும் போதுன்றா, அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே தரமாட்டோம், விட்டுட்டு போயிடுறியான்னாங்க. பரவாயில்லன்னு, எங்கள் அப்பாவே எனக்கு கிடையாது, என்னோட உயிரே எங்கள் அப்பா தான்,
1: அவரே இல்லை
0: இல்லை, அப்போ அவரோட சொத்துக்கள் எதுவுமே எனக்கு
1: வேணாம்.
0: அப்போ வீட்டை விட்டு வெளியே போனாங்க. என் கூட வந்தால் எங்கள் அம்மா அப்பா தங்க, எங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சி தம்பிக்கும் கிடையாது எங்கள் அப்பாவோட இது எதுவுமே. எங்கள் அம்மா ஒரு பொண்ணை தனியாக விடக்கூடாதுன்னு என் பின்னால் வந்தாங்க, இயேசுவே ஏற்றுக்கலை. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் தங்கச்சி தம்பியோட நடுத்தெருவில் நான் நிறுத்தப்பட்டேன். நடுத்தெருவில் இருக்கும்போது நான் சொன்னேன் என் இயேசு ரொம்ப நல்ல வருமானன்னு.
1: நடுத்தெருவில் இருக்கும்போது
0: இன்னைக்கு நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறது, நல்லா இருக்கும்போது இயேசுவை துதிப்பதை விட கஷ்டப்படும் போது இயேசுவை நல்லவர்னு சொல்லி பார்க்கணும்.
1: உண்மை
0: அப்போ அவர் நல்லவராகவே தான்
1: இருப்பார்.
0: எங்கள் அம்மா என்னை பற்றி கிண்டலாக கேட்டான், உன் இயேசு எப்படி நல்லவராக இருக்க முடியும், அப்பாவை சாவடிச்சிட்டாரு, சொத்தை பிடுங்கிட்டாரு, வீட்டை பிடுங்கிட்டேன். நான் சொன்னேன் அவரே அப்பாவாக இருந்து நடத்துவார், உங்கள் உயிர் போகிற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன்னு. எங்கள் அம்மா பிப்ரவரி 26ஆம் தேதி தான் இறந்தாங்க, அது வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றினேன். என் கணவர் எங்கள் அம்மாவை அவரோட அம்மாவை போல் பார்த்துக்கிட்டேன், இது வரைக்கும் காப்பாற்றினேன். என் தங்கச்சி தம்பி திருமணங்கள் எல்லாமே கர்த்தர் தகப்பனாக இருந்து என்னை நடத்தினான்.
1: தகப்பனை இழந்துட்டீங்க, சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர், ஏன்னா உங்களால் தான் உங்கள் தகப்பன் இறந்தாருன்னு சொல்லி சொந்தக்காரங்களும் உங்களை வெறுத்துட்டாங்க, சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டீங்க. இதன் மத்தியும் நீங்கள் இயேசுவை தேடுனீங்க. இன்றைக்கு அதனுடைய பலனாக நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக சொல்லணும்ப்பா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் எந்த இடத்துல வைக்கப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார்.
1: ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
0: எந்த இடத்துல என்னை சிறைச்சாலையில் பிடிச்சிட்டு போனாங்க, நான் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் வெக்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தணும்னு. அது உடனேலாம் செய்திட மாட்டார். ஆனால் இன்றைக்கி எப்படின்னா தீர்க்க தரிசனம் வந்தவொடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை காத்திருக்கணும். தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அதை வந்து நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்றாங்க.
1: சொன்ன உடனே நடந்துடணும்.
0: எனக்கு ப்ராஃபஸி வந்து 10 வருடங்கள் கழித்து தான் எனக்கு கர்த்தர் இதே இடத்துல ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் 4 பேருக்கு உதவுற அளவுக்கு எங்களை வசதியாக வச்சுருக்கார். எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். என்னை முதல்ல காரி துப்புன அதே ஜனந்தான் இன்றைக்கி என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுது.
1: நீங்கள் எந்தெந்த விதமான ஊழியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை எப்படி இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்றைக்கி கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாருன்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக தீர்க்க தரிசன ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், நிறைய அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, படிக்க முடியாத பிள்ளைகளை நிறைய பேரை படிக்க வைக்கிறோம், இன்னும் நிறைய சர்ச்சஸ் முடியாதவங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியலனால உதவி செய்கிறவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி செய்கிறோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்கிறோம், நிறைய ஜப கூட்டங்களுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்படி கர்த்தர் எதெல்லாம் நடத்துகிறார், முக்கியமாக கட்டுகளை உடைப்பது. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுகளோடு தான் இருக்கிறாங்க, அதிலிருந்து விடுதலையாக. ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமளிக்க மூலியங்கள் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம், உன்னை யாராவது தூற்றினாலும் பெருசாக நினைக்காத, போற்றினாலும் பெருசாக நினைக்காத. இன்னைக்கு ஊழியத்துல அந்த பேலன்ஸ் இல்ல நிறைய பேர்கிட்ட. யாராவது நம்மள பாராட்டி பேசிட்டா நமக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடும். வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு அமைதியாரு. யாராவது திட்டா ஐயோ என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை என்ன கர்த்தர் சொல்லி கொடுத்தது, திட்டுனாலும் நீ கண்டுக்க கூடாது, உன்னை பத்தி உயர்த்தி பேசினாலும் அதை நினைச்சு பெருமைப்படாத. அதனால இத்தனை வருடம் ஊழியத்துல கர்த்தர் எங்களை அநேக தேசங்கள் கொண்டு போய் அநேகம் பிற ரட்சிப்புகளில் கொண்டு வந்து இதுவரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்க தேவன் உதவி செய்திருக்காரு.
1: ரொம்ப சந்தோஷங்க ஆண்டி, உங்களுடைய ஊழியத்தெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்தணும், கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னும் அதிகமாக உண்மையாக மனசார சொல்ற கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஏன்னா இவ்வளோ வைராக்கியமாக நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கர்த்தரை நேசித்து கடந்து வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். இன்னும் வர நாட்களில் உங்களுடைய ஊழியத்தை பற்றி எங்களிடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டுமாக நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், உங்களுடைய ஊழியத்தின் அனுபவங்களை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு வந்ததுக்கு ரொம்ப
0: நன்றிப்பா. தேங்க்யூ.

பிரியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா? அவியானவரே,

எங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வருவீராக. நாங்கள் உண்மை வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே ஒரு அக்கினியின் செட்டைகளை அடித்து எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கியது போல அக்கினியின் நாவுகளாய்

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள், உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

என்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர்!

கிருபை, உன் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. Oh, we thank you so much for your grace, oh Master. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானது. என்னை வழி நடத்தின கிருபை மேலானது. கிருபை மேலானது. கிருபை மேலானது. கிருபை மேலானது. Hallelujah. Oh, hallelujah. என்னை வழி நடத்தின கிருபை மேலானது. என்னை பலப்படுத்தின கிருபை மேலானது. என்னை பாதுகாத்த கிருபை மேலானது. என்னை சுகப்படுத்தின கிருபை மேலானது. என்னை வழி நடத்தின கிருபை மேலானது. அப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை.

Hallelujah. உம்முடைய கிருபை மேலானதல்லவா, என்னுடைய ஜீவனை பார்க்கலும் அது மேலானதல்லவா. நான் இருப்பது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா.

பிரசனம் உங்களை நிரப்புவதை அனுபவியுங்கள். ஒரு மகிமை மேகம் போல

அபிஷேகத்துக்காக காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இதுவே அந்த நேரம். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நிறைவேற்ற

நேசிக்கிற ஒரு சந்ததியை தேடிக் கொண்டிருக்கிறான். வெளி பிரகாரத்தில் அல்ல, உள் பிரகாரத்தில் அல்ல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த ரகசிய அறையிலே அவரோடு கூட ரகசியங்களை பேசக்கூடிய சந்தையை, ஒரு நபரை கர்த்தர் இந்த நாட்களிலே தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த நேசத்திலே அவரை பற்றிக் கொள்ள நீ ஆயத்தமாக.

0: 마지막 현대인들 음악회 우리 아들 마지막 다가보는 음악회 마지막
1: 스드라마티 스드람
2: Praise be unto His holy name.
1: பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை என்று இந்த உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார்.
2: Throughout the world, people are remembering this Good Friday. Even the Lord made us to come to His presence.
1: Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று, இது ஒரு மரணம், இது ஒரு துக்கம் என்று அறிந்திருந்தாலும், இதை ஒரு கெட்ட நாள், துக்க நாள் என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்.
2: And they said it's a good Friday, though it is sad and it so though it is painful, but then they said it's good
1: Christmas
2: Friday.
1: கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது சரியாக 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரும்.
2: December 25th the Christmas is to come.
1: ஆனால் குட் ஃப்ரைடே அப்படி வராது.
2: குட் ஃப்ரைடே won't come like that.
1: தேதியில வராது.
2: Not on that particular day.
1: மார்ச்ல வரும், ஏப்ரல்ல வரும்.
2: It may be March or April.
1: ஏதாவது ஒரு தேதியில வரும்.
2: It come to
1: ஆனால்
2: any day.
1: ஒன்று,
2: but one thing.
1: அது வெள்ளிக்கிழமையில தான் வரும்.
2: It comes on Friday.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஏனென்றால் அது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள்.
2: Because Jesus was crucified Alleluia. on the cross.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக விசேஷித்த நாள்.
2: This is very very special day in our
1: இது ஒரு
2: lives.
1: கொண்டாட்டமான ஒரு நாள்.
2: It's a day of celebration.
1: Alleluia. ஏன் நாம் கொண்டாட வேண்டும்?
2: Why should we celebrate?
1: அழுது கொண்டிருக்க வேண்டிய நாள் தானே.
2: Maybe we have to.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் அழ வேண்டாம்.
2: Lord Jesus said don't weep.
1: இது அழுகிற நாள் அல்ல.
2: Not to weep.
1: நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள்.
2: You have to celebrate.
1: இது துக்கப்படுகிற நாள் அல்ல.
2: Not to be sorrow.
1: இது சந்தோஷப்படுகிற நாள்.
2: You have to be joyful.
1: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: Our Lord Jesus Christ.
1: வெற்றி வெற்றி சிறந்த நாள்.
2: Hallelujah. He took victory on the cross.
1: வெற்றி சிறந்த ஒரு நாள்.
2: He took victory on the
1: Hallelujah.
2: cross. Hallelujah.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த ஒரு நாள்.
2: The Lord has taken the victory.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சாத்தானை ஜெயித்த ஒரு நாள்.
2: He took victory against the Satan.
1: Hallelujah. மரணத்துக்கு சவால் விட்ட ஒரு நாள்.
2: He challenged the death.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: அருமையான தேவனுடைய

0: இந்த அருமையான நாளிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும்
1: பொழுது
0: எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை அவர் சந்தித்தார்.
1: How did the Lord Jesus meet this particular day?
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம்.
1: Last week we meditated.
0: இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்று கொண்டிருந்தார்.
1: And they were all
0: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They were said say
0: ஓசனா. ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறார்?
1: Where the Lord Jesus has come.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: கெத்செமனே தோட்டத்திலே வந்து
1: he came to the Gethsemane garden.
0: அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்கள் எல்லாம் அழைத்து
1: he called the disciples.
0: நீங்கள் இங்கே கூடி இங்கே ஜெபியுங்கள்.
1: You pray with me.
0: விழித்திருங்கள்.
1: Watchful.
0: என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது.
1: My soul is having sorrow.
0: ஆகவே என்னோடு கூட சேர்ந்து விழித்திருங்கள்.
1: You be watchful with me.
0: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள்.
1: You pray without ceasing.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: ஆனால் சீஷர்களோ தூங்கினார்கள்.
1: But disciples slept.
0: வேதம் சொல்கிறது துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள்.
1: By sorrow they slept.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யாரும் ஆண்டவரோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லை.
1: They could not be watchful with the Lord Jesus.
0: ஆனால் இயேசு மாத்திரம் முகம் குப்புற விழுந்து விழுந்து ஜெபித்தார்.
1: But Jesus he kept on praying, falling down.
0: முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்.
1: He falling down and praying.
0: அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது
1: when he fell down and pray
0: அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்?
1: What did he pray?
0: ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தார்.
1: Lord if it is your will let this vessel be disappeared.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாளிலே அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார்.
1: The Lord knew well and within few days he is going to die on the cross.
0: அநேகர் நினைக்கிறார்கள், ஏதோ ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், திடீரென்று அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்.
1: Many thought that he was doing ministry, suddenly he was crucified on the cross.
0: இருமை அருமையானவர்களே, முதல்ல இருந்தே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார்.
1: The Lord Jesus said very clearly,
0: நான் இப்படி பாடுபட வேண்டும்.
1: I had to suffer.
0: எருசலேமுக்கு போக வேண்டும்.
1: I had to go to Jerusalem.
0: அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்.
1: I have to be crucified.
0: மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்.
1: Third day I will rise up.
0: என்று எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்.
1: And beforehand he said everything.
0: எல்லாவற்றையும் சொல்லிட்டார்.
1: He said everything.
0: சீஷர்களுக்கு மூன்று முறை அதை அறிவித்தார்.
1: Three times he said to the disciples.
0: ஆனால் அதை அவர்கள் ஒருவரும் பெருசா எடுத்துக்கொள்ளல.
1: They did not consider it something great.
0: அவ்வளவு சீக்கிரமா இது வரும் அவங்க எதிர்பார்க்கல.
1: They didn't expect the day will come soon.
0: ஆண்டவரோடு இப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம் நினைச்சாங்க.
1: They thought that we can walk.
0: திடீரென்று ஒரு நாள் வந்தது.
1: Suddenly one day came.
0: ஆண்டவர் சொன்னார்,
1: Jesus said,
0: இந்த கெத்செமனே தோட்டத்திலே,
1: in Gethsemane garden,
0: நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
1: when we are praying,
0: hallelujah, இதோ என்னை பிடிக்க வருவார்கள்.
1: They will come to catch me.
0: என்று சொன்னார்.
1: He said so.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God.
0: அவர் அந்த இடத்திலே இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார்.
1: And he prayed.
0: Hallelujah.
1: The sweat came as blood.
0: ஏன் அப்படி இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது?
1: Why he should pray like that?
0: அருமையானவர்களே,
1: Dear children of God.
0: இயேசு ரெண்டு விதமாக காணப்பட்டார்.
1: Jesus was in two ways.
0: ஒன்று சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்படுகிறார்.
1: And he is in the fleshly body.
0: இன்னொரு பக்கத்திலே அவர் பரிசுத்தாவியிலே உற்பவித்து பிறந்தபடியினாலே அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார்.
1: He is the son of God as well as son of man.
0: அல்லேலூயா. ஆகவே அவர் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது
1: when he was praying
0: சரீர பிரகாரமாக அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை இரத்தமாக வந்தது.
1: Bodily he was having pain, the sweat came as blood.
0: அவ்வளவு தூரம் அவர் பிடியப்பட்டார்.
1: And he was crushed.
0: ஆனால் பிரியமானவர்களே,
1: Dear children of God.
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: அப்படி அவர் சொல்லி மூன்று அந்த சீஷரிடத்தில் ஜெபிக்க சொல்லிவிட்டு
1: he asked Jesus to pray.
0: எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால் தூங்கிக் கொண்டிருந்தார்.
1: But the disciples slept.
0: அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க எழுந்திருங்க.
1: The Lord said, rise up.
0: என் வேளை வந்து விட்டது.
1: My time has come.
0: இதோ வந்து விட்டார்கள்.
1: They have come.
0: என்று சொல்லி பார்க்கும் பொழுது
1: when he said so
0: அங்கே ரோம போர் சேவகர்கள்
1: the soldiers of
0: தடிகளையும் பட்டயங்களையும்
1: with the sword
0: எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்.
1: They are coming.
0: பிடிக்க வருகிறார்கள்.
1: They came to catch him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஹாலேலூயா
1: ஹாலேலூயா
0: அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார்
1: The Lord is asking
0: இதே இடத்துல எருசலேம்ல எத்தனையோ முறை தேவாலயத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன்
1: Many times I preached in Jerusalem temple
0: அப்பலாம் நீங்க வந்து பிடிச்சிருக்கலாமே
1: You could have caught me
0: இப்போ நீங்க என்ன திருடன பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே
1: You have come to catch like thief
0: நான் எங்கேயும் ஓடி ஒளியலையே
1: I'm not hiding anywhere
0: ஒரு திருடன பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க
1: You have come to catch the like thief
0: சொல்லி கொண்டிருக்கும் பொழுது
1: When he was saying so
0: யூதாஸ் அங்கே வருகிறார்
1: Judas came there
0: யூதாஸ் அங்கே வரும் பொழுது
1: When Judas came
0: அந்த யூதாஸை பார்த்த உடனே
1: When he looked at Judas Jesus said
0: சிநேகிதனே
1: Oh my friend
0: சிநேகிதனே
1: Oh my friend
0: சிநேகிதனேன்னு சொல்லும்பொழுது அவன் மனசாட்சி குத்துது
1: And when he was saying friend
0: அவன் துட்டு வாங்கிட்டு வந்திருக்கான்
1: And he got the money
0: அவன் காட்டி கொடுக்க வந்திருக்கான்
1: He has come to betray
0: பண சம்பாதிக்க வந்திருக்கான்
1: He has come to earn money
0: எப்படி பண சம்பாதிக்க போறான்
1: How he is going to earn
0: இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு பண சம்பாதிக்க போறான்
1: By betraying the Lord Jesus he is going to earn
0: அது ஒரு சாப காசு
1: இட்ஸ் எ கர்ஸ்
0: ஆகவே அந்த நேரத்துல இயேசு நான் சிநேகிதனே
1: Jesus said my friend
0: ஹalleluya என்னத்திற்காக வந்திருக்கிறாய்
1: Why did you come
0: அப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான்
1: He kissed the Lord Jesus and betrayed him
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்
1: Glory to God
0: உடனே அவரை பிடிக்கிறார்கள்
1: They caught him
0: ஹalleluya
1: ஹalleluya
0: அருமையானவர்களே அந்த யூதாஸ் சீஷர்களில் ஒருவன் தான்
1: One of the disciples is Judas
0: ஆனால் அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்
1: And he betrayed the Lord Jesus
0: ஹalleluya காட்டி கொடுக்கும் பொழுது அவன் அதை உணரல
1: And he did not understand it
0: பிறகு தான் அதை உணர்கிறான்
1: Then he understood
0: அவருக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு
1: After getting condemnation
0: அங்கே அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக அவரை அவர் மேலே சிலுவை வைக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது
1: When they put the cross upon him then only he understood
0: என்ன சொன்னான் தெரியுமா
1: What did he say
0: ஐயோ
1: ஓ
0: குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன் காட்டி கொடுத்துட்டேனே
1: This is blameless blood I have betrayed
0: ஒரு தப்பு செய்தவனை விட்டுட்டு
1: and leaving the
0: குற்றமில்லாத இரத்தம்
1: It's a blameless blood
0: குற்றமில்லாத இரத்தம்
1: blameless blood
0: அவன் கையில இருந்த 30 வெள்ளி காசை தூக்கி எறிந்தான்
1: He has thrown the 30 pieces of silver
0: கொண்டு செத்தான்
1: He has committed suicide.
0: அவருடைய முடிவு கேவலமாய் இருந்தது.
1: The end was so
0: பரிதாபமாய்
1: so pathetic.
0: ஏனென்றால் அவன் இயேசுவோடு கூட இருந்து கூட
1: though he was with Jesus
0: அவன் இயேசுவை அறியல.
1: He did not understand Jesus.
0: இயேசு பாவத்தை மன்னிப்பாரு.
1: Jesus will forgive the sins.
0: தப்பு செய்தாலும் மன்னிப்பாரு.
1: He will forgive the mistakes.
0: என்று அறியல. அப்படி அறிந்திருந்தா ஆண்டவர்கிட்ட வந்து நான் தெரியாம செய்துட்டு ஆண்டவர் சொன்னா மன்னிச்சிருப்பார்
1: If he had known that he would have asked forgiveness
0: ஆனா இப்போ அவன் நான்று கொண்டு செத்து அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாச்சு
1: Now he did suicide
0: அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே
1: dear children of God
0: ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்
1: Glory to God
0: Hallelujah
1: Hallelujah
0: இன்னொரு மனுஷன் இருந்தார் அவர் பேதுரு
1: Another man Peter
0: அவர் ஆண்டவரை மறுதலித்தார்
1: He denied the Lord Jesus
0: அவர் யூதாஸ் காரியத்து இயேசு எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்தான்
1: Judas Iscariot brought them
0: ஆனா பேதுரு என்ன சொன்னார்
1: What Peter said
0: அவர் தெரியவே தெரியாது
1: I don't know
0: அவர் யாருன்னு எனக்கு தெரியாது
1: I don't know who he is
0: என்று அவர் இயேசுவை விட்டு ஓடி போகலாம் நினைக்கிறார்
1: he wanted to leave the Lord Jesus Alleluia. run away
0: ஆனால் அவரும் மனம் கசந்து அழுகிறார்
1: he wept finally
0: ஐயோ
1: ஓ
0: என் ஆண்டவராகிய இயேசுவை நான் மறுதலிக்கிறேனே
1: I denied the Lord Jesus
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே
1: dear children of God
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்
1: praise be unto his holy name
0: ஆனால் அவர் மனம் திரும்பினார்
1: he repented
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்
1: he got saved
0: யூதாஸ் மனம் திரும்பாமல் செத்து போனான்
1: Judas died without repenting
0: பேதுரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்
1: Peter he got saved
0: இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள்
1: there are two kinds of groups
0: அருமையானவர்களே இந்த கல்வாரி சிலுவையிலே
1: on the cross
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the Lord Jesus Christ
0: ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக
1: before he committed
0: அவரை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்
1: they all punished him
0: அவரை அடித்தார்கள்
1: they have beaten
0: அவரை துப்பினார்கள்
1: they spat on him
0: அவரை கேலி பரியாசம் செய்தார்கள்
1: they criticized
0: அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்
1: and they reproached
0: hallelujah
1: hallelujah
0: ஆனால் ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்
1: Hallelujah He was the like lamb without opening his mouth
0: அருமையானவர்களே
1: dear children of God
0: ஆம் பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கூட
1: when he stood before Pilate
0: Hallelujah யா இவள் எல்லாம் குற்றம் சுமத்துகிறார்கள் நீ வாயை மூடிட்டு இருக்கிறாயே
1: you are closing your mouth not saying anything
0: அவர் பதில் பேசவே இல்லாம இதான் இருந்தார்.
1: He was keeping quiet.
0: எப்பொழுது அவர் பதில் பேசினார்?
1: When did he answer?
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான்.
1: Yes, I am the king.
0: அப்போது மாத்தா வாய் திறந்தார்.
1: He opened that time.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அப்படி என்ன பெரிய பாவம் ஆண்டவர் செய்தார் என்றால் ஒன்று செய்யல.
1: The Lord Jesus did not do anything. அவரே
0: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பல கோணங்களிலே குற்றங்களை தேடினார்கள், கிடைக்கல.
1: In order to crucify the Lord Jesus, they wanted to find
0: தேடினார்கள்.
1: They wanted to find some fault, nothing they got.
0: Hallelujah. அப்போ தேசாதிபதி,
1: the governor,
0: அங்கே பிரதான ஆசாரியன்,
1: the chief priest,
0: காய்பா,
1: the Kaiba,
0: எல்லாரும்
1: Kaifa,
0: அவரை பார்த்து கேட்கிறாங்க.
1: They are all asking.
0: Hallelujah. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க.
1: They were asking Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார்.
1: He said a word.
0: இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள்.
1: You just destroy this temple.
0: மூன்று நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? இதை எழுப்புவேன்.
1: Within 3 days I will rise it again.
0: அந்த வார்த்தை தான் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்தது.
1: That word they got it.
0: Even தேவதூஷணம் சொல்லிவிட்டான்.
1: He has blasphemed.
0: இது ஒண்ணே ஒண்ணு போதும் நமக்கு.
1: This is sufficient for us.
0: என்று சொல்லி,
1: by saying so,
0: அவரை அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு,
1: with that word,
0: அவரை பிலாத்துவினிடத்திலும் ஏரோதினிடத்திலும் அனுப்பினார்.
1: They sent him to Pilate and
0: ஆண்டவர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அங்கே மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக தப்புவிக்கிறதுக்காக வரல.
1: He didn't come to be delivered from death.
0: Hallelujah. அவர் எத்தனையோ முறை கல்லெறிந்து கொல்வதற்கு வரும்பொழுதெல்லாம் தப்பிக்கொண்டார்.
1: Many times they wanted to stone him.
0: எத்தனையோ முறை அவர் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது.
1: He had to shed blood, but
0: அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் விலகினார்.
1: He just escaped
0: from. அவர் ஒரு நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for the day.
0: அதுதான் the பஸ்கா.
1: That is the Passover.
0: அவர் எதை செய்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி தான் செய்தார்.
1: According to the scripture, he did everything.
0: வேத வாக்கியத்தின்படி அவர் பஸ்காவிலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
1: He has to be beaten on Passover.
0: அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி.
1: He is the Passover lamb.
0: பஸ்கா ஆட்டுக்குட்டி.
1: Is the Passover lamb.
0: அவர் அந்த பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி.
1: And he has to be beaten.
0: ஆகவே அந்த நாளுக்காக காத்திருந்தார்.
1: He was waiting for that day.
0: அதுக்கு தான் இந்த நேரம் சரியாக வந்தது.
1: The time has come.
0: அல்லேலூயா. அப்படியும் பஸ்காவிலே யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமே, இவரை விடுதலை செய்யலாம் என்று தான் நினைத்தார்கள்.
1: They wanted to deliver him at that Passover.
0: ஆனால் அங்க இருக்கிற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
1: What people did?
0: இவரை விடுதலை செய்ய கூடாது.
1: You should not deliver him.
0: இன்னொரு மோசமான ஒரு கொலைகாரன் இருக்கிறான்.
1: There is one murderer.
0: அவன்தான் பரபாஸ்.
1: பரபாஸ்.
0: அவனை விடுவி செய்யும்.
1: Deliver him.
0: இவனை சிலுவையில் அறையும்.
1: You crucify him.
0: என்று கூக்குரலிட்டார்கள்.
1: They were all shouting.
0: பிலாத் சொல்றார், நான் இடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லையே.
1: Pilate said, I did not find any fault.
0: பிள்ளைகளே,
1: children of God,
0: பரபாஸை விடுதலை செய்தார்கள்.
1: They delivered Barabbas.
0: இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்.
1: Jesus committed himself to be crucified.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை அவரே ஒப்பு கொடுத்தாரே ஒழிய, அவர் யார் மூலமாகவோ அங்கே வந்து மாட்டிக்கொள்ளவில்லை.
1: And he himself committed for the cross, but not by anything he got.
0: Hallelujah. ஏனென்றால் அந்த சிலுவையில தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது.
1: That is the mystery in that cross.
0: 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 1 Corinthians 2 and
0: 7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? சிலுவிலே அறிந்திருக்க மாட்டார்கள்.
1: They would not have crucified the Lord on of glory.
0: அவங்களுக்கு தெரியாம போச்சு.
1: They didn't know.
0: இந்த சிலுவையில் அறைஞ்சாதான் நமக்கெல்லாம் கேடு, நமக்கு நாம் போட்ட திட்டம்லாம் ஒண்ணுமில்லாம போய்டும்னு அவங்க தெரியாம போச்சு.
1: They didn't know that by crucifying the Lord Jesus, their plans will.
0: அவங்க என்ன நினைச்சாங்க?
1: What did they think?
0: சிலுவையில் அறைஞ்சிட்டா முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க.
1: They thought it will be over when we crucify.
0: ஆனால் இந்த ரகசியம்,
1: this mystery,
0: அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்யல, அதுதான் தேவ ஞானம்.
1: And that is the
0: ரகசியமான தேவ ஞானம்.
1: It is the God's wisdom.
0: ரகசியமான தேவ ஞானம்.
1: It is a mystery of
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: இந்த அருமையான கால வேளையிலே,
1: in this wonderful morning.
0: ஆகவேதான் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
1: That's why we boast about the cross.
0: Hallelujah. ஆகவேதான் சிலுவையை நாம் உயர்த்துகிறோம்.
1: That's why we lift up the cross.
0: அந்த சிலுவையில தான் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்.
1: The Lord kept the mystery on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார்.
1: And he fulfilled the will of God on the cross.
0: எத்தனையோ காரியங்களை அவர் செய்து முடித்தார்.
1: He has done many things.
0: Hallelujah. பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தது எதற்காகவென்றால்,
1: why did he commit himself to be crucified?
0: அந்த சிலுவையில் தான் நம்முடைய இரட்சிப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார்.
1: And the Lord has fulfilled our salvation on the cross.
0: சிலுவையினுடைய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது.
1: The doctrine of cross is
0: maybe foolish. நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
1: It is strengthful on those who believe the Lord.
0: அந்த சிலுவையில் தான் நமக்கு ஒரு தேவ பலன் இருக்கிறது.
1: We have the God's strength in the cross.
0: ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தெரிந்து கொண்டார்.
1: That's why the Lord has chosen the cross.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: அருமையானவர்களே, ஆகவே அந்த சிலுவையை ஆண்டவர் எடுக்கும் பொழுது,
1: when the Lord Jesus took the cross,
0: தேவன் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றினார்.
1: The Lord removed our sins and all transgressions.
0: 3rd அதிகாரம் 13ல வாசிக்கிறபடி,
1: Galatians 3 and
0: 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்.
1: For the
0: கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
1: The Lord delivered us from all kind of curse.
0: சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார்.
1: He delivered us from the curse.
0: எபிரேயர் 2rd அதிகாரம் 14th வசனத்திலே,
1: Hebrews 2 and 14,
0: பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்.
1: Through death he might destroy him that had the power of death, that is the devil.
0: பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு.
1: Through the death he might destroy him.
0: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: தம்முடைய மரணத்தை கொண்டுதான் ஆண்டவர் சாத்தான் தலையை நசுக்கினார்.
1: Through his death he crushed the head of the devil on the cross.
0: இந்த அருமையான வேளையிலே,
1: in this wonderful time,
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்கு பாராட்டின அந்த மேன்மைகள்,
1: the greatness on the cross,
0: சிலுவையிலே அவர் நமக்கு வைத்த சிலாக்கியங்கள்,
1: all the privileges on the cross,
0: சிலுவையிலே அவர் நமக்கு கொடுத்த பாக்கியங்கள்,
1: the blessedness on the cross,
0: சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் வைத்திருந்த சிறப்பு, சிறந்த காரியங்கள்,
1: all the special things on the cross,
0: நன்மைகள்,
1: the goodness,
0: ஆசீர்வாதங்கள்,
1: the blessings,
0: ஏராளம் ஏராளமாக இருக்கிறது.
1: It is in multitudes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும்
1: each and every day
0: சிலுவையை நோக்கி பார்க்கிறோம்.
1: We have to look on the cross.
0: Hallelujah. அந்த சிலுவையிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்.
1: We are committing to the cross.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த சிலுவையின் மூலமாகத்தான் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்.
1: For the disciples and to the entire world, the Lord revealed the truth through the cross.
0: முதல்ல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார்.
1: He preached initially.
0: பரலோக ராஜ்யம் சபையமா இருக்கிறது எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
1: He was preaching the heaven is at hand.
0: பிறகு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
1: He was roaming around by doing goodness.
0: அற்புதங்களை செய்து வந்தார்.
1: He has done miracles.
0: குருடருடைய கண்களை திறந்தார்.
1: He opened the blind eyes.
0: சப்பாணிகளை நடக்க பண்ணினார்.
1: He made him to walk.
0: மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
1: He raised the dead.
0: இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார்.
1: The Lord was doing a lot of miracles.
0: சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார்.
1: He preached the gospel.
0: ஆனால் அநேகர் அதை கேட்டார்கள்.
1: Many heard about it.
0: அநேகர் கேட்டாலும் சுவிசேஷத்தை அறிந்தார்களோ இல்லையோ, அவருடைய கீர்த்தி இந்த உலகம் முழுவதும் பரவிற்று.
1: His fame spreaded over throughout the world.
0: அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணல.
1: He didn't travel much.
0: வேற எந்த தேசத்துக்கு அவர் பறந்து செல்லல.
1: He didn't fly to other country.
0: அதே எருசலேமில தான் சுற்றி சுற்றி வந்தார்.
1: He was in Jerusalem.
0: இஸ்ரவேல் தேசத்துல தான் கலிலேயாவுக்கும் அங்கே இங்க கப்பர்நகூமுக்கும் இங்கும் அங்கும் வந்து கொண்டிருந்தார்.
1: He was in Galilee and Capernaum and all these surroundings. But
0: அவர் தே கீர்த்தி
1: பட் ஹிஸ் ஃபேம்
0: உலகம் முழுவதும் பரவிற்று.
1: இட் ஸ்ப்ரெட்டட் ஓவர் த்ரூ அவுட் தி வேர்ல்ட்.
0: ஹalleluya ஹalleluya
1: ஹalleluya.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அவர் படிக்கவில்லை,
1: he didn't study,
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல கோடிக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பைபிள் காலேஜஸ் இன்றைக்கு உலகம் முழுதும் இருக்கிறது.
1: There are millions of schools and colleges.
0: கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டிஸ் ஏராளமா பெருகிவிட்டது.
1: Many Christian universities.
0: Alleluia. ஆனா அவர் பள்ளிக்கூடம் போல.
1: But he didn't go to the school.
0: அப்படினா என்ன அர்த்தம்?
1: What does it mean?
0: அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்ல.
1: Not necessary for him.
0: இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்.
1: Lord Jesus did everything.
0: Alleluia.
1: Alleluia.
0: எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார்.
1: The Lord did everything.
0: எல்லாவற்றையும் செய்துவிட்டு
1: after doing everything
0: கடைசில
1: finally
0: அவர் அந்த சிலுவைக்கு வந்தார்.
1: He came to the cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப கூப்பிட்டா பரலோகத்திலிருந்து கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வருவார்கள்.
1: Jesus said, if I call, millions of angels will come.
0: ஏன் ஆண்டவர் கூப்பிடல?
1: Why did Lord
0: Alleluia
1: did not call him?
0: ஆண்டவர் அந்த சிலுவையிலே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
1: And the Lord is fulfilling the mystery on the cross.
0: பொதுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏழு வார்த்தைகளை பேசினார்.
1: Jesus spoke 7 words in the cross.
0: ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருவேளை எமோஷனலா அழுதுட்டு போயிடுவாங்க.
1: They meditated each and every word and then emotionally they
0: அதல்ல பிரியமானவர்களே.
1: That is not.
0: ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த சத்தியத்தை வெறும் ஏழு வார்த்தை அல்ல, அது ஒரு சத்தியம்.
1: Not only 7 words.
0: அது வெறும் சத்தியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு.
1: It's not only truth, it is revelation.
0: அது வெளிப்பாடு அல்ல, தேவ ரகசியம்.
1: It's not only revelation, it's a mystery.
0: அதெல்லாம் ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார்?
1: Why did the Lord reveal?
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது தேவ ரகசியம்.
1: That is God's mystery is hidden.
0: அதிலே தான் மறைந்திருக்கிறது பரலோகத்தின் ரகசியம்.
1: The heavenly mysteries are hidden.
0: இது பிசாசுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: சாத்தானுக்கு தெரியல.
1: The devil did not know.
0: உலகத்துக்கு தெரியல.
1: The world did not know.
0: Hallelujah. தெரிஞ்சிருந்தா அறிஞ்சிருக்க மாட்டாங்க.
1: Otherwise they would have.
0: ஆனால் அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்.
1: The Lord Jesus did great
0: thing. Hallelujah.
1: Hallelujah.
0: அங்கே அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது
1: when they took him to cross.
0: Hallelujah. அவரை முதலாவது சிலுவையில் அறைந்த அந்த வேளையிலே
1: first of all when he was crucified
0: அவர் எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள்.
1: They punished him so much.
0: அதை நான் இப்பொழுது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not explain.
0: ஏனென்றால் அது கேட்பதற்கே நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்.
1: Even by hearing it is painful.
0: சிறு பிள்ளைகள் அலறி விடுவார்கள்.
1: Small children they
0: weep. அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரம்.
1: Such a terrible thing.
0: அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: இன்னொரு ஒரே வார்த்தையில சொல்ல போனால்,
1: in one word,
0: அவர் நொறுக்கப்பட்டார்.
1: He was crushed.
0: அவர் உடைக்கப்பட்டார்.
1: He was broken.
0: நொறுக்கப்பட்டார்.
1: He was crushed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வேளையிலே,
1: at that moment,
0: நாம் என்ன செய்திருப்போம்?
1: What did we do?
0: ஒரு சின்ன பாடு வரும்போது என்ன செய்வோம்?
1: When we get sufferings, what we do?
0: ஆண்டவரை நோக்கி கதறுவோம்.
1: We just cry unto the Lord.
0: ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க.
1: Lord deliver me.
0: எனக்கு உதவி செய்யுங்க.
1: Please help me.
0: எனக்கு நன்மை செய்யுங்க.
1: Do goodness.
0: ஆண்டவரே இந்த சோதனை என்னை விட்டு நீங்கட்டும்.
1: Let the temptation be departed.
0: இந்த உபத்திரவத்தை விட்டு போகட்டும்.
1: Let the sufferings be departed.
0: எனக்கு இந்த கஷ்டம் நீங்கட்டும்.
1: Let the trouble be departed.
0: யாராவது உதவிக்கு ஆள் அனுப்புங்க.
1: Send someone to help me.
0: இப்படி நாம கதறுவோம்.
1: We cry like this.
0: எனக்கு இத செய்யுங்க.
1: Lord you do it for me.
0: Hallelujah. ஆனா அந்த நேரத்துல
1: பட் அட் திஸ் மொமெண்ட்
0: ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கல.
1: He did not pray for him.
0: சிலுவையில முதலாவது அவர் செய்த காரியம் என்ன?
1: First of all, what did he do?
0: பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
1: Father, you forgive them.
0: தாங்கள் செய்கிறது என்னதென்று அதுதான் அவர் செய்த ஜபம்.
1: They don't know what they are doing.
0: Hallelujah. அப்படி ஜெபிக்கும் பொழுது
1: when he was praying,
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இவர்களுக்கு என்று யாரு சொன்னார்?
1: For them who
0: are அடிச்சவங்கள,
1: those who are beaten,
0: குத்தனவங்கள,
1: those who are pierced,
0: அவங்க எல்லாரும் பார்க்கறாங்க.
1: They are all looking.
0: இவ்ளோ நான் அடிச்சேன்.
1: I have beaten him.
0: இவ்ளோ நான் என்னுடைய பலத்தலாம் செலவு பண்ணி நான் இவரை வேதனை படுத்தினேன்.
1: I spent my all my strength and
0: என்ன விட்டுருங்கன்னு சொல்லவே இல்லையே.
1: He didn't say leave me.
0: தயவு செய்து என்ன துன்புறுத்தாதீங்கன்னு சொல்லலையே.
1: He didn't say please don't.
0: ஆனா அதுக்கு பதிலாக மன்னியும் என்று சொல்றாரு.
1: But he says forgive.
0: Hallelujah.
1: Them.
0: ஒருவேளை இப்படி ஜெபம் பண்ணிருக்கலாம்.
1: He would have prayed like this.
0: ஆண்டவரே என்ன துன்புறுத்தவங்கள சந்தியும்.
1: Lord you meet them.
0: அவங்களுக்கு நல்ல பாடம் கத்துக்கடும்.
1: Lord make them to understand. He would have told.
0: ஆனா அப்படி சொல்லலையே.
1: He didn't say that.
0: மன்னியும் தானே சொன்னாரு.
1: Lord you forgive them.
0: Hallelujah. Hallelujah. அப்படினா என்ன அர்த்தம்?
1: What does it mean?
0: ஆண்டவர் ஒருவேளை மன்னிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்?
1: If the Lord did not forgive, what would have happened?
0: இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரகசியம்.
1: That is the mystery we should understand.
0: ஒரு மனுஷனை தேவன் மன்னிக்காவிட்டால்,
1: If God did not forgive a man,
0: அவனை போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்துல யாருமே இல்லை.
1: Then he would become very pathetic.
0: பாவ மன்னிப்பு ரொம்ப மிக முக்கியம்.
1: The forgiveness of sin is very important.
0: Hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே இங்கதான் இருக்கிறது.
1: The spiritual life starts from here.
0: அதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம்.
1: That is the assurance of forgiveness of sin.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார்.
1: The Lord Jesus Christ has forgiven my sin.
0: அந்த நிச்சயம் இருக்கிறது.
1: How many of you having that assurance?
0: இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது,
1: When he said please forgive them,
0: முதல் வேலையாக,
1: First of all,
0: முதல் வேலையாக,
1: First job,
0: இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை கொடுத்து விட்டார்.
1: He has given the forgiveness for this world.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. அவ்வளவுதான், ஆண்டவர் மன்னிச்சிட்டார்.
1: The Lord has forgiven.
0: பிரியமானவர்களே,
1: Dear children of God,
0: ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யறான், ஒரு தப்பு செய்யறான், ஏதோ ஒன்னு செய்துட்டு ஒளிஞ்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க.
1: When the man commits sins and hiding himself,
0: அவனால தூங்க முடியாது.
1: He cannot sleep.
0: அவனால சந்தோஷமா இருக்க முடியாது.
1: He cannot be joyful.
0: அவனுடைய குற்ற உணர்வு இரவும் பகலும் குத்திக்கிட்டே இருக்கும்.
1: And the mistake will prick him. I have done this.
0: என்று அந்த குற்ற உணர்வு அவனை ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கும்.
1: The consciousness will destroy him.
0: Hallelujah. ஆகவே அவன் சந்தோஷமா இருக்க முடியாது.
1: He cannot be joyful.
0: அவன் விடுதலையா இருக்க முடியாது.
1: He cannot be delivered.
0: அவன் ஒரு வித்தியாசமானவன தான் இருப்பான்.
1: He will be a different person.
0: ஆனா அவனை கூப்பிட்டு,
1: If I call them,
0: இந்த மாதிரி காரியம் செய்துட்டேன்,
1: You have done this,
0: ஆனா பரவாயில்ல,
1: It is okay,
0: ஆண்டவரே உன்னை மன்னிச்சிட்டாரு,
1: God has forgiven you,
0: இனிமேல் நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை,
1: Don't worry about it,
0: அப்படி சொல்லிட்டா,
1: If it is said,
0: அவனை போல விடுதலை பெற்றவன் யாருமே இருக்க முடியாது.
1: Nobody will be like
0: Hallelujah.
1: him delivered.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் பெரியமானவர்களே பாவம் மன்னிப்பின் சந்தோஷம்.
1: That is the joy of the salvation.
0: Hallelujah. நான் குற்றம் உள்ளவன் தான்.
1: Of course I am.
0: நான் பாவம் செய்தவன் தான்.
1: I have committed sin.
0: Hallelujah. நான் பரிசுத்தவான் பிறக்கும் பொழுதே அல்ல.
1: I am not holy at all when I was born.
0: Hallelujah. நான் இனிமேல் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide anymore.
0: நான் இனிமேல் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: I need not hide myself.
0: நான் இப்பொழுது யாரா இருக்கேன்னு தெரியுமா?
1: Who am I?
0: பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி.
1: Hallelujah. Sinner, my sins are forgiven.
0: பாவி தான்.
1: Of course I am a sinner.
0: ஆனால் நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: But I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் மன்னிக்கப்பட்டவன்.
1: I am forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு தட்டை நீங்க கடன் வாங்கிடுறீங்க.
1: If you
0: அந்த கடன்காரன் வந்து நீ இன்னைக்கு கொடுக்கலனா நான் உன்னை இப்படி செய்வேன் சொல்றான்.
1: If he is saying if you don't give
0: நீங்க
1: I will do that.
0: நீங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க.
1: You are trembling then.
0: அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா?
1: What he is saying?
0: சரி.
1: Okay.
0: நீ தன கொடுக்க தேவல.
1: Need not give it back.
0: அப்படின்னு சொன்னா,
1: If he says so.
0: நீ என்ன பண்ணுவீங்க?
1: What do you do?
0: உடனே
1: Immediately.
0: கைய பிடிச்சி,
1: You hold the hand.
0: ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
1: Thank you so much.
0: ஐயோ நான் உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்றேன்னு தெரியல.
1: I don't know how to say thanks.
0: ரொம்ப நன்றிங்க.
1: Thank you so much.
0: அவன் போய்டுவான்.
1: He will go back.
0: வழியில எங்க பாக்குறீங்க?
1: And what do you
0: அவன்
1: see?
0: அவ பார்த்த உடனே, ஐயோ ரொம்ப நன்றிங்க.
1: Thank you. You have forgiven me.
0: எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: Wherever you look at
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: ரொம்ப நன்றி.
1: Thank you so much.
0: யார் சொல்லுவான்?
1: Who will say?
0: மன்னிக்கப்பட்டவன் சொல்லுவான்.
1: Those who are forgiven.
0: இங்க இருக்குறவங்க யாருமே மன்னிக்கப்பட்டவங்க இல்ல.
1: Nobody is forgiven.
0: அதனால நம்ம நன்றி சொல்றதே இல்ல.
1: We are not giving thanks.
0: Hallelujah சொல்றது இல்ல.
1: We don't say hallelujah.
0: ஸ்தோத்திரம் பண்றது இல்ல.
1: We don't praise him.
0: நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்?
1: Why should we praise?
0: ஐயோ என் பாவத்தை மன்னிச்சாரே.
1: The Lord has forgiven
0: ஐயோ,
1: my sin.
0: ஐயோ என்னை நரகாக்கினிக்கு என்னை மீட்டு கொண்டாரே.
1: Delivered me from hell.
0: எத்தனை பேருக்கு நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளம் இருக்குது?
1: How many of you having gratitude
0: hallelujah.
1: from your heart?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இன்றைக்கு குட் ஃப்ரைடே.
1: இட் இஸ் குட் ஃப்ரைடே.
0: இயேசுவை கொண்டாட போறேன்.
1: I'm going to celebrate Jesus.
0: ஏன்னா இயேசு தான் என்னுடைய நாதர், என்னுடைய என்னை மன்னித்தவர்.
1: Jesus has forgiven
0: me. ஆண்டவர்.
1: He is my Lord.
0: இயேசு தான் என் இரட்சகர்.
1: He is my savior.
0: இயேசு தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவர்.
1: Given me the forgiveness
0: of sin.
1: Who is having that assurance?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: நீ நன்றி சொல்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறாய் என்றால்,
1: When do you say
0: அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு,
1: when you have assurance of forgiving of sins,
0: hallelujah, நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னால துதிக்காம இருக்க முடியாது.
1: And when you think about it,
0: ஸ்தோத்திரிக்காம இருக்க முடியாது.
1: You cannot keep quiet.
0: ஜெபிக்காம இருக்க முடியாது.
1: You cannot stop praying.
0: ஆண்டவர் உன்னை பழி வாங்கல.
1: Lord did not take revenge. He did not put you for the condemnation. He has chosen you to deliver
0: you.
1: He didn't do anything harm against
0: you.
1: The Lord has forgiven
0: you.
1: Hallelujah.
0: பாவத்தை மன்னிச்சிட்டாரு.
1: He has forgiven your sin.
0: எவ்வளவு பெரிய வேலை செய்தார்.
1: What a great thing has done.
0: தேவனுடைய பிள்ளைகளே.
1: We are children of God.
0: ஆகவே தான் இந்த சிலுவையில ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுங்களா?
1: The greatness in the cross.
0: சிலுவையின் மாட்சிமை என்ன?
1: What is the greatness of the cross?
0: சிலுவையின் மகிமை.
1: The glory
0: of the cross.
1: Of the
0: சிலுவையினுடைய மகிமை என்ன?
1: What is the glory of the cross?
0: இந்த சிலுவையினுடைய நன்மை என்ன?
1: What is the goodness of the cross?
0: சிலுவையின் சிலாக்கியம் என்ன?
1: What is the privilege of the cross?
0: நம்முடைய சிலாக்கியம்.
1: That is our privilege.
0: இந்த சிலுவைதான்
1: this cross
0: எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சி.
1: That is the evidence.
0: என்ன அத்தாட்சி?
1: What is that evidence?
0: என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி.
1: My sins are forgiven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுதான்.
1: This is.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன்.
1: Once I was a sinner.
0: இப்பொழுது நான் மன்னிக்கப்பட்டேன்.
1: Now I am forgiven.
0: அது எப்படிங்க சொல்றீங்க?
1: How do you say that?
0: சிலுவை.
1: Cross.
0: சிலுவை.
1: Cross.
0: சிலுவை.

0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: சிலுவையை நான் விட மாட்டேன்
1: ஐ will not leave the cross
0: ஆமென்
1: ஆமென்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: நான் இனிமேல் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: ஐ need not hide myself
0: முதல் மனிதனாகிய ஆதாம்
1: the first man adam
0: தோட்டத்திலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட உடனே
1: and jesus called where are you adam
0: ஓடி போய் ஒளிந்தான்
1: he has hidden himself why did he hide
0: அவன் பாவம் செய்துட்டான்
1: he committed sin
0: ஆண்டவர் முகத்தை முழிக்க முடியாது
1: and he cannot stand
0: நிக்க முடியாது
1: he cannot stand before god
0: பாவம் செய்துட்டான்
1: he has committed sin
0: ஒளிஞ்சிட்டான்
1: he is hiding
0: ஆண்டவர் கூப்பிடுறாரு
1: jesus god is calling he cannot
0: ஒளிஞ்சி வாழ வேண்டியதுதான்
1: he has to hide
0: தேவனுடைய பிள்ளையே
1: child of god
0: இப்பொழுது நீ ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை
1: do not hide yourself
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அது மாத்திரமல்ல
1: not only that
0: உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சுலாக்கி என்ன தெரியுமா
1: what is the privilege
0: நீ எந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டாயோ
1: in which sin you are forgiven
0: அந்த பாவத்துக்கு இனி நீ அடிமை அல்ல
1: no more slavery for
0: hallelujah.
1: that sin
0: அடிமை அல்ல
1: no more slavery
0: அடிமை அல்ல
1: no more slavery
0: hallelujah நீ பாவத்துக்கு அடிமை அல்ல
1: you are not slavery
0: ஆகவே ரோமர்ல வாசிக்கிறோம் பாவம் இனி உன்னை மேற்கொள்வதில்லை
1: the sin cannot prevail over you
0: hallelujah இதுதான் நமக்கு இருக்கிற சலாக்கியம்
1: that is the privilege
0: இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம்
1: this is the blessedness
0: இதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம்
1: this is the blessing
0: இதுதான் நமக்கு இருக்கிற உயர்வு
1: that is the promotion
0: இதுதான் நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய நன்மை
1: this is the great goodness
0: hallelujah கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: அப்படியானால் நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்
1: how much you have to be thankful
0: நீ துதி செலுத்தணும்
1: how much you have to praise god
0: யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாரே
1: the lord did it nobody can do it
0: நீ எந்த மலையில ஏறினாலும் பாவம் மன்னிக்க முடியாது
1: you can climb the mountain
0: but
1: sin
0: sir won't be forgiven
1: wherever you roll down
0: நீ எங்க போய் என்ன தவம் கிடந்தாலும் மன்னிக்க முடியாது
1: wherever you take fasting
0: இந்த இந்தியாவுல இருக்கிற எந்த நதியில போய் நீ குளிச்சாலும் உனக்கு பாவம் மன்னிப்பு
1: கிடையாது wherever you drown in the rivers
0: இந்த உலகத்துல 33 கோடி தெய்வங்கள் உண்டு
1: there are 33 crores of
0: தெருக்கு தெருக்கு கோயில்கள் உண்டு
1: if there are lot of temple
0: எந்த ஒரு கல்லுக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது
1: no one can have authority to forgive your sin
0: யாருக்கு அதிகாரம் இல்ல
1: nobody is having authority
0: அது காணாது மூக்கு இருந்த முகராது
1: it cannot see
0: கால் இருந்த நடக்காது
1: it cannot walk
0: இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னிக்கிற தேவனாய்
1: jesus christ can forgive your sin
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இதுதான் ஒரு பெரிய சத்தியம்
1: that is a great truth
0: அந்த சிலுவையில் ஆண்டவர்
1: on the cross
0: பாவத்தை மன்னித்து
1: has forgiven your sin
0: உன்னக்கிரமங்களை உன்னை அகற்றி
1: he removed all your transgressions
0: நோய்களை குணமாக்கி
1: healed your
0: hallelujah அதனால தான் ஆண்டவர் பாருங்க
1: look at the lord
0: அந்த சிலுவைக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் மரண வேதனை
1: one side pain
0: இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப சந்தோஷம்
1: another side joy
0: அவர் சீக்கிரமா எருசலேமுக்கு வராரு
1: he is coming to jerusalem
0: இந்த சிலுவை எடுக்க போறாரு
1: he is going to take the cross
0: பெரிய அவரால் இந்த சிலுவையை தூக்க கூட முடியல
1: even he cannot bear it
0: ஆனாலும் அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு
1: but he was lifting it
0: hallelujah அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார்
1: he committed himself for the cross
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: amen
1: amen
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: அடுத்ததாக என்ன சொன்னார்
1: what did he say next
0: hallelujah
1: hallelujah
0: இந்த உலகம் அனைத்துல இருக்கிற மக்களுக்கு முதலாவதாக பொதுவான ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார்
1: first of all he has given forgiveness for the entire world secondly
0: அவர் பக்கத்துல அருகாமையில ரொம்ப பக்கத்துல
1: nearby
0: ரெண்டு பேர் இருக்காங்க
1: there are two people
0: இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர்
1: one side one man another
0: hallelujah
1: man.
0: amen
1: amen
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு பேரும் யாரு?
1: Who are they?
0: திருடன்க.
1: Thieves.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பக்கம் ஒருத்தன்
1: left side one right side one
0: யாரா ரெண்டு பேர் மேல வாங்க அப்படின உடனே ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க.
1: Two people came
0: சபையில
1: in the church.
0: நான் தெரியாம என்ன சொல்றேன் ரெண்டு திருடர்ங்க மேல வாங்க என்ன பாருங்க ஒருத்தர் கூட வரல.
1: And they didn't come because I called.
0: Hallelujah. அந்த திருடர்ன்ற பட்ட பேர் கூட எனக்கு வேண்டாம்ப்பா.
1: I don't want that
0: Hallelujah.
1: name.
0: ஆண்டவர் நடுவுல தொங்கினார்
1: Jesus was hanging in between
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: அந்த திருடன்ல
1: among the
0: ஒரு திருடன்
1: one thief
0: என்ன சொல்றான்
1: what did he say
0: hallelujah அவனுக்கு அந்த சிலுவையிலே அந்த வலி வேதனையை தாங்க முடியல
1: he could not bear that pain he was struggling
0: துடிக்கிறான்
1: he was struggling
0: அந்த துடிப்புல அவன் என்ன சொல்றான்னா
1: what did he say
0: மரண வேதனையில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது
1: they don't know what they talk under
0: அவன் என்ன சொல்றான்
1: what did he say
0: நீ கிறிஸ்துவானால்
1: if you are christ
0: உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ
1: save yourself and save me
0: hallelujah
1: hallelujah
0: என்னை ரட்சி
1: save me
0: hallelujah
1: hallelujah
0: அப்படியே உண்மையா கேட்டிருந்தா கூட பரவாயில்லை
1: if he had asked truly it is okay what did he say
0: இகழ்ந்தான்
1: He just criticized. He criticized.
0: இகழ்ந்தான்.
1: He mocked.
0: Hallelujah. அருமையானவர்களே, ஆண்டவர் உனக்கு ஒரு பதில் கூட சொல்லல.
1: The Lord did not answer him.
0: ஆனா
1: பட்
0: அடுத்த கள்ளன் என்ன சொன்னான்?
1: The other thief, what did he say?
0: இந்த கள்ளனை பார்த்து,
1: by looking at this thief, oh,
0: நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு வந்து தண்டனை அனுபவிக்கிற.
1: You have committed great sin and you are enduring the punishment.
0: நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: Hallelujah. இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர்.
1: He didn't do any harm.
0: மூன்று காரியம் சொல்றான்.
1: He said three things.
0: தேவன் சொன்னான்.
1: He said God.
0: பக்கத்துல தான், சிலுவையில தான் இருக்கிறாரு.
1: He is on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நானும் ஒரு திருடன்.
1: I am a thief.
0: நானும் ஒரு பாவி.
1: I am a sinner.
0: நீயும் பாவி தான் ஆண்டவரேன்னு சொல்லல.
1: He didn't say you are also a sinner.
0: அவர் சிலுவையில இருந்தாலும்,
1: though he was on the cross,
0: என்ன போல அவர் அடிக்கப்பட்டாலும்,
1: though he was beaten,
0: எனக்கு தெரியும்,
1: I know,
0: அவர் குற்றமற்றவராய் அடிக்கப்படுகிறார்.
1: He is blameless.
0: குற்றமற்ற ஆட்டுக்குட்டி.
1: He is the blameless
0: lamb. Hallelujah. மாசில்லாத ஆட்டுக்குட்டி.
1: And blameless.
0: மாசற்ற ஆட்டுக்குட்டி.
1: And blameless lamb.
0: Hallelujah. நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா?
1: Don't you fear God?
0: என்று சொல்லி,
1: by saying so.
0: அப்போ அந்த திருடன் ஒரு வார்த்தை சொல்றான்.
1: The thief said a word.
0: Hallelujah.
1: Lord.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது,
1: when you come to your kingdom,
0: அடியான என்ன செய்யுங்க? நினைச்சிருங்க.
1: Please remember me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வசனத்தை பார்க்கறவங்க இந்த இதுல பாருங்க, லூக்கா 23:42 இருக்கு.
1: Luke 23:42.
0: அப்போ ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus,
0: அந்த கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு?
1: What did he say to the thief?
0: இன்றைக்கு என்னோட நீ கூட எங்க இருப்ப? எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய்.
1: Hallelujah. In paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவன் பரதேசியை கேட்கல. அவன்
1: He didn't ask paradise.
0: அவன் என்ன கேட்டான்?
1: What did he ask?
0: உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது என்ன செய்யுங்க?
1: Just
0: நினைச்சுங்கன்னு தான் சொன்னார்.
1: Think when you come to the kingdom.
0: ஆனா
1: but
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What did he say? The Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரதேசில,
1: paradise,
0: நீ கேட்டதுனால உனக்கு நான் எங்க இடம் கொடுக்கறேன்? பரதேசில இடம் கொடுக்கறேன்.
1: I give a place at paradise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகருக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, பரலோகம் வேறு, பரதீசு வேறு.
1: Heaven is different, paradise is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் நினைக்கிறாங்க பரலோகமும் பரதீசும் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறாங்க.
1: Many think paradise and kingdom of God is same.
0: Hallelujah. அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது உண்மைதான்.
1: In heaven the Lord will take us.
0: பரலோகத்துக்கு யார் வருவார்கள்?
1: Who will come to heaven?
0: மனம் திரும்பி,
1: repented,
0: ரட்சிக்கப்பட்டு,
1: saved,
0: ஞானஸ்நானம் பெற்று,
1: took baptism,
0: இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து,
1: leading a holy life,
0: நல்ல போராட்டத்தை போராடி,
1: fought a good fight,
0: ஓட்டத்தை முடித்து,
1: finishing the race,
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டு,
1: keeping the faith,
0: அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள்.
1: Then they come to heaven.
0: அவர்களுக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது.
1: The crown of life is waiting for them.
0: Hallelujah. இவன் இதுவரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: so far he committed sin,
0: நேத்து வரைக்கும் பாவம், இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்துட்டு,
1: till today he committed sin,
0: எனக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துல நேரா பரலோகம் போயிடலாமா?
1: Within minute, is it possible to go to heaven?
0: நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க.
1: Many will ask.
0: பரவாயில்லைங்களே, ரொம்ப ஈஸியா இருக்கே.
1: It is very easy.
0: ஞானஸ்நானம் எடுக்கல, ஒண்ணும் இல்ல.
1: No baptism, nothing.
0: இவன் உடனே பரலோகம் போயிட்டான்.